0: இறைவனின் அருள் என்பது நாம் கேட்பதெல்லாம் கிடைப்பதில்லை. நமக்கு கிடைத்ததை நிறைவாக ஏற்றுக்கொள்ளும் மனதை அளிப்பதில்தான் இருக்கிறது. நிறைவான மனம் கொண்டவர்களே உண்மையில் செல்வந்தர்கள். பக்தி மனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். நேரம் 6:35. இனி கேட்கலாம்.
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 15 வெள்ளிக்கிழமை. இப்போது RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரு
2: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று கேள்வி நேரம். லாபகரமான கால்நடை வளர்ப்பு குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் மணப்பாறை பொத்தப்பட்டி கால்நடை மருத்துவர் டாக்டர் கே குமரேசன் அவர்கள்.
4: திருச்சி மாவட்டம் லால்குடி மாவட்டம் ரெடிமவுடி கண்ணன் சார். கண்ணுக்குட்டி கருப்பு வெள்ள கண்ணுக்குட்டி சார், வீட்டிலே போனோம் சார். அது பருவத்துக்கு வரல சார். மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-35 ஆச்சு சார். டாக்டர் அனுப்பி இது பண்ண மறுபடியும் அது பருவத்துக்கு வரட்டும், கருப்பு பை வளர்ச்சல அப்படி இப்படின்னாரு. நானும் அப்படியே கட்டி போட்டு தீனி போட்டுருக்கேன் சார். ஒன்றும் அவ்வளோதான் கேட்கலான் கேட்கறேன் சார்.
5: நீங்க வந்து முறையான குடற்புள்ளிக்கு நீங்க பண்ணிருக்கணும், தாது போடுறீங்க போடணுங்க ஐயா. கருப்பை வளர்ச்சியில்னா மெயின் பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து குடற்புள்ளிக்க முறையாக பண்ணிடலாம் வரும், இன்னும் வந்து தாது பட்டதாக இருந்தால் வரும். நீ கால்நடை மருத்துவம் அணுகி இமீடியட்டா தாது கலை வந்து ஒவ்வொரு கால்நடை மருந்தும் அரசா வழங்கப்பட்டுள்ளது. அந்த தாது கலை வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் குடற்புள்ளிக்க பண்ணிட்டு அடுத்த நாள் தாது கலை டெய்லியும் 30 வீதம் வந்து டெய்லியும் போடுங்க. அது கூட டெய்லியும் வெள்ள சுண்டல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு முளப்பு கட்டி ஆட்டி ஊத்துங்க. இதை மட்டும் தொடர்ச்சி ஒரு மாசம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா கருப்பை வளர்ச்சி இல்லாம அந்த மாடு கண்டுபிடிச்சாலும் பருவத்துக்கு வராது. கருப்பு பயிற்சி நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமான கருப்பை இருந்தா மட்டும்தான் மாடு பருவத்துக்கு செனையும் பிடிக்கும். அதான் கால்நடை மருத்துவம் இமீடியட்டா அணுகி அதுக்கு உரிய சிகிச்சை வாங்கிக்கிங்க.
6: மாடு தீவனெல்லாம் வைக்கிறோம், எல்லாம் பண்றோம். பால் கறக்கிறது வந்து காலையும் மாலையும் 2 கறக்குறோம். நான் சில இதுல கேள்விப்பட்டிருக்கேன், 3 கறப்பாங்க.

0: அப்படின்னு சொல்ற மாதிரி, அது உண்மையா? அது எப்படி ஃபாலோ பண்ணணும்? அதை
1: உண்மைதான். நம்ம ஊர்ல நார்மலா காலை மாலை என இருவேளை கிடப்போம். ஆனா வந்து அயல் நாட்டுல பாத்தீங்கன்னா 4 நேரமும் கிடப்பாங்க. எதுக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா, சில மாடுகள் அதிக கறவையில் மாடுகள் ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அவரேஜா ஒரு 5 லிட்டர் கறக்கும். அதுக்கு வந்து 3 நேரம் கறக்கணும் அவசியம் இல்லைங்க. காலையில மாலை 2 நேரம் கறந்தா போதும். அயல் நாட்டுல பாத்தீங்கன்னா அவரேஜா ஒரு மாடு 40 to 50 லிட்டர் கறக்கும். அந்த மாதிரி மாடுகள் என்னன்னா பால் சுரந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு லெவலுக்கு மேலே சுரக்கும் போது மடியும் சின்ன ஒரு பேக் தான் உங்களுக்கு, அதனால தாங்காது, ஆட்டோமேட்டிக்கா பால் ஊத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, அயல் நாட்டுல பாத்தீங்கன்னா 3 டைம் 4 டைம் கறப்பாங்க. அந்த மாதிரி உள்ள மாடுகளை கண்டிப்பா நீ கறக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே எக்ஸசா போறப்ப என்ன ஆச்சுன்னா மாடு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும், வீக்கம் வந்துடும், மாடு வந்து அதனால ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும், தீனி தீங்க போய் டல் ஆயிரும், பால் ஆட்டமே ஒழுக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா ஒரு 10-20 மாட்டில் ஒரு மாடு கண்டிப்பா அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும், கண்டிப்பா உன்னே கறக்கலாம். அது எந்த ஒரு தப்பும் கிடையாது.
2: லால்குடி பக்கம் ஆலங்குடி மாவட்டம் வெங்கட்ராமன். கறவை மாடுகளுக்கு எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு இப்படி எல்லாம் குடுக்கறோம். இதுல தேங்காய் புண்ணாக்கு குடுக்கவே வேணாம், அதனால மால் பால் குறையுங்கிறாங்க.
1: மாடுகளுக்கு வந்து கடலை புண்ணாக்கு வாங்குற தீவனத்திலே ஒரு 20 கிலோ ஆட் பண்ணிருப்பாங்க. அதுல 15 கிலோ கள்ள புண்ணாக ஆட் பண்ணிருப்பாங்க. மீதி 5 கிலோ தேங்காய் புண்ணாக்கு, பருத்தி கடை புண்ணாக்கு, 2 கிலோல 1 கிலோ கள்ள புண்ணாக்கு, 1 கிலோ தேங்காய் புண்ணாக்கு அப்படி ஆட் பண்ணக்கூடாது. 4ல 3 பங்கு கடலை புண்ணாக்கு, மீதி 1 பங்கு தான் ஒண்ணு வந்து தேங்காய் புண்ணாக்கு இருக்கலாம், பருத்தி கொட்டை புண்ணாக்கு இருக்கலாம், எந்த புண்ணாக்கு ஆட் பண்ணலாம். அந்த ரேஷியில கொடுத்து பாருங்க, அது பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு மெயினா கொடுக்கூடிய தீவனத்துல கள்ள புண்ணாக்கு அதிகமா கொடுக்கணும், நீங்க மத்த புண்ணா குறைச்சிக்கங்க.
3: சார், லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஜெர்சி ஒண்ணு வாங்கியிருந்தேன், அது 1 இயர் கம்ப்ளீட்டா கறந்து செகண்ட் இயர்ல இன்ஜெக்ஷன் பண்ண கிட்ட மம்மி பேபி அப்படின்ட்டாங்க. பட் அது எதனால வருது, அது என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கணும்.
1: ஆமாங்க, இது வந்து ஒரு ரேரா ரொம்ப அரிதாக நடக்கிற விஷயம் தான். மமிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த கன்று கூட்டி உள்ள உருவாயிருக்கும், உருவாயிட்டு அதற்கு தேவையான வளர்ச்சி அடையணும் வச்சுக்கல, ஆட்டோமேட்டிக்கா தேவையான சுரப்பிகள் வந்து ஹார்மோனா சுரக்காது. அந்த வளர்ச்சியை தூண்டி வைக்கிறவருடைய ஹார்மோனா சுரக்காம போயிடும். சோ அது கிடைக்கிற உணவுகள், உள்ள கருப்பு கிடைக்கிற உணவுகள், தண்ணீர் எதுவுமே கிடைக்காம போனதுனால அது அப்படியே உள்ளுக்குள்ள இறந்து அப்படியே கூடு மாதிரி ஆயிடும். நல்லா சினையாயிடுச்சு, இறந்து போட்டுருச்சு, பாஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து தீர்வு இருக்கு. இந்த மமிஃபிகேஷனுக்கு தீர்வு இருக்கு என்ன பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு டைம் வந்துருச்சுன்னா அது திரும்ப அடுத்தும் வராது, ஒன்னும் கவலைப்பட தேவையில்லைங்க. அது வந்து திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இருக்கு, மருத்துவர் அணுகி அதுக்கு வைத்தியம் எடுத்துக்கலாங்க.
4: லாபகரமான கால்நடை வளர்ப்பு குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் மணப்பாறை பொத்தப்பட்டி கால்நடை மருத்துவர் டாக்டர் கே குமரேசன் அவர்கள். RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை கேள்வி நேரம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
5: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. RGS காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும், மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
6: ஆரோக்கியமான மாடுகளுக்கு RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
7: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
4: நிகழ்ச்சியில் தொடர்ந்து
8: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 31ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலோட கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யும் பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். நடப்பு ஆடிப்பட்டத்துக்கு ஏற்ப நிலம் தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம், காய்கறி விதைப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். இடி மின்னல் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால மழை பெய்யும் போது கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறதை தவிர்க்கணும். அடுத்ததாக ஆடிப்பட்டத்துல காய்கறி சாகுபடி செய்யறவங்க கவனத்துக்கு, காய்கறி விதைகளை கண்டிப்பாக விதை நேர்த்தி செய்துதான் விதைக்கணும். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி எதிர் உயிரிய வைத்து விதை நேர்த்தி செய்யலாம். இப்படி விதை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலமாக விதைகள் மூலமாக பரவக்கூடிய நோய்களை தவிர்க்க முடியும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கேழ்வரகு ஏலம் நடந்துச்சு. முதல் தர கேழ்வரகு 1 குவிண்டால் 3510 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்க

0: ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
1: இனி தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாக கீழ்த்தள அரங்கில் நடைபெற உள்ளது. விவசாயிகள் அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய விவசாயம் தொடர்பான குறைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் வரும் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி ஒரு நாள் வயதுடைய கிராமப்பிரியா கோழி குஞ்சுகள், வனராஜா கோழி குஞ்சுகள் வரவிருக்கின்றன. இந்த ஒரு நாள் வயதுடைய கோழி குஞ்சுகளின் விலை 25 ரூபாய். இந்த கோழி குஞ்சுகளை வாங்க விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் அலுவலக தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். தொலைபேசி எண் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15. மீண்டும் ஒரு முறை 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15. இவ்வாறு திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் அறிவிக்கின்றார். கரூர் மாவட்ட விவசாய பெருமக்களே, கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண் அறிவியல் மையத்தில் தக்கை பூண்டு விதை விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் 9488-39-3849 தொடர்பு எண் மீண்டும் ஒரு முறை 9488-39-3849 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஸ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதா முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான தண்டனைகளை வழங்க இது வகை செய்வதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்க மாநில அரசுகள் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதை இச்சட்ட மசோதா கட்டாயமாக்குவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் முக்கியமான பிரச்சினை என்று அவர் தெரிவித்தார். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கும் கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். அமைச்சரின் பதிலுரையின் போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே இந்த மசோதா நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே வினாத்தாள் முறைகேடு பிரச்சினை நிலவுவதாகவும் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.

0: இதனை கருத்தில் கொண்டு கல்வி மற்றும் தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதன் அவசியத்தை அரசு உணர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் கடுமையான சட்ட விதிகளை கொண்ட மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இது மாணவர்களின் நலனை பாதுகாத்து வெளிப்படையான தேர்வு முறையை ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: நிறைய கான்ட்ராக்ட்ஸ், பிரசாதம், ஸ்டால்ஸ் கொடுக்கறது, பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸ்ல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று, இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைன்ல வந்து நடக்க போகுது. ஆன்லைன்லயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லயே நடக்கும். டெண்டர்கள் எடுக்கும் பொழுது லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாத்திக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து பிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கிறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மதுரை, கோபிச்செட்டிப்பாளையம், தேனி ஆகிய இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் அலட்சியம் மற்றும் தவறான சிகிச்சைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக தாவேக்கு அரசு இதுவரை எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்த தாவேக்கு அரசு நிர்வாகம் தெரியாமல் திணறி வருவதாக அவர் கூறியுள்ளார். இனியாவது மக்களின் அடிப்படை தேவைகளையும் பிரச்சினைகளையும் அரசு கவனிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வடலூர் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. அங்குள்ள 70 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக கடந்த 2023 பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், யோகசாலை உள்ளிட்டவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறநிலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சத்திய ஞானசபை வசம் உள்ள 71 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுவர் அமைக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், பெருவள்ளியில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக அரசு கூறியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். வள்ளலாரின் நோக்கங்களுக்கு எதிராக முந்தைய திமுக அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்று திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களை சென்றடைவதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் பேசிய அவர், செய்திகளை நம்பகத்தன்மையுடன் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை செய்தியாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அத்துடன் செய்திகளை சரிபார்த்து துல்லியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் திரு பழனிசாமி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கத்தின் கீழ் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்துரையாட உள்ளார்.

0: ராஜஸ்தானின் கோட்டாவில் அமைக்கப்படும் விமான நிலைய பணிகளின் முன்னேற்றம் குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆய்வு செய்தனர். ஐநாவின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பும் இணைந்து புதுதில்லியில் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொழிலாளர் நலன் தொடர்பான உச்சிமாநாட்டில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2,467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறவுள்ள காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கவுள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்றுநர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதலுக்கான ஆணைகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் சென்னையில் நேற்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவகத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன் அங்காடி வளாகத்தில் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். பலுத்தூக்குதலில் ஆடவர் 110 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கமும் மகளிர் வட்டையறிதலில் சீமா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி
2: மலர்கிறது நாள் மலர்.
3: மிகச்சிறந்த ஹிந்தி மொழி எழுத்தாளரான முன்ஷி பிரேம்சந்த் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1880. 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 14 நாவல்கள், பல நாடகங்களையும் எழுதியுள்ளார். இவரது புகழ்பெற்ற நாவல்கள் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. கர்மபூமி, கோதான், நிர்மலா முதலியன சிறந்த படைப்புகள். ஹாரி பாட்டர் நாவலின் மூலம் உலக புகழ்பெற்ற பெண் எழுத்தாளர் J.K. Rowling பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1965. 1997 ஹாரி பாட்டர் நாவலின் முதல் பாகம் வெளியானது. 2000 ஹாரி பாட்டர் நாவலின் 4ஆம் பகுதி வெளியான அதே நாளில் 50 லட்சம் பதிப்புகள் விற்று தீர்ந்தன. கொங்கு நாட்டு விடுதலை போராட்ட வீரர் தீர்த்தகிரி சர்க்கரை என்ற தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று. ஆண்டு 1805. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து துணிச்சலான பல போர் யுத்திகளை கையாண்டு 3 முறை வெற்றியும் கண்டார். தான் மறைந்தாலும் வீரத்திற்கு அடையாளமாக விளங்கிய தீரன் சின்னமலை புகழ் வரலாற்றில் எப்போதும் நிலைத்திருக்கும். மனிதன் சாஸ்வதமில்லை என்றாலும் மானுடம் சாஸ்வதமானது. மனிதனுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுதான் என் நாவல்கள் என்று கூறிய எழுத்தாளர் சா. கந்தசாமியின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2020. வேளாண்மையும் நெசவும் செழித்த மயிலாடுதுறை கூரை நாடு அவரின் பூர்வீகம். பதின் பருவம் முதலே நூல்களை கற்பதில் ஆர்வம் கொண்டார். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை தமிழ் இலக்கிய வரலாற்றில் பதித்துச் சென்றவர். இரணியவதம், மாயவலி, ஒரு தக்கையின் மீது 4 கண்கள், கிழக்கு பார்த்த வீடு போன்றவை பிரபலமானவை. கவிதை, நாவல், சிறுகதை, கட்டுரை, பயண இலக்கியம், மொழிபெயர்ப்பு, ஆவணப்படம், இலக்கிய தொகுப்புகள் என்று தொடர்ந்து இயங்கினார். 1989 சென்னை தூர்தர்ஷனில் இவரின் அரிய படைப்பான காவல் தெய்வங்கள் ஒளிபரப்பானது. சிற்பி தனபால், ஜெயகாந்தன், அசோகமித்ரன் பற்றிய ஆவணப்படங்கள் தனித்துவமானவை. 1998 விசாரணை கமிஷன் என்ற இவரின் புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. கவிஞரும் எழுத்தாளருமான அரங்க ஸ்ரீனிவாச

ராமதாசன் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1996. மகாத்மா காந்தியை கதை தலைவராக கொண்டு மனித தெய்வம் காந்தி காதை எனும் காப்பிய நூலை எழுதியவர். 5 காண்டங்களில் 77 படலங்களையும் 5183 பாடல்களையும் கொண்டது. காவடி சிந்தும் கவிஞர் வரலாறும் என்ற ஆய்வு நூல் தமிழக அரசின் முதல் பரிசினை பெற்றுள்ளது. இவரின் வரலாற்று புதினம் தியாக தீபம். 20 நூற்றாண்டின் இறுதியில் தமிழகத்தின் தலை சிறந்த கவிஞராக திகழ்ந்தவர் கவித்தென்றல் அரங்க ஸ்ரீனிவாசன். தேசபக்தி, தெய்வபக்தி, கவியாற்றல் மூன்றையும் கருவிலேயே திருவாக பெற்றவர் அரங்க ஸ்ரீனிவாசன்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வாழ்க்கை நம்மை சோதிப்பது நம்மை தோற்கடிக்க அல்ல, நாம் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை நமக்கே உணர்த்துவதற்காக என்ற இனிய சிந்தனையோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மலர்கிறது காலை மலர். முதலில் கேட்கலாம்

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: சுயமரியாதையை இழக்கும் சூழல் உருவாகலாம் என்பது எங்களுக்கு புரிகிறது. அதை பற்றிய தீவிரம் எதுவும் எங்களுக்கு புரியவில்லை. எங்கள் அட்டர்னிகளில் ஒருவரான எஸ்கோம்புக்கும் கப்பல் துறையைச் சேர்ந்த இன்ஜினியருக்கும் அத்தனை சுமூகமான உறவு இல்லை. ஏனென்றால் இருவரும் தேர்தலில் எதிர் எதிராக போட்டியிட்டார்கள். இன்ஜினியர் வெற்றி பெறுவார் என்ற சூழல். போராட்ட குணம் படைத்த எஸ்கோம்பு அப்போதுதான் இந்தியர்களின் நிலைமையை எங்களுக்கு உணர்த்தினார். அவரது ஆலோசனையின் பேரில் நாங்கள் உரிமை பெற்ற வாக்காளர்களாக ஆனோம். எஸ்கோம்புக்கும் ஓட்டளித்தோம். ஓட்டுரிமை எங்களுக்கு முக்கியம் என்கிறீர்கள், ஆனால் அதன் முக்கியத்துவம் எங்கள்

0: எனக்கு புரியவில்லையே, அதற்காக நாங்கள் என்னதான் செய்ய வேண்டும் என்று கேட்டார் அப்துல்லா. விருந்துக்கு வந்திருந்த அனைவருமே எங்கள் பேச்சில் கலந்து கொண்டார்கள். அதில் ஒருவர், முதலில் உங்கள் பயணத்தை தள்ளி போடுங்கள், ஓட்டுரிமையை தக்க வைத்துக் கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள், அது நிறைவேற்ற நாங்கள் தயார் என்று கூறினார். எல்லோரும் ஒன்று சேர்ந்து முதலாம் அவரின் கருத்தை ஆமோதித்தார்கள். அப்போது அப்துல்லா, காந்தி பயணத்தை தள்ளி போடுங்கள் என்று சொல்லும் சக்தி உங்களுக்குத்தான் உள்ளது, உங்களின் முடிவு எனக்கும் ஏற்புடையதே. ஒருவேளை காந்தி அதற்கு ஒப்புக்கொண்டால் பாரிஸ்டரான அவருக்கு கட்டணமும் கொடுக்க வேண்டும் என்றார். பொதுமக்களுக்கான சேவையில் கட்டணம் எங்கிருந்து வந்தது? மனப்பூர்வமாக இந்த சேவையை செய்வதற்கு நான் நினைக்கிறேன். உங்கள் கோரிக்கையை நான் ஏற்பதானால் மக்களின் ஊழியன் என்ற முறையில்தான் இருக்கும். இங்குள்ள அனைவரையும் இதற்கு முன் நான் அறிந்தது கிடையாது. அவர்களின் முழு ஆதரவும் கிடைக்கப்பெறுவோம் என்று நீங்கள் உறுதியாக கூறினால் நான் மேலும் ஒரு மாத காலம் இங்கு தங்குவதற்கு சம்மதிக்கிறேன். இந்த காரியத்தில் நான் ஈடுபடுவதாக இருந்தால் பல நண்பர்களின் உதவியும் நமக்கு தேவைப்படும். ஏனெனில் இந்த ஊரின் சட்ட நடைமுறைகள் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. சட்டம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் வாங்க வேண்டியிருக்கும். மேலும் அட்டானியை சந்தித்து அவர்களின் யோசனைகளையும் கேட்க வேண்டி வரலாம். இதன் பொருட்டு பயணம் செய்வதும் தவிர்க்க முடியாத ஒன்று. பிரசுரம் அச்சிடுவது, சம்பந்தப்பட்டவர்களுக்கு தந்தி கொடுப்பது, இப்படி பல வேலைகள் உள்ளன. இதற்கெல்லாம் பணம் தேவை என்று அடுத்த செயல்பாடுகள் குறித்து கூறினேன். நீங்கள் இங்கு தங்குவதற்கு மட்டும் ஒப்புக்கொள்ளுங்கள், போதும். அல்லாவின் ஆசையினால் தேவையான பணம் தானே வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு நம் மக்களின் உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று அனைவரும் ஒன்றுபட்ட குரலில் கூறினார்கள். பிரிவு உபசார விருந்தில் கலந்து கொள்வதற்கு வந்திருந்தவர்கள் காரிய கமிட்டி உறுப்பினர்களாக வீடு திரும்பினார்கள். என்னென்ன செய்ய வேண்டும் என்ற திட்டம் என் மனதினுள் ஓட ஆரம்பித்தது.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

0: மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இல். இது காலை மலர்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்னும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை புதுதில்லியில் நேற்று சந்தித்தனர். பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் அப்போது கூறினார். அரசின் முயற்சிகளாலும் மக்களின் பங்கேற்பாலும் பஸ்தர் பகுதி வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்தார். வன்முறை சூழலில் இருந்து இப்பகுதிகள் மாறி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை நோக்கி முன்னேறுவதாக அவர் குறிப்பிட்டார். பஸ்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள், மின்சாரம், குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியின மக்கள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதோடு நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ சாய் ஆகியோரும் பங்கேற்றனர். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும்

0: சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. மக்களின் நலன்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று பிரதமர் இக்கூட்டத்தில் பேசும்போது கூறினார். கடல்சார் பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டார். உரங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். கடல்சார் திட்டங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் துறைமுகங்களின் திறன்களை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் முயற்சிகள் மூலம் 2030 மேலும் 700 மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து தற்போது 200 மில்லியன் டன்னாக உள்ளது என்றும் இதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய சிக்கல்களை கருத்தில் கொண்டு கடல்சார் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் 2019 மொத்த வாகனங்களில் 0.17% மட்டுமே மின்சார வாகனங்களாக இருந்தன என்று அவர் கூறினார். தற்போது அது 8.26% அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் 1,23,00,000 மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 53,000 சார்ஜிங் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். குவாலியரில் தொலைத்தொடர்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் குவாலியர் நகரம் பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் மத்திய பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய திட்டங்களின் மூலம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தியில் குவாலியர் நகரம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மைபாரத் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரம் மாவட்டம் தனியார் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போதைப் பொருளின் தீமைகள், இளைஞர்களின் சமூக பொறுப்பு மற்றும் போதை இல்லா இந்தியா என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களது திறமைகளை
0: இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர்.
3: பேர் வந்து எஸ் ரித்திகா. எங்க காலேஜ்ல வந்து மை பாரத் இயக்கத்துல இருந்து போதை விழிப்புணர்வு பத்தி ஸ்பீச் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதை நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பார்க்கப்படுது. போதை விழிப்புணர்வை பத்தி நாங்க எல்லாருமே வந்து நல்லா பேசியிருந்தோம். இதுக்கு வழிவகுத்த என்னோட காலேஜ்க்கும் மை பாரத் இயக்கத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
4: என்னோட நேம் கிஷோர். இங்க வந்து இப்ப மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா ட்ரக் ஃப்ரீ யூத்,

0: இளைஞர்களோட திறமையும் அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். இதுல நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. இதுக்காக வந்து நான் மை பாரத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
1: குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்றும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், கோவா, தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத்தின் 13 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் காந்தி நகரில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடித்து வருகிறது. மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மழையால் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 7 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவின் 5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கடந்த சில நாட்களில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போராட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அசர்பைஜானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 57 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதில் அமெரிக்காவின் எப்னேசா எலிசன் தங்கப்பதக்கம் வென்றார். மகாநதி நீர்பகிர்வு தொடர்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு இடையே புதுதில்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர்.
3: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.1

0: திருச்சிராப்பள்ளி மாகாளிக்குடியில் மூன்று திருக்கரங்களோடு அர்த்தநாரீஸ்வரியாக அருள் செய்யும் மூலவரும்
1: உற்சவராக உஜ்ஜயினி மாகாளியும் அருள் தரும் அம்பிகைகளின் பெருமைகளும் ஆலய சிறப்புகளும்
2: எப்படி நான் அழைத்தால் என்ன
0: இன்று காலை 8 மணிக்கு
1: இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.

0: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீ தாலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தாலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி.

0: பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 7000 அன்பு பரிசு.
3: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
2: மேலும் விவரங்களுக்கு 9477694776.

0: நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இது காலை மலர். நேர்களே, உங்களுடைய கவனத்துக்கு இன்னைக்கு திருச்சி சமயபுரம் எஸ்ஆர்வி பள்ளி வளாகத்தில் திருமிகு கால்வெல் வேல்நம்பி அவர்களுடைய நிக்காம முன்னேறு என்ற தலைப்பில் சிறப்புரை நடைபெற இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய சிறப்பு முகாம்கள் வர ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 16ஆம் தேதி நாகப்பட்டினம் கீழ்வேளூர் வேதாரண்யம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கு. திருச்சி மாவட்டத்தில் புதிய தொழில் தொடங்க விரும்புகிறவங்க, தொழில் செஞ்சுட்டு வர தொழில் முனைவோர், இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் இன்னைக்கும் நாளைக்கும் திருச்சி என்ஐடி வளாகத்தில் நடைபெற இருக்கிற தேசிய அளவிலான தொழில் வர்த்தக கண்காட்சியில் கலந்துட்டு பயன்பெறலாம். மேலும் தகவல்களுக்கு 94 38 17 50 51 இன்னொரு நம்பர் 98 43 54 41 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நேரம் 7:35.
1: அன்றாட வேலைகள்ல நீங்க பரபரப்பா இருந்தாலும் உங்க ஆரோக்கியத்தை காக்கறதுக்கு கேட்க மறக்காதீங்க இப்ப வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, இறைப்பை, குடல், கல்லீரல், கணைய சிறப்பு மருத்துவர் முரளிரங்கன் அவர்கள். வணக்கம் டாக்டர். கணைய புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அதை கண்டறியறதுக்கான பரிசோதனை முறைகள்லாம் என்னென்ன இருக்கு, கணைய புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் இருக்கா டாக்டர்?
2: கணைய கேன்சர் வந்து யூஸ்வலா ஆரம்ப ஸ்டேஜில், ஆரம்ப ஸ்டேஜ்னா என்ன அர்த்தம்னா, நாங்க மீன் பண்றது வந்து குணப்படுத்தக்கூடிய ஸ்டேஜில் பொதுவாக ஆல்மோஸ்ட் 80% வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா எந்த விதமான தொந்தரவுகளுமே இருக்காது. அதனாலதான் அது வந்து ரொம்ப நாங்க பயப்படுற ஒரு கேன்சர் வெரைட்டில ஒன்று வந்து கணைய கேன்சர். அது கொஞ்சம் பெருசானாலே பரவிடும். இப்போ சில கேன்சர்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடல்ல கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மலக்குடல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி வளரும் மலக்குடல் கேன்சர்னா, உள் நோக்கி வளரும், லூமனை நோக்கி வளரும். இப்போ ஒரு தண்ணி வர பைப்புனா அதில் பாசி படியுதுன்னா அந்த பைப்பு உள் பக்கம்தான் படியும், வெளியில் என்ன நடந்தாலும் தண்ணியை ஒன்றும் பாதிக்க போகிறது கிடையாது. ஸோ உள் நோக்கி வளர்கிற கேன்சராக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து சீக்கிரம் அடைப்படுற மாதிரி, நம்மளுடைய மலம் வந்து சீக்கிரம் வெளில வர்றது அடைப்பட்டுச்சுன்னா நோயாளி வந்து சீக்கிரம் டாக்டர்கிட்ட வருவாங்க. எனக்கு பிரச்சனை இருக்குது, மோஷனில் ரத்தம் போகுது, மலச்சிக்கல் இருக்குது, உடனே நம்ம எண்டோஸ்கோப் போட்டு பார்க்குறோம், கட்டி தெரியுது, பயாப்சி எடுக்கிறோம், கேன்சர் இருக்குது, சிடி ஸ்கேன் பண்ணுறோம், பரவாயில்ல ஆப்ரேஷன் பண்ணுறோம், குணப்படுத்திடலாம். இது வந்து ரிலேட்டிவ்லி சிம்பிள். கணையம்ன்றது வந்து நம்மளுடைய சாப்பாடு போகிற வழியில் இல்லை, அந்த வழிக்கு வெளியில் இருக்கு. ஸோ நம்ம எண்டோஸ்கோப் போட்டோன்னா கணையத்தை பார்க்க முடியாது. கணையத்தில் இருக்க கேன்சர் வந்து நம்மளுடைய மோஷன்லேயோ இதுலேயோ ரத்தம்லாம் வராது, அது வந்து ஒரு ஒரு ஒரு ஹிட்டன் இடத்துல போய் உட்காந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து ஓரளவுக்கு பெருசாகி எல்லாம் இதானாதான் என்ன பண்ணும், நம்மளுடைய குடலை வந்து அமுத்தும். பக்கத்தில் ஒரு நரம்பு அமுத்துதுன்னா வலி வரும், ஒரு ரத்த குழாயை அமுத்துது அப்படின்னா அதுக்குண்டான தொந்தரவுகள் வரும். குடல்

0: அமுத்துதுன்னா வாந்தி வரும். எதையுமே அமுத்தலன்னா அப்படியே மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க, பசி குறைஞ்சிட்டே வருவாங்க. நம்ம போய் டெஸ்ட் எடுத்து அதை வந்து அவங்க அலட்சிப்படுத்தாம எடுக்கணும், எடுத்து பார்த்தா தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நான் ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் தான் இருக்கும். இப்போ எத்தனை பேருக்கு நம்மளுக்கு பசி குறையுது, வாந்தி வருது, எல்லாரும் போய் நம்ம எத்தனை முறை கணைய கேன்சர் இருக்கான்னு பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. அதனால்தான் கணைய கேன்சர் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது, எண்டோஸ்கோப்பியில் பார்க்க முடியாது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் ஆரம்ப ஸ்டேஜில் தெரியாது, சிடி ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும். சிடி ஸ்கேன்லேயும் ஓரளவுக்காக சைஸ் இருந்தால் தான் தெரியும். ஸோ இப்போ எத்தனை பேருக்கு எத்தனை முறை வாழ்னாலும் நம்ம திரும்ப திரும்ப சிடி ஸ்கேன் எடுக்க முடியும்? ஸோ பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம கணைய கேன்சர் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம அது உண்டு பண்ணுற விஷயங்களில் நம்ம இல்லாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணைய கேன்சர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வரும், ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வரும், உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு வரும், ஃபேமிலியில் கேன்சர் இருக்கவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்னு சொல்லுவோம். ஹை ரிஸ்க்குன்னா அவங்களுக்குலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நபர்களை நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப செக் பண்ணி பார்ப்போம். ஒரு பர்டிகுலர் இடைவெளியில் 6 மாதத்துக்கு ஒரு முறையோ, 3 மாதத்துக்கு ஒரு முறையோ, வருஷத்துக்கு ஒரு முறையோ அவங்களோட பழைய ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்றதை பொறுத்து நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கும். பிளட்லேயே வந்து கணைய கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா எப்போ கண்டுபிடிக்கலாம்னா அவங்களுக்கு ஓரளவு பெருசாகி பரவன பிறகு தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கண்டுபிடிச்சும் பெரிய அளவில் சிகிச்சை பண்ண முடியாது, உயிரை காப்பாற்றுற அளவுக்கு சிகிச்சைகள்லாம் பண்ண முடியாது.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி இரைப்பை குடல் கல்லீரல் கணைய சிறப்பு மருத்துவர் முரளிரங்கன் அவர்கள். ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர். நேர்கள் இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ 1க்கு ₹20, கத்தரிக்காய் 60, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 46, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌ சௌ புடலங்காய் 40, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 46, கருணைக்கிழங்கு 100, சேனைக்கிழங்கும் சேப்பங்கிழங்கும் 56. உருளைக்கிழங்கு 30, கேரட் 100, முட்டைக்கோஸ் 44, பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 170, காலிஃபிளவர் பூ 1க்கு ₹45, எலுமிச்சை பழம் 1க்கு ₹5, கொய்யாப்பழம் கிலோ 1க்கு ₹100, பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 240, திராட்சை 120. நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் விலை நிலவரம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற இருக்கு. விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2,00,000 கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இது காலை மலர். இனி தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் 1 13,230 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 235 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமான மழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகள், தமிழகத்தின் ஓரிரு இடங்கள்லையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலையும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: நிறைவு பெறுகிறது இன்றைய காலை மலர். இனி கேட்கலாம்.
7: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் நேற்று முன்தினமும் மாநிலங்களவையில் நேற்றும் இம்மசோதா நிறைவேறியதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள காணொலி செய்தியில், நாட்டில் நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய மாநில அரசுகள் பல ஆண்டுகளாக வினாத்தாள் கசிவு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருவதாகவும், இது மாணாக்கரின் எதிர்காலத்தை வீணடிக்கும் செயல் எனவும் கூறியுள்ளார். 2025-26 வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தனிநபர்கள், வரி செலுத்தும் ஊழியர்கள் மற்றும் வரி தணிக்கை தேவைப்படாதோர் இன்றைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். இருப்பினும் வரி தணிக்கை தேவைப்படாத தனிப்பட்ட முறையில் பணியாற்றுவோர் மற்றும் வணிகம் மூலம் வருவாய் ஈட்டுவோர் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் கணக்குகளை தாக்கல் செய்யலாம். தமிழகத்தில் அறநிலையத்துறையின் அனைத்து ஒப்பந்த புள்ளிகள் கோரும் நடவடிக்கைகள் இணையதளம் வாயிலாக மட்டுமே நடைபெறும் என இத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் அனைத்து கோவில்களுக்குமான வைப்புத்தொகை இனி ஒரே மாதிரியாக இருக்கும் என்றார். பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். திருச்சி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட 5 அஞ்சல் நிலையங்களில் சர்வதேச பார்சல் சேவைக்கான பேக்கிங் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இதன் முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார். விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த பார்சல் சேவை இருக்கும் என்றார்.
8: திருச்சிராப்பள்ளி அஞ்சல் கோட்டத்தில் திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகம், லால்குடி தலைமை அஞ்சலகம், அரியலூர் துணை அஞ்சலகம் மற்றும் கீழப்பழூர் துணை அஞ்சலகங்களில் டாக்கர் நிராயத் கேந்திரா DNK மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதிக மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அனுப்புபவர்களின் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சர்வதேச பார்சல் சேவையில் காப்பீட்டு வசதியும் வழங்கப்படுகிறது. அனுப்பப்படும் பொருள்களின் மதிப்பிற்கு ஏற்ப

0: காப்பீடு செய்து அனுப்புவதன் மூலம் கூடுதல் பாதுகாப்பையும் மன நிம்மதியும் பெறலாம்.
1: கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் பாரா தடகள போட்டியின் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும், பெண்களுக்கான வட்டு எறிதல் பிரிவில் சீமா கலிராம்னா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதக்கங்களை வென்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். இப்போட்டியில் இதுவரை 3 தங்கம், 10 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் 17 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 10வது இடத்தில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.
2: நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி கேட்கலாம்
3: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி செந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் காவிரி கரையில் அமைந்த எழிலான ஆலயத்திற்குத்தான் இன்று நாம் செல்ல போகிறோம். சிவனும் சக்தியும் வேறுபாடு இல்லாதவர்கள் என்பதை காட்டும் அர்த்தநாரீஸ்வர வடிவத்தோடு காளி அருள் செய்யும் அற்புதமான கோயில். கருவறை விமானத்தின் நான்கு மூலைகளிலும் சிம்மத்திற்கு பதிலாக ரிஷபம் இருக்கிறது. ஆமாம், அம்பிகை ஆனந்த சௌபாகிய சுந்தரியாக வேறெங்கும் இல்லாத வகையில் மூன்று திருக்கரங்களோடும் ஒரு பக்க மார்போடும் காட்சி தருகிறாள். சுற்றிலும் வயல்வெளிகள் சூழ இருக்கும் சிறிய கோயில். முன்மண்டபத்தின் விதானத்தில் காளியின் எட்டு வடிவங்களை மிக அழகாக வரைந்து வைத்திருக்கிறார்கள். மாநிலம் விட்டு மாநிலம் வந்திருக்கிறாள் இன்னொரு அம்பிகை. ஆமாம், விக்ரமாதித்தன் ஆராதித்த அன்னை அவள். சிறிய திருவுருவில் வெள்ளி கவசமிட்டு எட்டு திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி காட்சி தருகிறாள் காளியாக. மிக அருகினில் பார்த்து மெய் சிலிர்த்து போனோம். கருவறையில் காஞ்சி மகாபெரியவர் தந்த ஐம்பொன்னாலான விநாயகர்கள் அருள் செய்கிறார்கள். ஆலயத்தின் வலதுபுறம் விநாயகர், இடதுபுறம் ஆஞ்சநேயர், விலங்கு துறையான், மதுரை வீரன், இன்னும் முக்கியமாக தர்மசாஸ்தா தன்னுடைய மனைவி குழந்தையோடும் இருக்கிறார். பரிவார தெய்வங்களும் தலமரமாக மகிழ மரமும் இருக்கிறது. ஆலயம் மிகவும் சுத்தமாக பராமரிக்கப்படுகிறது. மிக அழகாக அம்மன் பெருமைகளையும் ஆலயத்தின் சிறப்புகளையும் அர்ச்சகர் சொன்னார்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்காக இன்னைக்கு நாங்க வந்திருக்கக்கூடிய இடம் மாகாளிக்குடி உஜ்ஜயினி ஓம்காளியம்மன் திருக்கோவிலுக்கு தான். கோபிநாத் அவங்க இப்போ இந்த உஜ்ஜயினி மாகாளி அம்மனுடைய பெருமைகளை பத்தி சொல்ல போறாங்க.
2: 2000 வருடங்களுக்கு முற்பட்ட கோயில் இந்த கோயில் வந்து உஜ்ஜயினி ஓம்காளின்றது. மூலவரா இருக்கக்கூடியவங்க வந்து காளியாட சொரூபம் தான். ஊர் பொதுமக்கள் வந்து ஆனந்த சௌபாகிய சுந்தரி, அளவாயி, அழகுநாட்சி, அழகு சுந்தரின்னு கூப்பிடுறது வழக்கம். அந்த ஆனந்த சௌபாகிய சுந்தரின்னு என்ன அர்த்தம்னா அன்பு, நல் வாழ்க்கை, முக்தி, இந்த மூணையும் தரக்கூடியவர். உள்ளுக்கு இருக்கிற அம்பாளோட பெருமையை சொல்லணும்னா அவங்களோட தோற்றமே வேற எங்கேயுமே நீங்க பாத்திருக்க முடியாது. மூன்று கைகள் மட்டும்தான் இருக்கும், வலது பக்கம் இரண்டு கைகளும் இடது பக்கம் ஒரு கையும், ஆண் மார்பு பாதியும் பெண் மார்பு பாதியும், அதாவது ஒரு மார்பு பெருசாகவும் ஒரு மார்பு சாதாரணமாகவும் இருக்கும். விரித்த சடையோட கீழே அசுரனை வதம் பண்ணது மாதிரி ஒரு தாண்டவ கோலத்துல, ஒரு உத்தேசமான கோலத்துல இருப்பாங்க. இந்த அம்பிகைக்கு என்ன வேண்டுதல் பண்ணி இங்க வர்றோமோ அது அதி சீக்கிரமா நடக்கும். சமயபுரத்துக்கு முற்பட்ட கோயில் இந்த கோயில். விக்ரமாதித்தன் மகாராஜா, அதாவது மத்திய பிரதேசத்துல இருக்கிற உஜ்ஜயினின்ற பட்டணத்தை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அவரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா நாட்டுல 6 மாசமும் காட்டுல 6 மாசமும். நாட்டுல இருக்கிறப்ப மகாகாலேஸ்வரர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிக்கிறாரு. காட்டுக்கு வர்றப்ப அவரோட

இஷ்ட தெய்வம் காளி. இந்த இடம் வந்து மகிழ மரங்கள் நிறைஞ்ச வனாந்தர காடா இருந்த இடம். காடாறு மாச காலத்துல அந்த விக்ரமாதித்தன் மகாராஜா வந்து உள்ளுக்கு இருக்கிற அம்பிகை உஜ்ஜயினி என்ற காளிய வழிபட்டுட்டு போனதுனால இந்த கோயிலுக்கு உஜ்ஜயினி ஓம் காளி அப்படின்னு பெயர் வந்தது. கை பூஜைக்காவண்டியும் சின்ன விக்கிரகத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க பூஜை பண்ணதா வழக்கம். எட்டு கைகள் கொண்ட அந்த அம்பாள் கீழே ஒரு கால் மடக்கியும் ஒரு கால் அசுரனை வதம்

0: சேர்ந்ததுனாலதான் இந்த ஊருக்கே மாகாளி குடி அப்படின்னு பெருமை. விக்ரமாதித்தன் கூட பட்டி கல்வன் அப்படின்னு படை தளபதிகள் வேதாளம்னு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்களுக்குன்னு ஒரு தனி சன்னதியே எதுவும் கிடையாது. இந்த கோயில்ல மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு தனி சன்னதியை வச்சு அதுக்கு வழிபாடு பூஜை முறைகள் எல்லாமே நடக்குது. அது போக இந்த கோயிலுக்கு மட்டுமா, வேற எங்கேயுமே இல்லாத 8 காலத்துக்கு நைவேத்திய பூஜையும் இங்கதான் உண்டு. உச்சகாலம், சிறு உச்சகாலம், காலசந்தி, சிறு காலசந்தி, சாயரச்ச, சிறு சாயரச்ச, அந்த மாதிரி 8 காலங்கள் இங்க உண்டு. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு நைவேத்தியமும் இங்க அம்பாளுக்கு படைக்கப்படுது.
1: இங்க நடக்கக்கூடிய ஆடி மாத சிறப்பு பூஜைகள் என்னென்ன, விசேஷங்கள், விழாக்கள் என்னென்ன நடக்கும்?
0: பங்குனி மாசத்துல திருவிழா நடக்கும் சார், 13 நாள் திருவிழா. இங்க பலி கொடுக்கறது உண்டு, ஆனா அம்பிகைக்கு கிடையாது. இங்க இருக்கிற கருப்பண்ண சுவாமிக்கு வந்து பலி உண்டு. தை 1 காலையில சுவாமி புறப்பாடாகும், ஊர் சுத்தி வருவாங்க. சித்ரா பௌர்ணமிக்கு திருவிதி உலா வருவாங்க. நவராத்திரி கோலு விசேஷமா நடக்கும், அபிஷேகம் பூஜை முறைகள் எல்லாம் பயங்கரமா நடக்கும், நல்லா இருக்கும். ஆடி மாசத்துல என்ன சிறப்புனா அபிஷேகம், சிறப்பு அலங்காரம், எல்லா பூஜைகளும் சிறப்பா நடக்கும், பக்தர்களோட எண்ணிக்கையும் நிறைய வருவாங்க.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி செந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: காளின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து கபால மாலை எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அப்படியே உக்கிரமா இருப்பாங்க. ஆனா இந்த காளியை பொறுத்த வரைக்கும் அர்த்தநாரீஸ்வர அமைப்புன்னு சொல்றாங்களே.
1: ஆரம்ப காலத்துல புடைப்பு சிற்பம் தான், எந்த ஒரு ஹோல்ஸுமே இருக்காது. பின்னாடியே ஒரு சேஃபே இல்லாம தான் ஒரு பாறையை வெட்டி எடுத்தது மாதிரிதான் சிலையோட அமைப்பே இருக்கும். நம்மளுக்கு பாக்குற பார்வைக்கு வந்து லிங்கத்து மேல அம்பாள் ஐக்கியமானது மாதிரி ஒண்ணு தோன்றும். கீழே பீடமா இருக்கும், மேல ஆவுடையார், அந்த ஆவுடையார்ல அம்பாள் ஐக்கியமானது மாதிரிதான். அதை நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும். வலது பக்கம் தான் பெண் இருக்கும், இடது பக்கம் வந்து ஆண் இருப்பாங்க. அங்க திருச்செங்கோட்ல வந்து இடது பக்கம் பெண்ணும் வலது பக்கம் ஆணாவும் இருப்பாங்க. அதனால இங்க வந்து அர்த்தநாதி கோலத்துல காட்சி தருவாங்க, ரொம்ப சிறப்பு. அதுவும் அபிஷேக டயத்துல பாத்தீங்கன்னா அந்த கோலத்தை பாக்குறதுக்காக வேண்டி துணி போடாம தான் அபிஷேகம் எல்லாமே நடக்கும். அபிஷேகம் பண்ணி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்றது ரொம்ப சிறப்பா இது பண்ணுவாங்க. அம்பாளுக்கு ரொம்ப அதுதான் பிடிச்ச ஒரு நைவேத்தியமா கருதுறாங்க.
2: தினந்தோறும் அபிஷேகம் எந்த நேரத்துல நடைபெறுங்க?
1: காலையில 8 மணிக்கு நித்திய அபிஷேகம் நடக்குங்க. அது போக 10 மணிக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது, ஈவினிங் 5 மணிக்கு ஒன்னு அபிஷேகம், 3 டைம் பண்றாங்க.
0: சமயபுரம் மாரியம்மன் கோவிலோட உப கோவில் இது. அப்போ வழிபாடு அது எல்லாமே அந்த கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன வித்தியாசம்?
1: ரெண்டும் சேர்ந்து உற்சவம் இல்ல, அது தனி வழிபாடு. மாரியம்மன்றது வந்து தனி வழிபாடு, ஆனா அந்த கோயிலோட உப கோயில் தான் இவங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாமே அதிகாரிகள் எங்களுக்கு எல்லாமே அந்த கோயிலோட தான். மாரியம்மனை பார்க்க வர்றவங்க அனைத்து பேருமே இங்கே காலையும் வந்து பாத்துட்டு போவாங்க.
0: ஒரு சண்டி ஹோமத்துல வந்து அந்த வேள்வித்தீல அம்மாவே இருக்கிற மாதிரியான உருவங்கள்லாம் நாங்க பத்திரிகையில பார்த்தோம்.
1: கண்டிப்பா, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சண்டிகோமம் நடத்தணும். அப்போ வந்து கும்பாபிஷேகம் நடந்த 48வது நாள் இந்த சண்டிகோமத்தை நடத்தணும். வேள்வித்தீலேயும் அந்த 8 கை அம்பாள் இருக்காங்கல்ல, சின்ன உஜயினியில அந்த விக்ரமாதித்தன் கைப்பூஜைக்காக வேண்டி எடுத்துட்டு வந்த அம்பாள், அந்த அம்பாளோட உருவமே தெரிஞ்சது. அதனால ரொம்ப சிறப்பா இருந்தது. அன்னைக்கு சண்டிகோமத்துல அம்பாள் சிரிச்ச முகத்தோட இருந்தது மாதிரி ஒரு காட்சி தந்தாங்க. சிலையுமே சிறுசா தான் இருப்பாங்க. கீழே அசுரனை வதம் பண்ண மாதிரி ஒரு கோலம், வெள்ளி கவசம் சாத்தி இருக்கோம் நாங்க.
2: அவங்களுக்கு அபிஷேகம் உண்டா?
1: மாசத்துல 1 டைம் உற்சவருக்கு மட்டுமே தனியா அபிஷேகம் ஆகும்.
3: கோயில்ல விலங்கு துறையான் அப்படின்ற அந்த சாமி உத்தரவு கொடுக்கிறவர், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: அதாவது விலங்கு துறையான்றது வந்து ஒவ்வொரு அம்பிகைக்கும் ஒரு காவல் தெய்வம்னு ஒண்ணு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த அம்பிகைக்கு வந்து விலங்கு துறையான் கருப்பண்ண சுவாமின்னு பேர் அவருக்கு. திருவிழா காலங்கள்ல விலங்கு துறையான் கிட்ட தான் இங்க உத்தரவா கேக்குறாங்க. அவரு உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் இந்த கோயில்ல எல்லாமே நடக்கும்.
2: பொதுவா விக்ரமாதித்தன் அப்படின்னாவே அதோட இணைந்து பேசப்படக்கூடிய கதாபாத்திரங்கள் சொன்னா பட்டி, அப்புறம் இந்த வேதாளம், இதுக்கு தனி சன்னதி இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பரிவார தெய்வம்

0: தெய்வங்கள்ல மதுரை வீரனுக்கு பக்கத்து சன்னதியா வந்து கல்வனுக்கும் வேதாளத்துக்கும் ரெண்டுத்துக்குமே தனி சன்னதி இருக்குது. அந்த கல்வனும் அந்த வேதாளமும் சேர்ந்துதான் அந்த விக்ரமாதித்தன் வந்து பல போர்களை வெற்றி பெற செய்து பல பதவிகளையும் அடைய வச்சு இது பண்ணது. கோயிலுக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்வனுக்கும் வேதாளத்துக்கும் தனியா அர்ச்சனை பண்ணி பூ பிரசாதம் வச்சுட்டு எந்த ஒரு காரிய தடைகளா இருந்தாலும் அவங்க கிட்ட வேண்டுதல கோரிக்கையா வச்சுட்டு போனாங்கன்னா அது சீக்கிரம் நடக்கும். அது எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது.
1: அத்தனை ஆண்டுகளாக தன்னை வழிபட்ட விக்ரமாதித்த பேரரசனோடு போகாமல் நமக்காக இங்கேயே கோயிலில் தரிசனம் தருகிறாள் காளி. கிட்டத்தட்ட 1.5 அடி உயரத்தில் பேரழகாக 8 திருக்கரங்களோடு தரிசனம் தரும் காளியின் அழகு கண்களை மட்டுமல்ல மனதையும் நிறைக்கும் பேரழகு. வேண்டுதல்களை நிறைவேற்றி வைத்து வாழ்வில் நம்பிக்கை ஒளியேற்றி வைக்கிறாள் உஜ்ஜயினி காளி. அவளை தேடி மத்திய பிரதேசம் செல்ல முடியாதவர்கள் மாகாளிகுடிக்கு செல்லலாம்.
2: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கிய ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம் வரும் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கொரநாட்டு கருப்பூர் பெட்டிக்காளியம்மன் தரிசனத்திற்கு காத்திருங்கள்.

0: decision refusing ban on use of pellet guns by security for crowd control. Sikhs preservation of records, writes the Pioneer. The Economic Times says on a war footing, India Inc. to step up festive hiring with temporary recruitment is expected to rise 8 to 25% from last year. According to World Gold Council, jewelry loses sheen. Gold exchange traded funds glitter, cites the Hindu. And finally, with the start of the holy month of Shravan, the administration has made arrangements for the smooth flow of Kanwar devotees. The Statesman reports NCRTC adds 52 Namo Bharat trips, trains every 8 minutes daily to clear Kanwar Yatra rush. The Times of India adds 1,000 CCTV cameras, 4,000 cops for smooth Kanwar Yatra. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Pramod. And now before we end the bulletin, the headlines once again. Parliament passes Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill with stricter punishment for paper leaks. Prime Minister Narendra Modi welcomes passage of the bill, saying it will make examination system more robust. Saudi Arabia and 13 other countries announce maritime defense alliance to protect shipping in key waterways of West Asia. US President Donald Trump announces deal for complete disarmament of Hamas and other armed groups in Gaza. IMD forecasts extremely heavy rainfall in several parts of Gujarat during next 48 hours. Fishermen advise not to venture into sea till tomorrow. And weightlifter Lovepreet Singh wins silver medal at Commonwealth Games. Seema Kali Ramana bags bronze medal in discus throw. And with that, we end the morning news. Have a nice day.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கல்யாணத்துல கவனிச்சியா
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு குடம் தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
7: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை வாலாஜா காம்ப்ளெக்ஸ் தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை திருச்சி, திண்டுக்கல், மணப்பாடி, சென்னை மற்றும் கிளைகள்.
9: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
10: சாரதா ஸ்கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி.
11: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
12: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
13: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
15: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
16: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
17: பெரம்பலூர் சிறுவாச்சூர்

0: மகாலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
0: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1,000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8,000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில், திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
8: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 முதல் 20% வரை தள்ளுபடி.
7: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

கேட்டிருந்திருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட அன்றாட வேலை பழுதை மறந்து புதிய இசையோடு புத்துணர்ச்சி பெற வரவேற்கிறது இதய ராகம். நேர்களே, உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 938-546-102.1 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அதோட படம், அப்புறம் உங்க பேரு, ஊரு எல்லாத்தையுமே டைப் பண்ணி அனுப்புங்க எங்களுக்கு. நேர்களே, நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர் யாரு அப்படின்னா குமாரவேல், தோப்புப்பட்டி கரூர் மாவட்டத்திலேருந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க எந்த பாடலுக்கு கேட்டிருக்காங்க, எந்த படத்திலேருந்து கேட்டிருக்காங்கன்னா கடைக்குட்டி சிங்கத்திலிருந்து அவங்களுடைய விருப்ப பாடலை சொல்லியிருக்காங்க. அந்த பாடலை இப்போ நாம் கேட்டு ரசிச்சிடலாமா?

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: ஆகின் மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீதைலா சில்க்ஸ் லே. ஸ்ரீதைலா சில்க்ஸ் லே,
0: ஸ்ரீதைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
0: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
0: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: கேட்டிருந்திருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இதய ராகம். நேர்களே, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே யோசிக்காம 938-546-102.1 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்றிருக்க படம், அப்புறம் உங்களோட பேரு, ஊரு எல்லாத்தையுமே எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. நாம இப்போ அடுத்து யாரோட வாட்ஸ்அப்பை பார்க்க போறோம் அப்படின்னா, இனிய காலை வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதய ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா, கொழும்பு கொண்டான் பழனி வட்டம் ராமகிருஷ்ணன். இவங்க எந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்கன்னா, பராசக்தி படத்திலிருந்து பாடலை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாமளும் கொடுத்துடலாமா?

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி.

0: பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை வாலாஜா காம்ப்ளெக்ஸ் தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
4: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
3: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
4: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. இதய ராகம் உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இதய ராகம் நிகழ்ச்சிக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கான நம்பர் 9385468121. நாம இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அப்புறம் அந்த பாடல் இடம்பெற்ற படம், உங்களோட பேரு, ஊரு எல்லாத்தையுமே டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் இடம்பெறும், கேட்டு மகிழுங்க. அதுக்கு முன்னாடி நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுப்போம். அதற்கு முன்பாக
6: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
8: சைபால்.
9: இப்பெல்லாம் நம்ம ஊரில் மாமியார் மருமகள் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால் நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்தில் அவ்வளவு மோசமாக யார் சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன். அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறதே கொஞ்ச நாளில் மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் மாமியாராகவும் ஆக போகிற ஒரு நேயர் தான். சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி, அவங்க வச்சது தான் சட்டம். பிள்ளையண்டான் எப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப்பு. மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம். சின்ன சின்ன விஷயத்துலலாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாக எல்லோரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு. அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாகிட்டுது. இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது. வாய் சுத்தமாக பேச முடியாமல் போயிட்டுது. சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும். பேசுறதெல்லாம் கையால் தான், அதாவது கை சைகையால். இப்படிப்பட்ட நிலைமையில் கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்குறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல, அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்ததும் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட, அது குறி தவறி கழுத்தில் பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஊன்னு கத்த, இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ளே லேசாக ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது. அன்னைக்கின்னு பார்த்து ரொம்ப நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. பேச்சு தான் வராத, அதனால் ஒரு பக்கத்து கையால் சைகை காட்டுது. கதவுக்கு பக்கத்தில்

0: இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி, அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுற்றி காட்டி, நாக்கை வெளியில் நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமாக, என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற, சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுவிட்டு, அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான். பார்த்தீங்களா கதையை? அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: கேட்டுருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு நேயர்கள்லாம் வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு படம் அவங்களோட ஊர் பேர் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்து யார் எந்த ஊர்லேருந்து என்ன பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அமரன் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடலுக்கு தான் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா சண்முகம், ரேகா, சபரி, மதுமேதா, இவங்கெல்லாம் எங்கேருந்து அப்படின்னா லால்குடியிலிருந்து அவங்களுடைய விருப்ப பாடலுக்கான விருப்பத்தை நம்ம கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாடலை இப்போ கேட்டுடலாமா?

0: இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் காலை 9 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது. மக்களவையில் நேற்று முன்தினமும் மாநிலங்களவையில் நேற்றும் இம்மசோதா நிறைவேறியதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள காணொலி செய்தியில், நாட்டில் நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். சர்வதேச தொழிலாளர் நலன் சார்ந்த உச்சி மாநாட்டில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று பங்கேற்கிறார். ஐநாவின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பும் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. காவல்துறையினருக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்குகிறார். 2025-26 ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தனிநபர்கள், வரி செலுத்தும் ஊழியர்கள் மற்றும் வரி தணிக்கை தேவைப்படாதோருக்கு மட்டுமே இது பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலம் மானிய விலையில் எண்ணெய் பனைக்கன்றுகள் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். தகுதியுடையோர் உரிய ஆவணங்களுடன் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பயன்பெறலாம் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலம் தேசிய சமையல் எண்ணெய் இயக்கத்திட்டத்தின் கீழ் எண்ணெய் பனை சாகுபடி ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் இத்திட்ட செயலாக்கத்திற்கு பொருள் இலக்காக 15 ஹெக்டேர் மற்றும் நிதி இலக்காக 430,000 பெறப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் மானிய விலையில் எண்ணெய் பனை கன்றுகள் வழங்கப்படுவதுடன் ஏற்கனவே எண்ணெய் பனை சாகுபடி செய்து வரும் விவசாயிகளுக்கு ஊடு பயிரிடுதல் மற்றும் பராமரிப்பு செலவினத்திற்காக ஹெக்டேர் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 5,250 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
1: ஈரோடு மாவட்டத்தில் புத்தக திருவிழா இன்று தொடங்குகிறது. வரும் 11 தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 230 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருச்சி மாவட்ட சிறு குறு தொழில்கள் சங்கத்தின் சார்பில் தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் MSME கனெக்ட் 2026 என்ற தொழில் வழிகாட்டு நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. நீலகிரி, தென்காசி, தேனி, கோவை மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் உதய் ஒகிமோட்டோவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: நேர்களே, இன்றைய வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில பாரதிய நியாய சங்கிதா BNS குற்றவியல் வழக்குகள் குறித்து நேரலையில பங்கேற்கிறாங்க கு விவேக் அவர்கள். நேர்களே, உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளை தெரிஞ்சுக்கிறது பதில் கேள்விகளுக்கான பதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக தொட்டு வாங்க 043-1-246-1 அல்லது 240-1-2 அப்படிங்கிற இந்த எண்கள்ல. வாட்ஸ்அப் வழியா உங்களுடைய சந்தேகங்களை கேட்க 938-546-1-2 உடன் உரையாடுகிறார் கோகிலா தியாகராஜன்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை வசந்த் அழைப்பு சட்டத்தின் பார்வையில் பல்வேறு தலைப்புகளில் நாம இந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டங்களில் குற்றங்கள் அதிகமாக தான் இருக்குது, வழக்குகளும் நம்ம தொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் அதற்கான நியாயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வி தான். எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன பெரிய லாயரா இப்படி இத்தனை கேள்விகள் கேட்குற, இதுக்கு நான் வந்து எங்கே போய் நியாயத்தை கேட்குறது அப்படின்றது. இந்த நியாயம் அப்படின்ற வார்த்தைகள் வந்து அடிக்கடி நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு குற்றவியல் வழக்குகள், அதாவது BNS பாரதிய நியாய சங்கிதா. அடுத்து இதுலயே இன்னொன்று இருக்கு, BNSS பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா. இப்படி வந்து இதெல்லாம் இருக்கே, இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கணும் இல்லையா. இதற்குரிய பதிலையும், இதற்கான கேள்விகள், இதற்கான நியாயங்கள், இதற்கான வழக்குகள், இந்த வழக்குகள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் என்ன இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க தான் நம்ம கூட இணைக்க போறாரு திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் கு விவேக் அவர்கள். வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
2: இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, வழக்குகள் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வழக்குகளுக்கான தீர்ப்புகள் கிடைக்குதா அப்படின்னா வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து நம்ம செய்திகளில் பார்த்தோம், பெண்களுக்கு எதிரான குற்றவியல் வழக்குகளை வந்து 2 மாதத்திற்குள் கண்டிப்பாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து நமக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ 2 மாதத்திற்குள்ள ஒரு கேஸை கொடுக்கணும் அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கொடுக்குது அப்படின்றப்ப, இதுக்கு முன்னாடி இருந்த வழக்குகள் வந்து ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு மக்களுக்கு கேள்விகள் வரும். ஆனால் இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, BNS BNSS BSA இதெல்லாம் என்ன?
3: இந்த சட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த சட்டங்கள் தான். இப்போ பிஎஸ்ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓல்டில் வந்து ஐபிசி இந்தியன் பீனல் கோடாக வந்து இருந்துச்சு. அதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேர்களை மட்டும்தான் வந்து மாற்றுறாங்க. அதேமாரி BNSS அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியாக வந்து இருந்துச்சு. பிஎஸ்ஏங்கிறது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டாக இருந்துச்சு. இதோட பேர்களை மாற்றிருக்காங்க, ஒரு சில பிரிவுகளை மாற்றிருக்காங்க, ஒரு சில திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2024 தான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்து வந்துடுது. பில்லாக வந்து 23 பாஸ் பண்ணுறாங்க, அது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் 1/7/2024 தான் வருது. இதில் ரொம்ப மாற்றங்கள்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் வந்து இந்த சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 சட்டங்களை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு குற்றவியல் வழக்கு வந்துட்டு நடைபெறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக வந்திருக்காங்க.
2: இப்போ BNS அப்படின்றப்ப பாரதிய நியாய சங்கித், இதில் வந்து என்ன, எதை பற்றி நம்ம வந்து விவாதிப்போம்?
3: இப்போ பாரதிய நியாய சங்கிதாவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு அஃபென்ஸ் பண்ணுறோம், ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு தெஃப்டோ இல்லை வந்துட்டு ஒரு ஃபில்த்தி லாங்குவேஜில் ஒருத்தவங்களை திட்டுறதோ அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அதை பற்றியான பேசக்கூடிய சட்டங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த BNS
2: அவமானப்படுத்துறது.
3: இப்போ டெஃபமேஷனு இந்த மாதிரி வந்துட்டு கெட்ட வார்த்தையில் திட்டுறது, தெஃப்ட்டு இல்லை அடிக்கிறது, கிரீவியஸ் ஹர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான நம்ம பண்ணுற அஃபென்ஸை பொறுத்தளவு அந்த அஃபென்ஸுக்கான என்ன தண்டனை அப்படிங்கிறத வந்து விவரிக்கிறது தான் இந்த BNS சட்டம்.
2: அப்போ BNSS,
3: இந்த BNSS பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்ட்டோட நடைமுறைகளை வந்து பயன்படுத்துறது. இப்போ ஒரு அக்யூஸ்ட் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னா அவனை எப்படி வெளில எடுக்கிறது, பெயில் போட்டு எடுக்கிறது, அவனுக்கான ரைட்ஸ் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வழிமுறைகளை வந்து நடைமுறைகளை வந்து பின்பற்றுறது தான் BNSS.
2: இப்போ BSA
3: BSA வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BSA தான். ஏன்னு கேட்டிங்கன்னா குற்றவியல் வழக்குகளை பொறுத்தளவு இப்போ வந்து சாட்சிகள் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி தான் வந்து நடக்குமே வழக்குகள்.

நேரம் 9:02 ஆகுதுங்க. நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு.

0: அப்படி இருக்கும்போது இந்த பிஎஸ்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு ஒரு முக்கியமான சட்டமாக வந்து கருதப்படுது அப்படின்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம். எவிடன்ஸை வந்து பேசுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி சட்டம்.
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் என்ன ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, வழக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, வழக்காடுகளும் புதுசு கிடையாது. இப்போ நம்ம வந்து திரைப்படங்களில் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம். வழக்குகளுக்கான தண்டனைகள், தண்டனை காலங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்போ ஒரு வழக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட

0: இப்போ ஒரு வழக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருடங்கள் 3 வருடங்கள் அது போயிட்டு இருக்கு, வாய்தாக்கள் அதிகமாக இருக்கு. எந்த மாதிரியான வழக்குகளுக்கு விரைவான தீர்ப்புகள் அளிக்கலாம், அது ஏன் காலதாமதம் ஏற்படுது சில நேரங்களில்?
1: இப்போ வழக்குகளை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 7 இயர்ஸ் அஃபென்ஸ், 7 வருடத்துக்கு குறைவான தண்டனை கொடுக்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த பிஎன்எஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான வழக்குகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வருடங்கள் 3 வருடங்களுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமும் கட்டாயமும் இருக்குது. இது ஏன் வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சாட்சிகள் வந்து கூட்டிகிட்டு வரணும், ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து சாட்சிகளை வந்து கூட்டிகிட்டு வரணும். இப்போ வந்து வாய்தாவுக்கு வந்துட்டு அவங்க கரெக்டாக இப்போ ஒரு ஃப்ரேமிங் அப் சார்ஜ், இப்போ ஒரு கொஷினிங் டைமில் அந்த அக்யூஸ்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகணும். அந்த மாதிரியான நேரங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்தாக்கள் வந்து அதிகமாக வந்து போகும். இதனால தான் ஒளிஞ்சி வந்து டிலே ஆகிற ரீசன் வந்து இதுதான்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் டிலே ஆகுது, ஓகே. இப்போ பிஎன்எஸ், பிஎன்டபிள்எஸ், பிஎஸ்சி இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட புத்தகத்தை நமக்குள்ளே உள்ளடக்கிய ஒரு கருத்துக்களாக தான் இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான வழக்குகள் உள்ளே வரும்?
1: எல்லா வழக்குகளுமே வந்து இதுக்குள்ளே தான் வந்து வரும். இதை பேஸ் பண்ணி தான் அனைத்து வழக்குகளுமே, குற்றவியல் வழக்குகள் அனைத்துமே இந்த 3 சட்டங்களை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து நடக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தனித்தனியாக இப்போ ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், அது ஒரு தனிச்சட்டமாக ஸ்பெஷல் ஆக்டாகவே இருக்குது. இப்போ குழந்தைகள் வந்து 18 வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்க ஏதாவது ஒரு பாலியல் வன்புணர்வு ஏதாவது ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு போக்சோ ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு செக் கேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பணம் கொடுத்து ஏமாறுறாங்க, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அப்புறம் வந்து இப்போ ஜாதி ரீதியாக வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எஸ்சி ஆக்ட் அது மாதிரி இருக்குது. இதை மாதிரி இது எல்லாமே தனிச்சட்டங்கள். இதுவும் எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் பொழுது இந்த பிஎன்டபிள்எஸ் வந்து பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த குற்றவியல் வழக்குகள் வந்து நடைமுறை வந்து நடைபெறும்.
0: அனைத்து சட்ட புத்தகங்களையும் ஒரே 3 கோர்வைக்குள் வர்றது தான் இந்த சட்டத்தோட நியதியாக இருந்திருக்கு. அதுக்காக தான் வந்து இதுக்கு வந்து பேர் நம்ம கொடுத்துருக்கோம், பாரதிய நியாய சங்கிதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கிறப்ப நடைமுறைகளில் வழக்குகள் நடத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் இதற்குரிய தண்டனை காலங்கள் எப்படி குறைக்கப்படுமோ அதை இந்த சட்டங்கள் நமக்கு எடுத்து கொடுக்குது இல்லையா?
1: ஆமாம்.
0: நேர்களை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் பார்வையில் குற்றவியல் வழக்குகள் இதை குறித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தகவல்களை நமக்காக கொடுக்க இருக்காங்க திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் கு விவேக் அவர்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விளக்கங்களை கேட்டு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0-1-246-1-1, 240-102-1, 240-102-1, மற்றொரு எண் 938-546-1-2-1 வாட்ஸ்அப் மூலமா உங்கள் கேள்விகளை கேட்டு அதற்கான விளக்கங்களை கேட்டு பெறலாம். தொடர்ந்து பேசுவோம்.
2: தமிழகத்தின் துபாய், திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர், தங்க நகை 1 கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி, சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம், தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 7000 அன்பு பரிசு.
6: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை.
5: மேலும் விவரங்களுக்கு 9477-6-9477.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
8: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி வாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
10: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
11: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
12: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை

0: விளக்கு குடம் தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய்.

0: கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பில் இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு குற்றவியல் வழக்குகள், BNS பாரதிய நியாய சங்கிதா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இந்த வழக்குகளுக்கான தீர்ப்புகள் அப்படின்றது காலதாமதம் ஏற்படாமல் உடனே கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. ஆனாலும் கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரே வழக்கறிஞர் வழக்குகளுக்குள்ளதானே நம்ம கொண்டு போகிறோம், இதற்கு மட்டும் ஏன் நம்ம தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷலைசேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்றப்ப அவங்க சொல்கிறாங்க, ஈஸியாக நமக்கு வந்து வழக்குகளில் தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் விவேக் ஐயா. இப்போ வாட்ஸ்அப் மூலயமா நமக்கு ஒரு கேள்வி காத்துக்கிட்டு இருக்கு, அது என்ன கேள்வின்னு கேட்டலாம்.
3: நாகராஜ் அனுப்பியிருக்காங்க அனந்தபுரத்திலிருந்து. ஜாதி பெயர் கெட்ட வார்த்தை சொல்லி அழைச்சாங்க அப்படின்னா அதுக்காக என்ன தண்டனை அப்படின்னு கேட்டிருக்காங்க.
4: சொல்லுங்க ஐயா.
5: இப்போ ஜாதி பேரை வந்து யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது, அது வந்து ஒரு அஃபென்ஸ். அதுக்கான ஒரு தனி சிறப்பு சட்டமே இருக்குது, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபல் ப்ரிவென்ஷன் அட்ராக்சிட்டி ஆக்ட் 1989 Section 3(1)(r) படி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அஃபென்ஸ். இதை வந்து பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள் வரையும் சிறை, இல்லைனா வந்து 5 ஆண்டுகள் வரையும் கூட நீடிக்கலாம். அதோட மட்டும் ஃபைனும் வந்து சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து சட்டம் வந்து சொல்லப்பட்டிருக்கு.
4: இப்போ 6 ஆண்டுகள் சிறை அப்படின்னு சொல்லி கொடுக்குது, 6 மாதங்கள் சிறை அப்படின்றப்ப இப்போ ஈஸியாக ஒருத்தர் வந்து பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தானே. இவரை வந்து எனக்கு பிடிக்கலை, இப்போ எனக்கு உங்களை பிடிக்கலை அப்படின்றப்ப நான் வந்து இவரை வந்து என்னை இந்த மாதிரி ஜாதியின் பெயரை சொல்லி என்னை திட்டினாரு அப்படின்ற ஒரு பொய் கேஸ் கொடுக்க முடியுமா?
5: அதுக்கு ஒரு சில முகாந்திரங்கள் இருக்குது. அதுக்காக தான் புலன் விசாரணை அதிகாரி வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் வந்து கரெக்டாக சரியாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறது. கோர்ட் வந்து அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத வந்து அவங்க கொடுக்கற எவிடன்ஸ், அதுக்கு தான் இந்த BSA எல்லாம் வந்து ரொம்ப தேவைப்படுது.
4: இதுக்கு எவிடன்ஸ் எப்படி நீங்க கலெக்ட் பண்ண முடியும் நம்மால?
5: அது புலன் விசாரணை அதிகாரி தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் சைடுல பாத்தீங்க அப்படின்னா அட்வொகேட், எதெல்லாம் வந்து ப்ராசிக்யூஷன் சைடுல வந்துட்டு இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்களோ அதை உடைக்கிறதுக்கான வழிகள் என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து டிஃபென்ஸ் சைடுல எவிடன்ஸா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு செயலை ஒரு போலியா வந்துட்டு ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காங்க, இப்போ அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத வந்து விசாரிக்க வேண்டிய அந்த பொறுப்பு வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த கன்சர்ன் ஐஓ கிட்ட தான் இருக்கு. அவங்க வந்து புலன் விசாரணை இது பண்ணி இறுதி குற்ற பத்திரிகையை வந்து இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க. அதை வைத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் ஒரு இல்லைனா ஜட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்ஸை பொறுத்து ரெண்டு சைட்லையும் கேட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க.
4: இப்போ ஒரு அலுவலகத்திலேயோ அல்லது பள்ளி கல்லூரிகளிலோ இந்த மாதிரி நடந்தால் மற்ற மாணவர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க இதற்கான தீர்வுகளை சொல்லிடுவாங்க.
5: கண்டிப்பாக
4: ஒருவேளை ஒரு அலுவலகத்தில் தனியார் அலுவலகத்தில் இந்த ஒரு மேனேஜருக்கோ அல்லது மற்ற ஊழியர்களுக்கோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் பொய்யான ஒரு தகவல் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப மறைமுக விசாரணை இருக்குமா அல்லது நேரடி விசாரணை தானா?
5: நேரடியாகவும் இருக்கும் விசாரணை, மறைமுகமாகவும் இருக்கும். அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து நம்ம கிட்ட தான் இருக்குது, அதை நிரூபிக்க வேண்டிய தன்மை.
4: சரிங்க. அதாவது எந்த வகையிலையும் வந்து உண்மை தத்துவத்தை கண்டறியணும், அதற்காக தான் வந்து சட்டங்கள் நமக்கு வழிவகுக்குது. அடுத்து ஒரு கேள்வி நமக்காக காத்துட்டு இருக்கு. வணக்கம், யாருங்க ஐயா? வணக்கம்.
6: ஹலோ.
4: ஆ வணக்கம் ஐயா, யார், எங்கிருந்து?
6: திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம்.
4: சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
6: பேர் வந்து ஸ்டெல்லா மேரி.
4: ஆ சொல்லுங்க, என்ன கேள்வி?
6: அதாவது வந்து குடும்ப நல கோர்ட்ல கேஸ் நடத்தி நாங்க ஜெயிச்சிட்டோம், ஆனா பணம் தராம இழுத்து அடிச்சிட்டு இருக்காரு மேடம்.
4: சரிங்க.
6: அவர் வந்து அது இல்லாம இந்த அம்மாவோட கையெழுத்து இல்லாம மேரேஜ் பண்ணிருக்காரு, செகண்ட் மேரேஜ். அது கோர்ட்லயே வந்து ஒத்துக்கிட்டாரு, அப்பறம் தெரிஞ்சே நான் செஞ்சேன் அப்படின்ட்டு. அதுக்கு அவனு அந்த அவருக்கு தண்டனை என்ன மேடம் வாங்கி தர முடியும்?
4: இந்த ஐயா சொல்லுவாருங்க, அதாவது அவருக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்காம 2வது திருமணம் நடைபெற்றுடுச்சு.
6: இன்னும் விவாகரத்து நாங்க வாங்கல.
4: ஆனா கோர்ட் வந்து உங்களுக்கு விவாகரத்துக்குரிய அந்த அனுமதி கிடைச்சிருச்சு இல்லையா?
6: ஆமா. அந்த கேஸ் நடத்துறவர் வந்து ஜேசு பாலராஜ், BSC BL. உங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபா தீர்ப்பு கூறினாங்க, 1,60,000 ரூபா தான் கொடுத்துருக்காப்ல, பாக்கி பணமும் தரல.
4: அதாவது சில வழக்குகள்ல வந்து வெற்றி அடைஞ்சாலும் அதற்குள்ள நிவாரண தொகை வந்து வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னாங்க.

0: வந்து கேஸில் ஜெயிச்சிட்டோம், ஆனால் வந்து நிவாரணத் தொகை இன்னும் வரலை அப்படின்றாரு.
1: இப்போ குடும்பநல வழக்குகளை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கேட்ட மாதிரி ஒரு முதல் மனைவி வந்துட்டு உயிரோடு இருக்கும்போது டிவோர்ஸ் பெற்றுட்டாங்களா ஃபஸ்ட்டு பெறலையா அப்படிங்கிறத முதல் விஷயத்தை வந்து பார்க்கணும். அவங்க டிவோர்ஸ் பெற்றிருந்து ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து லீகலி வந்து வேலிடு. ஒருவேளை அவங்க டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிவோர்ஸ் பண்ணாமல் இருந்து ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பைகமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கான பனிஷ்மெண்ட் தண்டனைகள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு பிஎன்எஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கேள்வி முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்க சொல்லி பாஸ் பண்ணியிருக்காங்க, அது ஏன் என்ன கொடுக்கல அப்படின்னா, அடுத்த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் இந்த மாதிரி வந்து இந்த நீங்கள் கொடுத்த இந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனோ இல்லை ஒரு மெமோவோ வந்துட்டு கொடுக்கலாம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட, சாரி ஜட்ஜு கிட்ட. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு பிஎன்எஸ் படி வந்து சொல்லப்பட்டிருக்கு, அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக பெற்றலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு.
0: இப்போ இந்த பிஎன்எஸ் பிஎன்டபிள்யூஎஸ்எஸ் வந்து எல்லா வழக்கறிஞர்களுமே இதற்குள்ள அடங்குவாங்க, அதனால் எல்லாருமே இந்த வழக்குகள் வந்து எல்லாத்துக்குமே பொதுவானது தான்,
1: பொதுவானது,
0: அதுக்குரிய தீர்ப்புகள் வந்து அவங்கள பொறுத்து தான் அமையும்.
1: ஆமாம்.
0: இப்போ அடுத்து ஒரு கேள்வி. வணக்கம்
2: மேம். வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து பேசுகிறேன் மேம்.
0: கேளுங்க, கேள்வி கேளுங்க.
2: கண்டிப்பா சார், இந்த குற்றவியல் வழக்குகள்ல பொதுவாக மேக்சிமம் எவ்வளவு நாட்களுக்குள்ள அந்த தீர்வு அப்படிங்கறது கொடுக்கணும், அந்த கொடுக்கக்கூடிய அந்த தீர்வு அப்படிங்கறது எங்களுக்கு உகந்த ஒரு சாத்தியமா இல்ல அப்படின்னா, மேல்முறையீடு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி மேல்முறையீடு செய்யணும்னா எங்க எப்படி செய்யணும், இத பத்தியே சொல்லுங்க.
0: முடிச்சிட்டாங்க கேள்வி எல்லாமே, சொல்லுங்க. நன்றி.
1: குற்றவியல் வழக்குகளை பொறுத்தளவு நான் முன்பு சொன்ன மாதிரியே தான், இப்போ அந்த அஃபென்ஸோட தன்மை, இப்போ ஒரு குற்றத்தோட தன்மையை பொறுத்து இதை ஷெடியூலில் வந்து சொல்லியிருக்காங்க பிஎன்டபிள்யூஎஸ், அதாவது இந்த ஷெடியூலில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ 3 வருடங்கள் அல்லது 3 வருடங்களுக்கு குறைவாக உள்ள குற்றங்களை வந்து யார் விசாரிப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழமை நீதிமன்றத்தில் உள்ள குற்றவியல் நீதித்துறை நடுவர் வந்து விசாரிப்பாங்க. இதே வந்து 10 வருஷம், இப்போ வந்து ஒரு மர்டரோ இல்லை அட்டம்ப்ட் மர்டரு இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7 வருடங்களுக்கு மேலாக வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய செக்ஷன்கள், இதெல்லாம் யார் விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, புலன் விசாரணை முடித்ததுக்கு அப்புறமேலுக்கு அந்த மாவட்ட நீதிபதி ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு இந்த விசாரணையை வந்து மேற்கொள்வாங்க. இப்படியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான லெஸ் தென் சீரியஸ் அஃபென்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே வந்து முடிச்சிடணும். இப்போ இதுக்கு 10 வருடங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டைம் எடுக்கும். இந்த டைம் வந்து குற்றவியல் வழக்குகளில் எடுக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு விபத்தோ இல்லை ஒரு திருட்டோ, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் திருச்சியில் நடந்திருக்கு அப்படின்னா அதில் ஒரு 10 பேரையோ இல்லை 5 பேரையோ சாட்சிகளாக வந்து போட்டிருப்பாங்க. அந்த சாட்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த அஃபென்ஸ் நடக்கும்போது திருச்சியில் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையில் அவங்களோட குடும்ப சூழ்நிலை வந்து சென்னை மதுரை அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருப்பாங்க. அன்னைய டேட்டில் ஒரு வாய்தா போட்டு இன்னைக்கு சாட்சி வரணும்னு சொல்லி ப்ராசிக்யூஷன் சைடில் கூப்பிடும்போது அவங்க வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேட்டு தான் வந்து போகும். ஒருவேளை ஒரு முக்கியமான நேரங்களில் இப்போ ஒரு கேள்விகள் வந்து ஜட்ஜஸ் வந்து நீதிபதி இந்த கேள்வி கேட்டாகணும் அப்படின்னா அந்த அக்யூஸ்ட் ப்ரெசென்ட் ஆகாமல் போகும்போது ஒரு வாய்தாக்கள் வந்து தள்ளி போடுது. இதனால தான் அந்த கால அவகாசங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ரீதியாக 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளில் வழக்கு வந்து முடிக்கப்படணும்னு சொல்லி சொன்னாலும் கூட இந்த மாதிரியான கால தாமதங்களால் தான் இந்த வழக்கு வந்து நீடிக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க.
0: ரொம்ப அழகான பதில்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஒரு வழக்குகளுக்கான வழக்காடிகள், அந்த வழக்காடிகளுக்கான தீர்ப்புகளிலிருந்து கிடைக்கக்கூடிய நியாயங்கள், இதுதான் வந்து மக்களுக்கு பொதுவாக சென்று சேர வேண்டிய கருத்துக்களாக இருக்குது. ஆனாலும் சில நேரங்களில் நீதிகள் தவறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கால அவகாசங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றப்ப ரொம்ப நியாயமானதாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போது விமன்ஸ் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது வந்து மக்களுக்கு ஓரளவு தெரியுது, இதற்குரிய தண்டனைகளும் தெரியுது. ஆனாலும் சில நேரங்களில் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றவியல் நடைமுறைகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. உடனடியான தீர்வுகள் இதுக்கு வந்து உண்டா?
1: உடனடியான தீர்வுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் பொழுது உடனடி தீர்வு அப்படின்னா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து புகார் கொடுத்து அந்த அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறது தான் உடனடி தீர்வு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த அக்யூஸ்டை செக்யூர் பண்ணால் தான் இந்த வழக்கு சம்மந்தமாக ஒரு புகார் இருக்கும்போது அந்த சாட்சிகளை வந்து கலைக்க முடியாது. சாட்சிகளை வந்துட்டு இவன் வெளில விட்டிங்க அப்படின்னா வந்து சாட்சிகளை கலைக்கும் பொழுது அந்த வழக்கானது நீதிமன்றத்துக்கு வரும் பொழுது அந்த சாட்சிகளை கலைச்சிட்டு அவனுக்கான தண்டனைகள் வந்து பெறக்கூடிய தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருங்கிறதுக்காக முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து போய் கொடுக்கணும், புகார் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான்.
0: இப்போ

0: ஒரு வழக்கு நடைபெறுது. அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கோர்ட்டில் தண்டனை கொடுக்கப்படுது. அந்த கீழ்கோர்ட்டில் தண்டனையை வந்து அவங்க ஏற்றுக்காம மேலே அப்பீல் பண்ணுறாங்க. அப்பீல் பண்ணுறப்ப அங்கே வந்து அவங்க விடுதலை வராங்கல்ல, இது எந்த முறையில் நியாயமாக கருதப்படுகிறது?
1: இப்போ இந்த சட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ குற்றவாளிகளுக்கும் இப்போ வந்து குற்றவாளிகளுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் சட்டம் வந்து சமம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் எதை பேஸ் பண்ணி தான் இந்த சட்டங்கள் இருக்குது அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற கோட்பாடு தான். இப்போ அவங்க பண்ணுற தண்டனைகள் வந்து ஒரு தன்மைகளை பொறுத்து குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு தண்டனைகள் வந்து கொடுக்கப்படுது. குற்றம் நிரூபிக்கப்படலை அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு விடுதலை தான் வந்துட்டு கொடுக்குது. அது நம்ம சட்டத்திலே சொல்லி இருக்க எக்ஸெப்ஷன்ஸ், இதை ஃபாலோ பண்ணி தான். இப்போ கீழமை நீதிமன்றங்களில் ஒரு தீர்ப்பானது பகரப்பட்டிருக்கு, அந்த தீர்ப்பு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ மேல்முறையீடு போகிறதுக்கு அந்த அக்யூஸ்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்திலேயே வந்து இடம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி அங்கே போவாங்க. ஒரு சில சொல்லப்படாத செய்திகளை வந்து அந்த டிஃபென்ஸ் சைடில் சொல்லி அங்கே மேல்முறையீட்டில் பார்க்கும்போது அதை பேஸ் பண்ணி சாட்சிகளை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து பரிசீலனை பண்ணி அந்த நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை பெறுறதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்.
0: நீதிகள் நியாயமாக வழங்கப்படக்கூடிய கருத்துக்களுக்காக தான் இந்த இரண்டும் செயல்படுது, கீழவையும் மேலவையும் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக.
0: ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் கு விவேக் அவர்கள் பல நல்ல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
6: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே,
7: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
10: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
11: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
12: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
13: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
12: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
13: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் வசந்த் அழைப்பு. இன்னைக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில நம்ம கூட பாரதிய நியாய சங்கிதா குற்றவியல் வழக்குகள் குறித்து பேசிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் கு விவேக் அவர்கள். வாட்ஸ்அப் வழியா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. திருவானைக்காவல் கீழக்கொண்டையம்பேட்டையில இருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம். சிவில் வழக்குகள்ல ரெண்டு தரப்பும் சமாதானம் ஆகிற மாதிரி குற்ற வழக்குகள்லயும் சமாதானத்திற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: நிச்சயமாக வாய்ப்பு வந்து இருக்குது. எதன் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 359 ஆஃப் BNSS. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சுரக்ஷா சங்கீதாவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் ரெண்டு பார்ட்டிஸ் வந்து நிச்சயமாக ஆயிக்கலாம். ஆனாலும் கூட அதில் ஒரு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ லெஸ் தென் இப்போ 3 இயர்ஸ் அஃபன்ஸ் நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு சாதாரணமாக கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிறது, சும்மா சின்ன காயங்கள் ஏற்படுறது, அந்த மாதிரியான வழக்குகளில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்த புகார்தாரரும்

0: ரெண்டு பேரும் கோர்ட்டில் போயிட்டு எந்த கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுதோ அங்கே போயிட்டு இந்த 359 BNSS கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் போட்டு காம்ப்ரமைஸாக போய்க்கலாம். ஆனால் ஒரு சில வழக்குகளில் இந்த மாதிரி குற்ற வழக்குகளில் காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த போக்சோ கேசஸ் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஆக்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் வந்து போட முடியாது. அவங்க வந்து சாட்சிகளை ஏற்றி இது பண்ணுறது மூலயமா தான் வந்து நடைமுறைப்படுத்தப்படும்.
1: அடுத்த ஒரு கேள்வி இருக்கு நமக்கு. வணக்கம், யாருங்க?
2: மேடம், நான் முசிறிலிருந்து கற்பகம் பேசுறேன். மேடம்,
1: யாருங்க?
2: முசிறிலிருந்து கற்பகம்
1: பேசுறேன். முசிறி கற்பகம், சொல்லுங்கம்மா.
2: மேடம், எங்க அக்கா பையனுக்கு நானே எங்க பெரிய அக்காவும் சேர்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன். ரெண்டு பேத்துக்கு.
1: சரிங்க.
2: கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு 4-5 லட்சம் கொடுத்தான். போலீஸ் எழுதி கொடுத்ததுக்கு கையெழுத்து நான் பணக்காரன்னு ஒத்துக்கிட்டேன் மேடம். ஒத்துக்கிட்டு மறுபடியும் நாங்க எனக்கு கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணா போய் கேட்க முடியல. இப்ப என்ன சொன்னா காசா நீ வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றா மேடம். நீ காசெல்லாம் வாங்கணும் கொண்டு அப்படிங்கிறா மேடம்.
1: கல்யாண பொண்ணு சொல்றாங்களா இந்த பையன்களா?
2: பையனும் சொல்றாங்க, உங்க அம்மாவும் சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா உனக்கு தர முடியாது, உன்னால முடிஞ்சா பாத்துக்க. ஆனா குடுக்கறதுக்கு எந்த ஆதாரம்? நான் தான் உங்க குடும்பத்துக்கே பொறுப்பா செஞ்சேன் மேடம்.
1: சரி,
2: இப்ப பொறுப்பா சேர்ந்துட்டு நீ கொடுத்த என்ன ஆதாரம் கேட்டு எங்களை அடிக்க வரேன் மேடம்.
1: அப்ப நீங்க ஏதோ ஆதாரங்கள் கையில வச்சுக்கலையா?
2: இல்ல மேடம், நம்ம கூட பிறந்த அக்கா பையன் மேடம். நான் தான் எங்களுக்கு குழந்தைகளா அவளை வளர்த்தவன.
1: சரி,
2: வளர்த்ததுக்கு அவன் என்ன சொல்லிட்டான், உன பிள்ளையிலே நீ எடுக்கடி உனக்கு காசு கேட்கறேன். எங்க அடிச்சு அடிச்சு ரொம்ப சித்திரவா பண்ணிட்டான் இருக்கேன்.
1: ஏதோ வழக்குகள் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்களா?
2: அதெல்லாம் பதிவு பண்ணி மேடம், அவன் ஒண்ணுமே தர முடியாது. முடிஞ்சா பாருந்து போயிட்டான்.
1: சரி, கேட்கலாங்க, பதில் கேட்கலாம்.
0: நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டம், ஒரு சூழ்நிலை வந்து நம்ம இருக்கோம், நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம கூட க்ளோஸாக பழகிறவங்களுக்கு கூட நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு கொடுக்கணும். ஐ மீன், நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கொடுத்ததுக்கான எவிடன்ஸ். மோஸ்ட்லி அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது என்னை பொறுத்தளவு நல்ல ஒரு விஷயம்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து நிற்கிறேன், 5 லட்சம் வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. அந்த 5 லட்சம் இப்போ நீங்கள் போய் ஒரு புகாரே கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 5 லட்சம் கொடுத்ததுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது, அந்த எவிடன்ஸ் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கான பதில் என்னன்னா, இப்ப உங்களை வந்து அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க அப்படின்னா இது வந்து தனியா கிரிமினல் அஃபென்ஸ். இதுக்கு நீங்க புகார் தாராளமா கொடுக்கலாம். இந்த மாதிரி சோ அண்ட் சோ டேட்ல நான் இது மாதிரி வந்து பணம் கொடுத்தேன், அதை கேட்க போகும்போது என்னை வந்து கெட்ட வார்த்தையில ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு அப்படின்ட்டு அருகில் இருக்கிற உங்களோட காவல் நிலையத்தில் போயிட்டு முதல்ல ஒரு புகார் அளிங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா சம்பவம் அப்ப நடைபெற்று இருக்கு அப்படின்னா 100க்கு கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட வந்து நீங்க வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இமிடியேட்டாக இப்போலாம் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிங்கப்படை அப்படிங்கிற ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து புகார் வந்து கொடுத்துக்கலாம்.
1: ரொம்ப அழகான தீர்வு பதில் வந்து நமக்கு கிடைச்சிட்ருக்கு. இன்றைக்கி வந்து குற்றவியல் வழக்குகள் அதிகமாக காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பேராசையும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி நெகோஷியபிள் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, அதாவது இன்றைய காலகட்டத்தில் வங்கிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய நமக்கு அந்த லோன் வசதிகள் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதற்கப்புறம் அது பொய்யான வழக்காக இருக்குது, பொய்யான ஒரு தீர்ப்பாயமாக இருக்குது அப்படின்றப்ப அதுக்குள்ளே நமக்கு வந்து வழக்கை செலுத்த முடியுமா?
0: நிச்சயமாக வந்துட்டு அது வந்து பொய் அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய பேர்டன் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு 10,000 ரூபாய் வந்து கடன் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு நான் என்னோடய செக்கில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேன், ஒரு எம்டி செக்லேயோ வந்து. என்ன பொறுத்தளவு எம்டி செக்கில் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து, இப்போ நீங்கள் 10,000 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த 10,000ங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்குறீங்கன்னா 10,000த்துக்கு வந்து எம்டி செக் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க 50,000 போடுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், 1 லட்சம் வாங்கினா 7 லட்சம் வரையும் போடுவாங்க. அப்போ அந்த கோர்ட் வந்து, கோர்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எவிடன்ஸ் தான் வந்து பார்க்கும், சர்க்கம்ஸ்டன்சஸ் எவிடன்ஸ். அப்போ எவிடன்ஸாக இருக்கும்பொழுது செக் வந்து நம்ம கைப்பட கையெழுத்து இருக்கும். அப்போ அந்த கையெழுத்து நம்மளோட தான் இருந்ததுன்னா அப்போ நம்ம அட்மிட் பண்ண மாதிரி தான். அப்போ 50,000 வாங்கின இடத்துல நம்ம 1 லட்சம் கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இழப்பு வந்துட்டு ஏற்படும், மனக்கவலைகள் ஏற்படும். அதனால இதிலலாம் வந்து நீங்கள் அவேர்னஸாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்.
1: சரிங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ், அதாவது பாரதிய நியாய சங்கீதா, குற்றவியல் வழக்குகள் அப்படின்றக்கப்ப எல்லா குற்றங்களும் நிரூபணம் ஆகுதா அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லோக் அதாலத் அப்படின்னு ஒன்று நம்ம நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, அதில் வந்து விரைவான வழக்குகள் வந்து தீர்ப்புகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு வந்து இருக்குது. இதில் எந்த மாதிரியான வழக்குகளை நம்ம வந்து பதிவு செய்யலாம், அதற்குரிய கால அவகாசங்கள் ஏதாவது உண்டா?
0: லோக் அதாலத் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்கிற கேசஸ் தான் வந்துட்டு ஒரு ஒரு நீதிமன்றத்துலேயும் வந்து நடத்துகிட்ருக்கோம். அந்த நீதிமன்றங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வழக்கை வந்து விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தோட ஆணை

0: மாவட்டங்களுக்கு நீங்க உயர்நீதிமன்றங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் வந்துட்டு மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் கீழமை தாலுகா நீதிமன்றங்களுக்கும் அனுப்பி எவ்ரி ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை இல்லைனா 6 மாதங்களுக்கு ஒரு முறை மெகா லோக் அதாலத் அப்படின்னு நடத்துவாங்க, சாதாரணமாக லோக் அதாலத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோக் அதாலத்தோட சாராம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வழக்குகளை விரைந்து முடிக்கணும். இப்போ பார்ட்டி ஸ்கூலில் ரொம்ப நாளாக வந்து இவங்க கேட்ட மாதிரி ஒரு 3 வருஷம் தண்டனைக்கு வந்தீங்க, 3 வருஷம் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸாக போகிறோம், எங்களால் வந்து நீதிமன்றங்களுக்கு அலைய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லோக் அதாலத்துக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. கட்ட ரெஃபர் பண்ணி அங்கே போயிட்டு ரெண்டு பார்ட்டி சேர்ந்து சமரசமாக ஒரு ஜட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணி அவங்க வந்துட்டு சமரசம் ஆகிக்கலாம். இங்கே எந்த மாதிரியான வழக்குகள் வந்துட்டு சமரசம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் சொன்னேன், இப்போ வந்துட்டு இந்த பண மோசடி வழக்குகள், இதில் வந்து பார்ட்டி வந்து உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பேசி அங்கே வந்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எம்சிஓபி சொல்லுவோம், மோட்டார் ஆக்சிடென்ட் ஒரிஜினல் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது வந்து ஆக்சிடென்ட் கேசஸ்லாம். இப்போ அதுக்கான இழப்பீடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து செட்டில்மெண்ட் பண்ண இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அங்கே வந்து செட்டில்மெண்ட் பண்ணி சமரசமாக வந்துட்டு முடிச்சுப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய வழக்குகள் வந்து சமரசமாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு சில குறிப்பிட்ட வழக்குகள் மட்டும் லோக் அதாலத்தில் வந்து முடிச்சுக்கலாங்கிற விஷயத்தை.
1: ஸோ பொதுமக்கள் எல்லாருமே வந்து வழக்கு வழக்குகளை பற்றிய தீர்ப்புகள் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு இருக்காங்க. இந்த எல்லோ ஷீட் அப்படின்றாங்க மஞ்சள் நோட்டீஸ் அதுனா என்னங்கய்யா?
0: இப்போ மஞ்சள் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கடனோ ஒரு பொருளோ வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்களால சுத்தமாக எந்த விதமான திருப்பி கொடுக்கக்கூடிய இயலாமை இருக்கிற போது தான் வந்து மஞ்சள் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறது தான் மஞ்சள் நோட்டீஸ்.
1: அதற்கு வந்து அடுத்த தரப்பு வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு,
0: இல்லை கண்டஸ்ட் தான் பண்ணுவாங்க, இல்லை உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீங்கள் வேற எங்கேயோ வச்சிருக்கீங்க, உங்களுக்கான சோர்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இது பண்ணுவாங்க,
1: பார்த்துக்குவாங்க. சரிங்க, இப்போ இந்த பிஎன்எஸ் பிஎன்டபிள்எஸ் பிஎஸ்சி இது மூணுமே வந்து ஒரு நியாயத்தின் கீழ் வருது அப்படின்றப்ப, இந்த குற்றவியல் வழக்குகளுக்கான நடைமுறைகளாக நம்ம இதெல்லாம் பார்க்குறோம்.
0: குற்றவியல் வழக்குகளுக்கான நடைமுறைகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎன்டபிள்எஸ். இப்போ வந்து பாருங்க எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அக்யூஸ்ட் பர்சனை கைது பண்ணுறாங்க அப்படின்னா, அவனும் ஒரு மனிதர் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே லா இஸ் எ காமன் ஒன், சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். போது அவன் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறத வந்து நிரூபிக்க வேண்டிய தருணம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் த ஜட்மெண்ட், ஜட்மெண்ட்டுக்கு பிறகு தான் வந்து அவன் குற்றவாளியா. அது வரையுமே அவன் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளின்னு நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து குற்றவாளிங்கிறது சொல்லக்கூடாது, குற்றம் சாட்டப்பட்டவர் தான். அந்த வழக்கோட உண்மையாலுமே நீங்கள் சொல்கிற நீங்கள் கேட்ட மாதிரி, ஐயா அது வந்துட்டு உண்மையான பொய் வழக்கா அப்படிங்கிறது நிரூபிக்க வேண்டிய தன்மைகள் கேஸ் ப்ரொசீடிங்ஸ்லாம் இருக்குது. அது வரையுமே அவன் குற்றம் சாட்டப்பட்டவர் தான். அப்படி இருக்கும்போது அந்த பர்சனை வந்து கைது பண்ணும்போது சட்டத்தில் நடைமுறைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கைது பண்ணுற போலீஸ் காவல்துறை அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் யா அவரோட பேர் வந்து தெளிவாக வந்து இருக்கப்பட்டிருக்கும். இந்த டிகே பாசுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் சொல்லியிருப்பாங்க. அதில் தான் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு அக்யூஸ்ட் பர்சனை அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு சில நிபந்தனைகளில் நீங்கள் வந்து சட்டத்தின் வந்து கடைபிடிக்கணும். ஏன்னா அவனோட அடிப்படை சட்டங்கள் ஆர்டிகல் 21 படி அவனோட அடிப்படை உரிமைகளை வந்து மீறக்கூடாது. இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனை போய் மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணணும், 24 ஹவர்ஸ்க்குள்ள அருகில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டை போயிட்டு வந்துட்டு அவனை வந்து ஒப்படைக்கணும். அவனுக்கு ஏதாவது வந்து காவல்துறையினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்து ஹராஸ்மெண்ட் நடந்துச்சா, சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு கைது பண்ணதுலேருந்து சாப்பாடு கொடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ
1: பண்ணி மனிதனுக்கு தேவையான அத்துணை செயல்களையும் அவங்க வந்து செஞ்சே ஆகணும்,
0: அடிப்படை உரிமைகளை கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற விஷயம்.
1: சரிங்க, ரொம்ப அழகான தெளிவான விளக்கங்கள். அடுத்து வந்து வாட்ஸ்அப் மூலமா ஒரு கேள்வி.
2: இன்னைக்கு பல வழக்குகள் விசித்திரமா இருக்கு கோர்ட்ல, ஒவ்வொரு துறையிலயும் அதோட சட்டத்திட்டத்தை மீறதுக்கான நூதனம் இருக்கு, இந்த இதை சரியா பின்பற்றதுக்கு சட்டத்திட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான், சட்டம் வந்து அனைவருக்கும் சமங்கிற ஒரு பேஸில் தான் எக்ஸப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கு. சட்டத்தை மீறி யாரும் செயல்பட முடியாது. இப்போ ஒரு வழக்குகளில் வந்து உண்மையாலுமே வந்து தெரியும் எப்படின்னா, வந்து இப்போ இந்த கொலையை பண்ணியிருக்கவன் வந்துட்டு இவன் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தாலும் கூட கோர்ட்டை பொறுத்தளவு அந்த சாட்சிகளை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதிகள் வந்து நிச்சயமாக வந்து அதை பரிந்துரை பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சில சாட்சிகள் இவங்க வந்து ஒரு இந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரா பதிவாயிருக்கிற ஒரு சம்பவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிச்சயமாக வந்து கொடுத்துடலாம். இப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னா அதை யார் பண்ணினாங்கிற ஒரு எவிடன்ஸே தெரியாது. எல்லாமே மேட்ச் ஆகணும், அவனோட கைரேகை மேட்ச் ஆகணும், அங்கே இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சல் எவிடன்ஸ் வந்து மேட்ச் ஆகணும். அப்போ உண்மையாலுமே பார்த்த ஐவிட்னஸுக்கு தெரிஞ்சாலும் கூட ஒரு சில வழக்குகளில் டிஃபென்ஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்கும் சட்டத்தில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் வந்து ஆக வேண்டும். இருந்தாலும் கூட இப்போ வந்து நடக்கிற நிகழ்வுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தண்டனைகள் வந்து கிடைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. நம்ம அதை நேரடியாகவும் வந்து நிறைய செய்திகளில் பார்த்துக்கிட்டும் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ டெவலப் ஆகாமல் முன்னாடி வந்து டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகாமல் இருந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனைகள் வந்து அவனுக்கு வந்து

0: கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது. இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் சிசிடிவி சர்வேலன்ஸாக இருக்கட்டும், அவன் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் கிடைக்கும்போது அவனுங்களுக்கு நிச்சயமாக வந்து குற்றவாளிகளுக்கு, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உண்மையாலுமே இருந்துச்சுன்னா தண்டனைகள் கிடைக்கப்பட்டு தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: ரொம்ப அழகான தீர்வுகள் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு நியாயம், அந்த நியாயத்திற்கான தெளிவான விளக்கங்கள் சொன்னாதான் அவர் வந்து குற்றவாளியா இல்லையா அப்படின்றத நிரூபணம் செய்யப்படுது. அந்த நிரூபணத்திற்கு சாட்சிகளும் சூழ்நிலைகளும் காரணமாக இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: தட்ஸ் ரைட்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும். 9477694776.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நேரம் இப்பொழுது 9:50 ஆயிடுச்சு. இன்றைக்கி வசந்த் அழைப்பு சட்டத்தின் பார்வையில் எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குற்றவியல் வழக்குகள், அதாவது பிஎன்எஸ், இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். பல தகவல்கள் நமக்கு அழகான விளக்கங்களுடன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு கேள்வி நமக்கு இடையில் வந்தது. அதாவது வீட்டில் இருக்கிறப்ப, சும்மா இருக்கிறப்ப வந்து அரெஸ்ட் நடக்குது அப்படின்றாங்க. இது எந்த வகையில் நியாயமானதாக இருக்கும்? அதாவது எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலை, ஆனால் என்ன வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வந்து கிடைச்சது. இந்த கேள்வி நியாயமானது தானா?
1: அது வந்து நியாயமானது அல்ல. ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு புகார் இருக்கணும். ஒருத்தவங்க மேலே இது மாதிரி ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருக்காங்க, இது மாதிரி வந்து என்னை வந்து ஏதாவது திட்டிருக்காங்க, இல்லை எங்கள் வீட்டில் திருட்டியிருக்காங்க. எந்த ஒரு புகாருமே வந்து பெறப்படாமல் போலீஸ் அதிகாரிகள் வந்து போக மாட்டாங்க. அவங்களோட குற்ற பின்னணிகளை வந்து பார்ப்பாங்க. ஒருவேளை அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தெஃப்டோ ஏதோ நடந்திருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்க கொஞ்ச நாள் திரும்பியிருப்பாங்க, திரும்பி அதுக்கப்புறமேலுக்கு ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த காரண காரியங்கள் இல்லாமல் வந்து ஒருத்தவங்களை போய் வந்து கைது பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்டில் வேறு யாராவது வந்து ஏதாவது குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு கண்டினியூஸாக ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கும்போது தான் காவல்துறை அதிகாரிகள் போயிட்டு ஒரு சோதனை பண்ணுறதுக்கோ, இல்லை ஒருவேளை இங்கே திருட்டு நடந்திருக்கும் அவங்கள விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு போவாங்க. ஆனால் நியாயமான காரணங்கள் இல்லாமல் ஒரு காவல்துறை அதிகாரியும் வந்து போய் ஒருத்தவங்களை கைது பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டப்படி அது வந்து அஃபென்ஸ்.
0: வீட்டில் நடக்காது அது, கண்டிப்பாக இல்லையா? இப்போ அடுத்த ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த சந்தேகத்தின் பேரில் வந்து உங்களை நாங்கள் வந்து கைது செய்கிறோம் அப்படின்றாங்களே, அதுவும் நியாயமானது தானே?
1: ஆ, சஸ்பெக்டட் பர்சனை இந்த மாதிரி இந்த குற்ற காரணங்களில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து விசாரிக்கலாம் கைது பண்ணி.
0: இப்போ அடுத்த ஒரு கேள்வி நமக்கு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்கய்யா?
2: அம்மா, நான் ஜான்சன் விக்டர்.
0: ஜான்சன் விக்டர், எங்க இருந்தீங்கய்யா?
2: நான் விநாயகபுரம், திருச்சி மாவட்டத்தில் கடைசி பகுதியில்
0: இருந்தேன். கேள்வி கேளுங்கய்யா.
2: என்னுடைய தங்கச்சி ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாங்கம்மா, கருப்பூர்ல.
0: சரிங்கய்யா.
2: கட்டி கொடுத்தா மிலிட்டரிக்காரர், அவரு மிலிட்டரியிலேருந்து வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி திரும்பி ரயில்வேல வேலை பார்த்தாருங்கம்மா.
0: சரிங்க.
2: இப்ப எங்க தங்கச்சி 3 பையன்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருச்சுங்கம்மா.
0: விரைவா கேள்வி கேளுங்க, டைம் இல்ல.
2: அதாங்கம்மா, அதுக்கு ஒன்னும் பதில் இல்லாம அந்த கார்டெல்லாம் பிடுங்கிக்கிட்டாங்கம்மா. அந்த ஏடிஎம் கார்டை பிடுங்கிட்டு அதுக்கு வருமானம் இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
0: ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சிருக்காங்க.
2: ஆமாங்கம்மா, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க.
0: இதற்கு என்ன வழி?
2: இதுக்கு என்ன வழிங்கம்மா? தங்கச்சி வந்து கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு பணத்தை, ஏடிஎம் கார்டை பிடுங்கிட்டதுனால.
0: இல்ல, இதற்கு ஏதாவது வந்து ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்க? பிரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்.
2: அதான் செலவழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கம்மா. அதனால
0: செலவுக்கு பணம் தரதுல ரெண்டு பேருமே வந்து விவாகரத்துலாம் பெறல, தனியா பிரிஞ்சிருக்காங்க. இவங்க வந்து அதற்கு ஏதாவது வழிவகைகள் உண்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
1: இப்ப கணவன் மனைவி அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டிவோர்ஸ் வாங்கறது வாங்காதது அது அவங்களோட ரைட்டு. பிரிஞ்சு வாழ்ந்தாலும், ஏன்னா பசங்களுக்காக கூட வந்து டிவோர்ஸ் வாங்காம இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல கணவன் வந்து நிச்சயமாக வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சட்டத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்க ஒரு முக்கியமான சாராம்சம், ஒரு சிறப்பு அம்சம். அவன் வந்து என்னென்னா, அவங்கிட்ட ஒரு

0: ₹1 கூட இல்லைனாலும் கூட ஒரு ஒரு பிச்சை எடுத்தாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சட்டம் வந்து சொல்லுது. அதனால் நிச்சயமாக கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களோட ஏடிஎம் கார்டை பிடுங்கி வைக்கிறதுக்கு அவங்களோட ரைட்டு வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து நிச்சயமாக வந்து கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட அது அவங்களோட தனிப்பட்ட உரிமையை வந்துட்டு பாதிக்குது. அதனால் வந்து நீங்கள் நியர்பையில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்துக்கு போயிட்டு இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு புகார் அளிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் நீதிமன்றங்களுக்கு வந்துட்டு போகணுங்கிற அவசியம் தேவை கிடையாது.
1: சரிங்க, அடுத்த ஒரு கேள்வி இருக்கு நமக்கு. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா. வந்து எங்க வீட்டுக்காரங்க தெரியாம ஒரு இடத்தை விட்டு.
1: உங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: நாங்க தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர்ல இருந்து பேசுறோம்மா.
1: பேருங்கம்மா?
2: ஆனந்திமா.
1: சொல்லுங்கம்மா.
2: எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். எங்க வீட்டுக்காரவங்க அவங்க கொஞ்சம் போதைக்கு அடிமா. அவங்கள்ட்ட வந்து இடத்த வாங்கி அவங்க பத்திரம் பண்ணிட்டாங்க.
1: சரிங்க.
2: ஆனா பட்டா வாங்கல, பத்திரம் மட்டும் பண்ணிருக்காங்க. நாங்க எந்த அளவுக்கு மேடம் அதை நாங்க கேட்டு வாங்கலாம்?
1: பட்டா உங்க கையில இருக்குல்ல?
2: பட்டா இருக்குது, பட்டா ரெஜிஸ்டர் ஆகல, பத்திரம் மட்டும் தான் எழுதி வாங்கிருக்காங்க.
1: ஓ, பத்திரம் மட்டும் வச்சிருக்கீங்க, பட்டா இன்னும் வாங்கல?
2: வாங்கல.
1: சரிங்க.
2: அது பூர்வீகமான இடம், அதாவது எங்க வீட்டுக்காருக்கு தாத்தா பாட்டி அவங்க இடம்.
1: சரிங்க.
2: எனக்கு ஒரு பையன் இருக்காங்க, அதனால நாங்க நல்லா பிரிஞ்சே இருக்கோங்க மேடம். ஒரு 10 வருஷமா 4-5 வருஷம் ஆச்சு அவங்க விட்டு.
1: சரிங்க சரிங்க.
2: ஒற்றுமையா
1: இருந்தப்ப செஞ்ச வேலையா இது? அப்ப இருவரும் சேர்ந்துதான் பண்ணிருக்கீங்க. ஆனா இதற்குரிய விளக்கங்களை வந்து ஐயா சொல்வாங்க, கேட்டுக்கங்க.
0: இப்போ அந்த இடம் வந்து பரம்பரை சொத்தா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும்.
1: பரம்பரை சொத்து,
0: பரம்பரை சொத்து அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் யார் பேரில் இருந்துச்சு, அல்ல அவங்க அப்பா பேரில் இருந்துச்சா, இல்லை அவங்க வீட்டுக்காரங்களோட பேர்லேயே இருந்துச்சா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்படி இருக்கும்பொழுது அந்த சொத்துக்கான உரிமைகள் அவங்களுடைய மனைவிக்கும் வரும், அவங்களோட பிள்ளைகளுக்கும்.
1: இல்லை, இப்போ வந்து அவங்க இரண்டு பேரும் கணவன் மனைவியாக இருந்தப்ப சேர்ந்திருப்ப அந்த பத்திரத்தை வச்சு அவங்க வந்து லேண்டை வித்துட்டாங்க. ஆனால் இப்போ பத்திரம் அவங்க கையில் மட்டும்தான் இருக்குது. இப்போ இரண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அந்த இடத்த மீண்டும் எனக்கு வந்து வாங்க முடியுமா? இதுதான் அவங்களோட கேள்வி.
0: வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து வாய்ப்புகள் வந்து குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறப்ப தான், அவங்க வந்து சேர்ந்து இருக்கிறப்ப தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த இடம் வந்து யார் பேரில் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி யார் பேரில் இருந்துச்சு, அந்த டைட்டில் யார் பேரில் இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து
1: பார்க்க வேண்டிய அவசியம்,
0: பார்க்கணும் கண்டிப்பாக. பார்த்ததுக்கு அப்புறமேலுக்கு தான் நம்ம ஒரு முகாந்திரத்துக்கே வந்துட்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்.
1: ஓகேங்க. அதாவது சில நேரங்களில் தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறுகள் கூட நமக்கு பின்னாடி பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு கேள்வி இருக்கு நமக்காக. வணக்கம்.
3: வணக்கம் கோகிலாமா. வணக்கம்.
1: யாருங்க?
3: விவேக் சார் வணக்கம். நாங்க ஏர்போர்ட்டுக்கு ஏத்தல பிளைண்ட் ஹோம்ல இருந்து. என் பேர் தாமஸ்.
1: தாமஸ் சொல்லுங்க.
3: எங்க கல்வியா பொண்ணுக்கு வந்து ஒரு கல்வியா பொண்ணுக்கு வந்து நிலம் இருந்துச்சு. அதை வந்து நம்மளை எப்படியாவது காப்பாத்துவோம் அப்படின்னு நம்பிக்கை பேர்ல தங்கச்சிக்கு
1: எழுதி கொடுத்துட்டீங்க?
3: கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா அந்த பொண்ணை வந்து வெட்டி விட்டாங்க, எங்க ஹோம்ல வந்து தங்கி வாழுது.
1: சரி.
3: அந்த தான செட்டில்மெண்ட் பண்ணதை வந்து திருப்பி
1: வாங்க முடியுமா?
3: வாங்க முடியுமா? லாயர்கிட்ட போனாக்க செலவு நிறைய ஆகும். எங்க எந்த லாயர் பிடிச்சாலும் ஃபர்ஸ்ட் 40,000 கொடுங்க, அப்பதான் நம்ம அவங்க கேஸ் போட்டு கொண்டு வர முடியும் அப்படிங்கறாங்க.
1: அந்த நிலத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியுமான்றத உங்க கேள்வி சொல்லுங்க.
0: உங்களோட தான செட்டில்மெண்டா கொடுத்த விஷயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து அந்த தான செட்டில்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களோட உங்களை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்துல தான் வந்து எந்த நோக்கத்துக்காக
1: நம்பிக்கையில
0: வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த நம்பிக்கையே வந்து ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அதை வந்து நீங்க திரும்ப பெறலாம். அந்த சம்பந்தப்பட்ட அந்த இடத்த வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கோ அந்த சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு மனு கொடுக்கலாம். இதை கேன்சல் பண்ண சொல்லி, இந்த பத்திரத்தையே வந்து கேன்சல் பண்ண சொல்லி நீங்கள் ஒரு மனு கொடுத்தீங்க அப்படின்னா சிம்பிளாகவே வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். ஒருவேளை அங்கே முடியல அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தை நாடி தான் வந்து அதை கேன்சல் பண்ணணும்.
1: அடுத்து ஒரு நேயர் வராங்கப்பா. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க சார்?
4: சார் கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டத்திலிருந்து பெரியசாமி பேசுறேங்க.
1: சீக்கிரம் கேளுங்கய்யா.
4: இந்த பொது நடக்கு அப்படிங்கிற ஒண்ணு வழக்கு தொடரும் போது என்ன ஆவணம் வந்து முக்கியமா தேவைப்படுதுங்க? அது எப்படி அந்த ரகசியம் வந்து சீக்கிரட்டா பண்ணலாம்?
1: நன்றிங்க. பொதுநல வழக்குகளை எந்த ஆவணத்துல இருந்து போடணும், அதுவும் வந்து சீக்கிரட்டா போடணும் அப்படின்றாரு. எந்த ஆவணத்துல
0: பொதுநல வழக்குகள்னா

0: இந்த மாதிரியான பொதுநல வழக்குகள் அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். அந்த மாதிரியான வழக்குகள் பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில எவிடன்ஸ் வந்து நீங்கள் நீதிமன்றங்களில் வந்து தாக்கல் செய்யும் பொழுது அது ரகசியமாக தான் வந்து பாதுகாக்கப்படும். அவங்க நீதிமன்றத்து மூலயமா தான் அந்த அவங்க தகவல் வேணும் பெற முடியும் அப்படின்னா பெற வாங்கிக்கலாமே ஒழிஞ்சு, அவங்க வந்து செப்பரேட்டாக வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டுலாம் கொடுத்து மாட்டாங்க. அதனால உங்களோட தகவல்கள் வந்து ரகசியமாக தான் பாதுகாக்கப்படும்.
1: ரகசியமாகவும் அந்த வழக்குகள் நடைபெறும், வேண்டிய நேரத்தில் வந்து அதற்கான தீர்வுகள் கிடைக்கப்படும் இல்லையா? சரிங்க நேர்களை, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் பார்வையில் நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு குற்றவியல் வழக்குகள் பிஎன்எஸ், இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மக்களுக்கு தெளிவான விளக்கங்களை நம்ம கொடுத்தோம். பல கேள்விகளுக்கு நல்ல ஒரு விளக்கத்தையும் அழகான பதிலையும் கொடுத்த திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் கு விவேக் அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு இணையவில் சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: இன்றைய வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில பாரதிய நியாய சன்ஹிதா குற்றவியல் வழக்குகள் குறித்து நேரலையில பேசினாங்க வழக்கறிஞர் கு விவேக் அவர்கள். உடன் உரையாடினார் கோகிலா காசிராஜன்.

0: நேரம் காலை 10 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது. மக்களவையில் நேற்று முன்தினமும் மாநிலங்களவையில் நேற்றும் இம்மசோதா நிறைவேறியதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள காணொலி செய்தியில், நாட்டில் நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்கின்றனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறுவதை அடுத்து இன்றைய ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெறுகிறது. திருச்சி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட 5 அஞ்சல் நிலையங்களில் சர்வதேச பார்சல் சேவைக்கான பேக்கிங் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இதன் முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார். விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த பார்சல் சேவை இருக்கும் என்றார். குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இவ்விழாவில் பல்வேறு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சுற்றுலா பயணிகளை மகிழ்ப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா இன்று துவங்குகிறது. இதை முன்னிட்டு தொடர்ந்து நாளை ஆணலகன் போட்டி, யோகாசனம் போட்டி, கொழுகொழு குழந்தைகள் போட்டி மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட மாவட்ட நிர்வாகம் சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளையும் பல்வேறு கலை நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடு பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி வெள்ளியை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசித்து வருகின்றனர். நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா தேவிகா ஷிஹாகை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி தெரிந்து கொள்ளலாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தற்போதைய நிலவரம்.
3: जोश, जुनून और जज्बा कहने के लिए तो सिर्फ 3 शब्द हैं, पर इन शब्दों में जान डालते हैं हमारे देश के खिलाड़ी, जो कॉमनवेल्थ गेम्स जैसे प्रतिष्ठित खेलों में अपनी मेहनत और शिद्दत से देश का नाम पूरी दुनिया में रोशन करते हैं। नमस्कार, ग्लासगो में हो रहे कॉमनवेल्थ गेम्स 2026 के 8वें दिन के अपडेट्स के साथ हम अपने सभी श्रोताओं का आकाशवाणी में स्वागत करते हैं।
4: खेलों का 8वां दिन भारत 5 स्पर्धाओं में था। भारोत्तोलन की स्पर्धाएं कल समाप्त हो गईं। भारोत्तोलकों ने भारत को कई पदक दिलाए, लेकिन खेल प्रेमियों की

இருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். மயரம் 10:29 ஆயிடுச்சுங்க நேர்களே. உங்களோட நினைவுக்காக இன்னைக்கு 12:10 மங்கையரோலகம் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, துரித உணவுகளை தாண்டி நம் முன்னோர்கள் சாப்பிட்ட கேழ்வரகு, கம்பு, சோளம் போன்ற சிறு தானியங்களின் நன்மைகள் மற்றும் கிராமத்து மண்பானை சமையல் முறைகளை பத்தியும், மருந்து மாத்திரை இல்லாம சமையல் அறையில இருக்க மிளகு, சீரகம், மஞ்சள் போன்ற பொருட்களை வச்சு சிறு உபாதைகளுக்கு தீர்வு காணும் எளிய வைத்திய முறைகளை பத்தி தான் நீங்க இன்னைக்கு எங்களோட பேச போறீங்க.

0: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
1: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
3: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்க விருப்பது இருபட பாடல்கள் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு நாம கேட்க போற 2 திரைப்படங்கள் ஜெமினி மற்றும் சிவாஜி திரைப்படத்தை தாங்க கேட்க போறோம். முதலாவதா ஜெமினி திரைப்படத்தோட பாடல்களை கேட்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியா 10:36 கடந்து இருபட பாடல்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில ஜெமினி திரைப்படத்தோட இரண்டாவது பாடல் இது உங்களுக்காக.

0: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM Rainbow 102.1 ல. ஈடுபட பாடல்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பத்து மணி 46 நிமிஷத்துல இணைந்து இருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில ஜெமினி சிவாஜி திரைப்பட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா சிவாஜி திரைப்படத்தோட முதல் பாடல் இதோ உங்களுக்காக.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

பத்து மணி 52:48 கடந்து இணைஞ்சிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில தாங்க.

0: நேரம் 11 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறுவதை அடுத்து இன்றைய ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. போதைப் பொருளுக்கு எதிராக மாணாக்கர் உறுதியுடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இம்மாவட்டத்தில் கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், உடல்நலம் மனநலம் மட்டுமின்றி சமூகத்திற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் குறித்து எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்குவோம் உள்ளிட்ட உறுதிமொழிகளை மாணாக்கர் ஏற்றுக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராணிப்பேட்டை மாவட்டம் தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர்களிடையே போதைப் பொருள் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் அறிவேன், நான் அதற்கு ஆளாக மாட்டேன், எனது முழுமையாக போதை பழக்கத்திற்கு குடும்பத்தினரையும் நண்பர்களையும் அவர்களுக்கு போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அறிவுரைகளை வழங்குவேன், போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் என உறுதியேற்கிறேன் என உறுதிமொழியினை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர்.
1: பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பொது சேவை மையத்தை அணுகி பதிவு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி அறிவுறுத்தியுள்ளார். 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பதிவு செய்து கொள்வதன் மூலம் உறுதியான ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர் என்றார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த அகஸ்தியன் பள்ளி, கடினல் வயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெயில் காரணமாக உப்பு உற்பத்தி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் இப்பகுதிகளில் சராசரியாக 600,000 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. திருச்சி மாவட்ட சிறு குறு தொழில்கள் சங்கத்தின் சார்பில் தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் MSME கனெக்ட் 2026 என்ற தொழில் வழிகாட்டி நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா தாய்லாந்தின் சுப்பனிதாவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள். இனி கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: இன்னைக்கு உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் நடைபெறும் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கண்காட்சியிலிருந்து நேரலை தாங்க. நேரலையில நம்மளோடு இணையறாங்க மனோஜ் கிரண் மற்றும் ஷர்மிளா.
1: வணக்கம் நேயர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில நடைபெற்று வரக்கூடிய இந்த எம்எஸ்எம்இ கனெக்ட் 2026 நிகழ்வுல இருந்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களோட கண்காட்சிகள் நடைபெறுது. ஜெம் போர்ட்டல் பத்தி, ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்களுடைய ப்ரொக்யூர்மெண்ட் சம்பந்தமான ஜெனரல் மேனேஜர்கள் வந்து இங்க அறிமுக உரை நிகழ்த்திட்டு இருக்காங்க. ஏராளமான அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. முதல்ல இதை பத்தி தான் நம்ம கிட்ட ஒரு முறையான தொடக்கத்தை கொடுக்கறதுக்காக நம்மோட திருச்சியாவினுடைய பிரசிடென்ட் ராஜப்பா அவர்கள் செஞ்சிருக்காங்க. இங்க ஐயாவும் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க, இருந்தாலும் நம்ம பிடிச்சு வச்சிருந்த எங்க நேயர்களுக்காக சில தகவல்களை சொல்லுங்க அப்படின்னு நிப்பாட்டி வச்சிருக்கோம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம், அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம்.
1: இந்த எம்எஸ்எம்இ 2026 இந்த பேரே எங்களுக்கு புதுசா இருக்கு. எம்எஸ்எம்இல இருந்து நாங்க நிகழ்ச்சிகள் கேள்விப்பட்டிருக்கோம், விளம்பரங்கள் நாங்க கேட்டிருக்கோம், அதை பத்தின தகவல்கள் தெரியும். அது என்ன எம்எஸ்எம்இ கனெக்ட், இந்த முயற்சி புதுசா இருக்கு இல்லையா?
2: எம்எஸ்எம்இ கனெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாட்கள் வந்து இது மத்திய சென்னையில் நடந்திருந்தது. இது முதல் முறையாக இப்படி தமிழ்நாட்டின் மையப்பகுதியா இருக்கக்கூடிய திருச்சியில நடைபெறுகிறது. ஒரு முக்கிய சிறப்பம்சம் கனெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழில் முனைவோர்களையும் நம்மளுடைய மத்திய அரசில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ நிறுவனங்களையும் பிஎஸ்சியோசியும் ஒரு பாலம் போன்று இருவர்களையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து செயற்படுறதுதான் கனெக்ட். அப்படி இருக்கும்போது என்ன இதனால கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் சிறு குறு நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக அந்த பிஎஸ்சியோட என்னென்ன தேவைகள் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு அதற்கான சப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த ஒரு பாலம் ஒரு கனெக்ட் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்குறாங்க.
1: நாங்க இங்க வர வழியில இந்த ஃபிளெக்ஸ் பேனர்லாம் நிறைய வச்சிருந்தாங்க, பார்த்தோம். அதுல வந்து இந்த வெண்டார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது தொழில் முனைவரை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இங்க சேர்ந்து நடக்குது, கண்காட்சியோட சேர்ந்துன்னு சொன்னாங்க. அறிமுக உரை நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க, இதோட மைய கருத்துனா என்ன, இந்த தொழில் முனைவரை எப்படி இவங்க ஊக்குவிக்கலாம்னு இருக்காங்க?
2: அதாவது தொழில் முனைவர்கள் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே தொழில் முனைவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் என்ன அப்படின்றது ரொம்ப பேருக்கு தெரியறது இல்லை. அப்ப பிஎஸ்சிஎஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15 மேற்பட்ட நிறுவனங்கள் இங்க வந்திருக்காங்க. பிஹெச்எல், எச்ஏபிபி, என்ஐடி போன்ற பல நிறுவனங்கள்கிட்ட வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் இங்க அறிமுக உரையில கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா, ஏன் இந்த பொருள் நம்ம செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு தொழில் முனைவருக்கு தெரியும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, புதிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கு, அந்த தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும் போது இது ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களுக்கு மட்டுமில்ல, இப்ப இந்த கல்லூரியில நடக்கும் பொழுது அந்த கல்லூரி மாணவர்கள்ல ஏற்கனவே ரொம்ப பேருக்கு சில வாய்ப்புகளும் ஐடியாவும் இருக்கும். அப்ப நம்ம இந்த தொழிலுக்குள்ள வர முடியுமா அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு இருப்பான் மாணவன். அப்ப இந்த கல்லூரியில் நடக்கும் போதோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்கும் போதோ அந்த மாணவர்கள் வரும்போது கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட மாணவர்கள் வர இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தொழில் வாய்ப்பு மூலமாக அந்த தொழிலை செய்யும் பொழுது அவருடைய புதிய அந்த சிந்தனையை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இது தமிழ்நாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கும் நாங்க நம்புறோம்.
1: ஷர்மிளாவும் வந்திருக்காங்க நம்மளோட. இன்னைக்கு நீங்க உள்ள பார்த்த விஷயங்கள் என்னன்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: இங்க வந்து நிறைய தொழில் முனைவோர்கள் வந்து வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி அறிமுக விழா வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. நிறைய பேரு இந்த நிகழ்ச்சி சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு
1: இருக்கோம். அறிமுக விழாவை நம்ம இப்ப மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இன்னைக்கு மாலை ஏதோ எத்தனை மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்க போகுது, நாளைக்கு எத்தனை மணி வரைக்கும் நடக்க போகுது, இந்த நிகழ்வோட அந்த ஒவ்வொரு நேரத்திலயும் என்னென்ன நடக்க போகுது அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: அதாவது இன்று காலை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துவக்க விழா முடிவு போகுது. அடுத்ததாக ஓஎஃப்டி அந்த நிறுவனத்தின் மூலமாக இருக்கக்கூடிய செஷன் நடக்குது முதல்ல. இரண்டாவது வந்து 11:30 to 12:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிபிசிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க வந்து அவங்களுடைய நிகழ்வு நடக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 12:20 to 12:45 வரைக்கும் மூணாவது செஷன் எம்எஸ்எம்இயோட டெஸ்டிங் சென்டர், எம்எஸ்எம்இல என்னென்ன வகையான டெஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பற்றிய உரை இருக்கிறது. அடுத்தது 2 to 2:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அவங்களோட செஷன் இருக்கு. அடுத்ததாக 2:35 to 3:10 வரைக்கும் ஹை எனர்ஜி ப்ரொஜெக்டைல் ஃபேக்டரிஸ் அவங்களுடைய நிறுவனத்தோட

0: நிகழ்வு இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 3:45 3:45 வரைக்கும் என்எல்சின்னு சொல்லக்கூடிய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுடைய நிகழ்வு இருக்கிறது. அதற்கடுக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 4:30 வரைக்கும் ஜெம்ப் ஹோட்டல், முக்கியமாக நம்மளுடைய மத்திய அரசு முழுக்க முழுக்க நம்மளுடைய பொருட்களை ஜெம்ப் ஹோட்டல் மூலமா தான் வாங்குறாங்க. அது எவ்வாறு நம்ம வந்து ஜெம்ப் ஹோட்டல்ல பதிவு பண்ணலாம்ங்கிற உரை இருக்கிறது. இது இன்றைய நிகழ்வு.
1: இன்றைய நிகழ்வுகள் பத்தி நீங்க சொல்றப்பே தமிழ்நாட்டோட முக்கியமான பொதுத்துறை நிறுவனங்கள்ல பலவற்றோட பேரை சொல்லிட்டீங்க. இப்ப அந்தந்த நிறுவனங்கள்ல இருந்து அதிகாரிகள் வந்திருப்பாங்களாங்க, அவங்க என்ன மாதிரியான செஷன் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதை பத்தி பேசுவாங்களா,
0: அவர்களுடைய அந்த நிறுவனத்துக்கு நம்ம எப்படி வந்து பதிவு பண்ணலாம், எப்படி வந்து என்னென்ன பொருட்கள் தேவை இருக்கு, நாம் யாரை அணுக வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன, எப்படி வந்து எந்த போர்ட்டல்ல போய் நம்ம வந்து நம்மளுடைய பதிவை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற

0: எந்த போர்ட்டல்ல போய் நம்ம வந்து நம்மளுடைய பதிவை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வரை, பெரிய விஷயங்கள் வரைக்கும் அவங்க இன்னைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவர் சொல்றதெல்லாம் மொத்தமா தொகுத்து கேட்கும் போது, நீங்க ஒரு தொழில் நிறுவனங்கள் தொடங்கி இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஒரு மிக அரிய ஒரு வாய்ப்பு. அரசாங்கங்களுக்கு நம்மளோட பொருட்களை வந்து உரிய விலையில சரியான தரத்தோட என்ன வழிமுறைகள்ல நம்ம வந்து விற்பனை செய்யலாம், இந்த அரசு துறைகளுக்கு நம்ம விற்பனை செய்யறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு, இதை பத்தி எல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இங்க நடக்குது. இன்னைக்கும் நாளைக்கும் இந்த எம்எஸ்எம்இ கணக்கு நடக்க போகுது இல்லையா? அப்படித்தாங்க, இன்னைக்கும் நாளையும் நடக்குது. இன்றைய நிகழ்வு சொல்லிட்டேன், ரொம்ப சுருக்கமா சொன்னா ஒரு பிறந்த குழந்தை எந்திரிக்கும் போது, எந்திரிச்சு நடக்கும் போது என்னெல்லாம் விஷயங்கள் கிடைக்குமோ, அதே போல ஒரு தொழில் முனைவோரா நான் வந்து தொழில் முனைவர் ஆகணும்னு நினைச்சிட்டு வந்துட்டாலே அது எவ்வாறு நடந்து மேல போய் பறந்து போகலாம் வரைக்கும் இதுல சொல்லிக் கொடுப்பாங்க. இப்ப இன்னும் இந்த நிகழ்வுகள் பத்தி இன்னைக்கு இன்னும் 12 மணி வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்க போறோம், பலரை சந்திச்சு இந்த மாதிரி நம்ம பேச போறோம். தொடர்ந்து இணைந்தங்கள் நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க.
1: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர், தங்க நகை 1 கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி, சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
7: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 to 20% வரை தள்ளுபடி.
6: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 to 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
10: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
14: ஸ்ரீதைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
15: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
16: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க.
1: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
3: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
2: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
3: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
7: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
7: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைந்திருக்கிறோம் உங்களோடு. நாங்க
1: நம்ம இப்ப திருச்சி என்ஐடில தான் இருக்கோம். இங்க நடக்கக்கூடிய எம்எஸ்எம்இ கனெக்ட் 2026 அப்படின்ற நிகழ்ச்சியில தான் பங்கெடுத்துட்டு இருக்கோம். இங்க இப்போ நம்ம பிஹெச்எல் ஸ்டால் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய திருச்சி பிஹெச்எல்ல பணியாற்றக்கூடிய உதவி பொறியாளர் நீங்கள் டி தினகரன் ஐயா அவர்களோட
2: பேச போறோம். ஐயா வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஏற்கனவே அறிமுகமானவங்க தான். உதவி பெற அரங்கம் நிகழ்ச்சியில நம்ம எல்லாருக்கூடையும் பேசியிருக்காங்க. புதுதி கடையாளர் தினத்தன்னைக்கு நம்மளோட பங்கேற்று இருந்தாங்க. இன்னைக்கு இந்த எம்எஸ்எம்இ கனெக்ட்ல பிஎஸ்சிஎல் சார்பா ஏராளமான அதிகாரிகள் வந்திருக்காங்க. அதுல ஐயாவும் ஒருத்தர். ஐயா, இந்த எம்எஸ்எம்இ கனெக்ட் பத்தி ஏற்கனவே நம்ம ராஜப்பா அவர்கள் பேசியிருந்தாங்க, திருச்சி அவருடைய பிரசிடென்ட். இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இங்க வருவாங்க, அவங்களுக்கு தேவையான அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பத்தி எல்லாம் இங்க பேசுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து பொருட்களையோ சேவைகளையோ வழங்குவாங்க தெரியும். அவங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாம் அவங்க என்னங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் தேவைப்படும்?
3: இப்போ பிஹெச்எல் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரெண்டு பொருட்கள், அதாவது ஒண்ணு வந்து ரா மெட்டீரியல் வாங்கி பினிஷிங் கூட கன்வெர்ட் பண்ணி தருவாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா டைரக்டா ரெடி டு சப்ளையா இருக்கும். இது ரெண்டு தான் பார்ப்போம், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு, இன்னொன்று வந்து அவுட் சோர்சிங் மூலிமா காம்போனன்ட் செய்யுது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஃபேப்ரிகேட்டர்ஸ் தான் நிறைய தேவைப்படுது. அதுக்கப்புறம் சப்ளையர் ஆர்டர்ஸ் பொசிஷன் வந்து கிட்டத்தட்ட 2,00,000 கோடிக்கு மேலே இருக்குது. அதனால் நமக்கு டிமாண்ட் வந்து அதிகமாகிடுச்சு, சப்ளை வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி எம்எஸ்எம்இ வெண்டர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்போல வந்து ஸ்டால் போட்டிருக்கோம்.
2: ஐயா, நம்ம வந்து அறிமுக உரையில வந்து பிஎஸ்சியிலிருந்து வந்திருந்தக்கூடிய ஜெனரல் மேனேஜர் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த வருடத்துல மட்டுமே நாங்கள் வந்து 800 கோடி ரூபாய்க்கு மேல வந்து பொருட்கள் வந்து நாங்கள் இந்த மாதிரி எம்எஸ்எம்இ வெண்டார்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தொகையை கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எம்எஸ்எம்இ குடிசிறு நடுத்தர மற்றும் தொழில் நிறுவனங்கள்ல இருந்து பொருட்கள் நீங்க வாங்கும் போது அதை எப்படி வந்து உங்களுக்கு விற்பனை செய்யறது? இப்போ வந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பொருளை விற்பனை செய்யறோம்னா நாங்க காட்சிப்படுத்துவோம், இல்ல ஷோரூம்ல ஏதாவது வைப்பாங்க. அரசு துறைகளுக்கு விற்பனை செய்யும் போது அது அதோட முதல் படி எங்கிருந்து தொடங்குது?
3: அது முதல் படின்னு பார்த்தீங்கன்னா ஜெம் ரிஜிஸ்டர்டு வெண்டராக இருக்கும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். அதுக்கப்புறம் எங்களுடைய ஓப்பன் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதில் வந்து யார் லோயஸ்ட் பிட்டரோ அவங்களுக்கு வந்து அவார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கும்.
2: ஓகே, இப்போ ஜெம் போர்ட்டல் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட பிட்டெல்லாம் அதில் இருக்கும்னு சொல்கிறீங்க. அந்த ஜெம் போர்ட்டலோட பயன்பாடு என்ன? அது 2016 தொடங்கினாங்க அரசாங்கம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் ஒரு வெண்டராக நாங்கள் அதில் பதிவு பண்ணணும்னா எங்களுக்கு என்னென்ன மாதிரியான தகுதிகள், நாங்கள் என்ன பெற்றிருந்தோ அதில் பதிவு பண்ணலாம்?
3: நீங்கள் வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு கம்பெனியாக இருந்தால் போதும். கவர்மெண்ட் இ மார்க்கெட்டிங் அந்த ஜி ஜெம்முக்கு அதுதான் எக்ஸ்பான்ஷன். அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளைனர் தான். உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொஞ்சம் இருக்கும். அதில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இட் ஓப்பன்ஸ் ஆல் ஓவர் த இந்தியா, எல்லா கம்பெனிலையும் இருக்கிற வாய்ப்பு. ஏன்னா கவர்மெண்ட் கம்பெனி எல்லாமே ப்ரொக்யூர்மெண்ட் த்ரூ ஜெம். அப்போ ஈஸியாக உங்களால் அணுக முடியும். நீங்கள் எந்த கார்னர் ஆஃப் இந்தியாவில் இருந்தாலும் யூ கேன் ஈஸிலி அப்ரோச் எனி கைண்ட் ஆஃப் கம்பெனி. உங்களால் முடிஞ்சதுன்னா அதை நீங்கள் சப்ளை பண்ணலாம் அந்த பொருளை.
2: இப்போ ஜெம் போர்ட்டல்ல வந்து இப்போ பிஎஸ்சிஎல் மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள் நீங்க வந்து உங்களோட தேவைகளை வந்து பட்டியலிடுவீங்களா?
3: ஆமா, எங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ அதை வந்து அதில் அப்லோட் பண்ணுவோம். அதில் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்க ப்ரைஸ் வந்து அதில் போடுவாங்க. அதில் யார் லோவஸ்டா வராங்களோ அவங்களுக்கு அந்த ஆர்டர் பிளேஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் அவங்க சப்ளை பண்ணுவாங்க.
2: இப்போ வந்து நீங்க ஒரு தகுதிகளோட கொடுத்துருப்பீங்க, ஒரு வருஷம் இருக்கணும், 2 வருஷம் இருக்கணும், இந்த மாதிரியான தகுதிகளுக்குலாம் நாங்கள் எங்கேயா போய் சான்று வாங்குறது?
3: இது எல்லாமே வந்து டிபெண்டிங் அப்பான் த ப்ராடக்ட் கேட்டகரி, அதை வச்சுதான் மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லுது, கஸ்டமைஸ்டா இருக்கும். அதெல்லாம் டைம் டு டைம் அந்த டெண்டர் ஃப்ளோட்டிங்லயே உங்களுக்கு
2: கொடுத்துருப்பாங்க, எல்லாமே அந்த ஆவணங்களே தெளிவா இருக்குங்கிறீங்க. இப்போ ப்ராடக்ட் மட்டும் இல்லாம சர்வீஸும் கூட நாங்க ஜெம்ல கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு மேன் பவராவோ இல்ல வந்து ஒரு வாகனங்களாவோ அரசு துறைகளுக்கு தேவையான சர்வீஸையும் நாங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். அதை பத்தி சொல்லுங்க.
3: மேன் பவர் சர்வீசஸ் கெஸ்ட் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாமே ஜெம் மூலமா தான் எடுக்கிறாங்க, மேன் பவர் கான்ட்ராக்ட். அதனால இதுல ஏ டு இசட் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மேன் மெஷின் மெட்டீரியல் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே இதுல இருந்து அவுட் சோர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜெம்லயும் அதே மாதிரி எல்லாரும் அவைலபிளா இருக்காங்க. அதுல ரிஜிஸ்டர் பண்ணா அவங்களுக்கு, அதாவது அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அக்ராஸ் இந்தியா பேன் இந்தியாவுக்கு வந்து அவங்களால சப்ளை பண்ண முடியும்.
2: சரிங்க, இந்த எம்எஸ்எம்இ கணக்கு இன்னைக்கு என்ஐடியில் நடக்குது, இன்றும் நாளையும் நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சி இந்த வெண்டா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் சேர்த்து நடத்துறாங்க அந்த தொழில் கண்காட்சியோட. இதுல உங்களோட அரங்கமும் இருக்கு. இங்கே வரக்கூடியவங்கள்ட்ட இந்த பிஹெச்எல் அரங்கத்துல வந்து அவங்க என்ன மாதிரியான தகவல்களை பெற முடியும்?
3: இப்போ எங்க ஸ்டாலுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு கைண்ட் இருக்கு, அதாவது ஃபேப்ரிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்சிங் நீங்கள் பண்ணுற ப்ராடக்டை எப்படி நீங்கள் வந்து பிஹெச்எல்ல வந்து வெண்டாரா ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதும், அப்புறம் ப்ராடக்ட் கேட்டகரி என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அதுக்கு எவ்வளோ சப்ளை நம்ம

0: கொடுக்கறதுக்கு பொட்டென்சியல் இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இதில் சொல்லுவோம். ரெண்டாவது மெட்டீரியல் டேரக்டாக ப்ரொக்யூர் பண்ணுவோம், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், இந்த ரெண்டும் போட்டிருக்கு. இது இல்லாமல் வால்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது சம்மந்தமான காம்பனன்ஸும் அவுட் சோர்ஸ் பண்ணுறோம். அப்போ இந்த மூணுத்துக்கும் பொட்டென்சியலான ஒரு வெண்டர்ஸ் வந்து கிடைச்சா சப்ளை வந்து இன்னும் ஈஸியாக நமக்கு குவாலிட்டியாக ஆன் டைமில் கிடைக்கும். அதுதான் மெயின் பர்பஸ்.
1: அதாவது இது வந்து எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கும் ஒரு நல்லது, பிஎஸ்சி மாதிரியான நிறுவனங்களுக்கும் வந்து லோக்கலேருந்து கிடைக்கும்போது அவங்க வந்து இங்கே இருக்க தொழில் வாய்ப்புகளையும் வளர்த்த மாதிரி ஆச்சு, உங்களுக்கு குறைந்த செலவுலையும் பொருட்கள் கிடைக்கும். சரிங்க, இங்கே வந்து யார் யாரெல்லாம் வந்து பங்கேற்கலாம், பங்கேற்கிறதுக்கான வழிமுறை என்ன, யார் வேணாலும் வந்து பார்க்கலாமா?
0: இது வந்து ஓப்பன் டு ஆல், இது வந்து எஸ்பெஷலி பெனிஃபிட்டிங் டு எம்எஸ்எம்இ, மைக்ரோ மினி ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே வந்து வேரியஸ் கேட்டகரிஸ் நம்ம திருச்சி சுற்றி இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்திருக்காங்க, மதுரையிலாம் கூட வந்திருக்காங்க, சென்னை கூட வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் தன்னுடைய ப்ராடக்ட்டை எப்படி வெளியே கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்போ டைரெக்டாக கம்பெனியை பார்க்கறத விட இங்கே பார்க்கறது ஈஸி, வி டைரக்ட்லி கனெக்ட், அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கிடைக்கும்.
1: சரிங்க, மிக்க நன்றிங்க. இவ்வளோ நேரம் தினகரன் அவர்கள், உதவி பொறியாளர் முனைவர் டி தினகரன் அவர்கள் பிஎஸ்சியிலேருந்து நம்மளோட அந்த அரங்கத்தை பற்றியும் இந்த எம்எஸ்எம்இ கனெக்ட் பற்றியும் பல தகவல்கள் சொன்னாங்க. ஷர்மிளா அவர்கள், இங்கே நிறைய மாணவர்கள்லாம் தென்படுறாங்க,
2: உங்களோடு
1: நாங்க

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின்
1: உங்களோடு நாங்க.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: கல்யாணத்துல கவனிச்சியா,
9: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
10: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
3: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: கேட்டிருந்திருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்கள் திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் நடைபெறும் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கண்காட்சியிலிருந்து தாங்க இன்னைக்கு நேரலையில உங்களோடு நாங்க.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எம்எஸ்எம்இ கனெக்ட் 2026 திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில இருந்துதான் நம்ம இப்போ நேரலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட ஃபாசி எனப்படும் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா அதனுடைய தென் மண்டல தலைவர் திரு கார்த்திகேயனையா நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அறிமுக உரையில உங்களோட பேச்செல்லாம் கேட்டு வந்த எம்எஸ்எம்இ கனெக்ட் வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் நிலப்படக்கூடியவங்களுக்கு எந்த வகையில பயனுள்ளதா இருக்கும், நீங்க ஒரு சில வார்த்தைகள்.
7: இந்த எம்எஸ்எம்இ கனெக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு வந்து பெரு நிறுவனங்களுக்குள்ளே வந்து போறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா உள்ள அனுமதிக்கிறதும் நிறைய சில சிரமங்கள்லாம் வந்துருக்கு. இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு தான், இதெல்லாம் வந்து ஈஸி ஆக்கிறதுக்கு தான் நமக்கு என்னன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து இங்க பண்றாங்க. இப்போ இந்த எம்எஸ்எம்இ கணக்குல என்னன்னாக்கா அவங்க வந்து ஸ்டால்ஸ், பெரிய பெரிய ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து போட்டுருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான துப்பாக்கியை வந்து இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. துப்பாக்கிகள் மட்டும் இல்ல, அது அந்த 30mm கேனன் சொல்லுவாங்க, பெரிய வெடி பொருட்கள், வெடிக்கக்கூடிய அது பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் இங்க வந்து வச்சிருக்காங்க.

0: இந்த தொழில் முனைவரா அதை வந்து எல்லாத்தையும் பார்த்து தொட்டு பார்க்கறதுக்கே நமக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்காது. நீங்க வந்து சாதாரணமா நம்ம போய் ஒரு இந்த ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல நம்ம போய் ஒரு ஒரு பொருள் நான் உற்பத்தி பண்ணணும், நான் இதை தொட்டு பார்க்கணும், எடுத்து பார்க்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொஞ்சம் இருக்கும். பட் அதுக்காக ரொம்ப சிரமப்படணும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எனக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள் தேவை அப்படிங்கிறத எல்லாத்தையும் இங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. டிஸ்பிளே பண்ணி அதுல நம்ம என்னென்ன பொருள் நம்மளால செய்யறதுக்கு நமக்கு மிஷின்ஸ் இருக்கு, அதுக்கு உண்டான உபகரணங்கள்லாம், அந்த செக் பண்றதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பொருள் என்னால செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இதை அதுக்கப்புறமும் டார்கெட்டடா நம்ம போய் அந்த ஓஎஃப்டி கிட்ட இந்த பொருள் நான் உற்பத்தி பண்ணணும், இதுக்கு என்னென்ன மாதிரியான எனக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்க கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து ரிவர்ஸ்ல வந்து நடக்கும். நீங்க வந்து என்னன்னே தெரியாம நான் வந்து ஒரு பொருள் நான் செய்ய போறேன்றதுக்கு பதிலா என்னன்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிட்டு நீங்க அந்த ஒரு நிறுவனத்துக்கு போய் கேக்குறீங்க, அவங்க உங்களுக்கு ஹேண்டோல் பண்றாங்க. அந்த ப்ராடக்ட்டை என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க சப்மிட் பண்ணணும், ஜிஎஸ்டி சப்மிட் பண்ணணும், ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருவாங்க. இது எல்லாத்தையும் நீங்க சப்மிட் பண்ணிட்டு அது இல்லாம இந்த ப்ராடக்ட்ல என்ன பெருசு, எவ்வளவு நீட்டா, எவ்வளவு குட்டை, எவ்வளவு அகலம், எவ்வளவு எவ்வளவு வெயிட் இருக்கணும், எல்லா விஷயங்களும் நீங்க நல்லா செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு பொருளையும் நீங்க வந்து பாத்துட்டீங்க, அப்போ நீங்க அதை உற்பத்தி செய்து கொடுக்கறதுக்கு உபயோகமா இருக்கும், நல்ல பயன்பாடா இருக்கும்.
1: சரிங்க, இன்னும் எங்க நேயர்களுக்கு புரியுற வகையில உடச்சு சொல்லணும் அப்படின்னா நம்ம போய் ஒரு ரெடிமேட் செட் எடுக்கிறதுக்கு பதிலாக அளவு எடுத்துட்டு போயிட்டு தச்சு செஞ்சு கொண்டு வரலாங்கிற மாதிரி இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு நிறுவனத்தை நம்ம வந்து அந்த பொருளையோ இல்லை அந்த சேவையோ வழங்கி நம்மளோட தொழில் வாய்ப்பு பெருக்கலான்னு சொல்றீங்க.
0: ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நிறைய தொழில் இது வந்து பாத்தீங்கன்னா தொழில ஏற்கனவே நான் வந்து பெரிய லெவல்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான இராணுவத்துக்கெல்லாம் நான் வந்து செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ இன்னோவேஷனான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இங்க வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஸ்டெபிளைஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல் மிஷின்னு ஒரு இயந்திரம் வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கப்பல்ல பின்னாடி வந்து இதை ஃபிட் பண்ணுவாங்க. இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது வந்து ஒரு விமானம் கப்பலை நோக்கி வருது, ஏதாவது வந்து நம்மள கப்பலுக்கு சேதம் ஏற்படுத்தணும்னு நினைக்குது அப்படின்னாக்கா அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய அந்த அந்த
1: சென்சார் மாதிரியான
0: கப்பல் இருக்கக்கூடிய ஒரு கன்னு, அந்த கன்னு என்ன பண்ணோம்னாக்கா அந்த ஏர்கிராப்ட நோக்கி குண்டுகள் பாய்ச்சும். அப்போ என்னன்னாக்கா அந்த ஏர்கிராப்ட் வந்து மேல கீழே நிறைய இடத்துல அப்படி ஒரு தாஞ்சு தப்பிக்க முயற்சி பண்ணோம். ஆனா இந்த கப்பல்ல எப்படின்னாக்கா அந்த ஒரு நீங்க செய்யக்கூடிய அந்த இயந்திரம் வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே ஃபிக்ஸா வந்து அந்த இலக்கை நோக்கி அது தவறு விடாம கரெக்டா அதை நோக்கி வந்து சுடுறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கவர்மெண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 1000 கோடி கொடுத்து அதை வந்து வாங்கியிருக்காங்க. இப்ப நம்ம பாரத பிரதமர் என்ன பண்ணிட்டாருனாக்கா அதை வந்து மேக் இன் இண்டியா மேக் டூல வந்து கொண்டு வந்ததுனால இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அதே பொருள் 1000 கோடிக்கு நம்ம செய்த அந்த பொருளை இந்தியாவுல பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாரத பிரதமர் உத்தரவு விட்டதன் காரணத்தினால இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ இந்தியால உருவாக்கக்கூடிய இந்த பொருளை வந்து இந்தியால உருவாக்குறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து பண்றாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த 1000 கோடி கொடுத்து இஸ்ரேல வாங்கின அந்த நிறுவனமே என்ன பண்றாங்கன்னா 90% பொருள் வந்து இந்தியால இருந்து தான் அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க பொருளை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ பாரத பிரதமர் சொன்னதுக்கு அப்புறமா நமக்கு நிறைய மிச்சமாயி இப்போ இதை இங்க வந்து இந்தியால வந்து பயன்படுத்துறாங்க, இந்தியாலே இது உற்பத்தி செய்யறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் புது டெக்னாலஜின் போது இதெல்லாம் வந்து தொழில் முனைவோர் ஏற்கனவே எனக்கு வந்து நான் தொழில நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த மாதிரி புது பொருள் எல்லாம் வந்து உற்பத்தி செய்யும் பொழுது நீங்க எல்லாருமே வரணும். அந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம உள்ள வந்து வந்து நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம டிஃபென்ஸ்க்கு நம்ம சப்ளை பண்றதுக்கு நம்ம உதவி பண்ணணும்.
1: சரிங்க, இப்போ இந்த குறு சிறு தொழில் நிறுவனங்கள் வந்து ஏராளமான வாய்ப்புகள் இங்கே கொட்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு என்னங்க வழிமுறை, நாங்கள் பாட்டுக்கு வந்து பார்க்கலாங்களா, இங்கே நாங்கள் ரெஜிஸ்டர் எதுவும் பண்ணணுமா, இதுக்கு என்னங்க?
0: இந்த இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து 2 நாட்கள் நமக்காகவே இருக்காங்க. நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது முடிஞ்சா பண்ணலாம், இல்லை எனக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குன்ற பட்சத்தில் தயவு செய்து நீங்கள் வந்து வாங்க, நாங்கள் அதுக்காக தான் நம்ம இருக்கோம், உங்களுக்கு உதவி செய்ய மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். அதனால ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீங்கள் தயவு செய்து வாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு அந்த யார் யாரெல்லாம் அந்த நபர்கள் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நாங்களே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை காமிச்சு உங்களுக்கு அந்த பொருள் உற்பத்தி செய்கிறதுக்கு உண்டான உதவிகள் எல்லாமே நாங்கள் வந்து செய்து கொடுக்குறோம். தாராள

0: தாராளமா வந்து இந்த நிகழ்வுக்கு எந்த தயக்கமும் இன்றி தயவு செய்து வாங்க.
1: நன்றிங்க. நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் நம்மளோட ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா அதனுடைய தென்மண்டல தலைவர் திரு கார்த்திகேயனையா ஏராளமான தகவல்களை சொன்னாங்க. ஐயாவோட உரையும் அறிமுக உரையில வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, எல்லாரும் சாகிச்சு பேசினாங்க. அடுத்ததா நம்மோட திரு வினோத்குமார் அவர்கள் சாயல்குடியில வந்து அபாஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தொழில் முனைவர், அவர் இந்த கண்காட்சிக்கு வந்திருக்காரு. அவரோட ஒரு உரையை நம்ம கேட்கலாமா? அதாவது நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படிங்கறது தான் எங்களோட கேள்வி. வந்தவங்களை பார்த்து எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கக்கூடாது, ஆனா நாங்க உங்கள்ட்ட கேட்கிறோம். ஏன்னா நிறைய பேர் நாங்க வரணும்னு விருப்பப்படுறோம். நீங்க இங்க என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளோட வந்திருக்கீங்க?
2: ஹாய், என் பேர் வினோத். நான் வந்து சாயல்குடி ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கேன். எங்களோட கம்பெனி பேர் ஏபோஸ் டெக்னாலஜிஸ். நாங்க வந்து இங்க எம்எஸ்எம்இ கணக்குக்கு ஏன் வந்தோம்னா, இங்கே எங்களோட ப்ராடக்ட் அந்த எங்களோட சர்வீஸை வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்கள் சின்ன ஸ்கேலில் தான் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நாங்கள் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் வித்தின் 1 வீக்கில் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆல்ஃபா வாய்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணோம். அந்த ப்ராடக்டை வந்து இங்கே நான் இருக்கிற எம்எஸ்எம்இஸோட கொலாபரேட் பண்ணி அவங்களோட யூசேஜுக்கு இதை கொண்டு வரலாங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்ல ஆரம்பிச்சிருக்கோம்.
1: சரிங்க. இப்போ இங்கே வந்து பொதுத்துறை நிறுவனங்களோட அரங்குகள் நிறைய இருக்கு. அவங்கள்ட்ட நீங்கள் எப்படிங்க நீங்கள் பிச் பண்ணுற மாதிரி போகிறீங்க, இல்லை அவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புது புது ப்ராடக்ட் உருவாக்க போறீங்களா, இல்லை சர்வீசஸ் இந்த மாதிரி பண்ண போறீங்களா? உங்களோட முக்கிய நோக்கம் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் மாதிரி இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
2: ஆமாம் சார், இங்கே ரொம்பவே எனக்கு வாய்ப்பாக தெரியுது. ஏன்னா இங்கே வந்திருக்க எல்லாருமே இண்டஸ்ட்ரீஸாக இருக்காங்க. ஏன்னா இப்போ எங்களோட ப்ராடக்ட் எக்ஸாக்டாக இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்களோட ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ், இப்போ டே டு டே பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம்ஸ்க்கு எங்களோட எக்ஸ்பெக்டிங், ஏன்னா எங்கள் டீம் எல்லாருமே வெரி யங் டீம். நாங்கள் காலேஜ்லேருந்து எடுத்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்து எங்களோட இன்குபேஷனில் ரெடி பண்ணி அவங்களே யூஸ் பண்ண, அவங்களே ப்ராடக்ட் பில்ட் பண்ண வைக்கிறோம். அதனால இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸோட கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து நாங்கள் இந்த ஆல்ஃபா வாய்ஸ் வந்து கொடுக்கலான் இருக்கோம். அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிற வேற என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்.
1: சிறப்புங்க. அதாவது நம்மளோட பொருளை பற்றின ஒரு அறிமுகத்தை அவங்களுக்கு கொடுத்த மாதிரியும் ஆச்சு, அவங்களோட தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு துல்லியமாக அதோட சேவைகளை வழங்க மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஜெம் போர்ட்டல் பற்றிலாம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட பயன்பாடு எப்படி இருக்கு? இப்போ ஒரு தொழில் முனைவரை நீங்கள் சொல்லுங்க, அது சுலபமாக இருக்கா, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன?
2: இல்லை அது இப்போ தான் கேள்விப்பட்டோம், பட் இப்போ தான் அதில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். பட் ஜெம் போர்ட்டலை பொறுத்தவரை எங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயமா தெரியுச்சுன்னா, இப்படி ஒரு போர்ட்டல் இருக்கும்போது நம்மலாம் வந்து ஏன் வந்து இன்னும் வந்து ஒரு பிஸ்னஸ் இனிஷியேட் பண்றதுக்கோ, நம்ம கிட்ட இருக்கிற சர்வீஸ் ஐ மீன் பொருட்களை உற்பத்தி பண்ணி கொண்டு போய் சேர்க்கிற இடத்துக்கோ கஷ்டப்படணும். ஏன்னா கவர்மெண்டோட ரெக்வெஸ்ட்டும் அங்கே வருது, அதே நேரத்தில் நம்மளோட பொருளை எங்கே போய் கரெக்டான இடத்துல சேர்க்கலாங்கிற மாதிரியும் தெரிய வருது. ஸோ இது மேபி எங்கள் அப்பா காலத்துல எல்லாம் இருந்திருக்கு, இப்போ இருந்திருக்கு தெரியல, ஆனால் அவருக்குலாம் இந்த டேலண்ட்டுக்கு நேரம் இந்த மாதிரி ஒரு போர்ட்டல்லாம் இருந்தால் கொண்டு வந்திருப்பாரு. லக்கிலி இப்போ நாங்கள் இருக்கிறதுனால எங்களால் எங்களோட சர்வீஸ் அண்ட் போர்ட்டலுக்கு வந்து சீக்கிரமாக கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கான சேனலாம்
1: பண்ணுறீங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி ஏராளமான தொழில் முனைவோர் இங்கே தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஜெம்முக்கு முன்னாடி நம்ம கூட வந்து டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் டிஸ்போசல்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நிறுவனம் இருந்துச்சு அரசோடது, அதுக்கப்புறம் அதை மாற்றி 2011 ஜெம் கொண்டு வந்தாங்க. இப்போ வினோத்குமார் அவர்களும் சயல்குடியிலேருந்து அபாஸ் டெக்னாலஜிஸ்லேருந்து நம்மளோட பேசினாங்க. ஒரு தொழில் முனைவோரா அடுத்து நம்ம மாணவர்கள்ட்டையும் நிறைய பேச போகிறோம். தொடர்ந்து நேர்ந்தர்கள் திருச்சி 102.1 இது உங்களோடு நாங்கள்.
3: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர், தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி, சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை வாலாஜா காம்ப்ளெக்ஸ் தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7000 அன்பு பரிசு.
7: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை.
6: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
8: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5

0: 10% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
9: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% வரை தள்ளுபடி.
9: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
10: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
3: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
2: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
3: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477 9477. ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
7: July 1 to 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க
9: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சி திருச்சிராவலி தேசிய தொழில்நுட்ப கழகத்துல தான். ஏராளமான மாணவர்களுக்கு மத்தியில இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கண்காட்சியில் இருந்து இந்த MSME கனெக்ட் 2026 நடத்தி கொண்டிருப்பவர் அப்படின்னே சொல்லலாம். MSME-க்கான அந்த டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆஃபீஸ் சென்னையில இருந்து வந்திருக்காங்க உதவி இயக்குனர் தமிழியா வெற்றி அவர்கள். மேடையில பேசின எல்லாருமே அறிமுக விழாவில் குறிப்பிட்டது வந்து இவங்களோட ஒரு முன்முயற்சினாதான் இது திருச்சியில நடக்குது அந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாங்க. ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்கள், மாணவர்கள், கல்லூரிகளை ஒன்றிணைச்சு திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் இந்த ஒரு கண்காட்சியை வெண்ட டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கீங்க. வணக்கம் மேம்.
10: வணக்கம் சார். தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஏன்னா இன்னைக்கு என்ன கனெக்ட் 2026 திருச்சிராப்பள்ளி வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு இங்க நடத்துறோம். யூஸ்வலா சென்னை மற்ற இடத்துல நடத்துறோம், பட் இந்த வாட்டி வந்து இந்த திருச்சியும் விருதுநகரும் நடத்த போறோம். இப்போ இது இந்த வருஷத்தோட இன்னைக்குதான் முதலாவது ப்ரோக்ராம். சோ இன்னைக்கு நாளைக்கு சேர்ந்து நம்ம இதை கொண்டு வந்து

0: நிறைய எம்எஸ்எம்இஸ் இங்க திருச்சி மட்டும் இல்லாம திருச்சி சுற்றி இருக்க தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர் எல்லா இடத்துல இருந்தும் வந்து இங்க மக்கள் பயன்படணுன்றதுதான் எங்களோட ஒரு ஆசையும்.
1: நீங்க சொல்லும் போதே எடுத்து விருதுன்னு சொல்றீங்க. இந்த டயர் டூ சிட்டிஸ்ல பொதுவா கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கும், உங்களோட இந்த கான்சன்ட்ரேஷன் முக்கியமா இங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன?
0: அதனாலதான் சார் மெயின் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா எல்லா வாட்டியுமே சென்னை அந்த மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டிஸ் அந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்றோம். பட் கொஞ்ச வருஷமாக எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க எம்எஸ்எம்இ அசோசியேஷன்ஸ் இங்க ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதை ஒரு சவாலா எடுத்து அந்த சவாலை பூர்த்தி செய்யறதுக்காக இன்னைக்கு திருச்சி ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வளவு க்ரௌட் வந்திருக்கு, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லாரும் சேர்ந்து இது பண்றோம், அசோசியேஷன் சார்பாகவும் சரி, இது இங்க என்ஐடி சார்பாகவும் சரி, எல்லாரும் சேர்ந்து இது ஒன்றிணைந்து பண்றோம். இதுக்கு அடுத்து வெண்டர்ஸா மாறணும், அதுதான் எங்களோட மெயின் நோக்கமே.
1: இப்போ ஒரு சிம்பிளான கேள்வி இல்லைன்னே தொடங்கலாம். இப்போ எம்எஸ்எம்இஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஒரு புது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சோ மோட்டிவேஷன் கிடைச்சோ நிறுவனங்களை தொடங்கிடுறாங்க. அவங்க இந்த அரசு துறைகளை பொதுவாக இந்த மாதிரி ஜம்ப் போர்ட்டல் இந்த மாதிரி இந்த பொதுத்துறை நிறுவனங்களை அணுகும்போது பொதுவாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க?
0: தயக்கம்ன்றதே இப்போ எனக்குன்னு ஒரு குறுகிய வட்டம் ஒன்று இருக்கு, அதை தாண்டி நான் பண்ணணுமா பண்ண முடியுமா, இது இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம், பெரிய ஆர்டர்ஸ் தான் எடுப்பாங்க அப்படின்ற நிறைய ஒரு இன்ஹிபிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை உடைக்கணும். இது எங்க கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா, இப்ப நீங்க யூஸ்வலா ஒரு எம்எஸ்எம் ஒரு அரசு நிறுவனத்துக்கு போய் பாக்குறாங்கன்னா அது சின்ன விஷயம் இல்ல, நிறைய தடைகளை தாண்டி போய் பார்க்கணும், நிறைய ஒபிஷியல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் உடச்சு இன்னைக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் எதுக்கு அமைக்கிறேன்னா, எம்எஸ்எம்இஸ் வந்து அதெல்லாம் தாண்டி, ஓகே இதெல்லாம் தாண்டி நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு, திருச்சி சுத்தியே இவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு, இன்னைக்கு 30 டிபார்ட்மெண்ட் இங்க வந்து எக்ஸிபிட் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து அவங்க இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு அதுல என்னென்ன காம்பிடன்ஸ் இருக்கோ இது நம்மளால பண்ண முடியும்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணாங்கன்னா அவங்க கடைகளை உடைக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை.
1: இப்போ மாணவர்கள் நிறைய கல்லூரி மாணவர்கள் வர்றதை பாக்குறோம், இந்த பொதுத்துறை நிறுவனங்களோட இந்த அரங்குகள் பத்தி சொன்னீங்க, இது நேரடியா மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும்?
0: சரி, இன்னைக்கு நம்ம மாணவர்களா பாக்குறோம், இன்னையோட மாணவர்கள் தான் நாளையோட மெயின் நோக்கமே, நமக்கு ஒரு பேக் போன்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப இன்குபேஷன்ன்ற ஒரு புது கான்செப்ட் எல்லா இடத்தையும் வந்துட்டு இருக்கு. இன்குபேஷன்ன்றது எந்த ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அந்த ஐடியா நான் எப்படி டெவலப் பண்ணுன்னு தெரியல மேம், எங்கள்கிட்ட காஸ்ட் இல்லை, ஆனா ஐடியா இருக்கு. அந்த ஐடியாஸை இங்க எப்படி அவங்க இனோவேட் பண்ணலான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து நாங்க நிறைய ஃபண்டிங் தரோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி நிறைய ஃபண்டிங் தரும். எதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மோஸ்டா ரிசர்ச் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி என்ஐடின்ற ஒரு இடத்துல நடத்தும் போது நிறைய ரிசர்ச் பீப்புள் இருப்பாங்க. இப்ப எங்க கையில வெண்டர்ஸ் இருக்காங்க, இந்த சைட்ல செல்லர்ஸும் இருக்காங்க, இப்ப ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி ரிசர்ச் வந்தாதான் நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதனாலதான் மெயினா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்றது.
1: சரி மேம், இந்த ரெண்டு நாள் நிகழ்வு ரொம்ப வெற்றிகரமா நடக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர்த்த இந்த நிகழ்வை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணியில் நாங்க இருக்கோம். இங்க வரக்கூடியவங்கள்ட்ட என்ன மாதிரியான ஒரு தாக்கம் இங்கிருந்து திரும்ப போகும்போது இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: தாக்கம் ஒன்னே ஒண்ணு சார், நான் என்ன பண்றேன்ற தாண்டி என்னால என்ன பண்ண முடியும்னு அவங்க எடுத்துட்டு போனாலே போதும், அதுவே எங்களுக்கு சக்சஸ்.
1: இவ்வளவு நேரம் நம்மோட எம்எஸ்எம்இ நிறுவனங்களுடைய டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆஃபீஸ் சென்னையில் இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் அமேலியா பெஸ்தி அவர்கள் இணைஞ்சிருந்தாங்க. இவங்க தான் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டு போய் சேர்க்கிறவங்க மக்கள்கிட்ட. பல நகரங்கள் இப்போ நம்ம திருச்சியில் நடக்குது அப்படிங்கிறதும் கூட இதோட ஒரு கூடுதல் சிறப்பு. இப்போ நாளைய நிகழ்வு இரண்டு நாள் நிகழ்வுகளை தாண்டி முதல் நாள் முடிஞ்சிருச்சு, நாளைய நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்மோட சொல்றதுக்காக திருச்சியாவினுடைய பிரசிடென்ட் ராஜப்பா அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. ஐயா, நீங்க நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல இன்னைய நிகழ்வுகள் என்னன்னு சொன்னீங்க, அறிமுக நிகழ்வு முடிஞ்சு இப்போ அடுத்ததா ஓஎஃப்டி உடைய அந்த செஷன் தொடங்க போகுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நாங்க வந்தா ஒரு வேலை இன்னைக்கு நாங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம், சட்டப்படுன்னு கிளம்பி வர முடியல, நாளைக்கு தான் நாங்க வர முடியும்னா நாளைக்கு நாங்க என்னென்ன நிகழ்வுகள்லாம் பங்கேற்கலாம்?
2: அனைவருக்கும் வணக்கம். நாளைய நிகழ்வு பாத்தீங்கன்னா காலை 9:30 ஆரம்பிச்சிடும், 9:30 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா ONGCன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எண்ணெய் நிறுவனம் அவங்களுடைய வாய்ப்புகள் என்னன்னு சொல்ல வராங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 10:00 10:30 வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஹெச்எல் உள்ள தொழில் வாய்ப்புகளை பற்றி சொல்றாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 11:00 to 11:35 வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ஐடின்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த கல்லூரியில என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அங்க ஆராய்ச்சி மாணவர்கள் எப்படி இருக்காங்கிறத பத்தி சொல்ல வராங்க. அடுத்தது 11:40 to 12:15 வரைக்கும் இந்தியன் ரயில்வே அந்த கேட்டரிங் சிஸ்டம் டூரிசம் சிஸ்டம் அதை பற்றிய வாய்ப்புகள் நடக்க இருக்கிறது. அடுத்ததாக 12:20 to 12:55 வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஏஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் எப்படி வந்து நம்மளுடைய அந்த இதில் நிறுவனத்தை வந்து நம்ம அணுகணும், எப்படி நம்ம பதிவுகள் பண்ணணும்ன்ற பற்றி சொல்ல வராங்க. 2:00 to 2:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வராங்க. அடுத்ததாக 2:35 to 3:10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சதன் ரயில்வே வருகிறது. 3:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்கும் மேலே வருத்தது எம்ப்ளாயியுடைய முக்கியத்துவம் என்ன அதை பற்றி இதெல்லாம் சொல்ல இருக்கிறாங்க. ஆனால் அது ஆகவே திருச்சி மாவட்டம் மற்றும் தென் மாவட்டத்தில் உள்ள அனைவரும் இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: அதப்பா அவர்கள் வந்து அப்படியே பட்டியலிடுறாங்க, இந்த மாதிரி எல்லா நிகழ்வுகளும் இருக்கு, நீங்க வந்தா மட்டும் போதுன்னு சொல்லிட்டு முன்னாடி பேசின அமேலியா பெஸ்தி அவர்களும் அதான் சொன்னாங்க. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம திருச்சி 102.1 நேயர்கள் எல்லாருமே

0: தொழில் வாய்ப்பு கொஞ்சோண்டு உங்க மனசுல ஆசை இருந்தாலும் கிளம்பி வாங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க.
1: இனி கேட்கலாம் வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் மாநிலங்களவை நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இந்தியா இடையே கையெழுத்தாகியுள்ளது. ஆராய்ச்சி, மின்னணு சுகாதாரம், ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகள், திறன் கட்டமைப்பு போன்றவற்றை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுவதை அடுத்து இன்றைய ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்த கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கோரினார். விவசாயிகளின் வாழ்வாதாரமான காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று திறந்து வைத்தார். கண்டமான அடியில் ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹோமியோபதி மருத்துவமனையையும் கொய்யாத்தோப்பில் அங்கன்வாடி மையத்தையும் அவர் திறந்து வைத்தார். குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் பல்வேறு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன. திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி வெள்ளியை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசைகளில் நின்று இன்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் யுதை ஒகிமோட்டாவை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.
2: குறளமுதம் தெரிந்து தெளிதல் 51ஆம் அதிகாரம் முதல் குறட்பா.

அறம், பொருள், இன்பம் தன் உயிருக்கு அச்சம் என்னும் நான்கினது வகையானாலும் ஆராய்ந்தே ஒருவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும்.

0: போலாம் போலாம், ஆனா ஏதாச்சும் வாங்கி தின்னுகிட்டே இருக்கணும்னு சொல்லுவியே.
1: அதுக்கு தானப்பா போறதே.
0: சரி வேணா விடவா போற, கிளம்பு.
1: இவ்ளோ தூரம் வந்துட்டோமே, ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா?
0: வாங்கி தர்றேன், கொஞ்சம் பொறுத்துக்க முடியாதா?
1: சொன்ன நேரம் சூடா பஜ்ஜி வடை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பாரு, போய் சாப்பிடலாமே.
0: வேணான்னு சொன்னா கேக்கவா போற? இறங்கு போலாம்.
1: அண்ணன் ரெண்டு பஜ்ஜி ரெண்டு வடை சூடா சாப்பிட கொடுங்கண்ண.
0: உனக்கு
1: வேணும்னா நீ போய் வாங்கிக்க, நான் ஓரமா பொறுமையா உட்கார்ந்து சாப்பிட்டு வரேன்.
0: அட என்ன இவ்வளவு சூடா இருக்கிற பலகாரத்தை நியூஸ் பேப்பர்ல வச்சு சாப்பிடுற?
1: பேப்பரா முக்கியம், பேசாம இரு.
0: பேப்பர் முக்கியம் இல்ல, பேப்பர்ல இருக்கிற விஷயம் தான் முக்கியம்.

0: அப்படி ஒன்னும் பெருசா விஷயம் இருக்கிற மாதிரி தெரியலையே.
1: அப்படியே அந்த வடைய கொஞ்சம் திருப்பி பாரு.
0: ஐயோ என்னது இது, கருப்பா இருக்கு.
1: அதான் பேப்பர்ல இருக்கிற மயி. உணவு பொருட்களை நியூஸ் பேப்பர்ல இப்படி சூடா வச்சு சாப்பிட்டா அதுல இருக்கிற ரசாயனம் சாயம் ஈயன்னு எல்லாம் சாப்பாட்டுல கலந்து வயிற்றுக்குள்ள போயிடும். அப்புறம் அர்த்த ராத்திரில வயித்து வலிக்குது வாந்தி எடுக்குதுன்னு சொல்ல வேண்டியது.
0: நானா நியூஸ் பேப்பர்ல வச்சு கொடுங்கன்னு கேட்டேன், அந்த அக்கா தான் வச்சு கொடுத்தாங்க. அவங்ககிட்ட போய் கேளுப்போ. ஒரு வடை, அத நிம்மதியா திங்க விடுறியா?
1: தின்னு தின்னு நான் அந்த அக்கா கிட்ட பேசிக்கிறேன். அக்கா, பஜ்ஜி வடை போண்டா சமுசான்னு எல்லாத்தையும் இந்த நியூஸ் பேப்பர்லதான் வச்சு கொடுக்கறீங்களா?
2: ஆமாப்பா, அதனால என்ன?
1: உங்களுக்கு விஷயமே தெரியாதா? உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் ஏற்கனவே ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கு. உணவு பொருட்களை செய்தித்தாள்கள்ல பொட்டலம் அடிக்கிறதோ இல்ல பரிமாறவோ கூடாதுன்னு எச்சரிச்சிருக்காங்களே, தெரியாதா?
2: தம்பி, இதெல்லாம் இப்ப யாரும் பெருசா எடுத்துக்கிறது இல்லப்பா. நீ தான்ப்பா இப்ப பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க.
1: அப்படி இல்லக்கா, நம்ம கடைக்கு வர்ற வாடிக்கையாளர்களோட நலன்ல நம்மளும் கொஞ்சம் அக்கறை காட்டணும்ல.
2: அப்ப நான் அக்கறை காட்டலன்னு சொல்றியா? வாசனை எடுத்ததுனாலதானே அந்த புள்ள வாவான்னு உன்னைய வடை சாப்பிட கூட்டிட்டு வந்துச்சு. சாப்பிட்டுட்டு போப்பா.
1: அப்படிலாம் விட முடியாதுக்கா. இதோட பின்விளைவு எப்படி இருக்கும்னு தெரியுமா?
2: தம்பி சொல்றதெல்லாம் புரியுது. இப்ப நான் என்ன பண்ணணும்?
1: வாழை இலையில ரெண்டு வடைய வச்சு அப்படியே நீ ஆட்டி வச்சிருக்கிற அந்த தேங்காய் சட்னில கொஞ்சம் ஊத்தி சாம்பாரும் கொஞ்சம் சேர்த்து குடுத்தேன்னா நம்ம அக்காவும் நம்ம சொல்றத கேக்குதேங்கிற சந்தோஷத்தோட நானும் சாப்பிட்டுட்டு கிளம்புவேன். அப்புறம் இன்னொரு விஷயம்கா, நியூஸ் பேப்பர்ல இப்படி உணவு பரிமாறினீங்க அப்படின்னா உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்தோட இணையதளத்துல புகாரும் பதிவு பண்ண முடியும்.
2: தம்பி நீ பாட்டுல ஏதாச்சும் பண்ணி விட்டு போயிடாத. நான் பேட்டனை மாத்திக்கிறேன். இனி வரவங்களுக்கு வாழை இலையிலேயே வடை வச்சு தரேன்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, உங்களின் நினைவிற்காக 12:10 மங்கையரோலகம் நிகழ்ச்சியில் பாரம்பரிய உணவின் மகத்துவம், 12:50 பாப்கார்னர், 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் விவசாய விஞ்ஞானி குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் குளித்தலை குமாரமங்கலம் எஸ் துரைசாமி அவர்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் சிகை அலங்கார நிபுணர் திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பி தர்மலிங்கம் அவர்களுடன் நேர்முகம். 3:00 இசைத்தூரல், 4:00 வண்ணக்கோலங்கள், 5:00 பொன்மாலை, 6:00 ஆரவாரம். ஆறு:15 உணவே மருந்து நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 7:00 வெற்றி கொடிகட்டு இளம் தொழில் முனைவர் ஏ பாண்டியநாதன் அவர்கள் பங்கேற்பில் உற்சாக உச்சம் கேட்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் எல்னினோ காலத்தில் பூச்சி மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மைய பயிர் பாதுகாப்பு அலுவலர் எம் அமுதா அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 8:30 வானொலி நாடக விழா 2026. நாடக தலைப்பு இதுக்கு போய் அலட்டிக்கலாமா என்ற நாடகம், எழுதியவர் எஸ் எல் நானு. 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே.

12:10 கடந்து இணைஞ்சிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சி தாங்க. அன்பார்ந்த திருச்சி எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும், அதிலும் குறிப்பா நம்ம நிகழ்ச்சியை ஆவலோடு

அதிலும் குறிப்பா நம்ம நிகழ்ச்சியை ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க அத்தனை மங்கி இருக்கும் என் இனிய மதிய வணக்கம். மணக்கும் மண் குத்து சமையலும் மறக்க முடியாத நம்ம பாட்டி வைத்தியமும் ஒன்னு சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு நம்ம மங்கை உலகம் நிகழ்ச்சியோட சிறப்புங்க. இன்னைக்கு நம்ம பேச போற மிக முக்கியமான தலைப்பு பாரம்பரிய உணவின் மகத்துவம். அதுல கிராமத்து சமையலும் பாட்டி வைத்தியம் பத்தி தான் பாக்க போறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்துல ஓடிட்டு இருக்க நமக்கு நம்ம கைப்பக்குவத்துல அம்மில அரைச்சு வச்ச அந்த கிராமத்து ருசியும் நம்ம பாட்டி சொன்ன கை மருத்துவத்தையும் ஞாபகப்படுத்ததாங்க இன்னைக்கு இந்த அரை மணி நேரம் உங்களுக்காக. உங்களோட இணைவது உங்கள் அன்பு தோழி அனிஷாங்க. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கலந்துகிட்டு உங்களோட கருத்துக்களையும் பகிரலாம். நம்ம பண்பலைக்கு இப்பதான் முத தடவையா கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா புது நேர்களே, உங்களுக்காக திருச்சியின் முன்னிணைப்பு என்னோட சுழி 431 என்ற எண்ணை போட்டுட்டு 240 102 1 இந்த எண்ணோட சேர்த்து தொடர்பு கொள்ளுங்க. அதே போல தொடர்ச்சியா நம்ம பண்பலைக்கு தினசரி வரவேற்பு கொடுத்துட்டு இருக்க நம்ம சொந்தங்கள் வாடிக்கையான நேர்களே, உங்களுக்காக 403 1 இந்த முன்னிணைப்பு எண்ணோட 246 102 1 என்ற எண்ணை தொட்டு வாங்க. நேரலையில காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களோடு உரையாடுவதற்காக. இணைந்திருங்கள். இது திருச்சி FM ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம்.

சிலாரிக்காம நம்மில அசுட்டோமா. முத்தனே கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன். காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது.

0: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
2: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10-20% வரை தள்ளுபடி.
1: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: வந்தாச்சு வந்தாச்சு.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
10: July 1 to 50% வரை தள்ளுபடி.
9: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
11: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
12: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
13: ஆடி மாச தள்ளுபடி, ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே.
14: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
10: July 1 to 50% வரை தள்ளுபடி.
9: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
15: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தாங்க. நேரம் சரியா 12:19:35 கடந்தாச்சு. நாம பேசிட்டு இருக்க தலைப்பு பாத்தீங்கன்னா, பாரம்பரிய உணவின் மகத்துவம். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதை பேசுறதுக்காக நம்மளோட இணைப்புல ஒரு நேயர் இணைறாங்க. வணக்கம்.
16: ஹலோ. வணக்கம்.
15: வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
16: நான் சத்திரப்பட்டில இருந்து பரமேஸ்வரி பேசுறேன்.
15: பரமேஸ்வரி அம்மா, கேட்டீங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்டு தானே இருக்கீங்க. சொல்லுங்கம்மா, பாரம்பரிய உணவோட மகத்துவத்தை பத்தி.
16: பாரம்பரிய, காலையில மல்லிகா பேச்சுக்கிட்டு அவ்வளவு ஒரு ரெஸ்டா இருக்கும், உடம்பு நல்லா ஃப்ரீயா இருக்கும்.
15: ஃப்ரீயா இருக்கும். இன்னமும் அதெல்லாம் செய்யறீங்க இல்லம்மா?
16: நாங்க என்னமோ என்னதான் மாடு பால் கறந்தா கூட பால் மல்லிகா பீச்சு குடிக்கிற மாதிரி ஆவாது.
15: நீங்க மட்டும் தான் குடிப்பீங்களா இல்ல பசங்களுக்கும் சேர்த்து குடுப்பீங்களா?
16: பசங்களுக்கு, வீட்டுக்காரங்களுக்கு, எல்லாருக்குமே குடுப்போம்.
15: எல்லாருக்குமே குடிக்கறாங்க, பரவாயில்ல. சரிங்கம்மா, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன்.
16: அது மாதிரி இந்த தேங்காய்

0: தேங்காய் வரமல்லி எல்லாம் ஒன்னா வறுத்து அரைச்சோமா அது குழம்பு தனி ருசி தனி டேஸ்ட் தான்.
1: என்ன குழம்பு சொல்றீங்கம்மா?
0: வறுத்து அரைக்கிறது மீன் குழம்பு வச்சு அரைச்சோம்னா சூப்பரா இருக்கும்.
1: ஓ, வறுத்து அரைச்சு, அதாவது அம்மியில அரைச்சு சொல்றீங்க?
0: ஆமா.
1: மிக்ஸி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம், நீங்க அம்மியில தான் அரைச்சு செய்வீங்க இல்லமா?
0: அம்மியில அரைச்சா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும்.
1: அம்மியில அரைச்சுதான் இன்னமும் சமைச்சிட்டு இருக்கீங்க. நன்றிமா, நன்றிமா, இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சொல்லி 431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1 இந்த எண்ணை தொட்டு வாங்க, என்னோட நேரலையில பங்கு பெறலாம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கை ரோலகம் நிகழ்ச்சி தாங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்தா நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க, அடுத்ததா ஒரு இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, இணைப்பில் வந்துட்டீங்க. வணக்கம்
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, இனிப்புல வந்துட்டீங்க, சொல்லுங்கம்மா. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கம்மா. தமிழ்செல்வி கல்யாண சுந்தரம்.
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கோம். பாரம்பரிய உணவை பத்தி சொல்லிருக்கீங்க.
0: ஆமாமா,
1: எனக்கு ஞாபகம் வந்தது, மறக்க முடியாத உணவுன்னாக்க பத்திய குழம்புன்னு சொல்லுவாங்க.
0: என்ன குழம்புமா?
1: பத்திய குழம்பு.
0: பத்திய குழம்பு,
1: குழந்தை பிறந்த உடனே, குழந்தை பிறந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க.
0: பருப்பு
1: சேர்க்க கூடாது, சாம்பார் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வெள்ளை பூண்டு ஊசி வச்சு, கத்திரிக்காய் நறுக்கி, எல்லா சாமானையும் தனித்தனியா வறுத்துட்டு, மிளகு ஜீரகம் மிளகா மல்லி எல்லாம் வறுத்து புளி ஊற வச்சு கலந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க. பாருங்க, அப்படி ஒரு வாசனையா இருக்கும். பருப்பு தொகையில் தொட்டுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு
0: சொல்லும் போதே சாப்பிடணும் போல தோணுதுமா.
1: சாதத்தை சூட வச்சு, குழந்தை பிறந்தவங்களுக்கு நல்லா பசிக்கும் அது.
0: ஆமா ஆமா,
1: பால் ஊறும் நல்லா
0: கண்டிப்பா,
1: பூண்டு சேர்க்கறதுனால. அப்புறம் வீட்லயே நடகாயம்னு பண்ணி தருவாங்க.
0: என்னமா நடகாயம்?
1: இப்ப ஆமா, இப்ப எல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க. அப்ப எல்லாம் வீட்டுல செய்வாங்க, நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல ஜாமெல்லாம் வாங்கி.
0: நீங்க அதே மாதிரிமா, நீங்க இப்போ வீட்ல இப்போ உங்க பேர குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், உங்க குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், சளி புடிச்சாலும் இதுவோ, இதெல்லாமே நீங்க பாரம்பரியமா எப்படி கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்களா?
1: சின்ன சின்ன இந்த வெத்தலை துளசி இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், சாறு கொடுப்போம். ரொம்ப இதா இருந்தாதான் மெடிசனுக்கு போவோம்.
0: சரிங்கம்மா, இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்கம்மா.
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிமா.
0: நன்றிமா, நன்றிமா.
1: ஆ

0: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
4: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.

0: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசுப் பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
7: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
8: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை 1 கிராமிற்கு 1,000 ரூபாய் தள்ளுபடி. பவுனுக்கு 8,000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில், திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
9: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மங்கையர் உலகம் தாங்க. மங்கையர் உலகத்துல பாரம்பரிய உணவோட மகத்துவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா இணைப்புல ஒரு நேயர், வணக்கம்.
10: வணக்கம் மேடம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
9: எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களாமா? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? உங்க பேரு?
10: சங்கிலியாண்டபுரம் மணிமேகலை பேசுறேன்.
9: மணிமேகலை அம்மா, சொல்லுங்க, உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க.
10: மேடம், நான் வந்து சாதம் வந்து முதல்ல குக்கர்ல வடிக்க மாட்டேன் மேடம், ஏன்னா வறட்டுத்தனமா இருக்கும் சாதம். பழையபடி நான் வந்து பானையில தான் வடிக்கிறது, சில்வர் பானையில தான்.
9: ஆமா, கஞ்சி வடிச்சு அந்த மாதிரி செய்யறது.
10: ஆமா, அது வந்து சொல சொலையா நல்லா தண்ணி விட்டா நல்லா இருக்கும்.
9: நல்லா உதிரி உதிரியா இருக்கும்.
10: குக்கர்ல வடிச்சோம்னா காஞ்ச தனமா இருக்கும்.
9: வேறம்மா?
10: அப்புறம் வந்து அரைக்கிறது வந்து நான் அம்மிதான் மேடம், இன்னமும் நான் அம்மில தான் அரைச்சிட்டு
9: இருக்கேன். அம்மி அரைச்சிட்டு இருக்கீங்க?
10: ரெண்டு நாளைக்கு குழம்பே கெட்டு போகாது மேடம். அச்சி சாம்பார் எல்லாம் அவ்வளவு அருமை,
9: அருமையா. என்னதான் கடையில பாக்கெட் மசாலா இல்ல வீட்லயே நம்மளாவே அரைச்சலாம். அந்த அம்மில அப்போ ஒரு 5 நிமிஷத்துல அரைக்கிற அந்த அதிரடி சமையலே வேறதாம்மா.
10: சாப்பிடாம வீட்டு சாப்பாடு சாப்பிடுறோமோ, பழைய சோறா இருந்தாலும் வீட்டுல கஞ்சியா இருந்தாலும் வீட்டுல வச்சு சாப்பிட்டோம்னா அது உடல் ஆரோக்கியம் அவ்வளவு ஒரு நல்லது.
9: கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க வீட்டுல அம்மி கல்ல எல்லாம் அரைக்கும் போது உங்க பசங்க அதை பாத்துட்டு என்னமா இதுல போய் அரைச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் எதுவும் கேட்டது இல்ல?
10: இல்ல மேடம், இல்ல இல்ல, நம்ம அது அப்பையில இருந்து நான் எங்க வீட்டுல கல்யாணம் ஆகுற மாதிரி எங்க வீட்டுல இருக்கும் போதே அதை அரைச்சு அரைச்சு நம்மளுக்கு பழக்கங்கிறனால.
9: கண்டிப்பா கண்டிப்பாமா. ஆமாமா, நம்ம கை பக்குவத்துல அரைக்கிறது என்னதான் மிஷின் அரைச்சு கொடுத்தாலும் நம்ம
10: வந்து ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாது, அவ்வளவு அருமையா இருக்கும். இப்ப எல்லாம் மிக்சி கிரைண்டர் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டுக்கல் அம்மிக்கெல்லாம் தெருவுல வந்துருச்சு.
9: கிடைக்கு
10: ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்கு.
9: ஆமாங்கம்மா, இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்கம்மா.
10: நன்றி மேடம், நன்றி,
9: நன்றிங்கம்மா.
11: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
12: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். மங்கையர் உலகத்தோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னே சொல்லலாங்க. மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் அரை மணி நேரம் எப்படி பறந்து போச்சுன்னே தெரியலங்க. கிராமத்து சமையலோட வாசனையும் பாட்டி வைத்தியத்தோட அருமையும் இன்னைக்கு நம்ம மனசை நினைச்சிருக்கும். போன் மூலமா நேரலையில இணைஞ்சு தங்களுடைய பொன்னான கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட அத்துணை நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்ங்க. உங்களுக்கு இணைஞ்சு பேச முடியல, கவலைப்படாதீங்க. நாளைக்கு இதே நேரத்தில் இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்க வந்துட்டே தான் இருப்பாங்க. எப்பவுமே ஆரோக்கியமான பாரம்பரியமான உணவை சாப்பிடுவோம், நலமோட வாழ்வோம். இது உங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

0: sin meterla.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊக்குவித்திருப்பதாக கூறியுள்ளார். நாட்டின் பெருமையையும் இறையாண்மையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே உதம்சிங் ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்துள்ள உதம்சிங்கின் துணிச்சலும் தியாகமும் போற்றத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத புகழை பெற்றவர் சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங் என்றும் திரு ராஜ்நாத் சிங் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்திய மைக்கேல் டயர் என்ற ஆங்கிலேய அதிகாரியை தனியொரு நபராக வீழ்த்திய பெருமையை பெற்றவர் உதம்சிங் என்றும் இதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் சார்பில் கடும் எச்சரிக்கையை அவர் விடுத்ததாகவும் கூறியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக தேசப்பற்றோடு போராட வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே அவர் ஏற்படுத்தினார் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடுமையாக உழைத்து சாதிக்க துடிக்கும் இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புலனாய்வு மற்றும் நீதிமன்ற விசாரணையை விரைவு நீதிமன்றங்கள் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கு இந்த சட்டத்திருத்தம் வகை செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை சட்டப்பூர்வமாக தடுப்பதற்கும் விரைந்து நீதி கிடைப்பதற்கும் இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்வதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேர்மையான வெளிப்படையான மற்றும் பாதுகாப்பான தேர்வு கட்டமைப்பை கொண்டுவரும் முக்கிய முயற்சியாக தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கித் தரும் முயற்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கையை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக தில்லியில் நடைபெற்ற போராட்டத்தின்போது மாணவர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச முற்பட்டனர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கடும் அமளிக்கிடையே அமைச்சர்கள் பல்வேறு துறைகளின் அறிக்கையை தாக்கல் செய்தனர். ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்ராஜ் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 22வது அறிக்கையை தாக்கல் செய்தார். இதில் போலியான செய்திகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளும் இடம்பெற்றுள்ளன. கடும் அமளிக்கிடையே கேள்வி நேரத்தை தொடங்குவதாக அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் கேள்வி நேரத்தை தொடங்க இயலாத நிலை ஏற்பட்டது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். அரசு தரப்பில் முக்கிய அலுவல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் அவையை நடத்த அனுமதிக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை

0: ி கோஷமிட்டனர். அவையின் மாண்புகளை உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: பைட்லாம் போவோன்னு தெரியல, போட்டுருவோம். திருப்பூர் தானே, ஒரு பைட்டு போட்டுட்டு.
0: வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேஷா நம்கைல் வாங்சுக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பூட்டானில் உள்ள இந்திய தூதரகம் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பூட்டான் மன்னர் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பகமான பொது ஒலிபரப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையத்தின் 60 ஆண்டுகால சிறப்பான சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பன்முக கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும் மக்களிடையே எடுத்துச் செல்வதில் இந்நிலையம் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறியுள்ளார். ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையம் மக்களிடையே நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தை இந்த நிலையம் பிரதிபலிப்பதாகவும் அதன் வளர்ச்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராஜீவ்குமார் ஜெயின் கூறியுள்ளார். போதைப்பொருள் பழக்கமில்லா இளைஞர்கள் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கவுள்ளார். இதனையொட்டி மத்திய அரசின் மை பாரத் அமைப்பு சார்பில் தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மை பாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நஷாமுக் அபியான் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், குறும்படம்,
3: நடனம் உள்ளிட்ட போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர். போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற விழிப்புணர்வு செய்தியை வலியுறுத்திய இந்த நிகழ்ச்சி இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை மேலும் வலுப்படுத்தியது.
4: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
0: ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். பாங்காய் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை அவர்கள் சுற்றி வளைத்துள்ளனர். அந்த இடத்திலிருந்து தீவிரவாதிகள் வைத்திருந்த உணவு மற்றும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். அந்த இடம் தீவிரவாதிகளின் தற்காலிக முகாமாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அரிசி, உணவுப் பொருட்கள், கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகள் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 5-7, 11-9 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் சிமோனே ஆஞ்சியா வவசோரி இணையை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் லூயிஸ் கார்லோஸ் அலன் மடாகன் இணையை வென்றது. அமெரிக்காவின் புளோரன்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் மகேந்திரன் அமெரிக்காவின் அல்ஜா ஆன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்தியாவின் லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திரப் போராட்ட தியாகி உத்தம் சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா.

0: சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.
9: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பயங்கரவாதத்தை வேரோடு களையும் வகையில் 31 நாடுகளுடன் இணைந்து கூட்டு பணிக்குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் இதற்காக 6 பல்முனை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மயிலம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் பல்வேறு புதிய கட்டிடங்களை இன்று திறந்து வைத்தார். டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசுகளையும் அவர் வழங்கினார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து அறிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், விவசாயிகளின் வாழ்வாதாரமான காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் உதய் ஒகிமோட்டோவை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் தன்வி சர்மா தாய்லாந்தின் சுப்பனிதாவையும், உன்னதி ஹூடா தேவிகா சிஹாகையும் இன்று எதிர்கொள்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை மணி 1:45.

எஃப்எம் ரெயின்போ 102.1 கருப்பு வெள்ளை காலத்து காவிய கானங்களாய் மலர்கிறது மதுரை கீதம். காற்றலையில் தவழ்ந்து வரும் ஒரு கவிதை போல உங்கள் இதய துடிப்பை அஞ்சல் வழியே எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள். இதோ நினைவலைகளை தாளாட்டும் அந்த காவிய பாடல்களை கேட்போம். நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் பஞ்சவர்ண கிளி என்ற திரைப்படத்தில் உள்ள பாடலுக்கு யார் யார் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்னா, நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவங்களது விருப்ப பாடல் பி. சுசிலா குரலில்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காவிய காலத்து கருப்பு வெள்ளை கானங்களாய் மதுரகீதம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா, யுவா, சுந்தர், திருமணமேடு, அம்சவல்லி, செல்வகுமார், பிருந்தா, ரித்தேஷ், நாகர்ஜுன். நீதிக்கு பெண் பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து இவர்களது விருப்ப பாடல் TM சவுந்தரராஜன் P சுசிலா குரலில் ஒலிக்கிறது.

0: அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மிரளாதே.
1: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
1: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
0: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
2: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: காலம் மாறலாம், இசை கருவிகள் மாறலாம், ஆனால் இந்த மெட்டுக்கள் தரும் சுகம் என்றும் மாறாது. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம். பாசம் திரைப்படத்தில் உள்ள பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் மணப்பாறை காமராஜ் நகர் வீரமணி, கமலா தமிழரசன், சித்ரா பவித்ரா, ஹர்திக் ஜெயா, தாருல்யா ஹேமா, சபரிவாசன் செந்தில், ஹரி ஹரிணி, லக்ஷா லக்ஷி, லிசாந்த் யாக்கவி, வர்ஷா மணவை கே சந்திரசேகர், பார்த்திபன் இவர்களின் விருப்ப பாடல் இதோ

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: கேட்டிருந்திருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம். மடல்வழி விருப்ப பாடல்களை நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். கணினி திரையில் வரும் செய்திகளை விட கைப்பட எழுதிய கடிதங்களுக்கு ஒரு உயிர் இருக்குதுங்க. அந்த தாளின் வாசம், எழுத்தின் நேர்த்தி, அதில் வழிந்தோடும் அன்பு, இது அனைத்திற்கும் மகுடம் சூடும். மதுரை கீதம் நிகழ்ச்சியில இந்த பாடல் யார் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். புதிய பறவை அப்படிங்கிற திரைப்படத்தில் உள்ள பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க யாருன்னா, மலைக்கோட்டை ரெங்கராஜ், தேவிகா, சரண்யாமணி, தனிஷ்கா ஸ்ரீ, டி எம் சவுந்தரராஜன் குரல்களில் இவரின் விருப்ப பாடல்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கருப்பு வெள்ளை காலத்து காவிய கானங்களாய் மதுரை கீதம், மதுரை கீதம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துவாங்க யாரு அப்படின்னா, சங்கிலி ஆண்டபுரம் மணிமேகலை, ராஜா, பிரபு, பத்மஸ்ரீ, மகாதேவன். எந்த திரைப்படத்திலிருந்து இவங்களுடைய விருப்ப பாடல் ஒலிக்கப் போகிறது அப்படின்னா, திருவிளையாடல். யாரோட குரல்லன்னா, TR மகாலிங்கம் குரலில்.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, வீட்டுக்கு மண் சுமந்து திறம்படிப்பட்ட உன்னை, வீட்டுக்கு மண் சுமந்து திறம்படிப்பட்ட

0: பொறுப்பழி நேர்ந்தால் மகர்க்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ.
1: வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
5: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
4: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
5: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீதைலா சில்க்ஸிலே. ஸ்ரீதைலா சில்க்ஸிலே,
10: ஸ்ரீதைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
11: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
12: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
14: நேரம் இப்பொழுது 1:30 நாம இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம். நிகழ்ச்சியில குலமகள் ராதை என்ற திரைப்படத்தில் உள்ள பாடல்

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
6: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
5: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர், ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
6: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காவிய காணங்களின் சங்கமமாய் மதுரை கீதம். அஞ்சலட்டையின் ஓரங்களில் நீங்கள் சிந்திய அன்பை சொல்ல ஆயிரம் பாடல்கள் இருக்குது. இப்போ நாம கேட்க போற அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, கைராசி திரைப்படத்திலிருந்து நாம் அடுத்த பாடலை கேட்க போறோம். அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடியவர்கள் நெய்தலூர் காலனி காந்தி, சுமதி, சுரேஷ்குமார், ஜெயப்பிரியா, மோனிகா, ரிஷ்வந்த் அவர்களின் விருப்ப பாடல் பி. சுசிலா குரலில்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திருச்செகம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு, அதாவது நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யாரு அப்படின்னா, தின்னியம், ரவி, லதா இவங்களுடைய விருப்ப பாடல் இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து.

அஞ்சல் அட்டைகளில் மை சிந்திய உங்களின் அன்பு வேண்டுகோளுக்காக காலத்தால் அழியாத உங்கள் மடல்வழி விருப்ப காவிய கானங்களாய் மலர்ந்தது மதுரை கீதம். இனி கேட்கலாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சி

0: அமளிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் பல்வேறு துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்ந்த போலி செய்திகளை களைவது தொடர்பான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவையில் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி முழக்கமிட்டனர். இதனால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் விவகார தாக்குதல் பிரச்சினையை எழுப்பி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இது தொடர்பாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரினார்கள். இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு 130வது சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் குளிர்கால கூட்டத்தொடர் முதல் வாரம் வரை நீட்டித்து அவை அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து பிறப்பு இறப்பு பதிவேடு சட்டத்திருத்த மசோதா பலத்த அமளியினூடே மக்களவையில் விவாதம் எதுவுமின்றி நிறைவேறியது. அமளி தொடரவே அவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பயங்கரவாதத்தை வேரோடு களையும் வகையில் 31 நாடுகளுடன் இணைந்து கூட்டு பணிக்குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் இதற்காக 6 பல்முனை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தான் தனது எல்லைப் பகுதிகளை எவ்வகையிலும் தீவிரவாதத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று இந்நாடுகள் கோரியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தனது எல்லைப் பகுதிகளை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பல நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீடித்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள் உரிமையாளர்கள் பணியாளர்களிடையே சுமூக நட்புறவின் அவசியத்தை மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். புதுடெல்லியில் உலகளாவிய தொழில் நிறுவன நட்புறவு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர் மாறிவரும் தொழில்நுட்பங்களும் சர்வதேச அணுகுமுறைகளும் தொழில் நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய அரசின் தொழிலாளர் நல சீர்திருத்தங்கள் பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தி தரமான வேலைவாய்ப்பை உருவாக்கும் சூழலை நோக்கமாக கொண்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இந்தியா அமைப்பின் இடையே கையெழுத்தாகியுள்ளது. ஆராய்ச்சி, மின்னணு சார்ந்த சுகாதாரம், ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகள், திறன் கட்டமைப்பு போன்றவற்றை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தனிநபர் வரி செலுத்தும் ஊழியர் வரி தணிக்கை தேவைப்படாதோருக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுவதை அடுத்து இன்றைய ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனிடையே காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அம்மாநில நீர்வளத்துறையினருடன் அவசர ஆலோசனையை இன்று மேற்கொண்டுள்ளார். காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு 3500 கனஅடி தண்ணீரை 15 நாட்கள் கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ள பின்னணியில் இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.
1: காவிரி

0: கர்நாடகா தண்ணீர் திறக்காதது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக 3,70,000 பேர் புகார் அளித்திருப்பதாக வாட்ஸ்அப் செய்திகளை மேற்கோள் காட்டி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது தவறான தகவல் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்.
1: 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசெஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் வந்து 11,50,000 பேருக்கு வந்து 3 மடங்குக்கு மேல பில்லு வந்திருக்கு. இந்த வருடம் வந்து 9,60,000 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஹைப்போ. சோ ஒரு ரேஷியோ பார்க்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியா தான், 2 லட்சம் பேருக்கு கம்மியா தான் வந்து 2-3 மடங்கு மேல வந்திருக்கு. அதுலயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசெஸ்மெண்ட் சரியா இருக்கா என்னன்னு சொல்லி ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிருக்கு.
0: வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரமான காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மயிலம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் புதிய கட்டிடங்களை இன்று திறந்து வைத்துள்ளார். டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசுகளையும் அவர் வழங்கினார். கண்டமானடி ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹோமியோபதி மருத்துவமனையையும் கொய்யாத்தோப்பு பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்தையும் அவர் திறந்து வைத்துள்ளார். ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. திரு செந்தில் பாலாஜி தமது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1 டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி கடினவயல் கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றோட்டார பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 1 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அதிகாலை 3 மணி முதல் உப்பு வார்த்தல், உப்பை சுமந்து பாத்திகளில் இருந்து கரையேற்றி சேகரித்தல் உள்ளிட்ட பணிகளில் உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 1 டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு தற்போது விற்பனையாகி வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருச்சி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட 5 அஞ்சல் நிலையங்களில் சர்வதேச பார்சல் சேவைக்கான பேக்கிங் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக இதன் முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
3: திருச்சிராப்பள்ளி அஞ்சல் கோட்டத்தில் திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகம், லால்குடி தலைமை அஞ்சலகம், அரியலூர் துணை அஞ்சலகம் மற்றும் கீழப்பழுவூர் துணை அஞ்சலகங்களில் டாக்கர் நிராயத் கேந்திரா டிஎன்கே மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதிக மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அனுப்புபவர்களின் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சர்வதேச பார்சல் சேவையில் காப்பீட்டு வசதியும் வழங்கப்படுகிறது. அனுப்பப்படும் பொருள்களின் மதிப்பிற்கு ஏற்ப காப்பீடு செய்து அனுப்புவதன் மூலம் கூடுதல் பாதுகாப்பையும் மன நிம்மதியும் பெறலாம்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளையும் இப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரம் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு வரும் 3ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் உன்னட்டி ஹூடா தேவிகா ஷிகாகை தற்போது எதிர்கொண்டுள்ளார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா தாய்லாந்தின் சுப்பனேடாவுடன் மோதுகிறார். ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் யுடாய் ஒகிமோட்டோவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று

0: என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: கேட்டறிஞ்சிருக்கீங்க திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: torrential rains have once again hit several parts of Gujarat since morning, leading to severe waterlogging and disrupting vehicular traffic in many places, particularly in Surat, Kheda and Anand districts. Umarpada in Surat recorded nearly 8 inches of rain, while Borsad in Anand received nearly 6 inches of rainfall till 12 p.m. today. Evacuation operation in rain-affected districts is underway. 17 teams of NDRF, 33 SDRF platoons and 6 army columns have been actively deployed on the ground. Over 720 people have been evacuated from the low-lying areas in Vadodara, Surat, Anand and Narmada districts. As reverse surge, 21 dams in the state have been put on high alert. Meanwhile, the IMD has warned fishermen not to venture into the sea until 2nd August. Aparna Khund, Akashwani News, Ahmedabad.
1: In Kerala, rain warning has been issued for all the 14 districts. The Indian Meteorological Department has issued a red colour warning for very heavy to extremely heavy rainfall over Gujarat and Madhya Maharashtra today. The weather agency has predicted heavy to very heavy rainfall conditions over parts of Arunachal Pradesh, East Rajasthan, Karnataka, Kerala, Mahe, Punjab and West Madhya Pradesh for the day. The IMD also estimated heavy rainfall over West Bengal, Sikkim, Bihar, Odisha for the next 3 to 4 days. At the Commonwealth Games, Indian weightlifter Lovpreet Singh won a silver medal in the men's 110-kilogram category, while Seema Kaliramna bagged a bronze medal in women's discus throw at Glasgow last night. Australia continued to lead the standings with 110 medals, while India were 10th with 17 medals on day 8. India's medal count includes 3 gold, 10 silver and 4 bronze. In women's discus throw, Seema Kaliramna clinched a bronze medal with 58.65 metre, while compatriot Nidhi Rani finished 4th. Earlier in the day, Neeraj Chopra qualified for men's javelin throw finals. Javelin throwers Rohit Yadav and Yashveer Singh have also entered the finals. And now before we end the bulletin, the headlines once again. Lok Sabha passes the Registration of Births and Deaths Amendment Bill 2026. Both houses of parliament adjourned for the day amid opposition uproar over several issues. Hyderabad police registers FIR against Meta India officials for spreading objectionable content on Prime Minister Narendra Modi. Families of injured Delhi police personnel during CJP protest demand justice, call for greater protection during public demonstrations. Pakistani forces continue brutality against peaceful protesters in Pakistan-occupied Jammu and Kashmir, over 120 protesters reportedly killed. And flood situation continues to be grim in Odisha, nearly 8 lakh people badly affected in 13 districts. With that, we end the midday news.
2: கேட்டிணைஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 2:15.
3: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று விவசாய விஞ்ஞானி கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் எஸ் துரைசாமி அவர்களுடன் நேர்முகம். பொதுவா விவசாயிகள் விதை முதல் அறுவடை வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டு அந்த பிரச்சனைகளை சமாளித்து தான் அவங்க மகசூல் எடுக்க வேண்டியிருக்கு. அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல பயிரோட வளர்ச்சியை பாதிக்கக்கூடியது எது அப்படின்னா களை பிரச்சனை தான். பயிர் பாதுகாப்பா நல்ல திரச்சியா வளரணும் அப்படின்னா களை அப்படிங்கறது அந்த வயல்ல இல்லாம இருக்கணும். இந்த களைக்கு உடனடி தீர்வு கிடைக்கணுமே அப்படிங்கறதுக்காக பெரும்பாலான விவசாயிகள் என்ன பண்றாங்க, கடைக்கு போறாங்க, உடனே ஒரு களைக்கொல்லி மருந்த வாங்கிட்டு வந்து அடிச்சிடுறாங்க. என்னதான் களைய வந்து அது இல்லாம ஆக்கினாலும் பயிரையும் பாதிக்குது, அதை சாப்பிடக்கூடிய மனிதர்களுக்கும் ஆரோக்கியத்தை குறைக்குது. இன்னொன்னு, களை எடுக்கிறதுக்கு ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கு. அப்படியே ஆட்கள் கிடைச்சாலும் ஆட்களுக்கான கூலி அப்படின்னு குடுக்கறதுலயும் சிரமப்பட வேண்டியிருக்கு. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா களையெடுக்கும் கருவியை நாமளே கண்டுபிடிச்சா என்ன அப்படிங்கிற சிந்தனையில ஒரு விவசாயி களையெடுக்கும் கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு. யார் அந்த விவசாயி? கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் எஸ் துரைசாமி. இவரை நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் சந்திச்சு இப்படி பேசினாங்க.
4: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். பொதுவாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிக செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பது இந்த களை சார்ந்த மேலாண்மை தான். எந்த பயிராக இருந்தாலும் அந்த பயிர் நல்ல அதோட முழுமையான உற்பத்தி திறன் வரணும், நினச்ச மாதிரி ஒரு அறுவடை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் வந்து ஒரு நல்ல களை மேலாண்மை. அந்த களை மேலாண்மைக்கு இப்போ பல சவால்கள் இருக்குது. செய்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க, புது களைகள் வந்துட்டு இருக்கு, இது மாதிரியான பல சிக்கல்களுக்கு நடுவில் அதுக்கு வந்து

0: இயந்திரத்தை வந்து ஒரு விவசாயி தன்னோட அனுபவத்தின் மூலமாக தன்னோட தேவைக்கு நம்மளே கண்டுபிடிப்போம் அப்படின்ற எண்ணத்தோட கண்டுபிடிச்ச ஒரு முன்னோடி விவசாயியை தான் சந்திக்கிறோம். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த குளித்தலை குமாரமங்கலம் ஒரு துரைசாமி அவங்களை சந்திக்கிறோம். வணக்கங்க சார்.
1: வணக்கங்க ஐயா.
0: ஒரு விவசாயியா இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எப்படி வந்தது? இந்த கலைக்கருவியெல்லாம் கண்டுபிடிக்கணுன்ற எண்ணம் எப்படி வந்தது?
1: அடிப்படையில் நான் பிஎஸ்சி பௌதிகம் படிச்சிருக்கேன். அதனால் வந்துட்டு அதில் ஆங்குலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, ஃபோர்ஸை அதாவது நம்ம செய்கிற விவசாயியை வந்து எப்படி மிகைப்படுத்தி அதிகமான பலனை பெறுவதுங்கிற ஒரு பாடம் இருக்குது. அந்த இதை பயன்படுத்தி முந்தினாப்பில் ஒரு பலராம்பீடர்னு ஒரு கருவி தயார் பண்ணியிருந்தேன். அது நிறைய வரவேற்பு பெற்று நிறைய பேர்த்துக்கிட்ட போய் சேர்ந்துருக்குது. இப்போது அதில் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. முன்னோக்கி தள்ளுறதுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் தான் அதிகப்படியாக தேவையாக இருந்தது. இப்போ முன்னோக்கி தள்ளுறதை மாற்றி பின்னோக்கி இழுக்கிற போது வந்துட்டு ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் த எர்த்து. அப்போ வந்து மண்ணை நம்ம வெயிட் கொடுத்து அமுத்த போகிறதில்ல, பெயர்க்க தான் போகிறோம். அப்போ பெயர்க்க போது அந்த பலராம வீடலில் 7 அங்குலம் 8 அங்குலம் 6 அங்குலம் இந்த மாதிரி பல அளவில் வந்துட்டு வெட்டணும். இப்போ இதில் 15 அங்குலம் வரல அகலம் வெட்ட முடியுது. சாதாரணமாக ஒரு மண்வெட்டியில் வெட்டணும்னாக்க 9 அங்குலம் வெட்டலாம், களைவெட்டியில் வெட்டினா 6 அங்குலம் வெட்டலாம். இந்த கருவியை வச்சு பயன்படுத்தினா 15 அங்குலம் குறைஞ்சபட்சம் 12 அங்குலம்னாச்சும் முழுமையாக வெட்டலாம். இது ஆழம் கிட்டத்தட்ட 3 அங்குலம் ஆழம் போகிறது. களை வந்து கூடிய மட்டும் 90% பேர்த்துருது. கொஞ்சம் கடினமாக இருக்கிற பகுதியை மறுதடவை பிரயோஜனப்படுத்தினோம்னா முழுமையாக வெளியே வந்துடுது.
0: சரி, ஒரு விவசாயியே என்ன பயிரெலாம் போடுறீங்க?
1: இப்போ நான் தக்காளி ஒன்று ஒரு 30 சென்ட் போட்டிருந்தேன்.
0: சரி,
1: அந்த 30 சென்ட்டில் களை வெட்டுறதுக்கு எனக்கு ஆள் கிடைக்கல. தேவைதானே கண்டுபிடிப்புக்கு தாய்.
0: ஆமாம்.
1: அப்போ நான் தேவை என்னுடைய களையை சுத்தப்படுத்தி நான் காட்டை சுத்தப்படுத்தணும். நான் ஏற்கனவே வச்சிருந்த வீடர் அதில் இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரிஞ்சிருது.
0: என்ன பிரச்சனை அதில் இருந்துச்சு?
1: அதான் முன்னோக்கி செலுத்தும் போது நம்மளுடைய வெயிட்டை வந்து முன்னோக்கி அமுத்தும் போது அதனுடைய ஒரு பகுதி விசை வந்து மண்ணுக்குள்ளே புதையிற அளவுக்கு போகிறது.
0: சரி,
1: அந்த புதையிற அளவுங்கிறது ஏன்னாக்கா நம்மளுடைய டைரக்ஷன் வந்து மண்ணை உள்நோக்கிய விசையாக இருக்குது. மண்ணிலிருந்து வெளிநோக்கின விசையாக மாற்றிருக்கேன் போகிற. அது வேற ஒன்றும் இல்லை, டிராக்டரில் வந்துட்டு கல்டிவேட்டர்லாம் போடுறாங்க, அதில் பல மாதிரி கல்டிவேட்டர் இருக்குது. இது ஒரு மினி கல்டிவேட்டர்னு சொல்லலாம்.
0: சரி, இப்போ இது செஞ்சதுக்கப்புறம் என்ன மாற்றத்தை பார்க்குறீங்க?
1: அந்த 30 சென்ட்டுக்கும் ஒரு ஆள் கூட நான் களை வெட்டுறதுக்கு கொடுக்கல, முழுமையாக சுத்தப்படுத்தி வயல் மண் எடுத்து கட்டிட்டாங்க. ஆள் பயன்படுத்தியிருந்தால் குறைஞ்சபட்சமாக ஒரு 2500 ரூபா இருந்து 4000 ரூபா வரலாம் செலவாகிருக்கும். நம்ம வேலை நேரத்தில் 8 மணி நேரம் பயன்படுத்தின பொழுது முழுமையாக கட்டுப்படுத்த முடிஞ்சது. கோரை உள்பட நல்லபடியாக கட்டுப்படுத்தியிருக்கும். களைக்கொல்லி பயன்படுத்தல, அது மிக முக்கியமானது, நிலத்துக்கு எதிரானது. களை வந்து மண்ணோட சேர்ந்துருது. இப்போ சாதாரணமாக மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு தேவை கார்பன் துகள்கள். அந்த கார்பன் துகள்கள் எதுலேருந்து கிடைக்கும்? நம்ம களைகள் வந்து மண்ணோட மைக்கினா தான் அந்த கார்பன் கண்டன்ட்டு மண்ணில் இருக்கும். அந்த மண்ணை வந்துட்டு இயற்கை முறையில் செய்யும் பொழுது அந்த நுண்ணுயிர்களுக்கு உணவையும் நாம் இன்டைரக்டாக செய்கிறோம்.
0: சரிங்க, இப்போ வந்து நீங்கள் ஒரு பயிர் போடுறீங்க, அந்த பயிருக்கு நீங்கள் வச்சுருந்த அதே ஒரு அந்த கலைக்கருவியை பயன்படுத்தும் போது அந்த சிக்கலை வச்சு அதை இன்னும் மேம்படுத்தியிருக்கீங்க. சரிங்களா, இப்போ இதே மாதிரி எல்லா பயிரும் நீங்கள் போட முடியாது. நீங்கள் போட்டுட்ருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பயிர்கள் இருக்கும். இதை தாண்டி மித்த விவசாயிகள் போடுற பயிர்களுக்கும் அந்த கலைக்கருவியை பயன்படுத்தணும் அப்படின்றப்ப அதற்கான முன்முயற்சிகள் என்ன எடுக்கிறீங்க நீங்கள்?
1: இப்போது மெஷினரியில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா வந்திருக்குது. 2 அடிக்கு வெட்டுறது, 1.5 அடிக்கு வெட்டுறது, 1 அடிக்கு வெட்டுறது, அப்படிலாம் இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு பயிர் வளர்த்து அதோடய கிளைகள்லாம் சைடில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கருவியெல்லாம் பயன்படுத்தும் போது ரெக்கையோ அல்லாட்டி பெல்ட்டோ அல்லது வேறு ஏதோ அதை அடித்து சேதம் பண்ணும். இந்த சேதம் பண்ணுறதை தவிர்க்கணும். செடிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கும் போது அதை சாப்பிட்டா கையாளுறதுக்கு இந்த வழி ரொம்ப எளிமையாக இருக்கும். குறுகிய இடத்துக்கு ஈஸியாக பயன்படுத்தலாம்.
0: சரிங்க, இப்போது பொதுவாக வந்து நம்ம நீங்கள் சொன்னாப்புல நம்ம தேவை தான் வந்து நம்மளோட கண்டுபிடிப்புக்கு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னாப்புல இந்த கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. ஏன்னா ரெண்டு வகையில், ஒன்று அவங்களுக்கு செலவிக்குது, ரெண்டாவது மண்ணில் அது வந்து பாதிப்பை உண்டாக்குது. அது வந்து ஒரு வகையில் நமக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி நம்ம மண்ணை வந்து முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கலைக்கருவிகள் நமக்கு இன்னொரு வகையில் எப்படி உதவிகரமாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட அந்த கலையே வந்து நமக்கு உரமாக மாற்றுறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்போ இதில் விவசாயிகள் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்கல்ல, இப்போ நாங்கள் இப்படி இப்படி பயன்படுத்தி பார்த்தோம், இந்தந்த இதெல்லாம் இருக்குன்னு, அது மாதிரி சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி?
1: இப்போ இது பொதுவாக சமீபத்தில் அதை மேம்படுத்தினோம். இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தான் ஆகுது. இந்த 2 மாதத்தில் வந்துட்டு இயற்கை வேளாண் கண்காட்சி வந்து கரூரில் நடந்தது. இந்த கருவியை கொண்டு போய் பார்வைக்கு வச்சுருந்தேன். நிறைய விவசாயிகள் பார்த்தாங்க, அவர் அதிசயமாக என்ன இவ்வளவு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதோடய வெயிட் வந்து கிட்டத்தட்ட 5 கிலோ. 5 கிலோ நம்ம வந்துட்டு மேல்கொண்டு அதை ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெயிட் வைக்க வேண்டியது வரும். அப்படி வைக்கும் பொழுது அது

0: வந்து முழுமையாக சாதாரணமாக கோரை வெட்டுறதுங்கிறது தான் கஷ்டம்.
1: ம்
0: சித்தாளை விட்டு வெட்டினா பாதி கோரை வந்து கலங்கூட வெட்டுவாங்க, பாதி கோரை மொட்டையாக வெட்டிடுவாங்க. அந்த மொட்டையாக வெட்டின கோரை வந்து மூணா நாளே முளைச்சி மேலே வெளியே வந்துடும். இதை வந்து தவிர்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல கருவியாக இருக்குதுங்க. இது என்னுடைய சொந்த அனுபவம்.
1: சரி, இப்போ உங்கள் அனுபவத்துலேருந்து தான் இந்த இதே வருது. இப்போ மித்தவர்களோட அனுபவத்தை நான் கேட்குறேன், மித்த விவசாயிகள் அவங்க
0: மித்த விவசாயிகள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம்.
1: இல்லை இல்லை, அவங்க வந்து சொன்னதை கேட்டு நீங்கள் என்னென்ன விஷயம் அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன்.
0: நம்ம கிட்ட கருவி வாங்கினவங்க இதில் நல்லா இருக்குன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க, நல்லா இல்லை கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்கிறவங்க எதை வச்சு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, கடினமாக இருக்குன்னு சொல்கிறவங்க என்ன கடினமாக இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டு அடுத்த படிக்க போகிறோம்.
1: சரிங்க, இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க செய்யறது உங்க நிலத்துல செஞ்சு பாக்குறீங்க, உங்க நிலத்தோட மண் பாங்கு ஒரு மாதிரி இருக்கும், நீங்க ஒரு மாதிரி உழுதுருப்பீங்க, சரிங்களா? இது எல்லாமே இருக்கு. இன்னொருத்தவங்களோட மண் கடினத்தன்மையோட
0: அதுல நம்ம அந்த இதை வந்து கருவியில வந்து மாற்றுற மாதிரி வச்சிருக்கேன். அதாவது எந்த மாதிரியான ஃபிங்கர்ஸ் வேணும், அதாவது மண்ணை கிளறக்கூடிய அமைப்பு, ஊசி அமைப்பா வச்சுக்கலாம், தட்டை அமைப்பா வச்சுக்கலாம், வெட்டு அமைப்பா வச்சுக்கலாம், எப்படி வேணா வைக்கிற மாதிரி அமைச்சிருக்கேன். ஃப்ரேம் தனியா இருக்கும். நீங்க எந்த மாதிரி அமைப்பை பயன்படுத்தணும் விரும்புறீங்களோ அதை அதில் பயன்படுத்தலாம்.
1: சரி, இப்போ அந்த கருவியோட அமைப்பு எப்படி இருக்கும், அதில் என்னென்னலாம் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் பார்ப்போம்.
0: அந்த கருவி வந்து ஒரு செவ்வக வடிவ சட்டமாக இருக்கும். அது சட்டத்தில் ரொம்ப உயரம் இருக்காது, மண்வெட்டியோட அகலம் எவ்வளோ 6 அடி உயரம் இருக்கும். அந்த 6 அடி உயரத்துக்குள்ளே உழவு ஃபிங்கர்ஸோ அல்லாட்டி வந்துட்டு அந்த வெட்டு கத்தியோ அல்லது வந்து இதுவோ வரிசையாக ஒரு 5 செட் பண்ணியிருக்கோம். அது வெவ்வேறு இடத்துல செட் பண்ணும் பொழுது மண்ணில் அதை வச்சு கொஞ்சம் வெயிட் கொடுத்து இழுக்கும் பொழுது மண்ணை நல்லா வந்து உழுது புழுதியாக்கிடுது. புழுதியாக்கும்போது இந்த களையெல்லாம் உள்ள வேரோட வெளியே வந்துடுது. சில இடங்கள் கடினமாக இருக்கும், அந்த கடினமாக இருக்கிற இடத்துக்கு மறுதர இழுக்கணும். குறுக்கு நடுக்காக இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனாக்கா முழுமையாம்பே வந்துட்டு களையை அப்புறப்படுத்திடலாம்.
1: சரி, இப்போ இது மாதிரி செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, இதுக்கான உற்பத்தி செலவு அப்படிங்கிறது எப்படி இருக்கு?
0: உற்பத்தி செலவு ஆராய்ச்சியில் செய்யும்போது உற்பத்தி செலவை கணக்கு பண்ண முடியாது. இப்போ நான் ஆராய்ச்சி பண்ணி ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா 1500 ரூபாய்க்குள்ள முடிக்கலாம்.
1: இப்போ ஒரு வாட்டி நம்ம மருந்தடிக்கிறதுக்கே அதோட கூட எல்லாம் காசாகும், நமக்கு ஒரு ஏக்கருக்கு படி.
0: ஆமாம், நீங்க ரவுண்ட் அப் படிச்சீங்கன்னா கரெக்டாக 1000 ரூபா ஆகும். என்னோட கருவி அழிஞ்சு போறதில்ல, அது குறைஞ்சபட்சமா 1 வருஷம்னாச்சும் வரும். 1 வருஷத்துக்கு நீங்க மாசத்துக்கு 1 தடவை பயன்படுத்தினா கூட 10 அல்லது 12 தடவை பயன்படுத்துவீங்க. அதுக்கப்புறம் கத்தி மாத்துறது மாதிரி இருக்கும், மாத்திக்கலாம். ஏன்னா அதெல்லாம் அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிற மாதிரி தான் வச்சிருக்கிறேன்.
1: ஓ, அப்போ வந்து இதை வந்து ஒருத்தர் வாங்குறாருன்னா எவ்வளவு நாளுக்கு அதை பயன்படுத்தலாம்?
0: விவசாயம் செய்யற வரலயே பயன்படுத்தலாம். ஏன்னா கத்தியை தான் மாத்தணும், தேயிற பொருளை மாத்தணும், அவ்வளவுதான்.
1: அதை மாத்துறதுக்கு ஒன்றும் பெரிய செலவாகாது.
0: பெரிய செலவாகாது. என்ன டைப் வேணும் அவங்களுக்கு, ஃபிங்கர் டைப் வேணுமா, கத்தி டைப் வேணுமா, வெட்டுற மாதிரி வேணுமா அப்படிங்கறத வந்து சொன்னாங்கன்னா அது மாதிரி செஞ்சுதான். நான் இது வந்துட்டு எதை பண்ணிட்டு இந்த ஆராய்ச்சி எல்லாம் அதிகமா செய்யறேன்னா, நான் முதல் முதல்ல இந்த கருவி தயார் பண்றதுக்கு 60 KVK உதவியோட நபார்டில் வந்து எனக்கு ஃபினான்சியல் அசிஸ்டமெண்ட் கொடுத்தாங்க. அதுல வந்துட்டு நேஷனல் பேங்க் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற, அதாவது அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் அது பேரு. அப்போ வந்து வேளாண்மையும் ஊரகமும் வளர வேணுங்கிற நோக்கத்துக்கு நான் ஒரு உதவி வாங்கினேன். அந்த ஊரகமும் வேளாண்மையும் வளர்றதுக்கு என்னால் முடிஞ்ச வேலைகளை செய்கிறேன்.
1: சரிங்க, இப்போ வந்து இந்த கலை கருவி அப்படின்றத ஒன்று செஞ்சுருக்கீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி ஒன்று உங்களுக்கு கொடுக்குது. விவசாயியாக இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பாக நம்ம அதை சந்தோஷத்தோடு பார்க்குறோம். குறிப்பாக இதில் நன்மைகளை கேட்கும்பொழுது நமக்கு அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதை தாண்டி வேறு என்னென்னலாம் செய்யணுன்னு இருக்கு? இப்போ ஏன்னா இதுலேயே இந்த கலைக்கருவிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய பயணம், வளராமல்
0: விவசாயிகளுக்கு தேவையான எளிய கருவிகள் தயார் பண்ணி கொடுக்கிறோம். நெல் விதைப்பு கருவி, நிலக்கடலை விதைப்பு கருவி, பயிர் வகை விதைப்பு கருவி, பல வகை விதைப்பு கருவிகள் வரிசையா விதைக்கிறது. ஏன்னா களை வெட்டணுங்கும் பொழுது வரிசையா பயிர் இருந்தால் மட்டும்தான் களையை வந்து ஒரு கருவியோ இல்லாட்டி மெஷினரியோ பயன்படுத்தி செய்ய முடியும். மொத வந்து பயிர் வரிசையா இருக்கணும். வரிசையை வைக்கணும்னு சொன்னா எஸ்ஆர்ஐ மெத்தட்ல மொத மொத நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி வரிசையா வைக்கணும்னு சொன்னாங்க. இப்ப நம்ம எல்லா பயிருமே வரிசையா வச்சுட்டா களை வெட்டுறதுங்கிறது கஷ்டமான வேலையாக இருக்காது, சில மணி நேரங்களில் முடிக்கிற மாதிரி இந்த கருவி இருக்கும்.
1: இன்னும் வேற என்னென்ன இது மாதிரியான தேவைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதெல்லாம் நம்ம இதில் செய்யலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குங்க?
0: தேவைகள்ங்கிறது எல்லையற்றதுங்க. தேவைகள்ங்கிறது விவசாயத்தில் எந்தெந்த புதிய முடிவுகள் வருதோ அந்த புதிய முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி தேவைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இருக்கிறதுல மிக முக்கியமாக வேலையாட்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கிடைக்காதனால களை கட்டுப்பாடுக்கு வேண்டிய

0: வேலையை செய்யணும். விதைப்புக்கு வரிசையாக விதைக்கிறதுக்கு வேண்டிய வேலையை செய்யணும் அப்படிங்கிற அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறையா வந்து நம்ம கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள் இருக்குங்கிறது புரியுதுங்க. மற்ற விவசாயிகள் படுற கஷ்டத்தை போக, சாதாரணமாக கடலை உடையாமல் ஆஞ்சி எடுக்கணுங்கிறது ஒரு கருத்து. அடுத்தது வெங்காயம் காயம்படாமல் தால் எடுக்கணும்னு இதுக்கெல்லாம் சின்ன முயற்சி பண்ணி பார்த்தேன். அதிலெல்லாம் ஒரு ஆராய்ச்சி நிலையில இருக்குது.
1: இப்போ இதை அடுத்து செஞ்சுட்டு போகிறதுக்கு வேறு என்னென்ன உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுது? அதுக்கு வேறு யார்கிட்டயாவது நீங்கள் இது சம்மந்தமாக பேசியிருக்கீங்களா? இப்போ நபார்டில் இதெல்லாம் பேசுனீங்க?
0: இல்லை, நான் என்னை பொறுத்த மட்டும் சுயசார்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஏற்கனவே நபார்டில் ரூரல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஸ்கீம் இல்லை, இருந்தால் மேற்கொண்டு முயற்சி பண்ணலாம். அது இல்லாதனால நான் என்னுடைய சார்ந்து அதிகமாக நம்மகிட்ட வர்றவங்களும் அதிக கடன் படக்கூடாது, நாமளும் கடன் படக்கூடாது. அந்த நோக்கத்தில் அதிக செலவு இல்லாத விவசாய கருவிகள் தயார் பண்ணுறாங்க.
1: சரிங்க, இப்போ நீங்கள் சொன்ன இந்த மாதிரி ஒரு கலைக்கருவியை வந்து விவசாயிகளுக்கு தேவைப்படுது, அவங்க வந்து இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஒரு சிலருக்கு வந்து யோசனை இருக்கும் இப்போ அவங்களோட தேவைகளுக்கு, அதை வந்து ஒரு பொருளாக மாற்றுறதுல அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் அவங்கள்ட்ட இது வரைக்கும் பேசியிருக்காங்க?
0: வந்திருக்காங்க, நிறைய பேர் நேராக வந்திருக்காங்க, எங்களுடைய ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்காங்க. நிறைய வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டும் போயிருக்காங்க, வாங்கிட்டும் போயிருக்காங்க. நிறைய விவசாயிகளுக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்.
1: சரிங்க, இப்போ இது சம்மந்தமாக விவசாயிகள் யாராவது உங்களை தொடர்பு கொள்ளணும், உங்கள்ட்ட பேசணும்னு நினைச்சாங்கன்னா எப்படி தொடர்பு கொள்ளலாங்க?
0: என்னுடைய தொலைபேசி எண் வந்து 9965345400. நீங்கள் தகவல் தொடர்புலையோ இல்லாட்டி ஃபோன்லேயோ இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயோ தொடர்பு கொள்ளலாம்.
1: சரிங்க, உங்களோட அனுபவத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கு நன்றி. அதாவது ஒரு விவசாயியும் வந்து ஒரு விஞ்ஞானியாக மாற முடியும், அவரோட தேவையை அவரே சரியான முறையில் பண்ணிக்க முடியும், செலவு குறைக்க முடியும், மாற்றத்தை உண்டாக்க முடியும், அதுவும் ஒரு நீடித்த வேளாண்மை செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிக்க நன்றி.
0: நன்றிங்கய்யா.
2: இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த உழைப்பாளி யாரு அப்படின்னா நம்ம விவசாயிகள் தான். விவசாயி விளைபொருட்களை உற்பத்தி செய்யறது மட்டும் இல்லாம ஒரு தொழில் முனைவோரா, ஒரு வியாபாரியா, அதையும் தாண்டி ஒரு விஞ்ஞானியா கூட ஆக முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சு காமிக்கும் வகையில தான் தன்னுடைய விவசாய விஞ்ஞான அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் எஸ் துரைசாமி அவங்க. விவசாயிகளே, களை எடுக்கும் கருவி குறித்து ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 9965345400 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில உடன் உரையாடினாங்க எஸ் கோபாலகிருஷ்ணன். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உழைப்பு இல்லாம எந்த வெற்றியுமே சாத்தியமில்ல. சின்ன தொழிலா இருந்தாலும் பெரிய சாதனையா இருந்துச்சுனாலும் அதுக்கு பின்னாடி கடின உழைப்புங்கிறது நிச்சயமா இருந்திருக்கும். அந்த உழைப்பின் மதிப்பை உணரும் சிறந்த தருணம் இது உழைப்பவர் அரங்கம். ஒரு தொழிலோட மதிப்புங்கிறது அதுல கிடைக்கிற வருமானத்துல மட்டும் இல்லைங்க, அது மக்களோட வாழ்க்கையில ஏற்படுத்துற மாற்றங்களையும் பொறுத்துதான் இருக்கு. உழைப்பை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் சமுதாயத்தோட உண்மையான சிற்பிகள் தான். இதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு நினைவுபடுத்துது. சிகை அலங்காரம் தொழில சிறப்பா செஞ்சுட்டு வர திருச்சிராப்பள்ளி எடைமலைப்பட்டி புதூர் எஸ் தர்மலிங்கம் அவர்களோட போன வாரம் பேசணும். அதோட தொடர்ச்சிய இந்த வாரமும் கேட்கலாம்.
4: உங்க சங்கம் எங்க இருக்கு, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, உங்க சங்கத்தோட பணிகள் சொல்லுங்க.
5: எங்க சங்கம் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கடந்தது. திருச்சியிலேயே வந்து பண்டிட் ஆனந்தம்ங்கிற ஒரு இந்த சங்கத்தை உருவாக்குனது. எங்களுக்கு சங்க கட்டடம் வந்து கிராப்பட்டியில சங்க கட்டடம் வச்சிருக்கோம். அது மாசம் ஒரு 20,000-30,000 வாடகை வர்ற மாதிரி பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி வருஷம் ஒரு தடவை படிக்கணுங்கிறதுக்காண்டி கல்வி விழா நடத்தணும். இப்ப கூட 26ஆம் தேதி நடத்தணும் ரயில்வே கல்யாணத்துல. அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவை உபகரணங்கள், ஒரு 1,200 ரூபா உள்ள பொருள், அந்த பொருள்கள் எல்லாம் இலவசமா நாங்க கொடுக்கறோம். கல்விக்கு தேவையான புத்தகத்தை தவிர, யூனிஃபார்ம் தவிர, பாக்கி எல்லாமே நாங்க கொடுக்கறோம். கல்வியை வளர்க்கறதுக்காண்டி இந்த பிள்ளைய படிக்கணுங்கிறதுக்காக.
4: எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க சங்கத்துல?
5: ஒரு 1,050 உறுப்பினர் இருக்காங்க.
4: எல்லாமே திருச்சி மாவட்டம்?
5: எல்லாம் திருச்சி மாவட்டம் தான். திருச்சி மாநகர் மட்டும், புறநகர்ல வந்து வடக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம்லாம் இருக்கு.
4: அது இது வந்து திருச்சி மாநகர்.
5: திருச்சி மாநகர் மட்டும் 1,050 கடை இருக்கு. இப்போ இந்த குழந்தைகளுக்கு நாங்க கல்வி விழா நடத்துறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மருத்துவ முகாம் நடத்துறோம், கண் சிகிச்சை முகாம் எல்லாமே நடத்துறோம்.
4: இப்ப வயசானவங்க உங்க சங்கத்துல இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா வந்து முதியோர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது உதவி தொகைகள் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு பண்றீங்களா?
5: நாங்க வந்து சங்கத்து மூலமா கொடுக்கறத விட அதுக்கு தொழிலாளர் நலவாரியம் உருவாக்கி இருக்காங்க, அரசு உருவாக்கி. அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறாங்க. கல்வி உதவி, இறப்பு நிதி எல்லாமே நாங்கள் சங்கத்தை சார்

0: பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் பயன்படுறாங்க.
1: இப்போ முதியோர் உதவி தொகையா எவ்வளவு தருவாங்க அவங்களுக்கு?
0: 1500 இந்த மாதிரி கொடுக்குறாங்க.
1: விபத்து சிகிச்சைகள் அந்த மாதிரி
0: ஒரு கையை சுத்தமா போயிருச்சு அப்படின்னாக்க அதுக்கு ஒரு தொகை. ஒரு ஆள் இறந்துட்டாருனாக்க கிட்டத்தட்ட 150,000. இஎம்எஸ் சடங்கு ஒரு 12,000. திருமண உதவி 15,000. இப்படி கவர்மெண்ட் கொடுக்குறது, நாங்க வாங்கி கொடுக்குறோம்.
1: கடைகள் வந்து வைக்கணும் அப்படின்றப்ப அவங்களுக்குரிய நிதி வந்து கண்டிப்பா தேவையா இருக்கும். அந்த கடைக்கு தேவையான உபகரணங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவங்களால முடியல அப்படின்றப்ப ரொம்ப ஏழப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள்?
0: குழந்தைக்கு கல்வி விழாவில் கல்விக்கு தேவையான உபகரணங்களை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். ஏழை தொழிலாளிகளுக்கு தையல் இயந்திரம், பெண்களுக்கு வந்து தையல் இயந்திரம், ஆளை தேர்வு பண்ணி யார் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் தேர்வு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க சங்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா இருக்கேன். 35 ஆண்டு காலமாக இது மாதிரி நடத்திக்கிட்டு தான் இருக்கும்.
1: என்னதான் சங்கம் செயல்பாட்டுக்கு வந்துட்டு இருந்தாலும் சங்கம் வந்து சிலவற்றை வந்து எதிர்பார்க்கும். இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சா பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அந்த சங்கத்தோட செயல்பாடுகள் முன்னேறி போயிட்டே இருந்தாலும் இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது புதுசா விரும்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப இளைஞர்கள் கூட இந்த தொழில அழகா வந்துட்டாங்க, சொல்ற மாதிரி ஸ்பாலா வந்து வந்துட்டாங்க. அவங்க பெடிக்கர் மெனிக்கர் இப்படி எல்லாமே பண்றாங்க. இப்ப படிச்சுட்டு வரவங்களுக்கும் இப்ப உங்களை மாதிரி அனுபவத்தால வரவங்களுக்கும் என்னங்க டிஃபரன்ஸ்?
0: அதாவது படிச்சுட்டு வர்றவங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்க நேரத்துல அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்றாங்க. நாங்க அந்த இடத்துல இருந்து திருப்பி இன்னும் வர முடியல. அதனால அந்த பழைய தொழிலாளர்கள் அப்படியே தான் இருக்கும். அப்ப டெக்னாலஜி வளர்த்துக்கிட்டு அவங்க லோன் போட்டு அவங்களுக்கு எந்தெந்த வழியில அது பெரிய லெவல்ல கொண்டு போகணும், அந்த மாதிரி இந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு ஈக்குவலா பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க இளைஞர்கள். சில இளைஞர்கள் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க, அந்த மாதிரி போயிடுறாங்க. தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க மட்டும் இல்ல, எங்க சமுதாய பிள்ளைங்க இல்லாமல் எல்லா சமுதாய மக்களுமே இந்த தொழில் வந்தாங்க, எல்லாமே இதுல வந்துட்டாங்க. இந்த தொழிலுக்கு ஜாதி பாகுபாடு இல்ல. இப்ப கிராமத்துல இருந்துச்சு, இப்ப இங்க டவுன்ல எல்லாம் கிடையாது. ஆனா நாங்க எங்களுடைய கோரிக்கையா வைக்கக்கூடியது என்னன்னா கல்வி வேலை வாய்ப்புல இவங்களுக்கு, ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள்.
1: இப்போ அரசு ஒதுக்கீடுன்றது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் கொடுத்துதான் இருக்கு. ஒரு சிலருக்கு தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட இனத்தவருக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. எல்லாமே வந்து கல்வியின் அடிப்படையில வந்து
0: இல்ல. நாங்க கேக்குறது வந்து சித்த மருத்துவத்துல மட்டும் தான் கேக்குறோம். பாரம்பரிய தொழில் நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தது, பாரம்பரிய தொழில் எங்களுக்கு பண்ணி கொடுங்க. 1925 இருந்து லைசன்ஸ் முறை இருக்கு. நாங்க லைசன்ஸ் வாங்க அன்னைக்கு தவறிட்டோம், அதனால அந்த தொழில் எங்களுக்கு தொடர முடியல.
1: அப்ப நீங்க முயற்சி பண்ண,
0: அதுதான் எங்களுடைய அறியாமை. கார்பரேட் நிறுவனம் வந்ததுக்கு பின்னாடி எங்க தொழில் பூரா பாதிக்கப்படுது. இப்ப எங்களுக்கு வந்து இந்த முடித்திருத்தும் தொழில், செருப்பு தைக்கிற தொழில், இந்த விவசாய தொழில், மண்பாண்டம் செய்யற தொழில், சலவை தொழில், இதுக்கெல்லாம் வந்து லைசன்ஸே கிடையாது. அது வந்து ஒரு சேவை தொழிலா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு லைசன்ஸ் ஒரு கட்டாயமாக்கிட்டாங்க. இதுக்கு நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப கரண்ட் பில் பாத்தீங்கன்னா இப்ப எங்க தொழிலாளிகள்லாம் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு சின்ன கடை வச்சிருக்கோம். கரண்ட் பில் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்டரிகளுக்கு 12 ரூபா போறோம். அதே கரண்ட் தான் இந்த முடித்திருத்தும் தொழிலுக்கு இருக்கு. அப்ப நாங்க இது சம்பந்தமா கேட்கறோம். இந்த குடிசை தொழிலாக கூடிய கல்லுப்பற்ற வேலை, இந்த நெசவு தொழில், இதுக்கெல்லாம் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா போடுறாங்க. இப்ப இந்த கார்பரேட் நிறுவனத்த அளவுக்கு எங்களால பண்ண முடியல.
2: சித்த வைத்தியம் செஞ்சவங்க எப்படி சிகை அலங்காரம் செய்யறவங்களா மாறினாங்கன்னு உழைப்பு விரதங்கம் நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருக்கிறாரு எடமலைப்பட்டி புதூர் பி தர்மலிங்கம் அவர்கள்.

0: இப்ப கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல உங்க சங்கம் வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்றப்ப உங்க சங்கத்தின் மூலியமா இதை எடுத்து வைக்கலாம். இது வந்து சிறு குறு தொழில் தான், இதுக்குரிய லைசன்ஸுக்கு அப்ளை பண்றீங்க, அப்ப அதற்குரிய செயல்பாடுகளை சொல்லி நீங்க வந்து அவங்ககிட்ட கேட்கலாம் தானே சங்கத்தின் மூலியமா கோரிக்கை
1: கிட்டத்தட்ட 100 முறை கொடுத்துருக்கோம், நேரிலேயே கொடுத்துருக்கோம். இது சார்ந்து எந்த விதமான நடவடிக்கையும் எங்களுக்கு கிடைக்கலங்கிற பட்சத்துலதான் வேற ஒண்ணுமே பண்ண முடியாத நாள். ஏன்னா எங்க வந்து அந்த மக்கள் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களா இருந்தோம். எங்க மக்கள் இன்ன வரைக்கும் போக முடியல, எதுக்குமே போக முடியல, அடிப்பட்ட மக்களாவே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்.
0: கல்வி அறிவு ஒன்றுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து சிறப்பா அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க.
1: நாங்க இந்த தொழில் அதனால விட்டுட்டோம், இந்த தொழில விட்டு எங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி போய்கிட்டு இருக்கோம்.
0: சரி, இப்ப அழகு நிலையம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் எப்படி இருந்தாலும் சரி அவங்களை அழகுபடுத்துறது. ஒரு மணமகன் வராரு அப்படின்னா அவங்களை எந்த வகையில எல்லாம் நீங்க அழகுபடுத்துவீங்க?
1: ஆரம்ப காலத்துல பாத்திருப்பீங்க, ஒரு காட்டுவாசியா இருக்கக்கூடிய மக்களா தான் இருப்பாங்க. அதை முடிவெட்டுறதுனா நம்மளே வெட்டிக்கலாம். ஆரம்ப காலத்துல அந்த கொல்லி கேட்டாங்க சொல்லுவாங்க, நெருப்பு எடுத்து
0: சுட்டு
1: அப்படிதான் முடிய வெட்டி குறைச்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நவநாகரிக உலகத்துல இந்த தொழில் நாங்க கையில எடுத்ததுக்கு முன்னாடி மணமக்களை வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வர முடியுமோ, சாதாரண நீங்க பாக்கும்போது இருந்ததை விட அந்த ஸ்டேஜ்ல நினைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பையனுடைய அழகு வேற மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு பார்க்க வரோம்னாக்க ஒரு அழகு வரணும் அப்படின்னாக்க அந்த பொண்ணுக்கு தேவையான மேக்கப் எல்லாம் போட்டு அங்க நிப்பாட்டினா அந்த மாப்பிள்ளைக்கு பிடிக்கும். அப்ப அந்த மாப்பிள்ளைக்கு பிடிக்கணும், ரெண்டாவது அந்த உறவினர்களுக்கு பிடிக்கணும்.
0: இந்த சினிமாவில சொல்ற மாதிரி பேட்ச் ஒர்க் பார்த்து பார்த்து முடிச்சு வச்சிருது,
1: அந்த மாதிரி பண்ணி நிப்பாட்டினாதான் அந்த மணமகன மணமகனா பார்க்க முடியும். அதனால ஆள் பாதி ஆடை பாதி, அதனால அலங்காரம் பாதி.
0: இப்ப அலங்காரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி முடிதான் முதல்.
1: ஆமா
0: இல்லையா, இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வழுக்கையா இருக்கு, அவருக்கு முடியல, இதனாலேயே வந்து ஆண்கள் வந்து நிராகரிக்கப்படுறாங்க. இதுக்கு ஓரளவுக்கு வந்து இந்த டென்ஷனும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க.
1: அப்படி எல்லாம் கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உள்ள குழந்தைங்க முடிய வளர்க்கறதுக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை 5 வயசுக்குள்ள மொட்டை போடணும், எண்ணெய் வந்து தேய்க்கணும். எண்ணெய் தேய்க்காம இருக்கிறதுனால சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சத்து, இந்த வடை பஜ்ஜி இந்த மாதிரி திங்கிறாங்க, அந்த சாப்பிட்ற எண்ணெய் ஊத்தி தாளிக்கிறோம், இதுல இருக்கக்கூடிய எண்ணெய் சத்து எடுத்து தான் அந்த முடி வளரும். ஆனா மேம்கொண்டு நம்ம எண்ணெய் தேய்க்கணும், 4-2 வாரம் 2 சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. அதனால மாதம் 2 முறை எண்ணெய் தச்சு குளிக்கணும், புதன் சனியில எண்ணெய் தச்சு குளிக்கணும். இப்ப ஒரு செடி வச்சு தண்ணி ஊத்துறோம்னா தண்ணி ஊத்தி தலையிறதுக்கும் மழை பெஞ்சு தலையிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நிறைய பேர் வழிக்கா போறது காரணம் என்னன்னா எண்ணெய் தைக்காதுதான். நாங்கெல்லாம் வேப்பெண்ணெய் தேய்ச்சோம், அந்த காலத்துல நல்லெண்ணெய் தேய்ச்சோம், இப்ப தேங்காய் தேய்க்கிறாங்க. என்னென்ன தயார் பண்றேன்னு தேய்க்கிறதுனால இந்த முடியெல்லாம் உதிர்ந்து போகுது, அதையும் ஒழுங்கா தேய்க்கிறது இல்ல, சேகப்போட தான் குளிச்சாங்க. இப்ப ஷாம்பு சோப்பு என்னென்னமோ போட்டு இது பண்றாங்க.

0: இப்ப நீங்களே வந்து சலூன்ல அதானே பண்றீங்க, இப்ப வந்து நாங்க ஹேர் வாஷ் வரோம் அப்படின்னா நீங்க என்ன பொருள் பயன்படுத்துறீங்க எங்கிட்ட சொல்றது கிடையாது. ஆனா
1: நாங்க சொல்றது கேட்க மாட்டாங்களே.
0: இல்லையே,
1: நாங்க சேகா தான் போட்டு குளிப்போம், நீங்க சேகா போட்டு குடிப்பீங்களா? சாம்பு தான் போடணுங்கிறீங்க, காஸ்ட்லியான சாம்பு தான் போட்டுங்கிறீங்க. நாங்க வந்து கிராமத்துல பேன் வந்து என்ன திரும்ப செய்வோம்? குழந்தைங்களுக்கு தலையில பேன் வந்துனாக்க ஒரு லிட்டர் வேப்பெண்ணெய்க்கு ஒரு 20 மிளகு ஒரு 10 பூண்டு இது நச்சு இரும்பு செட்டில் காய வச்சு கொதிக்க வச்சு நீங்க தேய்ச்சி பாருங்க. பேனே லைஃப்ல எப்போதுமே வராது. ஒண்ணு இல்லை, 100 ரூபாய்க்குல செய்ய வேண்டியதை 200 ரூபா 300 ரூபா போட்டு இந்த சாம்பை வாங்கி போட்டு தேய்க்கிறாங்க. அது அப்பதைக்கு போகும், திருப்பி வந்துடும். முடித்திருத்த தொழிலாளர்கள்லாம் முடிய லாஸ் ஆகாது. உணவா இருந்தாலும் அங்க கொடுக்கக்கூடிய பொருளா இருந்தாலும் நீங்க காஸ்ட்லி விரும்பி ஆடம்பரத்தை நம்பி போறதுனால லாஸ் ஆகத்தான் செய்யும். பணமும் விரையும் போயிடும். அதனால நாங்க சொல்றது யாரும் எடுப்படுறது இல்லை. ஏழை சொல்
0: உங்களை வந்து நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னாலும் ஒரு அழகு நிலையத்துக்கு வந்து எங்களோட ஹேரை வந்து இது பண்ணிட்டு இருக்கப்ப அன்னைக்கு ஒரு வாரம் நல்லா இருக்கு, முடி மென்மையா எல்லாமே அழகா இருக்கு. இந்த மாதிரி நீங்க என்ன பொருட்கள் பயன்படுத்துறீங்கன்னு தெரியாது, கேட்டா வந்து ஒரு ப்ராடக்ட் நேம் சொல்றீங்க, அதை பண்ணுங்க அப்படின்றீங்க. அதை திருப்பி நாங்க வீட்டுல வந்து செஞ்சோம்னா அந்த மாதிரி முடி வர்றது இல்லையே.
1: அந்த நீங்க சொல்ற விஷயம் பூரா நீங்க கார்பரேட் நிறுவனத்துல இருக்கும், அவங்க என்ன பொருள் போறான்னு காமிக்க மாட்டாங்க.
0: ஆமா,
1: நாங்க காமிக்கிறோம். நாங்க சொல்றதை நீங்க வந்து கேக்குறது இல்ல. நிறைய பேர் கேட்காதனால இப்போ ஒரு குழந்தை நல்வழிப்படுத்தணும்னா எப்படி பண்ணுமோ அந்த முடியும் அப்படித்தான். நம்ம என்ன சொல்றோமோ அது மாதிரி தான் முடியும் கேட்கும். அப்ப அந்த முடியை நல்வழிப்படுத்த நாங்க சொல்லுவோம்.
2: திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் அழகுங்கிறது பிறப்பால கிடைக்கிறது இல்ல, அதை அக்கறையோடு பராமரிக்கிறதுலதான் இருக்குது அதோட சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு திருச்சிராப்பள்ளி எடமலைப்பட்டிப்புதூர் பி தர்மலிங்கம் அவர்கள். உங்களுக்கு பிடித்தமான வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

0: சின்ன குழந்தைங்க வந்து இப்ப முடி வெட்ட வருது இல்லைங்களா? இப்ப வந்து ஒரு 10 வயசுல இருந்து ஒரு 18 வயசுக்குள்ள வரவனுங்க என்ன பண்றாங்க, முடி வெட்டுறது அப்படின்னா என் முகத்துக்கு ஏத்த மாதிரி வெட்டுங்க அப்படின்றாங்க. அதை எப்படி நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, இவனுக்கு இந்த ஹேர் கட் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத?
1: அவங்க முகத்தை பார்த்தாலுமே நாங்க என்ன பண்ணுங்கிற விஷயம் எங்களுக்கு
0: தெரிஞ்சிடும்.
1: உங்க முகத்துக்கு இப்படிதான் வெட்டணும், இதை இப்படி வெட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லுவான். நீங்க எதிர்பார்க்கற மாதிரி வெட்டினோம்னா அது வந்து அலங்கோலமா தான் இருக்கும். அது தெரியும், இந்த முடிக்கு இப்படிதான். ஒரு சில பேருக்கு வெட்டினா முடி நட்டமா நிற்கும், ஒரு சில பேருக்கு கர்லிங் வேடமையா இருக்கும், ஒரு சில பேருக்கு முடியே இருக்காது, அவங்கள தேடி பிடிச்சி வெட்டுற மாதிரி எல்லாம் கூட இருக்கும். அந்த மாதிரி நிலையில இருக்கும்போது இந்த முகத்துக்கு இப்படி வச்சா நல்லா இருக்கும் நாங்க எங்களுக்கு நிர்ணயம் பண்ணுவோம். அது அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க சொல்ற மாதிரி வெட்டினோம்னா நாங்க சொல்ற மாதிரி வெட்டி விடுவோம். இதுதான், முகத்தை பார்த்தாலே தெரியும்,
0: தெரிஞ்சிடும்.
1: ஒரு ஒர்க் பண்றீங்க, அந்த டென்ஷன் குறையும்னா எங்க ஆயில் மசாஜ் பண்றோம். நாங்க பண்றோம், பண்ணும்போது நாங்க தலையில வைக்கக்கூடிய கை வைக்கும் போதே அந்த மசாஜ் பண்ணும் போதே அவங்க அறியாமலே தூக்கம் வந்துடும். இதுக்கு நாங்க ஒரு 100 ரூபாய் கேட்போம். ஆனா இதே வந்து ஆயில் மசாஜ் பாடி மசாஜ் மாதிரமா அங்க போய் காசை கொடுக்க போறாங்க. அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் கடங்காரனா இருப்பான். நாங்க சொல்றத கேட்டா கடங்காரன் ஆக மாட்டாங்க. நாங்க பேசியில் போட்டோம்னா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் பண்ணுவோம்.
0: ஒரு முடி வந்து சாஃப்டா நல்லா வந்து கண்டிஷனோட இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி?
1: ஒண்ணு இல்ல, பாரம்பரியமா இருக்க மாதிரி எண்ணெய் தேய்க்கணும். வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெண்களா இருந்தா வெள்ளி செவ்வாய், ஆண்களா இருந்தா புதன் சனி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ரெண்டாவது இந்த கெமிக்கல் கலக்கக்கூடிய விஷயங்களை போடக்கூடாது. பாரம்பரியமா சேக்கா வீட்டுல எல்லாம் நிறைய இடங்கள் அரைக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்க அரைச்சு அதை பயன்படுத்தணும்.
0: இப்ப ஓரளவுக்கு மக்கள் மத்தியில கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கு. அதாவது நம்ம அந்த ஆதி காலத்துல பயன்படுத்தின ஆவாரம்பு அவரிப்பொடி இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி சேக்காய் குளியல் பொடின்னு தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு பண்ணிட்டே இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து சீக்கிரம் தெரியணும் அப்படின்ற மாதிரி விரும்புறாங்க.
1: பேசியல் பண்ணீங்கன்னா இப்ப நிறைய மெட்டீரியல் கொண்டு வந்து விக்கிறான். பேசியல் பண்றலாம் பாத்தீங்கன்னா உடனே கலர் ஆகும். இப்ப நம்ம முகத்துல வந்து எண்ணெய் ட்ரை ஆகிட்டே இருக்கு, அந்த மாதிரி முகத்துக்கு என்ன பண்ணும், பாசி பயரை அரைச்சு கல்ல மாவு கொஞ்சம் கலந்து போட்டோம்னா அந்த ட்ரை ஆகிற முகம் ஓரளவு நல்லா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். சாதாரண இதான் இதை பண்றோம். மஞ்சள் போடுவோம், மஞ்சள் போட்டு தேய்ச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், மேக்கப் பண்ற மாதிரில பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் கலக்குறாங்க. அப்ப அந்த மேக்கப் போடும்போது நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் கலச்சிட்டீங்கன்னா அந்த முகம் நம்ம பார்க்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகுது. அப்போ பாரம்பரியத்தை என்னைக்கு நம்ம மதிச்சு உள்ள படுறோமோ அப்ப நம்முடைய உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். ஒரு பச்சளை மருந்தை கொடுத்து 4 விதமான விதா இதை நாங்க குணப்படுத்தணும். ஆனா இன்னைக்கு ஒரு மாத்திரை கொடுத்து 4 விதமான பக்க விளைவுகள் ஏற்படுது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டம் கூட்டமா இருக்கு, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் யாரும் போகல, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயமா கீழே விழுந்துட்டானா ஒரு மஞ்சள் புடியை போட்டோம்னா சரியாயிரும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, உடனே டிடி இன்ஜெக்ஷன் போடுவோம். அந்த மாதிரி நிலைமையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது வந்து ஆடம்பரம் இருக்க இருக்க மக்களுடைய அழிவுகளும் சீக்கிரம் வந்துகிட்டு இருக்கும். முடி திருத்தும் தொழில்ங்கிறது எங்க தொழில இன்னொருத்தவங்க இருக்காங்க.

0: அந்த தொழிலாளர்களையும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. கோயில்கள் எல்லாம் மொட்டை அடிக்கிறாங்க, அந்த கோயில்கள் எல்லாம் மொட்டை அடிக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற காணிக்கை வச்சு தான் அந்த குடும்பம்
1: வருமானம் வருது.
0: வருமானம் பார்த்துக்கிட்டாங்க. செக்யூரிட்டி இருக்காங்களா, கவர்மெண்ட் ஊழியர் ஆக்குறீங்க, அங்கே கூட்டுறாங்களா, அரசு ஊழியர் ஆக்குறீங்க, மொட்டை அடிக்கிறவங்களையும் நீங்கள் அரசு ஊழியர் ஆக்குறீங்க, காசே வேண்டாம் எங்களுக்கு, அரசு ஊழியர் ஆக்கி அவங்களுக்கு உண்டான சம்பளத்தை கொடுங்க. அப்படி தான் அந்த முடித்தத்துவம் தொழிலாளர்கள் முறையில் அவங்க மொட்டை அடிக்கிற தொழிலாளர்களையும் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு செய்யணும் கவர்மெண்ட்டு அப்படிங்கறத சொல்லிக்கின்றனர் சார்.
1: சங்கத்தோட செயலாளரா இருக்க,
0: ஆமா செயலாளராக இருக்கேன்,
1: சங்கத்தோட செயலாளரா இருக்கிறதுனால வந்து எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாருக்கும் எல்லா பலனும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நல்ல எண்ணம் வந்து நிச்சயமா வந்து பலிக்கணும் அப்படின்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். இதுவரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடி திருத்தகம் அப்படின்றது அவங்க இந்த நிலைமையிலதான் இருப்பாங்க அப்படின்றது மக்கள் மனசுல ஒரு கருத்தா இருந்திருக்கும். ஆனா இந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளும் இத்தனை ஆசைகள் இருக்கு, இவங்களும் வந்து சமூகத்தின் ஒரு அங்கம் தான், இவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்றத அவங்க யோசிக்கக்கூடிய காலங்கள் வந்து வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லி இதுவரையில உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப அழகா எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள்.
2: காலம் மாறினாலும் மனுஷங்களோட அழகுணர்வும் நேர்த்தியான விருப்பமும் குறையறது இல்ல. காலத்துக்கு ஏத்த மாதிரி நவீன முறைகளையும் கத்துக்கிட்டு மக்களோட நம்பிக்கையை பெற்று சிகை அலங்காரம் செஞ்சுட்டு வர திருச்சிராப்பள்ளி எடமலைப்பட்டி புதூர் எஸ் தர்மலிங்கம் அவர்களின் உழைப்பிற்கு நாம் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்குவோம். உழைப்பை மதிப்போம், தொழிலை கௌரவிப்போம், திறமையை ஊக்குவிப்போம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 3 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவேடு சட்ட திருத்த மசோதா எந்த விவாதமும் இன்றி நிறைவேறியது. நீடித்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள், உரிமையாளர்கள், பணியாளர்களுக்கிடையே சுமூக நட்புறவின் அவசியத்தை மத்திய தொழிலாளர் நலன் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் உலகளாவிய தொழில் நிறுவன நட்புறவு தொடர்பான உயர்நிலைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், மாறிவரும் தொழில்நுட்பங்களும் சர்வதேச அணுகுமுறைகளும் தொழில் நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றார். காவிரியில் கர்நாடகா தண்ணீர் திறக்காதது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக 3,70,000 பேர் புகார் அளித்திருப்பதாக வாட்ஸ்அப் செய்திகளை மேற்கோள் காட்டி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது தவறான தகவல் என்று குறிப்பிட்டார். ஈரோடு சிக்கைய அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 22வது புத்தக திருவிழா இன்று தொடங்குகிறது. வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 230 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வல்வில் ஓரி விழா வரும் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மலைப்பாதையை தூய்மைப்படுத்தும் சிறப்பு முகாமை

ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசன நேரம் குறைக்கப்படவில்லை என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கட்டண தரிசனத்திற்கு மாலை 6:30 மணி வரையிலும் பொது தரிசனத்திற்கு 7:00 மணி வரையிலும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாஸ்கோவில் காமன்வெல்த் பாரா தடகளப் போட்டியின் ஆடவர் 110 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற லவ்பிரீத் சிங், மகளிர் வட்டு எறிதல் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சீமா கலிராம்னா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு உன்னதி ஹூடா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதியில் அவர் தேவிகா சிஹாகை 23-21, 21-16 என்ற செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

இருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறல் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். நேரம் சரியா 3:04 கடந்தாச்சு. நான் உங்களோட இணைவது உங்கள் அன்பு தோழி அனீஷா. வாழ்க்கை என்பது கடந்து செல்லும் பாதை மட்டுமல்ல, நாம் சேர்த்து வைக்கும் அன்பான நினைவுகளின் தொகுப்பு. நாம் எவ்வளவோ மனிதர்களை சந்தித்தாலும் நம்மை சொற்களாலேயும் எழுத்துக்களாலேயும் இதயத்தோடு இணைப்பவர்கள் மிகச் சிலர்தான். அந்த அரிதான உறவுகளின் அன்பை சுமந்து கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் மலர்கிறது இந்த இசைத்தூரல்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர், தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி

0: திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனை

0: பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

மணி 14 நிமிஷத்தை கடந்து இசை தூரல் நிகழ்ச்சியில தாங்க இணைந்திருக்கோம். அடுத்ததா நம்ம கையில பாத்தீங்களா, கடிதங்கள் தான் தவழ்ந்துட்டு இருக்கு. குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், லிங்கேஷ், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா, யுவா மற்றும் சீர்காழி, கோகுல், பாக்யா, மித்ரன், ரத்தன்யா இவங்க தான் அங்கே கடிதம் எழுதியிருக்காங்க. 27-28 தேதிகளுக்காக எழுதியிருக்காங்கங்க. ஞாபகம் வருதை நிகழ்ச்சிக்கு பாராட்டுக்கான அன்பு மலர் அப்படின்னு போட்டுட்டாங்க. நமது திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலை 102.1 அதாவது 27ஆம் தேதி அன்று சரியா 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் இரவின் மடியின் இசையின் ஒளியும் நிலவியின் ஜொலிக்கும் அன்னையின் அன்பு தாளாட்டாய் கேட்டு மழைத்தோம் அப்படின்னு இருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில் அன்பு தம்பி மனோஜ்கரான் வந்து நல்லதாக பண்ணியிருந்தாங்க. அவர்கள் நமது அன்பான நேர்களை அலைபேசி மூலமாகவும் நேசமான நேர்களை நேரலையில் அழைத்தார். இணைப்பை தொட்டு வந்த நேர்கள் ஒவ்வொருவரும் அன்றும் என்றென்றும் நெஞ்சங்களில் நிலாட்டும் அக்கால கருப்பு வெள்ளை கீதங்களை செவிகளுக்கு இனிப்பாக கேட்டார்கள். அதாவது அந்த படத்தில் வந்த பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 28ஆம் தேதி அன்னைக்கு மலைக்கோட்டை இசை சாரதி 102.1 இனிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமது ரெயின்போ பண்பலையில் மாலை 5 மணிக்கு 28ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5 மணிக்கு முதல் 6 மணி வரை பண்பலை என்னும் இசை களஞ்சியத்திலிருந்து கவிதை அரங்கேறும் இடைக்காலத்து பாடல்களின் அரங்கமாய் இன்னிசை ராகங்களின் சுரங்கமாய் காற்றலையில் கலந்து வந்த பொன் மாலை நிகழ்ச்சி கேட்டு இசையோடு இன்பமாய் மலைத்தோம். அன்றைய நிகழ்ச்சி அருமையாக வழங்கிய கௌதமன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொகுப்பில் ஒழிச்ச பாடல்கள் அனைத்துமே மிகவும் அருமையாக இருந்தது அப்படின்னாங்க. இந்த லெட்டர் யார் எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், லிங்கேஷ், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா, யுவா மற்றும் சீர்காழி, கோகுல், பாக்யா, மித்ரன், ரத்தன்யா, ஸ்ரீ அவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து தெற்கு சாலக்காடு சங்கர் பிரசாத், மணச்சநல்லூர், அமுல்ராஜ், கணேசன் இவங்க தான் லெட்டர் எழுதியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று வசந்த அழைப்பில் பல் மருத்துவர் தஞ்சை வினோத் கண்ணன் அவர்களின் நேர்களின் கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில்கள் அளித்தாங்க. இதன் மூலம் பல் பற்றிய பல சந்தேகங்களை தெரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. நேரலையில் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் மருத்துவருக்கும் மனம் கனிவான பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க. யார் எங்கிருந்து அப்படின்னா தெற்கு சாலக்காடு சங்கர் பிரசாந்த், மணச்சநல்லூர், அமுல்ராஜ், கணேசன். அடுத்ததா திருவாரூர் மாவட்டம் புலிவளத்திலிருந்து தமிழ் காவலன் இவங்க தான் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலைய இயக்குநருக்கு வணக்கம், அவங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு அதனை தொடர்ந்தும் 11:30 இரவு 8 மணிக்கும் ஒளி உலா வந்த மங்கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோம். கார்கில் போர் வெற்றி தினம் ஜூலை 26 கொண்டாட்டம் மட்டுமல்ல, நமது முப்படை வீரர்களின் தியாகங்களின் நினைவு கூறுதலும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்ட INS மகேந்திரகிரி தற்சார்பு இந்தியா இயக்கத்தின் அடையாளம் என்றும், பாதுகாப்பு தளவாட உற்பத்தி ஏற்றுமதியில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளது என்றும், இன்று சேமிக்கப்படும் ஒவ்வொரு சொட்டு நீரும் அடுத்த தலைமுறையினருக்கான பெரும் முதலீடாக இருக்கும், லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வெற்றி, ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் PV சிந்துவின் வெற்றியும், உலக இயற்பியல்

0: ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்களின் தங்க பதக்கத்துடன் கூடிய வெற்றி வரலாற்று சாதனைகளாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 15 வீடுகள் தோறும் மூவண்ண கொடிகள் இயக்கத்தை உற்சாகமும் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு ரொம்பவே பிடித்தமானதா இருந்தது. தங்களோட எண்ணங்களை பகிர்ந்து கொண்டது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் புலிவலத்துல இருந்து தமிழ் காவலன் அவங்க தான் இதை சொல்லியிருக்காங்க.
1: MSME கனெக்ட் 2026 பற்றி திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் முனைவர் ஜி அகிலா அவர்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். இங்க NIT திருச்சியில நாங்க MSME கனெக்ட் 2026 ப்ரோக்ராம் இன்றோ நாளையோ இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்ல இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி நிறைய அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அருமையான நிகழ்ச்சி. தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கும் நல்ல ஒரு கனெக்டான அது ப்ரோக்ராம். ஸோ இங்க இன் அண்ட் அரௌண்ட் திருச்சிராப்பள்ளி இருக்கிற எல்லா சிறு ஒரு தொழில் முனைவோர்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்திட்டு கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தேவையான ஏதாவது உதவி வேணும்னாலும் இங்க ரெடியா அவைலபிளா இருக்காங்க. MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் அவங்க நம்மளோட இருக்காங்க. இதோட இல்லாம இந்த ஜெம் போர்ட்டல்ல நம்ம எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தனாலும் அதையும் கிளாரிஃபை பண்றதுக்கு இங்க ஒரு தனி ஸ்டாலே வச்சிருக்காங்க. சோ எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு உங்களோட தொழிலை நகர்த்தணும்ன்றது NIT திருச்சியோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா NIT திருச்சி திருச்சியின் பெருமை.
1: குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்று வரும் MSME கனெக்ட் 2026 பற்றி இதுவரை விளக்கினார் திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் முனைவர் ஜி அகிலா அவர்கள்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: அவங்க தான் எழுதியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதியிலேருந்து ஒரு ஃபுல் லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. படிச்சிருவோம் என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம். வந்தே மாதரம் கேட்டேன், காப்பிராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன், என்னைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி வழங்கிய முனைவர் சுதர்சரன் அவர்களுக்கு நன்றி. வயக்காட நிகழ்ச்சி கேட்கும் பொழுதே நகைச்சுவையாக இருந்தது. 4 வயது சீதாவை எல்கேஜியில் சேர்க்கலாமா ப்ரீகேஜியில் சேர்க்கலாமா, சீதா குரலையே காணவில்லை என நினைத்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சீதா ஒரு கால்நடை என்பது. நாள்மலர் நிகழ்ச்சியில் கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை, ஞானகூத்தன், அப்துல் கலாம், சோமசுந்தர பாரதி, படகி சித்ரா அவங்களோட தனி சிறப்புகளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நாள்மலர் நிகழ்ச்சி வழங்கிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும், செவிச்செல்வம் நிகழ்ச்சி வழங்கிய சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், மருத்துவ நேரம் நிகழ்ச்சி வழங்கிய மனநல மருத்துவர் உஷா நந்தினி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ராகம் நிகழ்ச்சியில முதல் பாடலே ஜெயிலர் படத்திலிருந்து எனக்கு பிடித்த பாடலா இருந்துச்சு. பாடல் வழங்கிய அறிவிப்பாளர் ரோஸ்லின் செல்வியா அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்த அழைப்புல வரி செலுத்துவதால் பொதுமக்களுக்கு எவ்வளவு நன்மை என்பது பற்றி தெளிவாக பேசிய சோபியா ஆண்டனி அவர்களுக்கும், உடன் உரையாடிய சித்ரா திருவாளன் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில ரோஜாவனம், ரோஜா பூக்கள் படங்கள் பாடல்கள் அருமையாக இருந்தது. அதைத் தொடர்ந்து உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில வந்த அனைத்து பாடல்களுமே அருமை, வழங்கிய சகோதரிக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கை உலகம் நிகழ்ச்சியில தஞ்சை பத்மாவதி அவர்களும் சகோதரி சபீனா மீராவும் பேசும்பொழுது நகைச்சுவையாக இருந்தது, நிகழ்ச்சி அருமை, நிகழ்ச்சி வழங்கிய சபீனா மீரா அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரகீதம் நிகழ்ச்சியில ஒளிபரப்பான 8 பாடல்களுமே அருமையாக இருந்தது, பாடல்கள் வழங்கிய ரோஸ்லின் செல்வியா அவர்களுக்கு நன்றி. வேளாண் அரங்கம் விவசாய நேயர்களுக்கு இது ஒரு நல்ல நிகழ்ச்சி, வழங்கிய சகோதரி ஐஸ்வர்யா அவர்களுக்கும் நன்றி. உடன் உரையாடிய எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அனைத்து நிகழ்ச்சிகளும் வழங்கிய பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அருமை, விதவிதமான பாடல்களை தேர்ந்தெடுத்து வழங்கிய மு கண்ணன் அவர்களுக்கு தேர்வு ரொம்ப அருமையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இசைத்தூரல் நிகழ்ச்சியில சகோதரி சபீனா மீரா குரலை கேட்டதுமே இன்னைக்கு என்னோட கடிதங்கள் வரும் என்று தான் நினைத்தேன். உன்னுடைய கடிதமும் வாசிக்கப்பட்டது, நேர்கள் கடிதங்கள் மின்னஞ்சல்கள் வாசிக்கப்பட்டது, அருமையாக இருந்தது. இசைத்தூரல் நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளர் சபீனா மீராவுக்கு நன்றி. வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி அருமையாவே போச்சுன்னு சொல்லலாங்க. நிகழ்ச்சி வழங்கிய சகோதரர் மனோஜ் கிரண், சபீனா மீரா அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. பொன்மாலை நிகழ்ச்சியில இடைக்கால பாடல்கள், பழைய பாடல்கள் அருமையா இருந்ததுங்க. பாடல்கள் வழங்கிய மனோஜ் கிரண் அவர்களுக்கு நன்றி. உணவை மருந்து நிகழ்ச்சி வழங்கிய இத்தன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கிறாங்க. உற்சாக உச்சம் நிகழ்ச்சி வழங்கிய தொழில் முனைவோர் ஆர் பிரியதர்ஷினி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க. உழவர் உலகம் நிகழ்ச்சியில வாழை மற்றும் கோவைக்காய் சாகுபடி செய்வது பற்றி தெளிவாக விளக்கிய சேலம் எஸ் பச்சமுத்து அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமையாக இருந்தது, பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளர் மனோஜ் கிரண் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. நிறையவே நன்றியை சொல்லிட்டாங்க, நாங்களும் உங்களுக்கு நன்றியை சொல்றோம். அதைத் தொடர்ந்து ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எப்படி பாராட்டுவதுனே தெரில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள் வழங்கிய சகோதரன் அவருக்கு நன்றி. அவர்கள் எப்படி பாராட்டுவது, பாடல்களை கேட்ட நேர்களையும் எப்படி பாராட்டுவது, அவ்வளவு இனிமையான தேன் சொட்டும் பாடல்கள் வழங்கிய மனோஜ் அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நிறைய நன்றிகள் சொல்லியிருக்காங்க. அனைத்து நிகழ்ச்சியில் வழங்கிய பண்பலைகளுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன்.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு, உடனே அழைக்கவும் 9477694776.
3: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர், தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி, சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும்

இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை துறல் நிகழ்ச்சி தாங்க. அடுத்ததா நம்ம கையில ஒரு கடிதம் காத்துட்டே இருக்குங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாத்.

0: வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
6: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 முதல் 20% வரை தள்ளுபடி.
5: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சூர். மேலும் விவரங்களுக்கு 9477694776.

இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை துறல் நிகழ்ச்சியோடங்க. அடுத்ததா ஒரு சின்ன துணுக்கு பாக்கலாமா? கண்கள் சிமிட்டும் வேகமும் ஸ்கிரீன் தரும் எச்சரிக்கையை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். நாம மனிதர்கள் ஒரு நிமிஷத்துக்கு சராசரியா 15-20 தடவை கண் சிமிட்டுவோம். ஆனா இந்த லேப்டாப் மொபைல் ஸ்கிரீன்லாம் ரொம்ப நேரம் பார்க்கும்போது அந்த சிமிட்டும் வேகம் பாதியா குறைஞ்சு கண்ணுக்கு கஷ்டம் தருமாங்க. அதனால அப்பப்ப கண்களுக்கு ரெஸ்ட் கொடுங்க.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தாங்க. நேரம் சரியா 3:41:38 கடந்துகிட்டே இருக்கோங்க. அடுத்ததா மின்னஞ்சல் தாங்க நம்ம கையில தவழ்ந்துட்டு இருக்கு. யார் எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா, பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் அவங்க எழுதியிருக்காங்க. நேற்று இரவு 8:30 வரலாற்று சிறப்பு மிக்க நாடகம் மிகவும் நன்றாக இருந்தது. திருச்சி வானொலிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இன்று 9:00 வசந்த அழைப்புல சட்டத்தின் பார்வை, தெரியாத நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ளவும் மிகவும் பயனுள்ளதாக நிகழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட உரையாடி அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சென்னையில இருந்து அந்தோணி ராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க, பண்பலைக்கு வணக்கம். கடந்த 2 நியூஸ் ஆன் ஏர் செயலியில திருச்சி பண்பலை அலைவரிசை ஒளிபரப்பு கிடைக்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டதா சொல்லிருக்காங்க. இன்னைக்கு ஒளிபரப்பு கிடைக்குது, நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்தோம், நிலையத்தாருக்கும் நன்றி, அனைத்து நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. அடுத்ததா ஒரு சின்ன தகவல் துணுக்கு தாங்க பாக்க போறோம். ஒவ்வொரு கைரேகையும் தனித்துவமானதுங்க, கடவுளோட கையெழுத்துன்னே சொல்லலாங்க. உலகத்துல இருக்க கோடிக்கணக்கான மனிதர்கள் கைரேகையும் தனித்தனியா வித்தியாசப்படுற மாதிரி, நம்ம ஒவ்வொரு நாக்கின் ரேகையும் உலகத்துல யாரோட இது மாதிரி ஒத்தே போகாதாங்க. அதுவுமே தனித்துவமானதான்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தாங்க. நேரம் சரியா 3:50.37 கடந்துகிட்டே இருக்குங்க. அடுத்ததா மின்னஞ்சல் கொஞ்சம் இருக்கு, அதையும் சேர்த்து படிச்சிருவோம். பக்தி என்பது கேட்பவை அனைத்தும் கிடைப்பது இல்லை, பக்தி என்பது ஒரு மனநிறைவு என தெளிவுபடுத்திய பக்தி மாலையில் நித்யா அவர்களுக்கு வழங்கிய தகவல்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பண்பலைக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஷர்மிளா காதர், அவங்க வந்து ஊர் பேர் போடலை. நாடக மலரில் புதுச்சேரி வானொலி நிலையத்துக்கு படைப்பான நல்ல மன நாடகம் அருமையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம் பேட்டையிலிருந்து, அதாவது திருவானைக்காவலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நேற்று காலை எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் ஆறுமுக பெருமாள் அவர்கள் பிடிவாதத்தை தவிர்ப்பதுமே தகர்ப்போம் என்ற கருத்தை கதை மூலமா விளக்கியது அருமையா இருந்துச்சு. வசந்த அழைப்புல நிகழ்ச்சி பத்து பல் ஆரோக்கியம் குறித்த மருத்துவர் வினோத் கண்ணா அவர்கள் சிறப்பாக உரையாடினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா உழவர் உலகம் நிகழ்ச்சியில நாகை மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி உதவி பேராசிரியர் பிரவீன்குமார் அவர்கள் பன்னடுக்கு பைமுறையில் நவீன சமையலில் பாரம்பரிய சுவையுடன் செய்யும் மீன் குழம்பு, மீன் பிரியாணி என்று பல புதிய தகவல்களை தந்தது அருமையாக இருந்தது. உடன் உரையாடிய ஆர்வி ஐயா அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் திருவானைக்காவல் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவிய மலர் துர்கா தேவி தன்விக் சந்துரு விஸ்வா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருச்சி பண்பலை 102.2 வணக்கம். இன்னைக்கு காலையில இருபட பாடல்கள் கேட்டோம். ஜெமினி சிவாஜி பாடல்கள் இனிமையா இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா ஒரு சின்ன தகவல் துணுக்கு பாத்திரலாமாங்க. நகங்கள் வளரும் போது வளர்ற வேகமும் அதுல ஒரு சின்ன சீக்ரெட்டும் இருக்குங்க. நமது கால்கள்ல உள்ள நகங்களை விட கை

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இணைஞ்சிருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.0 இசைத்துறோட நிறைவு பகுதிக்கு வந்து

வச்சுங்க நிறைவா ஒரு துணுக்கும் பாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கனவுகள்லாம் கலர்ஃபுல்லா தூக்கத்திலே உலகங்க, இதுதாங்க இன்னைக்கான தலைப்பு. என்னன்னு பாக்குறீங்களா, நாம தூங்கும் போது காண்கிற எல்லா கனவுகளுமே பழைய கருப்பு வெள்ளை சினிமா மாதிரி இருக்காதுங்க. நம்மள பல பேருக்கு கனவுகள் மிக துல்லியமான கலர்ஃபுல்லா தான் வருமா, ஆனா காலையில முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஞாபகம் மங்கி போயிடுது, எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? யோசிங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் சரியாக 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தீவிரவாதத்தை வேரோடு களையும் வகையில் 31 நாடுகளுடன் இணைந்து கூட்டு பணிக்குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் இதற்காக 6 பல்முனை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக எடுத்துரைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தை மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இப்பகுதியில் உருவாகியுள்ள மணல் மேட்டை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், இது தொடர்பான முழுமையான அறிக்கை கிடைத்தவுடன் சீரமைப்பு பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரமான காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திருச்சி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட 5 அஞ்சல் நிலையங்களில் சர்வதேச பார்சல் சேவைக்கான பேக்கிங் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இதன் முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார். விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த பார்சல் சேவை இருக்கும் என அவர் கூறினார். விண்வெளி அறிவியல் மற்றும் வானியல் ஆர்வத்தை அரசு பள்ளி மாணாக்கரிடையே கொண்டு சேர்க்கும் வகையில் திருப்பூர் வேலம்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் கோளரங்கம் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற்றது. மாணாக்கரின் அறிவியல் கற்பனை திறனையும் ஆர்வத்தையும் ஊக்குவிக்கும் வகையில் இது அமைந்ததாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு வரும் 3ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதியில் அவர் தாய்லாந்தின் சுப்பனிடாவை 21-15, 18-21, 21-14 என்ற செட்களில் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: நேரம் 4:38 கடந்தாச்சுங்க. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. நேயர்கள் கேட்கவிருப்பது வண்ண கோலங்கள், இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கு.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: That's right.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி.
2: That's right.
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: That's right.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் நாம வண்ணக்கோளங்கள்ல கேட்டு இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வண்ணக்கோளங்கள்ல வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்
0: மைண்ட் கேம்ஸ்.
4: ஆமா, மைண்ட் கேம்னா கொஞ்சம் கூட நம்ம மைண்ட் பண்ணாம விளையாடக்கூடிய கேம் தான். ஆமா, ரொம்ப சுலபமா தான் இருக்க போது, அது நேயர்களுக்கே தெரியும்.
0: பாப்போம்.
4: ஆமா,
0: அப்படியே மூளையை கசக்கி புழிஞ்சு
4: அவ்வளவு தூரம்லாம் நம்ம செலவு பண்ண வேணாம்
0: கூட, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம்.
4: ஆமா, அதுக்கு நேயர்கள் என்ன பண்ணணும்?
0: நேர்கள் சுழி 4:31 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு என்னோட 240.102.1, இது அறிமுக நேர்களுக்காகவும், 246.102.1 இது வழக்கமான நேர்கள் இருக்கு. நேரலையில எங்களோட பங்கு பெறுங்க, நீங்களும் வினாக்களுக்கு பதில் சொல்லலாம். இப்ப ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி,
8: தட்ஸ் ரைட்,
7: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.
9: வந்தாச்சு வந்தாச்சு.
10: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
11: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
10: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
11: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
12: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
13: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
14: நாலு மணி 11 நிமிஷத்துல இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மைண்ட் கேம்ஸ் தான் போயிட்டு இருக்கு.
15: மைண்ட் கேம் சொன்னோடனே வந்து லைன் பிடிச்சிட்டு, நான் மைண்ட் படம் வந்திருக்கேன் பாருமா அப்படின்னு யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
16: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலையில் அன்புள்ள பிரியமுடன் பிரியா வைரமணி, அன்புள்ள அனிஷா இருவருக்கும், நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
14: வணக்கம் வணக்கம்.
16: நமது தாய்மொழியில், அன்னை மொழியில், தமிழில் திருவரங்கம் ராசேசு என்று தமிழில் செப்புகிறேன். இழா உச்சரிப்பு நன்றாக இருக்கிறது என நினைக்கிறேன், தவறு இருந்தால் மன்னிக்கவும். ஸ்ரீரங்கம் ராஜேஷ், நன்றி வணக்கம்.
15: நன்றி வணக்கம்.
14: என்ன வணக்கம் போட்டீங்க?
15: விளையாடு வராம என்ன பண்றீங்க நீங்க?
16: இப்போ வந்து இப்போ இன்னொரு வணக்கம் சொல்லிறேன், இப்போ உள்ள
15: வரேன். வாங்க வாங்க, இப்போதான் உள்ளே வரீங்களா? இவ்வளவு நேரம் வெளியில நின்னீங்களா?
16: அது
15: சரி, எல்லாம் இருக்கட்டும். நம்ம இப்ப நம்ம வந்து விளையாட்டுக்குள்ள வந்தாச்சு இல்லையா? ஆமா, அப்ப நான் கேள்வி கேட்கணும். நீங்க என்ன கேள்வியே கேட்கவில்லையே, என்ன பண்றது? எப்படி பதில் சொல்வீங்க? செவ்வாய்க்கிழமையா வெள்ளிக்கிழமையா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிட்டு. சரிங்களா? சரி, ஓகே, உங்களுக்கான கேள்வியை கேட்டுடலாம். சரிங்களா?
16: இன்று ஆடி வெள்ளி.
15: ஆடி வெள்ளி, ஆடி போயிருக்கேன் நானு. சரிங்களா? பாருங்க, நீங்க ஆடி வெள்ளின்னு ஞாபகப்படுத்தினால ஆடி சம்பந்தமாவே ஒரு கேள்வி. சரியா? என்னென்ன ஆடி மாசம் வரையா? ஆடி மாசம்னா எல்லா கோயில் குழவுன்னு அலைவாங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஒரு பக்கமா? ஆடி சேல். ஆமா, ஒரே ஆஃபர் மயமா இருக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்ணிருக்காரு?

0: ஒருத்தர் ஒரு நாள் ஷாப்பிங் போயிருக்காரு, இந்த ஆடி மாசத்துலன்னு வச்சுக்கோங்க. போய் என்ன பண்ணி இருக்காரு மனுஷன், ஒரு 3 மாசத்துக்கு தேவையான டிரெஸ் எடுக்கிறார்.
1: 3 மாசத்துக்கு தேவையான டிரெஸ் எடுத்திருக்காரு.
0: ஆடி ஆஃபர்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி, சரிங்களா? அப்ப எத்தனை நாள் அவர் டிரெஸ் எடுத்திருப்பாரு?
2: 3 மாசத்துக்கு
0: தேவை. ஆடி ஆஃபர்னா
2: அது 1 வருஷத்துக்கு இருந்தாலும் 3 மாசத்துக்கு இருந்தாலும்

0: வருஷத்துக்கு இருந்தாலும் மூணு மாசத்துக்கு இருந்தாலும் ஒரே நாள்ல முடிச்சுட்டு வந்துறதான் பழக்கம்.
1: ஒரே நாள்ல பாருங்களேன், இப்ப நீங்களா தான் இருப்பீங்க அது, அப்படிதானே? அடுத்தடுத்து வர நேயர்கள் நானும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னா சுழி 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பை 246-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மைண்ட் கேம்ஸோட வந்திருக்காங்க. நாம என்னென்ன அடுத்துன்னு பார்க்கலாமா?
1: ஆமா, அடுத்து கேள்வி என்ன அப்படின்றத கேட்டுடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அப்பாவுக்கு மூணு பசங்க. ஆமா, போன வாரம் மாதிரியே பேர் வைக்க போறோம். என்னன்னா, அந்த பசங்க பேரு வந்து பாத்தீங்கன்னாக்கா, பெரியவர் பேரு ராமலிங்கம், நடுவுல உள்ள ஒரு பேரு சுந்தரலிங்கம், கடைசி உள்ள ஒரு பேரு சோமலிங்கம். அப்ப அவரோட அப்பா பேர் என்ன
0: கேட்டுருவோமா?
1: கேட்டுலாம். வணக்கம். நான் இல்ல மாதிரி. வணக்கம். யார் எங்க இருந்து?
0: ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு பேருக்கு ஒரே பேரு ராமலிங்கம்
1: தான் அப்படின்றீங்க, அப்படிதானே? ஆமா, மாத்தமே கிடையாது, ராமலிங்கம் தான் நான் வைப்பேன் அப்படின்றீங்க. நல்லதுங்கய்யா. அடுத்து வரவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, பொன்மலைப்பட்டினம் இருந்து செல்வராஜ் பேசுறாங்க.
0: சொல்லுங்கய்யா.
2: ஜம்புலிங்கம்மா.
1: அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள் இதுக்கு பதில் சொல்றாங்களா? என்னென்ன பேர் வைப்பாங்கன்னு தெரியலையே.
0: நல்ல, நீங்க வச்சிருக்க பதிலை விட அவங்க சொல்ற பதில்
1: பேர் வைக்கிறதுனா சும்மாவா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: ஐயா, யார் எங்கிருந்து?
3: தருமபுரி மாவட்டம் சிந்தல்பாடியிலிருந்து சிசி ராஜேந்திரன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பேரா இருக்கும்?
3: மகாலிங்கமா இருக்கும்.
1: மகாலிங்கமா இருக்கும். கரெக்டா. ராமலிங்கம், சுந்தரலிங்கம், சோமலிங்கம்னா அப்பா பேரு மகாலிங்கமா தான் இருக்கும் அப்படின்னு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.
3: ரொம்ப இனிமையா போகுது மேடம் நிகழ்ச்சி.
1: ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க.
0: நன்றி.
1: அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள் பங்கேற்கணும் அப்படின்னா, 04311 என்ற முன்னிணைப்பினோடு 2646102 1 2640102 1 தொட்டுவாங்க.
4: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி
7: ஜுவல்லர்ஸ். ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: உங்களுக்கு
6: பதில் தெரியுங்களா?
5: சுந்தரலிங்கம்.
6: சுந்தரலிங்கம், பாருங்க பாருங்க.
4: அடுத்தடுத்து வரக்கூடிய நேர்களுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா ஆர்வமா இருக்குது பாத்துக்கங்க. வணக்கம்.
6: ஆமா, நீங்களும் பேர் வச்சுட்டே தான் இருக்கீங்க. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
6: யார் இங்க இருந்து?
5: எனக்கு
4: தெரிஞ்சு நான் பாத்தேங்க, என் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, அவர் பேர் அதுதான் அப்படின்றீங்களா?
6: எனக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரர்
4: ஒரே லிங்கம் தான், அவ்வளவுதான். சும்மா எத்தனை லிங்கம் கேட்டாலும் ஒரே லிங்கம் தான், அப்படிதானே? நல்ல லிங்கையா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள் ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கு. பேரு வைங்க,
6: நானுமே கேக்குற சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த வடிவேல் சொல்ற காமெடி என்னவா இருக்கும், இதுதான் ஞாபகம் வருது எனக்கும்.
4: என்னவா இருக்கு,
6: சொல்ல மாட்டேங்கிறீங்க.
4: அடுத்து வரக்கூடிய நேயர், வணக்கம்.
7: வணக்கம்மா, முதலில் சலீம் பேசுறேன்.

0: சலீம் ஐயா எங்கிருந்து?
1: குளித்தலை சலீம்.
0: குளித்தலை. ஓகே, சொல்லுங்க ஐயா, நீங்க
2: உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
1: பாக்குறதுக்கு பயமா இருப்பாங்களா?
2: பாக்குறதுக்கு
0: பயமா இருப்பாரு, பயங்கரமா இருப்பாரு கேக்குறீங்களா?
1: பயங்கரமா இருப்பாங்க
0: இல்ல, ரொம்ப அன்பா இருப்பாரு பாருங்க.
1: பூதலிங்கம்
0: பாத்தீங்களா? இதுக்குதான் நீங்க இப்படி கேட்டீங்களா? பயங்கரமா இருப்பாருன்னு பூதலிங்கம்னு பேர் வச்சா அவர் பயங்கரமா இருக்கணுமா?
2: அதுதானே,
0: அப்படி ஆப்போசிட் எல்லாம் இருப்பாங்க எல்லாரும். நன்றி நன்றி நன்றி. போமா, பூதலிங்கம் தான், அவர் ஒரே லிங்கம் தான் அப்படின்ட்டு போயிட்டாரு. ரொம்ப நல்லாதான் இருக்குது இந்த மாதிரி வித்தியாசமான பதில்கள் கேட்கறதுக்கு. நேர்களை கேட்டு அணிஞ்சிருங்க திருச்சி FM Rainbow 102.1 இல்ல இது வண்ண கோலங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி.
2: தட்ஸ் ரைட்.
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.

0: 4:30 இணைந்திருக்கிறீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1,500 அதிரடி தள்ளுபடி.
2: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1,000 தள்ளுபடி, பவுனுக்கு 8,000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
6: சாரதா ஸ்கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி.
7: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
8: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
7: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1,500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5% to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
11: ஆடி வந்தாச்சு தள்ளுபடி போட்டாச்சு.
12: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டம் தான்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: இணைப்புல யாரு வராங்க, அதாவது சரியா சொல்றாரா அப்படின்னு.
5: எனக்கு என்ன, அவர் வந்து வைத்தியலிங்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம்.
6: கைலாஷ் நகர்ல இருந்து கல்பனா பேசுறேமா.
5: சொல்லுங்க கல்பனாமா, என்ன பதிலா இருக்கும்?
4: நீங்களாவது சரியான பதில் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கறமா.
6: தர்மலிங்கம்.
5: தர்மலிங்கம். அப்ப ஆக வந்து எல்லா லிங்கத்தையும் நம்ம சேர்க்கணும் போல.
4: இன்னைக்கு எல்லா லிங்கத்தையும் சேர்த்துருவோம். இது இன்னைக்கு இதுதான் டாஸ்க்.
5: இது இதுக்கு வந்து யாராவது சொல்லுவாங்க, அதுக்கு நீங்க அந்த மூணு பேரை கூப்பிட்டு வச்சே கேட்டலாம்.
6: நல்லது.
5: என்னமா
4: என்ன
5: பேர் இதுதான்? குடும்பஸ்திரி மாதிரி இன்னொரு கேள்வி நாங்க கேக்குறோம், சரிங்களா? சரி, சாம்பாருக்கு முதல்ல என்ன போடுவீங்க?
6: சாம்பாருக்கு முதல்ல பருப்ப வேக வைக்கணும்.
4: என்ன போடுவீங்க?
5: நல்ல கேளுங்க.
6: பருப்பு போடணும்.
5: பருப்பு போடணும். அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க?
4: நானா குக்கரை கீழே போடாம மேல வைக்கணும்னு சொல்லுவேன்.
5: பாத்தீங்களா எப்படி வர்ற சாம்பார் பாத்து

0: குக்கர் இப்ப வர வர வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல, அதனால குக்கரை கீழே போடாம மேல வைங்க ஃபர்ஸ்ட்.
1: நல்ல வேலை அவங்க குக்கரை கீழே வச்சுட்டு அடுப்பு மேல போடுவாங்க நினைச்சா.
0: அடுப்பு உடஞ்சிரும் இல்ல, வீட்டுல திட்டுவாங்க.
1: ஓ பருப்பு போட்டா நீங்க அடுப்பு உடஞ்சிருப்போம்,
0: இல்ல குக்கரை போட்டா நான் சொன்னேன்.
1: நல்லதுமா, வாழ்த்துக்கள். அடுத்து அடுத்து வரக்கூடிய நேர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு காத்திருந்து கேளுங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: அங்கில இருந்து அன்பான பாலு.
1: அன்பான பாலு சொல்லுங்க.
2: இடைவேளைக்கு பிறகு வந்துருவேன் மேடம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க என்ன பதிலா இருக்கும். ரெண்டு கேள்வி கேட்டாச்சு. இப்ப
2: இப்ப கேட்ட கேள்வி மட்டும் கொஞ்சம் கோப்பு சொல்லுங்க மேடம்.
1: அதாவது சாம்பாருக்கு முதல்ல என்ன போடுவீங்க? நான் எங்கம்மா சாம்பார் வைக்கிறேன்னு கேட்காதீங்க சரிங்களா? என்ன, சரி என்ன போடுவாங்க?
2: முன்னால முத சட்டி தான் மேடம்.
1: சட்டி பாருங்க, இந்த மாதிரி குக்கரை கீழே போட்டு
2: அப்புறம் தான் நம்ம பருப்பே போட முடியும்.
1: பருப்பே போடணும், ஃபர்ஸ்ட் சட்டியே போடணும், அப்புறம் தான் பருப்பு போடணும்.
0: சரியா தான்
1: சொல்லிருக்கேன். சரிங்க, நல்லதுங்க, வாழ்த்துக்கள். ஆனா அந்த மூணு லிங்கத்தோட அப்பா பேர் என்னன்னு சொல்லல நீங்க.
2: பரமலிங்கம் மேடம்.
1: என்ன லிங்கம்?
2: பரமலிங்கம்.
1: பரமலிங்கம்,
0: நானும் பாக்குறேன். எத்தனை பேர் வைக்கிறீங்க எனக்கு? அஞ்சு மணிக்குள்ள
2: முடிஞ்ச அளவுக்கு தான் பேர் வைக்க முடியும்.
1: அவ்வளவுதான் வைக்கல,
0: நான் உங்களை மட்டும் சொல்லல, எல்லாருமே வந்து வகை வகை. நான் கூட பேர் சொன்னீங்க, நான் சொக்கலிங்கம்னு சொன்னேன்.
1: நான் கூட சொன்னேங்க வைத்தியலிங்கம், ஆனா அது பேர்
0: நல்லதுல வந்ததுக்கு நன்றி கையா. ஆனா கடைசி வரைக்கும் அந்த லிங்கத்தை கண்டுபிடிக்க முடியல.
1: ஆமா, அதாவது நான் கேள்வியை கண்ட நான் சொன்ன கேட்ட கேள்வியை கவனிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா இதற்கான பதில் சொல்லுவாங்க.
0: பேசாம நீங்க கேள்வியை கூட திரும்ப கேட்கலாம்.
1: திரும்ப கேட்கணும்,
0: நீங்க திரும்ப கேளுங்க, அதுக்காக திரும்பிட்டு கேட்காதீங்க.
1: இன்னொரு வர சொல்லுங்கன்ற மாதிரி
0: ஒரு தடவை சொல்லுங்க.
1: நேரு வந்து கேட்டாதான் நாங்க சொல்லுவோம்.
0: சரி, நேருக்கு கொடுத்துருவோம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: பெரம்பலூர் தர்மராஜ் மேடம்.
1: தர்மராஜ் ஐயா, ஐயா நீங்க பதில் சொல்லுங்க. ரெண்டு கேள்வி கேட்டிருக்கோம். சாம்பாருக்கு முதல்ல சாவ போடணும்.
0: முன்னாடி கேள்விக்கு பதில் தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு
3: சிவலிங்கம்.
0: சிவலிங்கம், சரி, அவரும் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. லிங்கம் நிறைய வந்து சேருதுப்பா,
1: பேர் வைக்கிறது யூஸ் ஆகும்ப்பா. நாங்களும் வேற கூகுள தேடுறப்பான்ற மாதிரிதான் இருக்குது.
0: ஆமா,
1: நேர்களை தொடர்ந்து கேட்டு என்ன திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோளங்கள் கேட்டறிஞ்சிருக்கோம்.
4: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
5: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
7: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
5: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வணக்கம்,
2: இல்ல அந்த க்வெஸ்சன் இப்பதான் ஆன்லைன்ல எஃப்எம் போடணுங்களா?
3: அப்ப உங்களுக்கு கேள்வி திரும்ப சொல்லணும்.
1: யூஸ் ஆன்.
2: ஆமா, கேள்வி.
1: ஓகே ஓகே ஓகே, திரும்ப கேள்வியை கேக்குறேன், கவனமா கேளுங்க சரிங்களா? ஒரு அப்பாக்கு 3 பசங்க, ராமலிங்கம், சுந்தரலிங்கம், சோமலிங்கம். அப்பா பேர் என்ன?
3: என்ன
2: அப்பா பேரு?
1: அப்பா தாங்க. அப்பா பேரு அப்பா தாங்க. இப்ப இது கூட தெரியாம இத்தனை பேரும் பதில் சொல்லிருக்கீங்களே, செம்ம போங்க. ஆமா, எத்தனை பேரா இருந்தா என்ன, எல்லாத்துக்கும் அப்பாக்கு பேரு அப்பா தான், இதுதான் பதில்.
3: அப்பாக்கு பேர் வைக்காம எல்லாரும் அப்பா அப்பானே கூப்பிட்டுட்டே இருப்பாங்களா? அப்பாவோட பேர் தாங்க நாங்க கேட்டோம்.
1: இல்ல, நான் எனக்கு என்ன தோணுதுனா, எனக்கு என்ன தோணுதுனா, அந்த அப்பா பிறக்கும் போது அப்பானே பேர் வச்சிருக்காங்க. நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு.

0: ஐயோ, கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என்னதான் பதில் சொல்றாங்கன்னு நான் இப்ப மறுபடியும் கேட்டு கேள்வி கவனிச்சிருந்தா நிச்சயமா பதில் சொல்லிருப்பாங்க. வணக்கம், யாரங்க இது பதிலாம்?
1: வணக்கம் வணக்கம்,
2: எல்லாரும்
0: பதில் சொல்ல நான் நீனு போட்டி போடுறாங்க. சொல்லுங்க ஐயா. சரி, என்ன பேரா இருக்கும்?
2: சுயம்புலிங்கம்.
0: சுயம்புலிங்கம்.
2: ஆமா
0: போமா,
1: இவ்வளவு நானும் இந்த லிங்கத்துல எவ்வளவு பேர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க.
0: நல்லதுங்க ஐயா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாருங்க, நன்றிங்க ஐயா. இத்தனை லிங்கம் சொல்லியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது,
1: இன்னொரு லிங்கத்தையும் கேட்டுருவோம்ங்கறீங்களா?
0: எத்தனை லிங்கம் சொல்றாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்
1: வணக்கம், உங்க வானொலி பெட்டியோட அளவை கொஞ்சம் ஒலி அளவை குறைச்சுக்கோங்களேன் ஐயா. உங்களோட வானொலி பெட்டியோட ஒலி அளவை குறைச்சுக்கோங்க.
0: நீங்க கொஞ்சம் வானொலி விட்டு இல்ல தள்ளி வந்துருங்க. யார் இங்க இருந்தீங்க ஐயா? திருச்சியில இருந்து. கார்த்திக். சொல்லுங்க ஐயா, என்ன பேரு?
1: ஐயோ, உங்களோட குரல் கொஞ்சம். ஓ, அவங்க மனைவியார் பேசுறாங்களா? வணக்கம். பாருங்க, லிங்கத்தை பேசுறதுக்கு எத்தனை பேர் வராங்க.
0: வணக்கம்,
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்க.
2: ஒரே அப்பா.
0: அடடா,
1: இத இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: ஒரே லிங்கம். அதே மாதிரி இவங்களும் லிங்கமா தான் இருக்கும். லிங்கத்தை தான் தூக்கி பின்னாடி போட்டு வச்சிருக்காங்க. அப்பா பேரை நம்ம எல்லாரும் பின்னாடி சேர்த்து போகல, அதனால வந்து லிங்கமா தான் இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி வித்தியாசமான பதில்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால இதை நம்ம ஒத்துப்போம்.
1: பதில்கள்
0: நிறைய இருக்கிறது அப்படின்றதால வித்தியாசமான பதில்களை தான் நாங்க வரவேற்கிறோம். ஆனா அவங்க சொன்ன பதில் கரெக்டான பதில் தான். வணக்கம். ஐயோ, மிரட்டாதீங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: சுபா வந்து பதில் சொல்லுவா அப்படின்னு கூப்பிடுறாங்க.
0: என்ன சரியான பதில் தான். சரிங்களா, நம்ம வந்து கொஞ்சம்
2: சாம்பாருக்கு முன்னாடி சாதம் போடுவாங்க.
0: சாம்பாருக்கு முன்னாடி சாம்பார் பொரிக்கிறதுக்கு சாதம் போடுவோம். இங்கிலீஷ்ல போடுறதுன்னா எஸ் போடுவோம். அப்படிதானே? மிக சரியான பதில் தான். எனக்கு லைன் கிடைக்கல, அதனால நான் பின்னாடி வந்ததால நான் தப்பாலாம் சொல்றேன், பதில் தெரியுங்க அப்படின்ட்டாங்க. அடுத்து வரக்கூடிய நேயர்னு ஒரே ஒரு பதில தான் நான் எதிர்பார்க்கிறேன்.
1: இன்னைக்கு நாங்க
0: பதில வாங்காம விட மாட்டோம். வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வெள்ளிக்கிழமை
0: மிகச்சரியாக சொல்லிட்டீங்க. அதாவது என்னமா போமா அப்படின்ற மாதிரி இல்ல தாமஸ் ஐயா, ரொம்ப அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப பாருங்க, அதாவது கடந்த வார கேள்வியே நீங்க மாதிரிதான் கேட்டீங்க. நான் கவனிச்சேன், அதனாலதான் இப்ப கரெக்டா நினைவாற்றலாம். அப்ரிசியேட் பண்ணியே ஆகணும் ஐயாவுக்கு.
1: கண்டிப்பா.
0: ஆனாலும் லிங்கம் அப்படின்றது தான் சரியான பதில். என்ன அப்படின்றது நம்ம வந்து ஃபன்னா சொல்லக்கூடிய பதில் தான். சரிங்களா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, எல்லாத்தையும் எப்படி பாராட்டுறதே தெரியல, அந்த அளவுக்கு
1: போயிடுச்சு. ஆடிக்கு வாங்க.

0: ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
8: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
10: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி.
11: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
12: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
11: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
12: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
13: திருச்சி மற்றும் கும்பகோணம்

0: நிறைவேறுகிறது இன்றைய வண்ண கோள்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புலங்களுக்கும் நன்றி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி, சேலம், மங்களன், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 5 மணி, கேட்கலாம் இனி.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பாதுகாப்பான உயர்தர மலிவு விலை மருந்துகள் கிடைப்பதை விரைவுபடுத்தும் நோக்கில் மருந்து ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கு இடையே வலுவான உலகளாவிய ஒத்துழைப்பிற்கு மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். சர்வதேச மருந்து ஒழுங்குமுறை 2 நாள் மாநாடு புதுதில்லியில் நேற்று தொடங்கிய நிலையில் அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த ஒத்துழைப்பு உலகம் முழுவதும் தரமான மலிவு விலை மருந்துகள் விரைவாக கிடைப்பதை உறுதி செய்வதுடன் இத்துறையில் புத்தாக்கத்தையும் ஊக்குவிக்கும் என்று எடுத்துரைத்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை எழும்பூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு காவல் பதக்கங்களை வழங்கினார். 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டில் கடந்த 2 மாத காலத்தில் வெளிப்படையான நிர்வாகத்தின் காரணமாக முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், பட்ஜெட் கூட்டத்தொடரில் செவிலியர் நலனை அடிப்படையாக கொண்டு நல்ல முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். கோவையில் முன்னாள் படை வீரர்கள் அலுவலகத்தில் மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து 14 முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் வேளாண் துறையில் அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான மத்திய அரசின் ஜீவன் ரக்ஷா விருது பெற தகுதியுடையோர் வரும் 15ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே படகு பழுதானதால் 2 நாட்களாக நடுக்கடலில் தத்தளித்த ராமநாதபுரம் தங்கச்சிமடம் கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களை நாகை மீன்வளத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். மெக்சிகோவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் எஸ்கோபார் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற காலிறுதியில் இந்த இணை மெக்சிகோ இணையை 6-1, 6-1 என்ற நேர் செட்களில் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 6 மணிக்கு.

அமைதி மனதிற்குள் புகுத்தும் இன்னிசை, வனப்பட்ட இதயத்தின் வலிக்கு மருந்தாகும் தேனிசையை, காலம் கடந்தும் நம் உள்ளத்தின் உட்புகுந்து ரசிக்க தூண்டும் மாயத்தை தென்றலின் வீதியில் உலாவரும் ராகங்களோடு கேட்டு ரசிக்கலாம். இப்போது கவிதையும் கானமுமாய் பொன்மாலையில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கடல் மீன்கள். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியவர்கள் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ஐந்து மணி 10 நிமிடம் நேர்கள் கேட்டு நின்றிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கானமுமாய் இது பொன் மாலை. ஒவ்வொரு தடவையும் நீ பார்த்த பார்வைகளை தொகுத்து வைத்திருக்கின்றேன் ஆல்பமாக. அர்த்தம் சொல்லத்தான் அகராதி கிடைக்கவில்லை.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் புலமை புத்தன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷிலா, எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடலை கேட்டீர்கள். கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திலிருந்து.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: காற்றலிகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இலைகளை பறிக்கின்ற போதும் கிளைகளை முறிக்கின்ற போதும் எதிர்த்து கேட்டிருந்தால் அவர்களுக்கு வேர்களையே எரிக்கின்ற வீரம் பிறக்குமா?

0: எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, உமா ரமணன் குரல்களில் பாடல் ஒலித்தது இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலுக்கு வரிகள் வைரமுத்து.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இழைப்பாரமினிய மாலை வேளையில் உங்கள் மனம் வருடி கொண்டிருப்பது பொன் மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நான் மௌன தவம் இருந்தால் மனப்பறவை சிறுகடிக்கும், ஊமைகளின் பாடகன் நான், உதட்டசைத்து விட்டாலோ கோபுரங்கள் கூட குனிந்து செவி கொடுக்கும்.

எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடிய பாடல் கேட்டீர்கள். கண்ணதாசன் வரிகளில் போக்கிரி ராஜா திரைப்படத்திலிருந்து. காற்றலைகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாசனை இல்லாத இந்த பூக்கள் தான் இதயமுள்ள எந்த மனிதனையும் இன்னொருவருக்காக ஈரப்படுத்தும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்கள் கேட்டிணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கானமுமாய் இது பொன் மாலை.
2: தலையில் சுமையில்லாத வேளைகளில் உனக்கு தனிமை சுமையாகும்.

தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. காற்றுலிகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிலவை பார்வையிடும் நட்சத்திரங்களைப் போல் அணைந்தணைந்து எரியும் என் ஆசைகள் உன்னை பார்வையிடுகின்றன.

0: இளையராஜா இசையமைத்து ஸ்வர்ணலதாவுடன் இணைந்து பாடிய பாடல் கேட்டீர்கள். ஆணழகன் திரைப்படத்திலிருந்து.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை காலை 6:55.
4: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
5: ஒரு நாடுக்குள் எத்தனை கனவு,
4: நேற்றைய நிழல்
6: இன்றைய நிஜம்,
4: நிகழ்வுகளின் தொகுப்பாய் நாள் மலர்.
6: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம், கான்டாக்ட் 9444007555.
0: 5:43 நேரில் கேட்டு நின்றிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கானமுமாய் இது பொன் மாலை. சங்கீத அலைப்பரவும் சௌந்தரிய தேன்குரலில் எத்தனை எத்தனை இனிய பாடல்களை நீ இசைத்தாய். ஆனால் எல்லா பாடல்களையும் விட இதயத்தை வருடியபடி இனித்திருக்கும் பாடல் நீதானே.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டீர்கள். உதயகீதம் திரைப்படத்திலிருந்து.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேயர்களின் நினைவிற்கு நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று மாலை 6:15 உணவே மருந்து, தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள் தரும் தகவல்களோடு. இன்றிரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சத்தில் வெற்றி கொடி கட்டு, இளம் தொழில் முனைவர் ஏ பாண்டியநாதன் அவர்களின் பங்கேற்பில். நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரின்போ 102.1.

0: எம்எஸ்எம்இ கனெக்ட் 2026 பற்றி திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் முனைவர் ஜி அகிலா அவர்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். இங்கே என்ஐடி திருச்சியில் நாங்கள் எம்எஸ்எம்இ கனெக்ட் 2026 ப்ரோக்ராம் இன்றோ நாளையோ இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லேருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி நிறைய அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அருமையான நிகழ்ச்சி. தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கும் நல்ல ஒரு கனெக்டான அது ப்ரோக்ராம். ஸோ இங்கே இன்னண்ட் அரவுண்ட் திருச்சிராப்பள்ளி இருக்கிற எல்லா சிறு ஒரு தொழில் முனைவோர்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்திட்டு கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தேவையான ஏதாவது உதவி வேணும்னாலும் இங்க ரெடியா அவைலபிளா இருக்காங்க. எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் அவங்க நம்மளோட இருக்காங்க. இதோட இல்லாம இந்த ஜெம் போர்ட்டல்ல நம்ம எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தனாலும் அதையும் கிளாரிஃபை பண்றதுக்கு இங்க ஒரு தனி ஸ்டாலே வச்சிருக்காங்க. சோ எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு உங்களோட தொழிலை நகர்த்தணும்ன்றது என்ஐடி திருச்சியோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா என்ஐடி திருச்சி திருச்சியின் பெருமை.
0: குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்று வரும் எம்எஸ்எம்இ கனெக்ட் 2026 பற்றி இதுவரை விளக்கினார் திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் முனைவர் ஜி அகிலா அவர்கள்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நகர்ப்புற மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் சமச்சீரான நகர்ப்புற வளர்ச்சியை உறுதி செய்யவும் திறமையான திட்டமிடல், வலுவான நிர்வாகம், நீர் பாதுகாப்பு மற்றும் தொடர் திறன் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வீட்டுவசதி நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார். நகர்ப்புற திட்டமிடல் தொடர்பாக நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர், திட்டமிடல், உள்கட்டமைப்பு, நிர்வாகம், சேவை வழங்கல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நகர்ப்புற மேம்பாட்டிற்கான முழுமையான அணுகுமுறையை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். சென்னை எழும்பூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்து 600க்கும் மேற்பட்டோருக்கு காவல் பதக்கங்களை வழங்கினார். தொடர்ந்து கடலோர பகுதி காவல் நிலையங்களுக்கான வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்தார். பல்வேறு பிரிவினரின் சாகச நிகழ்ச்சிகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் உரங்கள் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடனும் குறித்த காலத்திலும் எவ்வித புகார்களுக்கும் இடமளிக்காத வகையிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜன் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணைய அலுவலகத்தில் இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளையும் தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் அரசு வழங்கும் என்று உறுதியளித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பசுமை வாகன இயக்கம் மற்றும் கழிவுகளை வளமாக்கும் திட்டங்களை மாநில அமைச்சர்கள் டாக்டர் அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், செல்வி கமலி ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பணிகளில் பொதுமக்கள் முனைப்புடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பசுமை முயற்சிகள் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் திரு செங்கோட்டையன் வலியுறுத்தினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தனியார் கல்லூரியில் எனது பாரதம் இயக்கம் சார்பில் போதைப்பொருள் இல்லா இந்தியா குறித்த போட்டிகள் இன்று நடைபெற்றது. பேச்சுப் போட்டி, கட்டுரை, கவிதை, நடனம், ஓவியப் போட்டிகளில் 280 மாணாக்கர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆட்டுகள் சந்தையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், உருகுவேயின் ஏரியல் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற காலிறுதியில் இந்த இணை 6-4, 5-7, 11-9 என்ற செட்களில் இத்தாலி இணையை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நன்மையும் தீமையும் மனிதனது அனுபவத்தாலும் சிந்தனையாலும் தீர்மானிக்கப்பட்டது. நன்மைக்கு மட்டுமே நம்மை திசை திருப்ப வேண்டும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவா.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. நம்ம அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுல தற்காலிக அடிப்படையில ஆற்றுப்படுத்துனர் மற்றும் உதவியாளருடன் கணினி இயக்குபவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கு 42 வயதுக்குள்ள தொடர்புடைய கல்வி தகுதியோட கணினி அறிவும் உடையவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம். அரியலூர் .nic.inல விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு அனுப்பணும். விண்ணப்ப கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 7 தேதி மாலை 5 மணிக்குள்ள.

0: நம்ம உடம்பும் மனசும் நலமா இருக்கணும்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்தானதா ஆரோக்கியமானதா இருக்கணும். அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா?
1: கிடைக்காது.
0: அதுக்காக தான் இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து.
2: இன்னைக்கு
0: நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள்.
3: உள்ளூரில் விளைவது உனக்கானது, அயலூரில் விளைந்து வருவது உன் நோய்க்கானதுன்னு சொல்றது. இப்ப உள்ளூர் உணவை தான் நீங்க சாப்பிடணும். ஆனா நமக்குள்ள இன்னைக்கு கம்யூனிகேஷன் வேர்ல்டும் பாக்கி தகவல் தொடர்பு கூட போனதுனால யாருக்கோ ஒரு ஆலிவ் ஆயில் வந்து லண்டன்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டு அது அவங்களுக்கு நல்லா இருந்தா ஆலிவ் ஆயில இங்க கடத்திட்டு வந்து நம்ம செய்யறோம். எந்த மண்ணில் எவன் பிறந்தானோ அந்த மண்ணில் விளைகின்றதே அவனுக்கான உணவு. அதுலயும் ஸ்டீரியோ டைப்பா போகக்கூடாது. இட்லின்னு பார்த்தாலே இட்லிங்கிறாங்க. இட்லியில எவ்வளவு வெரைட்டி? இட்லியில வந்து சுரக்கா போட்டு உளுந்த எடுத்துட்டு இட்லி ஊத்தலாம், இல்ல அந்த இட்லி மாவை எடுத்து அதுல கறிகாய்களை அரைச்சி போட்டு விஜிடபிள் இட்லி செய்யலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு செய்யலாம். அப்ப கீரைகளை அரைச்சி அது தலையிலேயே போட்டு கருவேப்பிள்ளை அரைச்சி இந்த இட்லி மாவுல கலந்து கருவேப்பிள்ளை இட்லி போத்தலாம். எவ்வளவு பேர் ஊத்துறோம்? ஊத்தல. நீங்க தோசையிலேயே வந்து நீங்க நகைச்சுவையாவும் இருக்கும் வினயமாவும் எடுத்துக்கலாம். ஹோட்டலுக்கு போய் விஜிடபிள் ஊத்தப்பம் கேளுங்க. அப்படி இல்ல, அவ்வளவு வெங்காயம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம மண்ணுல இருக்கக்கூடிய கொடிகாய்கள்லயே 7-8 இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கறிகாய்கள்ல நமக்கு பப்பாளிக்காய் இருக்குல்ல, அதை சமைச்சு சாப்பிடணும்னே தெரியாம சவுச்சவ சமைச்சு சாப்பிடுறோமே. பப்பாளிக்காய் வந்து என்ன சொல்ல போனா, குழந்தை பெற்ற பெண்களாக இருந்தா பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடியது பப்பாளிக்காயில ஒரு கூட்டை வச்சு சாப்பிட்டாலே அது கிடைச்சிருமே. இவங்க வேற ஒரு காயை சாப்பிட்டுக்கிட்டு பால் சுரக்கலன்னு ஒரு வைத்தியர்கிட்ட போய் அவர் ரெண்டு மாத்திரையை கொடுத்து யாரை கெடுக்கிறது இது? இப்போ உங்க வீட்டிலேயே வாழைக்கொள்ள இருந்து வாழைமரம் இருந்து நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், நாங்கள் கடைபிடிக்கிறது இல்லை. அது உங்க வீட்டிலேயே வாழைக்கா இருந்து கொள்ள தண்ணியில வந்து அப்படியே வந்துருந்துச்சுன்னா அந்த வாழைப்பழத்தை தயவு செய்து ஒரு மாதம் நீங்க அதை பறிச்சு வச்சுக்கிட்டு மேலே பழத்தை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு காம்பையும் வாழையும் நறுக்கிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸா போட்டு தோலோட அதை சாப்பிட்டீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு வரவே வராது. ஆர்ட் நல்லா இயங்கணும்னா அகத்தி பூ இருக்கு பாருங்க, அகத்தி செடியில பூ இருக்கும், அந்த அகத்தி பூவை வாரத்துக்கு ஒரு நாள் சமைச்சு சாப்பிட கத்துக்குங்க. ஆவாரம் பூவை டீயாவோ இல்ல ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரைய சமைச்சு சாப்பிட கத்துக்குங்க. சுக்கன் மலர்னு சொல்லக்கூடிய செம்பருத்தி பூவை ஒரு 5-6 இதை பறிச்சு தண்ணியில லேசா இளஞ்சூட்டுல வச்சு அதை ஒரு தேன் கலந்து குடிக்க கத்துக்குங்க. அதே மாதிரி சங்குப்பூவை சாப்பிட கத்துக்கிட்டீங்கன்னா ஹார்ட் ரிப்பேர் ஆனவங்களுக்கும் சரியாயிடும், ரிப்பேர் ஆகாம இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சரியாயிடும், யாரு வேணாலும் சாப்பிடலாம். இது உணவு பழக்கம். அதாவதுங்கய்யா ஒரு சொல்லி சொல்ல விருப்பப்படுறேன், நம்ம வயக்காட்டில் ரசாயன உரம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்துல 1 கிலோ யூரியா போட்ட பொழுது 50 கிலோ விளைஞ்சிச்சு. இன்னைக்கு 1 கிலோ போட்டா 5 கிலோவுக்கு கீழே விளையுது. அப்ப என்ன ஆயிருக்குன்னா உற்பத்தி திறன் குறைஞ்சிக்கிட்டே வருது. மனிதர்களுக்கு வந்துருவோம், பழைய காலத்துல 1 வேளை அல்லது 2 வேளை சோறு தின்னா வீட்டுக்கெல்லாம் 7-8 பிள்ளைங்க ஆரோக்கியமா இருந்துச்சு, அவனும் வந்து கடுமையான வேலைகள் பார்த்தாங்க. இன்னைக்கு 3 வேளை இல்ல 4 வேளை 5 வேளை சாப்பிடுறோம். ஒரு புள்ள பிறக்கிறதுக்கே தம்பராஞ்சையெல்லாம் இருக்கு, அதுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி சென்டரை தூக்கி நம்ம வீடுகள் போக வேண்டிய ஒரு நெருக்கடி. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கைப்பைய கூட தூக்க முடியல, அவருக்கு முடியாது, நீ தூக்கிட்டு வாங்குறோம். அப்ப அன்புரொடக்டிவ் பாப்புலேஷனை உண்டு பண்ணுவது உணவால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.

0: இன்னொன்று என்னன்னா, உலகத்திலேயே நம்ம மண்ணுக்கு தான் சர்வ சௌகரியம் உள்ளது. நீங்க சூரிய ஒளி வேணும்னு வெளிநாட்டுக்கு போனா அவன் இந்த ஊர்ல வந்து படுத்து கிடக்குறான். நமக்கு அதெல்லாம் தேவை. நம்ம வாழ்வியலோடய இயந்து பிளஸ்ட்னு சொல்லலாம்.
1: உள்ளூர் உணவுகளுடைய முக்கியத்துவம் குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில எடுத்துரைச்சாங்க தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள்.

எம்எஸ்எம்இ கனெக்ட் 2026 திருச்சிராப்பள்ளி தேசிய அளவிலான தொழில் கண்காட்சி. நம்ம இந்திய அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ அமைச்சகத்தின் கீழே செயல்படக்கூடிய எம்எஸ்எம்இ டிஎஃப்ஓ சென்னை, என்ஐடி திருச்சிராப்பள்ளி, எஃப்ஏஎஸ்ஐஐ அமைப்புகளோடு இணைந்து தேசிய அளவிலான விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சி மற்றும் தொழில் கண்காட்சியை நடத்துகிறாங்க. இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி நாளையும் நம்ம திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப கழகம் என்ஐடியில் நடைபெற இருக்கு. எம்எஸ்எம்இ நிறுவனங்கள், புதிய தொழில் முனைவோர், தொழில் தொடங்க விரும்புகிறவங்க, ஆராய்ச்சி மாணவர்கள் அனைவரும் பங்கேற்று புதிய வணிக மற்றும் தொழில் வளர்ச்சி வாய்ப்புகளை பெறலாம் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு பிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான்,
1: சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை.
0: அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: இனி தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காவல்துறையினருக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் விருதுகள் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவல்துறையின் சாகச நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தாவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து

0: சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள் முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கோடியக்கரை அருகே நடுக்கடலில் இரண்டு நாட்களாக தத்தளித்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்களை நாகை மீன்வளத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். நாட்டுப்படகு பழுதானதன் காரணமாக அந்த மீனவர்கள் நடுக்கடலில் சிக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமுடம் மீனவ கிராமத்தை சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் ஆறு மீனவர்கள் கடந்த 27ஆம் தேதி தங்கச்சிமடத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் நாகை மாவட்டம் கொடியக்கரைக்கு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த 29ஆம் தேதி படகு இன்ஜின் பழுதானதால் 2 நாட்களாக கடலில் தத்தளித்தனர். இதில் அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுந்தரவள்ளி என்ற விசைப்படகிற்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் மீன்வளத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் மீன்வளத்துறையினர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சென்று அவர்களுக்கு குடிநீர் உணவு மீட்டு நாகை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். நடுக்கடலில் தத்தளித்த ஆறு மீனவர்களும் பத்திரமாக கரைக்கு வந்து சேர்ந்ததை அடுத்து மீனவர்கள் படகினை பழுது பார்த்து சீர் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆடுகள் சந்தையில் இன்று 1 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையாயின. மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்க குவிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் அருகே உள்ள செம்பட்டியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச் சந்தையானது நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று ஆட்டுச் சந்தையானது களைகட்டியது. குலதெய்வ வழிபாட்டிற்காகவும் நேர்த்திக் கடனுக்காகவும் வெள்ளாடுகளை வாங்க பொதுமக்கள் திரளாக குவிந்தனர். திண்டுக்கல், மதுரை, திருச்சி, தேனி மாவட்டங்களிலிருந்து வந்த வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளையும் வாங்கிச் சென்றனர். எடைக்கேற்ப ஒரு ஆடு 10,000 ரூபாய் முதல் 15,000 வரை விற்பனையான நிலையில் ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கட்டிடங்களை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் முன்னாள் படைவீரர் அலுவலகத்தில் மாநில அமைச்சர் திரு சரத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தரிசன நேரம் குறைக்கப்படவில்லை என்று கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் பெற்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. கனடாவின் ஆன்டாரியோவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 23-21, 21-16 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் தேவிகா சிஹாகை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று தன்வி சர்மாவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் பிலிப்பைன்ஸின் கிளாரன்ஸ் வில்லஃபிளாரை வென்றார். இந்தியாவின் கின்பால் சோனா, ஆரியமான் டாண்டன், பிரணய் கட்டா ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை

0: சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்கிறது ஆரவாரம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா மின்தடை பற்றிய அறிவிப்பு. நம்ம திருச்சி அம்பிகாபுரம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளுக்கு நாளை காலை 9:30 மணிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அதன் செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காங்க. 2026-27 ஆண்டுக்கான பூம்புகார் விருதுகள் வழங்கப்பட இருக்காங்க. பூம்புகார் மாநில விருது, வாழும் கைவினை பொக்கிஷ விருது, பூம்புகார் மாவட்ட கைவினை விருது, ஜென்னெக்ஸ்ட் விருது, குழு உற்பத்தி விருது, பயன்பாட்டு சார்ந்த கைவினைப் பொருட்கள் விருது, கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தகுதியுடைய கைவினைக் கலைஞர்கள், கைவினைத் துறையில் சிறப்பாக பணியாற்றக்கூடியவங்க உரிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களோட குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள சமர்ப்பிக்கணும். விண்ணப்ப படிவங்கள் மற்றும் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் இணையதளத்தில் பெறலாம். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் விருதுகள் பெற தகுதியான திருச்சி மாவட்ட கலைஞர்கள் விண்ணப்பிக்குமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம நாமக்கல் மாவட்டம் செங்கரை ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் 2026-27 கல்வியாண்டிற்கான தொகுப்பூதிய ஆசிரியர் பணியிடங்களில் காலியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை நிரப்ப அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இதன்படி ஆங்கிலத்தில் புலமை பெற்ற பிஜி டீச்சர், பிடி டீச்சர், மியூசிக் டீச்சர், கவுன்சிலர், ஸ்டாஃப் நர்ஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட், எலக்ட்ரிஷியன் கம் பிளம்பர், கார்டனர், மெஸ் ஹெல்பர் ஆகியோர் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்ததா வானிலை முன்னறிவிப்பு தெரிவிச்சுக்கலாம். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் இன்று தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில், தென்மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து உற்சாகம் உச்சத்தில் வெற்றி கொடி கட்டு இளம் தொழில் முனைவர் ஏ பாண்டியநாதன் அவர்களின் பங்கேற்பில் நிறைவேறுகிறது இன்றைய ஆரவாரம். நேர்களை இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். சேமிப்பு அமைப்புகளுடன் கூடிய மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்கான பிரதமரின் சூரிய சரோவர் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் இத்திட்டத்திற்காக 5,070 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார். உலகத்தரம் வாய்ந்த கல்விச்சூழல், ஜவுளித் தொழில் மற்றும் பொறியியல் துறையால் கோவை மாவட்டம் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயக திருவிழாவில் பெருமளவில் பங்கேற்று வரலாற்று சாதனை வாக்குப்பதிவை சாத்தியமாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை வரும் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அரியலூர் மாவட்டத்தில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் வரும் 4, 5 ஆகிய தேதிகளில் வீடுகளுக்கு நேரடியாக சென்று விநியோகம் செய்யப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட எனது பாரதம் இயக்கம் சார்பில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான போதைப்பொருள் இல்லா இந்தியா நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற போதைப்பொருள் இல்லா சமுதாய விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பள்ளி மாணாக்கர் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் இல்லா இளைய தலைமுறையை உருவாக்கும் நோக்கில் பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகளும் நடைபெற்றன. திருச்சி மாவட்டத்தில் தனியார் வணிக வளாகத்தில் இந்திய தர நிர்ணய குறியீடு இல்லாமல் விற்பனை செய்யப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் மகளிர் குத்துச்சண்டை 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் கனடாவின் ஸ்கார்லெட்டை அவர் எதிர்கொள்கிறார். இப்போட்டியில் இதுவரை 3 தங்கம், 10 வெள்ளி, 4 வெண்கலம் என 17 பதக்கங்களுடன் இந்தியா 10வது இடத்தில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
2: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 உற்சாகம் உச்சம். இன்று வெற்றி கொடிகட்டு, இளம் தொழில் முனைவோர் ஏ பாண்டியநாதன் அவர்களின் பங்கேற்பில். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. சென்ற புதன்கிழமை உற்சாகமிச்சம் நிகழ்ச்சியில ஒரு தொழில் தொடங்குறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது சாதாரணமா பேங்க்ல போய் வாங்காம அரசாங்கத்தோட கடன் மூலமா, அதுவும் மானியத்தோட கடன் வாங்கலாம். அந்த கடன் யாரெல்லாம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எண்ணணும். அது மட்டும் இல்லாம பார்ட்னர்ஷிப்போட இருக்கிற ஒரு பிசினஸ்ல எப்படி அந்த பிசினஸ் வந்து பிரேக் ஆகாம நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் நேர்காணலில் பதில் அளிக்க வராங்க ஏ பாண்டியநாதன் அவர்கள்.
1: இன்றைய காலகட்டத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம் ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒண்ணா மாறிடுச்சு. இப்படி இருக்க சூழல்ல உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க ஏன் இந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்க சார்?
2: கண்டிப்பா எனக்கு பிசினஸ் என்ன, கார் அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் டீடைலிங் ஒர்க்ஸ் வந்து ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலன்னா, ஆனா நான் என்னோட பிராண்டிங்கான அந்த சோசியல் மீடியா பேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த வெப்சைட்ஸ் இருக்கட்டும் இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி எல்லாம் பண்றாங்க. சோ அதுல என்னோட ஏஐ இருக்கட்டும் இல்ல வந்து இல்ல நான் வந்து ஏதோ ஒரு போஸ்ட் பண்றேன் தேடிதான் நம்ம அந்த ஃபீல்ட்லாம் கொடுக்குறோம். சோ ஏஐ வந்து அது மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட ஃபீல்ட்ல டைரக்டா இந்த ஏஐ மேன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல.
1: வொர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி நாம சரி செய்யறது, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன?
2: கண்டிப்பா மேம், ஏன்னா இப்ப எனக்கு நானுமே அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பிரச்சனைகள் வீட்டுல, ஒய்ஃபோட நிறைய பிரச்சனைகள், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், பிள்ளைங்களை வெளியே கூட்டு போற மாட்டேன் அப்படின்னு நிறைய பிரச்சனை. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரி பண்ணி

0: ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து சிஸ்டமைஸ் பண்றோம். சூப்பர்வைசர்ஸ் போடுறோம், ஷாப்ல எல்லாம் கரெக்டா போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்ம கேமராஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, சேல்ஸ் க்ளோசிங் வந்து வாரத்தில் ஒரு சேல்ஸ் மீட்டிங் வைப்போம். அது மாதிரி வெண்டாஸோட வந்து கரெக்டா ஒரு மீட்டிங் வைப்போம். ஸோ இது மாதிரி வந்து கரெக்டா ப்ரையாரிட்டிஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து எதுவுமே வந்து அன்பிளான்டா போகாது. ஸோ எல்லாமே பிளான்டா போறதுனால நானும் இப்ப ஃபேமிலியோட ஈவினிங் டைம்ஸ் இல்ல சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ கொஞ்சம் சிஸ்டமைஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரீ பிளான்டா பண்ணோம் அப்படின்னா நம்ம அதையும் பேலன்ஸ் பண்ணலாம்.
1: காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து பிசினஸ் குள்ள வரது எவ்வளவு முக்கியம், பிசினஸ் தாண்டி அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்.
0: இப்ப என்ன வேணா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்ப நான் பிசினஸ் பண்ணணும்னு ஆசை, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை தவிர நாங்க எங்கன்னு ஒரு பாலிசி வச்சிருக்கேன், 1% ஆஃப் எவ்ரி அமௌண்ட் பெய்டு பை த கஸ்டமர் கோஸ் ஃபார் ட்ரீ பிளான்டேஷன் அப்படின்னு நம்ம கடைக்கு வந்தாலே அந்த போர்டு போட்டிருப்போம் நம்ம. ஸோ நம்ம மாசம் மாசம் என்ன எங்களுக்கு என்ன 1% ப்ராஃபிட் வருதோ, சைம் ஐ மீன் ப்ராஃபிட் வருதோ, 1% வந்து நம்ம வந்து ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இங்க ரயில்வே மியூசியம்ஸ், ட்ரஸ்ட், இது மூலியமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுலயுமே வருஷத்துல ஒரு 4-5 பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்றோம். ஏரி சுத்தம் பண்றது, குளம் சுத்தம் பண்றது எல்லாத்துக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே எங்க கம்பெனி ஃபண்ட்ல இருந்து 1% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இது மாதிரி இளைஞர்கள் வந்து பிசினஸ் மட்டும் இல்லாம நம்மளால சொசைட்டிக்கு என்ன கிவ் பேக் கொடுக்க முடியும் அப்படிங்கறத யோசிச்சு பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் விரும்புவாங்க. என்னோட ஓன் கஸ்டமர்ஸே பாத்தீங்க அப்படின்னா நான் பண்றதை பார்த்துட்டு அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க, சார் இந்த மந்த் நீங்க என்னையும் சேர்த்துங்க அப்படின்ட்டு.
1: இப்ப நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்க, அவங்களை விட உங்களுடைய வணிகத்துல நீங்க தான் ரொம்ப தனித்துவமான ஆள். அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்?
0: கஸ்டமர் ஒன்ஸ் நம்மள்ட்ட வந்துட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மள்ட்ட வந்து குவாலிட்டி இருக்கு, நம்மள ஸ்கில் செட் இருக்கு. ஸோ நம்ம காஸ்ட் எஃபெக்டிவா கொடுக்கவும் முடியும், அதே குவாலிட்டி பண்ணி தர முடியும். பட் வர வைக்கிறதுக்கு நம்ம வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும்.
1: உடனே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க?
0: எப்பவுமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா டவுன் தி டைம் ஒரு 10 இயர்ஸ் ஆகும் மேம். அதுல அந்த ஃபீல்ட்ல, அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு 10 இயர்ஸ் ஆகும். நான் சொல்றது வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ். சில பேர் வந்து ஒரு 5 இயர்ஸ்ல வரலாம், 6 இயர்ஸ் வரலாம், சில பேருக்கு 10-12 இயர்ஸ் மேல கூட போகலாம். பட் 10 இயர்ஸ் தான் நம்ம வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும். அந்த பிசினஸ் இருந்தோம் அப்படின்னா அந்த பிசினஸ் நம்மள பாத்துக்கும், நம்ம அந்த பிசினஸ் பாத்துக்கணும் தேவையில்லை. நம்ம 10 வருஷம் அந்த பிசினஸ் நம்ம பொத்தி பாதுகாத்தோம் அப்படின்னா, கரெக்டா நம்ம கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, 10வது வருஷத்துக்கு அப்புறம் 11th இயர்ல இருந்து அது நம்மள பத்திரமா பாத்துக்கும். சிம்பிள் ஃபார்முலா, அவ்வளவுதான். ரெண்டாவது வந்து இப்ப ரொம்ப கொஞ்சம் எல்லா கஸ்டமர்ஸ்டையும் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும். நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும், ஃபீட்பேக்ஸ் வரும், நிறைய வந்து நமக்கு வந்து டிஸ்பியூட்ஸ் வரும். எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் கைண்டாவும் கொஞ்சம் நம்ம வந்து காலேஜோட கொஞ்சம் கரெக்டா அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அதனால அந்த பொறுமை மட்டும் வேணும் அப்படிங்கறத என்னோட மெயினான பாயிண்ட்.
1: சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில எப்படி ஒரு வணிகத்தை மாற்றி அமைக்கலாம்?
0: இப்ப என்னோட பர்டிகுலர் ஃபீல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து ஆர்ஓல வந்து கார் வாஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேம். இப்ப நிறைய இடத்துல வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி பெரிய ப்ராப்ளமா இருக்கு, குடிக்கவே தண்ணி இல்லை அப்படிங்கும் போது நம்ம ஒரு கார் வாஷ் பண்றதுக்கு ஆர்ஓ போகணும் அப்படிங்கறது எனக்கு வந்து ஏத்துக்க முடியாத விஷயம். ஸோ அதனால நானும் வந்து கஸ்டமர் கேட்பாங்க ஆர்ஓல வந்து பண்றீங்களான்னு, இல்ல சார் நமக்கு வந்து ஆர்ஓல இல்ல, நார்மல் போர் வாட்டர் தான் சொல்லி சொல்லிடுறது. ஸோ இது மாதிரி அவங்கவுங்க ஃபீல்ட்ல அவங்கவுங்க வந்து எப்படிலாம் வந்து இயற்கையை பாதுகாக்க முடியும், நம்மளோட இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியுமோ அது மாதிரி பாதுகாத்துக்கலாம்.
1: மற்றவங்களை விட நம்ம தனித்துவமா இருந்தாதான் எந்த ஒரு தொழிலையுமே நம்ம வெற்றியாளரா வர முடியும். அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியா புதிய புதிய விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு தொழில் முனைவோரா. அப்படின்னா என்னென்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கணுமா, இல்ல எதுவும் பயிற்சிகள் போகணுமா, இல்ல எதுவும் கோர்ஸ் அட்டன் பண்ணணுமா, என்னெல்லாம் பண்ணா ஒரு தொழில் முனைவோர் அவங்களுடைய தொழில வெற்றியாளரா மாற முடியும்?
0: அந்தந்த ஃபீல்ட்ல மேம், இப்ப நான் கார் ஃபீல்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்ப கோயம்புத்தூர்ல வந்து அடிக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கொடிசியால வந்து அந்த எக்ஸ்போஸ் போடுவாங்க, ஆட்டோமொபைல் எக்ஸ்போஸ் போடுவாங்க, சென்னையில போடுவாங்க, பெங்களூர்ல போடுவாங்க. அந்த எக்ஸ்போஸ்லாம் வந்து அங்க போய் நம்ம என்ன கத்துக்க போறோம், இதுக்கு போய் நம்ம 2000-3000 செலவு பண்ணி போகணுமா அப்படின்ட்டு அந்த ஹெசிடேஷன் இல்லாம நம்ம போய் அப்ரோச் பண்ணோம், போய் நம்ம கலந்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளவு இன்புட்ஸ் கிடைக்கும். அது இல்லாம வந்து நிறைய வந்து இங்க வந்து நிறைய ஃபோரம்ஸ் எல்லாம் இருக்கு, இங்க பிசினஸ் ஃபோரம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் போனீங்க அப்படின்னா அபார்ட் ஃப்ரம் நம்ம தொழில இருக்க நாலேஜோட எப்படி எல்லாம் வந்து மற்ற பிசினஸ் பீப்புள்லாம் பிசினஸ் பண்றாங்க
1: வெளியிருப்போம்.
0: பார்த்து முடிச்சு வெளியே வரதுக்கு எனக்கு 1-2 hours எக்ஸ்ட்ராவே ஆயிருக்கும். ஸோ அப்படிங்கும் போது நம்ம நம்மளோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்பிளான்டாக தான் நிறைய சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கும். பட் நம்ம மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணி நம்ம டைம் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது நல்லது. நான் மார்னிங் எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னைக்கு என்னென்னலாம் 10 o'clock இங்கே போனோம், 11 o'clock இந்த வேலை இருக்குது, 12 o'clock வந்து 2 o'clock பாப்பா ஸ்கூலில் கூப்பிடணும், 4 மணிக்கு திரும்பி இந்த கிளைண்ட்டை பார்க்கணும், 5 மணிக்கு வந்து சேல்ஸ் பார்க்கணும், இது மாதிரி ஒரு டைம் போட்டுருவேன். 90% ஐ வில் ஸ்டிக் ஆன் டு தட். பட் ஆனால் சில விஷயங்கள் 10% நம்ம வந்து பண்ண முடியாது, பட் அதையும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும்.
1: ஒரு புதுசாக ஒரு தயாரிப்பு இல்லைன்னா ஒரு சேவையோட விலையை நம்ம உயர்த்தும் போது வாடிக்கையாளர்கள் வெளியேறாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்?
0: புரிய வச்சா போதும் மேடம், இதுதான் இதனாலதான் விலை ஏறி இருக்கு, இல்ல இந்த குவாலிட்டினால ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு புரிய வச்சு நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணாலே போதும்.
1: வணிகத்தோட பணப்புழக்கத்தை இந்த கேஷ் ஃபுளோ வந்து சீரா வச்சிருக்கணும் அப்படின்னா

0: தேவைப்படக்கூடிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்னென்னு சொல்லுங்க சார்.
1: கேஷ் ப்ளோ வந்து பினான்சியல் டிசிப்ளின் இருக்கணும். இப்ப இந்த அமௌண்ட் இதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த மந்த் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறக்காண்டி நான் அந்த ப்ராஃபிட்டை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது, ஏன்னா கம்பெனியோட அமௌண்ட். அப்போ அந்த ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து 20%, 30% இல்லை சேலரி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்கேஸ் எனக்கு வந்து இந்த மந்த் 2 lakhs வந்திருக்கு அப்படின்னா என்னோட சேலரி 1 lakh தான், மீது 1 lakh வந்து கம்பெனி அக்கௌண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட தனிப்பட்ட ஃபார்முலா. அது நிறைய பேர் ஃபார்முலா அந்த ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. ஸோ இது ரெண்டுமே நான் வந்து ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் டிசிப்ளினா. நான்
0: தொழில் முனைவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இவங்களோட சப்போர்ட்லாம் இருந்துச்சுன்னா நான் நல்லா ஜெயிச்சிருவேன்ப்பா அப்படின்னா அது யார் யார் சப்போர்ட்டா இருக்கும்?
1: கண்டிப்பா மேம். இப்ப ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னா யாருன்னா நம்ம பார்ட்னராக இருக்கலாம், நம்ம பேங்கிங்காக இருக்கலாம், நம்ம வெண்டர்ஸாக இருக்கலாம், நம்ம சப்ளையர்ஸாக இருக்கலாம், நம்ம கஸ்டமர்ஸ், இவங்களாம் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இல்லாமல் அவங்களாம் நம்ம வந்து நம்ம ஃபேமிலி தான் நம்ம சொல்லுவேன். ஏன்னா இப்போ எனக்கு பர்சனலாக வந்து என்னோட ஒய்ஃப் தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். ஏன்னா எனக்கு ட்வின் பேபிஸ், எனக்கு அந்த ட்வின் பேபி பிறந்த டைம்ல நான் பிசினஸ் ஆரம்பிச்ச டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஹாஸ்பிட்டலையும் பார்த்துக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு நான் பிசினஸையும் வந்து அப்போதான் வந்து கேரி ஃபார்வர்ட் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ஒய்ஃப் வந்து இப்போ இன்னை வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம்.
0: உலகம் வந்து ரொம்ப பெருசு, இதுல நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. ஆனா இந்த வாய்ப்பை தான் நான் தேர்ந்தெடுக்கணும், இந்த தொழிலுக்குள்ளதான் நான் வெற்றியாளரா மாறணும் அப்படிங்கிற முடிவை எப்படி எடுக்கணும்?
1: சிம்பிள் மேம். நம்ம எந்த தொழில் எல்லாம் பண்ணலாம், ஆனா அதுல நம்ம வந்து 100% வந்து நம்ம அதுல ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும், அதுல நம்பி இறங்கணும், அவ்வளவுதான். நான் இப்ப கார் எடுத்திருக்கேன் அப்படின்னா கார்ல நான் வந்து பெரிய சித்தா இருக்கணும். இப்ப திருச்சியில இப்ப கார் டீட்டெயிலிங் கேட்டாங்க அப்படின்னா பாண்டியன் சார் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு நம்ம வளரணும் அப்படின்னு நம்புறேன்.
0: எல்லாருக்குமே ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா ஒரு பயம் இருக்கும், நம்ம ஜெயிச்சிருவோமா தோத்துருவோமா அந்த மாதிரி பயம் இருக்கும். இந்த பயத்தையும் தாண்டி எப்படியாச்சும் நம்ம இந்த தொழில ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்?
1: எல்லா ஃபீல்டுமே வந்து ஒரு தோல்வி இருக்கும், வெற்றி இருக்கும், மாறி மாறிதான் இருக்க போகுது. ஸோ இட்ஸ் கோயின் நாட் கோயின் பி ஸ்ட்ரைட் லைன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அதுக்கு நமக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. நம்ம வீடோட ஃபேமிலி சப்போர்ட்டா இருக்கலாம், நம்ம அதோட கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நம்ம கூட இருக்க நம்ம படிச்ச நமக்கு ப்ரொஃபசர்ஸா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நமக்குன்னு ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு நமக்கு வந்து ஒரு பக்கபலமா ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு வந்து அந்த அந்த டைம்ல கஷ்டமான சூழ்நிலையில அவங்களை ஷேர் பண்ணும்போது அவங்கள்ட்ட வந்து நிறைய இன்சைட்ஸ் வரும். அதை நம்ம அந்த டைம்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கும், எப்படி பக்கமா ஹேண்டில் பண்றோமோ அப்படிங்கிறது தான் இருக்கு. இதை ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பிசினஸ் சக்சஸ் ஆயிடலாம். நான் ஏன் பிசினஸ் சூஸ் பண்ணுங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டைம் ஃப்ரீடம் மேம். டைம் ஃப்ரீடம் எப்படின்னா இப்போ நான் வந்து 9 to 5 நமக்கு ஜாப் இருக்கும். ஸோ 9 o'clock ஷார்ப்பா பஞ்ச் வைக்கல அப்படின்னா ஒரு 2 minutes லேட் ஆனா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்னைக்கு ஆஃப் டே சீல் போட்டுருவாங்க. ஸோ அரை நாள் சம்பளம் போயிடும். நிறைய என் கூட வேலை பார்த்தவங்க நிறைய பேர் 9 மணிக்கு பஞ்ச் வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே வந்து நிறைய பைக்லாம் நிறைய வந்து இந்த சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆனதெல்லாம் வந்து நம்ம கண்ணு கூட பார்த்துருக்கோம். ஸோ அந்த ப்ரெஷர்லாம் இருக்காது இந்த பிசினஸ்ல. ஏன்னா நம்ம தான் ஓனர், எப்போ டைமுக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். 9 மணிக்கு போனால் இது சேலரி கட்டு, அதுமாதிரி 5 மணிக்கு மேலே மீட்டிங் வைப்பாங்க, 6 o'clock 7 o'clock வரைக்கும் மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நம்ம டைம் நம்மளதே இருக்காது. பட் இங்கே பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம டைம் நம்மளது, நம்ம காண்டி உழைக்கிறோம். அதுதான் மெயினாக இப்போ அதை நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால யங்ஸ்டர்ஸ் வந்து தைரியமாக வாங்க, உங்க டைம் உங்களுக்காண்டி யூட்டிலைஸ் பண்ணலாம் பிசினஸ்ல.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ.
2: இன்றைய காலகட்டத்துல ஒரு நல்ல தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பா தேவை சோசியல் மீடியா அப்படின்னு. நாம ஒரு தொழில் முனைவோரா மட்டும் இல்லாம ஒரு சமூக ஆர்வலரா இருக்கணும் அப்படின்னு. நீங்க எந்த தொழில் செஞ்சா என்ன, அந்த தொழில திறமையாளனா இருந்தா போதும், கண்டிப்பா அந்த தொழில உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம கிட்ட பல அருமையான தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க இளம் தொழில் முனைவோர் ஏ பாண்டியநாதன் அவர்கள். அப்புறம் என்னங்க, இனிமே உங்களுடைய தயக்கத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுடைய கனவுகளை நோக்கி உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி ஓட ஆரம்பிங்க, வெற்றி நிச்சயம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி. திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 உற்சாகமிச்சம் நிகழ்ச்சியில நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வெற்றி கொடிகட்டு இளம் தொழில் முனைவோர் ஏ பாண்டியநாதன் அவர்களின் பங்கேற்பு.
3: நேர்களே, இன்றிரவு 7:25 உலர் உலகம் நிகழ்ச்சியில் எல்நினோ காலத்தில் பூச்சி மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மைய பயிர் பாதுகாப்பு அலுவலர் எம் அமுதா அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல்

மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 5,070 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 1 மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 84,084 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எரிபொருள் இறக்குமதியை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். தொழில்துறை, அரசு மற்றும் தொழிலாளர்களுக்கிடையே நல்லிணக்கம் நிலவுவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தொழிலாளர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளை தேசிய இயக்கமாக மத்திய அரசு உருவாக்கியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அட்டல் புதுமை இயக்கம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஐநாவின் அமைதி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் இந்தியா ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். ஐநா அமைதிப்படையில் இந்தியாவின் சார்பில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றுவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நீதித்துறையின் செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக 53,57,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், நீதிபதிகளுக்கு உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பரீட்சார்த்த அடிப்படையில் இந்த மென்பொருள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தானே மாவட்டத்திற்குட்பட்ட பிவாண்டியில் உள்ள பழமையான இந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததாகவும் இடிபாடுகளுக்கு இடையே 3 பேர் சிக்கியுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர்

0: ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடுயின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு கணேஷ்குமார் கூறினார். மேற்கு வங்கத்தில் தீவிரவாதி என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறப்பு அதிரடி படையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பர்தமான் பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அமராவதியில் இதனை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு விவேக் யாதவ், கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இந்த பணிகளின் போது பல்வேறு காரணங்களுக்காக வாக்காளர் பட்டியலிலிருந்து 45 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீக்கப்பட்டவர்கள் உரிய காரணங்களுடன் பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் இறுதி வரை உள்ளதாகவும் திரு விவேக் யாதவ் தெரிவித்தார். குஜராத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிவாரண ஆணையர் திரு கௌரங் மக்வானா கூறியுள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கென 50 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 30 குழுக்களும் அம்மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரங் மக்வானா கூறினார். ஒடிஷாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கென உயர்நிலைக் குழு கூட்டம் அம்மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் இன்று புவனேஸ்வரில் நடைபெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகளை இயல்பு நிலை திரும்பும் வரை நீட்டிப்பது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் 15,000-க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சில பகுதிகளில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சப்தாரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைதி திரும்ப பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபோரியை வென்றார். ஜூடோ பிரிவில் அஸ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: உழவர் உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
0: நிகழ்ச்சியில் இன்று எல்நினோ காலத்தில் பூச்சி மேலாண்மை நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மைய பயிர் பாதுகாப்பு அலுவலர் எம் அமுதா அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெறுகின்றன.

0: பூங்கொடி.
1: பூங்கொடி அக்கா,
0: என்ன பலத்த யோசனையாவே இருக்கா? போட்டது போட்ட வாக்குல அப்படியே இருக்கு. மணி 7:30 ஆக போகுதுல்ல, சமைக்கணும்.
1: அட போக்கா, நீ வேற. இருக்கிற பிரச்சனை இல்ல, சாப்பாடு தான் முக்கியமாக்கும்.
0: அப்படி என்ன பிரச்சனை?
1: எங்க பார்த்தாலும் எல் நினோ எல் நினோன்னு சொல்றாங்க. காலநிலை ஏதோ பெருசா மாறப்போகுது போல. எனக்கு ரொம்பவும் பதட்டமா இருக்குதுக்கா.
0: எனக்கும் அப்படித்தான் பூங்கொடி. என்ன பண்றது, ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல வறட்சி அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சம்பாவில பயிர் பண்ணணும்னு தான் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கோம்.
1: ஏக்கா, அத நினைச்சாதான்க்கா சோரே உள்ள இறங்க மாட்டேங்குது.
0: நெல்லுக்கு நாளே காய்ச்சலும் பாய்ச்சலுமான தண்ணி.
1: ஆமா,
0: பூச்சி மேலாண்மை வேற அதிகமா பண்ண வேண்டியது இருக்கும்.
1: ஆமா முத்தக்கா, இருந்தாலும் பாத்துக்குமா விடுக்கா. நடக்கிறது நடக்கட்டும், விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பயிர் தொடக்கத்திலேயே தினமும் வயலுக்கு போய் பயிரை பார்த்து பார்த்து ஒருவேளை பூச்சி தாக்குனாலும் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருவோம்.
0: ஆமா ஆமா பூங்கொடி. சரி, அந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வா, உரிப்போம். அப்படியே அந்த ரேடியோவையும் கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு வந்து உக்காரு, கேட்டுக்கிட்டே சமைக்கிறத முடிச்சிருவோம்.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். விவசாயிகளுக்கான சவால்களில் புதிதாக இந்த வருடத்தில் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவாலாக பார்க்கக்கூடியது இந்த சூப்பர் எல் நினோ அப்படிங்கிற ஒரு பருவநிலை சவால். நிறைய விவசாயிகள் அது சம்பந்தமான நிறைய கேள்விகளோடு இருக்கிறாங்க, நிறைய தகவல் அவங்களே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அதற்கான தொடர்ச்சியான ஒரு முன்முயற்சியாக அவங்க என்னென்ன விஷயம் செய்யலாம், செய்யும்போது அவங்க செய்யக்கூடிய பயிர்களில் என்ன செய்யலாம் அப்படின்ற நிறைய ஆலோசனைகள் வந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் கொடுக்குறாங்க, அங்கங்கே இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையங்கள் கொடுக்குறாங்க. அது மாதிரி கொடுத்துட்டு போது அவங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தகவலா சேமிச்சு வச்சு இந்த வருஷத்துக்கான அந்த பயிரை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு செய்யணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நோக்கமாக இருக்கு. அந்த வகையில குறிப்பாக நம்ம திருச்சியில மத்திய ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மையம் அப்படின்ற ஒரு மையம் வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த மையத்தின் மூலமாக பூச்சிகள் தாக்குதல் குறிப்பாக விவசாயிகளுக்கு அவங்க செய்யக்கூடிய பயிர்கள் என்னென்ன வருதோ அதை பொறுத்த வரைக்கும் எப்படி மேலாண்மை செய்யலாம், அதற்கான மேலாண்மை முறைகள் என்னென்ன என்னென்ன வந்து இந்த வருஷத்துல இருக்கலாம் அப்படின்ற தகவலை சொல்ற அந்த நிலையத்தோட பயிர் பாதுகாப்பு அலுவலர் எம் அமுதா அவர்கள் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம்
3: வணக்கம் சார்.
2: இந்த எல்லினோ காலநிலை சூழல் மாற்றம் வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம், குறிப்பாக இந்த பூச்சி நோய் மேலாண்மையில விவசாயிகள் என்னென்ன விஷயங்கள் கவனத்துல வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது?
3: இந்த எல்நிலோ பருவநிலையில பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு பூச்சி நோய் மேலாண்மையில முக்கியமா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து மிக அதிக அளவுல இருக்கும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு இப்போதைக்கு பருவமழை கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. இதன் காரணமா பாத்தீங்கன்னா டைம்லி சோயிங் அப்படிங்கறது டிலே ஆகுது. அப்படி டிலே ஆகும்போது நிறைய பூச்சிகள் பாத்தீங்கன்னா உறைவிட பயிர்களான களைகள் இந்த மாதிரி இதுல டெவலப் ஆயிட்டு இருக்கும். நம்ம பயிர் பண்ண உடனே இந்த பூச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா இமிடியட்டா நம்ம பயிரை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால விவசாயிகள் ஆரம்பத்திலேயே நில தயாரிப்பு, அதே மாதிரி நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், மழைக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிலம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், அதே மாதிரி நல்ல தரமான விதை வாங்கி வச்சுக்கலாம், அதே மாதிரி இயற்கை இடுபொருட்கள். ஏன்னா நமக்கு வந்து பருவநிலை மாறுறதுனால மழை குறையுது அப்படிங்கும் போது நமக்கு வந்து மண்ணில் உள்ள ஈரப்பதம்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா நீங்க ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தும் போது மண்ணோட ஈரப்பதம் இன்னும் குறையும். அதனால கூடுமான வரைக்கும் விவசாயிகள் இயற்கையா கிடைக்கக்கூடிய இடுபொருட்களை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஃபெர்டிலைசர்ஸ்களே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அசோஸ்பைரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, அதே மாதிரி பொட்டாஸ் மொபைலைசர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேஜரா இருக்கிற தலை மணி சாம்பல்ல வந்து நமக்கு குறைந்த அளவுல பயன்படுத்துறதுக்கு இது உதவிகரமா இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா

0: ஒரு நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகளை நீங்க பயன்படுத்தும் போது நமக்கு மண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி கூடுமான வரைக்கும் விவசாயிகள் ஃபார்ம்யார்டிய மேன்யூரை யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். எரு நிறைய வயல்ல இன்கார்பரேட் பண்ணும். இந்த பருவநிலை மாறுபாட்டின் காரணமா ஏற்படக்கூடிய இந்த எல்நிலம் பாதிப்பை நம்ம தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விவசாயிகள் முன்னெடுத்து பண்ணணும் சார்.
1: அதாவது நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமானது. முதல்ல பயிர் என்ன அப்படிங்கறத நம்ம
0: டிசைட் பண்ணணும்.
1: அதாவது இந்த வருஷத்துக்கான பயிர் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அது இந்த மாதிரியான வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் ரகமா இருப்பது ரொம்ப
0: பயிரா இருக்கணும்.
1: அதோட குறுகிய காலத்தோட ஒரு ரகமா இருந்ததுன்னா அது சிறப்பா இருக்கும். ரெண்டாவது, நம்ம முடிந்த அளவுக்கு இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துறத
0: குறைச்சிக்கணும்.
1: ஏன்னா அது வந்து தண்ணி தேவையை மேபி அது அதிகமா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இயற்கை இடுபொருட்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்றீங்க. பொதுவா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, இப்ப தஞ்சாவூர் டெல்டா இந்த பகுதியில் எடுத்துக்கும் போது அவங்க பொதுவா போடுற பயிரை தான் நம்ம யோசிப்போம். இப்ப நெல்லு அப்படின்னா நெல்லு தான் நமக்கு முதல்ல தோணும். இப்ப நீங்க சொல்றதுல நெல்லுல வேணா ஒரு குறுகிய கால ரகமா எடுத்துக்கலாம்.
0: நெல்ல குறுவைக்கான என்ன பயிரிடுறாங்களோ அதை வந்து ஒரு 90 to 110 நாளுக்குள்ளார உள்ள கிராப் டியூரேஷன் வெரைட்டியா சூஸ் பண்ணிட்டா நல்லா.
1: ஏன்னா குறுவைய நிறைய இடத்துல போடல மேம். ஏன்னா தண்ணி நமக்கு நிறைய இடத்துல வரல, குறுவைய நிறைய போடல. இப்ப ஒரு சமயம் இப்ப ஆடியை தாண்டி ஒரு சமயம் தண்ணி வருது அப்படின்ற பட்சத்துல அப்பயுமே அவங்க சம்பா போடுறதுக்கு பதிலாக குறுவை சார்ந்த இந்த மாதிரி குறுகிய ரகங்களை தேர்ந்தெடுக்கலாமா? அவங்க
0: தேர்ந்தெடுக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு வந்து இது எப்படி வந்து ஃபுல்லா நமக்கு அந்த டியூரேஷன் ஃபுல் கிராப் டியூரேஷனுக்கும் தண்ணி கிடைக்குமா அப்படிங்கறது கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சுன்னா நம்ம குறுகிய கால பயிரை இந்த ஒரு சீசனுக்கு மட்டும் பயன்படுத்தினா நல்லா இருக்கும்.
1: ஏன்னா இப்ப குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த எல்நினோட இம்பாக்ட் வந்து குறிப்பா செப்டம்பர் மாதத்துலதான் அதிகமா இருக்கும் அப்படின்றப்போ நம்ம அந்த கதிர் வைக்கிற சமயத்துல இந்த மாதிரி சமயத்துல
0: ஆகஸ்ட் டு செப்டம்பர் வந்து இதோட தாக்குதல் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க.
1: இப்ப இதுக்கு முன்னாடி இந்த எல்நினோ இருக்கும்போது மாதிரியான பயிர்கள்ல என்ன மாதிரியான பூச்சி நோய் தாக்குதல் எப்படி இருந்தது மேம்? இது வரைக்கும் அது சம்பந்தமான ஏதாவது ஸ்டடி நம்ம பண்ணிருக்கிறோம்.
0: அதாவது 2015 இந்த வாக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்குதல் அதிகமா இருந்துச்சு. பிபிஹெச் வந்து அந்த சமயத்துல எல்லாம் நமக்கு ஈட்டியல் லெவல தாண்டி எல்லாம் போயிருக்கு.
1: பிபிஹெச்னா என்ன மேம்?
0: அதாவது நெல்லுல உள்ள தத்து பூச்சி, அதாவது பழுப்பு தத்து பூச்சி, நம்ம புகையான்னு சொல்லுவோம் சார். இந்த புகையானோட தாக்குதல் அந்த சமயத்துல எல்லாம் அதிக அளவுல தாக்குதல் இருந்திருக்கு. அந்த சமயத்துலதான் பாத்தீங்கன்னா நமக்கு மக்காச்சோள படைப்புழு எல்லாம் கூட அந்த சமயத்துல எல்லாம் வந்திருக்கு. அது எப்பொழுதுமே அது வந்து புது அந்த அப்பெல்லாம் வந்து இன்வெசிவ் பெஸ்ட், அதாவது நம்ம வெளிநாட்டுல இருந்து வந்த பூச்சி அப்படிங்கறதுனால இந்த மக்காச்சோளம்லாம் விவசாயிகளுக்கு நிறைய அவேர்னஸ் கேம்பெயின் அதெல்லாம் கிரியேட் பண்ணி அந்த எல்நினோ தாக்குதலுக்கு அவங்களுக்கு அது தெரியாமையே அதை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. ஆனா அதுவும் அந்த சமயங்கள்ல தான் வந்துச்சு.
1: சரி, இப்ப என்ன காரணம் இந்த மாதிரியான ஒரு எல்நினோ சமயத்துல இந்த மாதிரியான பூச்சி தாக்குதல் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்?
0: இது ஒண்ணும் இல்லைங்க சார். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட பெருக்கம் தான் இந்த ட்ரையா இருக்கிற சமயத்துல அதிகமாகும். எப்படின்னா ஈரப்பதம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். மண்ணில இருந்து பயிர் வேர் மூலமா போற ஈரப்பதமும் குறைஞ்சிரும். பிளஸ் வறண்ட நிலை நிலவரதுனால இந்த பூச்சிகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு சாறு உறிஞ்சுதல் மூலமா கிடைக்குது. அப்படிங்கும் போது இது டெவலப் ஆயிடும். இன்னொன்னு, பூச்சிகளுக்கே தன்னோட இனம் அழியுது. அப்படிங்கும் போது ஒரு பூச்சிங்கிறது அது நார்மலா அதோட லைஃப் சைக்கிள்ல 10 முட்டை இடும் அப்படின்னா தன்னோட இனம் அழியுதுங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணி அது வந்து இடறதுக்கு அதுக்கு ஒரு தகவமைப்பு இருக்கு. அதை வந்து இந்த நேரத்துல அடாப்ட் பண்ணிக்கும் சார்.
1: சரிங்க மேம். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே சொல்றது வந்து இந்த கோடை உழவு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றோம். நிறைய விவசாயிகள் செய்யவும் செய்யறாங்க. இப்ப வந்து இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த தண்ணி இருக்க போறது இல்ல, வறட்சியை வந்து நம்ம எதிர்நோக்கிறதுக்கான காரணிகள் நிலவுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த எல்நினோ காரணமாக. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யறது ரொம்ப அவசியமானது மேம்? அதுல வந்து நம்ம என்ன முன்தயாரிப்புகள் செய்யறது வந்து சில விஷயங்களை வந்து குறைப்பதற்கு, இல்ல அவங்க தண்ணி இல்லாம போனாலோ இது பண்றதுக்கோ சமாளிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
0: ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு தண்ணி இல்லாம போய் சமாளிக்கணும் அப்படின்னா மண்ணுல ஈரப்பதத்தை கூட்டணும் சார். அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்ணில் ஈரப்பதத்தை கூட்டணும் அப்படின்னாவே கோடை உழவுக்கு நம்ம வந்து உழவு பண்ணி ரெடியாக இப்போ வச்சுக்கணும். எப்போ மழை வந்தாலும் அந்த மழை பட்டு தண்ணி ஃபுல்லாக உள்ளே போகணும். அது வந்து மெயின் கான்செப்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா களை செடி முளைக்கும். இந்த கோடை உழவு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா களைகள் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பயிரில் மண்ணில் ஆல்ரெடி இருக்கிற கிராப் ரெசிடியூவில் இருக்கிற இந்த கூட்டுப்புழுக்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நோய் வித்துக்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம். இதன் மூலமாக 50% பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாம். இந்த கோடை உழவு மூலமாகவே நல்ல நீர் பிடிப்பு, பூச்சி ஒழிப்பு, அதே மாதிரி களை ஒழிப்பு,
1: மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளோட
0: ஆமா கூட்டுப்புழுக்கள் எல்லாமே மண்ணுக்குள்ளார இருக்கும். நம்ம கோடை உழவு பண்ணி வச்சிருக்கும் போது அது எல்லாத்தையுமே அழிச்சிடலாம். நம்ம இது மாதிரி பண்ணும்போது மழை வந்த உடனே பயிர்

0: பண்றதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும்.
1: சரி, இப்ப இதை தாண்டிய உழவியல் தொழில்நுட்பங்கள், அதாவது ஒரு ஒருங்கிணைந்த முறையில பயிர் பாதுகாப்பு செய்யணும் அப்படின்னா உழவியல் தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன விஷயத்த நம்ம செய்யறது ரொம்ப அவசியமானது?
0: உழவியல் தொழில்நுட்பத்துல முக்கியமா ஃபர்ஸ்ட் கோடை உழவு தான், அதுக்கப்புறம் விதை நேர்த்தி. நல்ல விதையை தேர்வு பண்ணணும், விதை நேர்த்தி பண்ணணும்.
1: விதை நேர்த்தி செய்யறதுக்கு வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த இப்ப இருக்கிற இந்த வறட்சியை தாங்கி இது பண்றதுக்கு நார்மலா செய்யற விதை நேர்த்தியை தாண்டி வேற மாதிரி செய்யணும்னு சொல்லி சொல்றாங்களா மேம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஆக்சுவலா வந்து வறட்சியை தாங்கி வளர்றதுக்கு அப்படிங்கறது வந்து அதை விட நம்ம வந்து ஃபார்ம் யார்ட் மேன்யூர் அதெல்லாம் வந்து நம்ம விதை நேர்த்தியும் இல்லாம அதுல வந்து விருடி சூடோமோனஸ் இதை எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டு விதை நேர்த்தி பண்ணிட்டு திரும்ப வந்து வயல்ல இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல ஈரப்பதம் மண்ணுல இருந்தாதான் நல்லா வேலை செய்யும். அதனால முதல்ல விதை நேர்த்தி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா என்ன விதை பண்றோமோ, சில விதைகள்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கெமிக்கல்லா ட்ரீட் பண்ணியே வரும். இப்ப மக்காச்சோளம் எல்லாம் பாத்தீங்கன்னா கெமிக்கலா ட்ரீட் பண்ணி வரும். அதே மாதிரி காய்கறி விதையெல்லாம் நேரடியா உங்களுக்கு வந்து நம்ம விதை நேர்த்தி பண்றதுனா பண்ணலாம். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா விருடி சூடோமோனஸ் இதை பயன்படுத்தணும். இது இல்லாம உங்களுக்கு எக்ஸஸா அதுக்கு நியூட்ரியன்ட் கொடுக்கறதுக்கு நம்ம கூடுமான வரைக்கும் எருவுல இது எல்லாமே ஒரு ஒரு லிட்டர் கலந்துட்டு நம்ம வந்து முதல் தண்ணி பாய்ச்சும் போது செடிக்கு செடி போட்டோம் அப்படின்னா அது ஓரளவு பயிரை நல்லாவே வளர்ச்சிக்கு உதவிகரமா இருக்கும்.
1: சரி, இந்த பொட்டாஷ் சாலியபிள் பாக்டீரியா அதுவுமே நம்ம வந்து இந்த விதை நேர்த்திக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா, அது எந்த அளவுக்கு தேவை?
0: அது விதை நேர்த்திக்கு வந்து பயன்படுத்துறத விட நம்ம நீரின் வழியா இல்ல நம்ம ஃபார்ம் யார்ட் மேன்யூர் வழியாவே அதை கொடுக்கலாம் சார். இது வந்து எல்லா இந்த அசோஸ்பைரிலும் பாஸ்போ பாக்டீரியா இதோட கலந்து கொடுக்கலாம். விதை நேர்த்திக்கு மெயினா பாத்தீங்கன்னா அசோஸ்பைரிலும் பாஸ்போ பாக்டீரியா, அதுக்கப்புறம் நம்ம வந்து விருடி சூடோமோனஸ் இந்த மாதிரி உள்ள இயற்கை உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை தான்
1: பயன்படுத்துவோம்.
0: கடினப்படுத்த முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட விதைகளுக்கு மட்டும்தான், இப்ப கடலை இந்த மாதிரி சில குறிப்பிட்ட விதைகளுக்கு தான் நம்ம கடினப்படுத்தி பயன்படுத்துறோம். பயன்படுத்தினா அது நல்லா எஃபெக்டிவா தான் இருக்கும், அந்த வறட்சியை தாங்கி வளரும்.
1: அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது நீங்க சொன்னதுல நீர் மேலாண்மை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இப்ப நீர் மேலாண்மை அப்படின்றப்போ நிறைய விவசாயிகள் வந்து அங்கங்கே வந்து சொட்டு நீர் போடுறாங்க, ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் யூஸ் பண்றாங்க, அதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யலாம்? அதை மூடாக்கு மாதிரி போடுறதோ இல்ல என்னென்ன பயிர்களுக்கு அந்த மாதிரியான மூடாக்கு போடுறது பாசிபிள், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இப்ப இந்த நீர் மேலாண்மையில இந்த வருஷம் நமக்கு அது சவாலா இருக்க போறது அதுதான். இப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன அவங்க கடைபிடிக்கலாம்?
0: இப்ப குறிப்பா தென்னை வயல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தென்னை மட்டைகளை வச்சு மூடாக்கு போடலாம், பிளஸ் சொட்டு நீர் பாசனம். ஏன்னா பயிரை தக்க வச்சுக்கணும், நம்ம இந்த வறட்சியில இருந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கும் போது சொட்டு நீர் பாசனம் இல்லாம மூடாக்கும் போடலாம், தென்னை மட்டைகளை வச்சு மூடாக்கு போடலாம். அதே மாதிரி உரி மட்டைகளை மேல, அதாவது இப்படி குப்புற கவத்த கூடாது, அது தண்ணியை இழுக்கிற மாதிரி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மரத்தை சுத்தி ஒரு 500 மட்டை 400 மட்டை அப்படிங்கறத புதைச்சிட்டு இதன் மூலமா உங்களுக்கு நல்ல நீரை பிடிச்சு வச்சுக்கும். அதே மாதிரி இப்ப காய்கறி பயிர் இதெல்லாம் இருக்கு, பருத்தி வயல் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அடிக்கடி களை எடுக்க கூடாது. ஆவியா வயல்ல இருந்து ஈரப்பதம் எல்லாம் ஆவியாகும், கையால புடுங்கிட்டு அந்த களைகளை வந்து வயல்லயே மேலேயே மூடாக்கு மாதிரி போடலாம். அதே மாதிரி ஊடு பயிர் ஓர பயிர் இதெல்லாம் சாகுபடி பண்ணும்போது பூச்சிகள் மூலமா வரக்கூடிய நமக்கு தாக்குதல்ங்கிறது ஊடு பயிர் ஓரப்பயிர் அதை தாக்கிட்டு மெயின் பயிரை அழிக்காது. அதே மாதிரி நீரை தக்க வைக்கணும் அப்படிங்கும் போது வயல்ல வந்து அடிக்கடி களை எடுக்காம இருந்தாவே நமக்கு வந்து அது ஒரு அளவு நமக்கு என்ன ஈரப்பதம் இருக்கும், பிளஸ் இந்த களைகள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு போகாம ஓப்பனா விடாம அங்கேயே மூடி வைக்கிறது சிறந்தது.
1: சரி, இப்போ நீர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிறைய தகவல் சொன்னீங்க. இதுல வந்து இப்போ நீங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமானது, இப்ப நம்ம வழக்கமா டெல்டால வந்து நெல் தான் போடுறாங்கன்னா குறுகிய கால ரகம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதை தாண்டி இப்போ ஒரு சில இடங்கள்ல மானாவாரி பயிர்கள் மாதிரி போடுவாங்க. மானாவாரி மாதிரி போடுறவங்க என்னென்ன பயிர் வந்து அவங்க கவனத்துல வச்சுக்கலாம் மேம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும்?
0: மானாவாரிங்கும் போது எகெயின் குறுகிய கால பயிர்கள் தான், பயிர் வகை பயிர்களே சில பேர் மானாவாரியா போடுவாங்க, அது பயன்படுத்தலாம் பயிர் வகை. அதே மாதிரி எள்ளு இது எல்லாமே மானாவாரியா அவங்க பயன்படுத்துறாங்க. கூடுமான வரைக்கும் உரத்தை அதிகம் போடாம, ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நீர் அதிகமா தேவைப்படும், தண்ணீர் தேவை அதிகமா இருக்கும். அதனால உரத்துக்கு பதிலா கொஞ்சம் மக்கிய எருக்கள் அதோட சேர்ந்து அசோஸ்பைரிலும் பாஸ்போ பாக்டீரியா அதே மாதிரி சூடோமோனஸ் பொட்டாஸ் மொபைலைசர் அதெல்லாம் அதுல மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் போடுறது வந்து பயிருக்கு வந்து வறட்சியை தாங்கறதுக்கு சிறந்த தீர்வா இருக்கும்.
1: சரிங்க மேம், இந்த பூச்சி நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த ஆடி மாசத்துல நிறைய பேர் காய்கறி பயிர்கள் போடுவாங்க, தோட்டக்கலை பயிர்கள் நிறைய போடுவாங்க. அது இல்லாம இப்போ

0: நீண்ட கால பயிர்களாக நிறைய இடத்துல வந்து தென்னை இருக்கும், இந்த மாதிரியான பயிர்கள்லாம் இருக்கும். அதனால இந்த ஒவ்வொரு பயிருக்கு ஏற்ற மாதிரியான பூச்சி நோய் மேலாண்மையில் என்னென்ன விஷயம் அவங்க கவனத்தில் வச்சலாம், எதை எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல அவங்க எதிர்பார்க்கலாம், அதற்கு என்ன முன் தயாரிப்புகள் செய்யலாம் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லிடுங்க.
1: அதாவது தென்னையை பொறுத்த வரைக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சியான ரூகோ ஸ்பைரலிங் ஒயிட் ஃபிளை, இதோட தாக்குதல் வந்து நல்ல வறட்சி காலத்துல அதிகமா இருக்கும். இதுக்கு விவசாயிகள் ரொம்ப எளிய முறை, நம்ம வந்து நல்ல பவர் ஸ்ப்ரேயர்ல 5% வேப்பங்கொட்டை கரைசலோ, இல்லைனா நமக்கு வந்து வெறும் பவர் ஸ்ப்ரேயர்ல அதை டிஸ்லார்ஜ் பண்ணாவே போதும், பூச்சிகள் வந்து இடம் பெயர்ந்துருச்சுனாவே திரும்ப அதோட தாக்குதல் இருக்காது. இதுவே வந்து ஒரு எளிய முறைதான். இல்ல விவசாயிகளுக்கு என்னால இந்த முறைங்கிறது சிரமமா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா, வெறும் தண்ணியை நான் எதுக்கு அடிக்கணும் அப்படின்னா 5% வேப்பங்கொட்டை கரைசல், இல்லைனா 1% வேப்பெண்ணெய் கரைசல், இது மாதிரி எந்த விதமான விஷ பூச்சிக்கொல்லிகளும் அடிக்காமையே இதெல்லாம் மேனேஜ் பண்ணிடலாம். இதே காய்கறி பயிர் அப்படின்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்கம் அதிகமா இருக்கும். அது மெயினா கத்திரி அப்படின்னா வெள்ளை ஈ தாக்குதல் அதிகமா இருக்கும், வெண்டையிலையும் இருக்கும். அதே மாதிரி தத்துப்பூச்சி, பச்சை தத்துப்பூச்சி தாக்குதல் இதுல அதிகமா இருக்கும். இந்த மிளகாய் போன்ற பயிர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இலைப்பேனோட தாக்குதல் அதிகமா இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எளிய முறையா பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து கல்ச்சுரல் பிராக்டிஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு நம்ம வந்து இயந்திர முறை, அதாவது மெக்கானிக்கல் முறையில பாத்தீங்கன்னா ஒட்டும் பொறி எல்லா சாறு உறிஞ்சும் பூச்சிக்குமே, குறிப்பா தத்துப்பூச்சி வெள்ளை இது எல்லாத்துக்குமே மஞ்சள் ஒட்டு பொறி அழகா அமைக்கலாங்க. தென்னை வயல் அப்படி இருக்குன்னு வச்சிங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சி அங்க பாத்தீங்கன்னா மெயினா ரூகோ ஸ்பைர்லிங் ஒயிட் ஃபிளை தான். நல்லா மஞ்சள் கலர்ல ஷீட்டே அவைலபிளா இருக்குங்க சார். அதை வந்து ஏக்கருக்கு நல்ல பரப்பளவு தென்னையெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால 20-50 இடத்துக்கோ, இல்லைன்னா நல்லாவே ஷீட்டையே சுத்தி கட்டி விட்டுறலாம். அதை கட்டி விட்டுட்டு அதுல கிரீஸ் இல்லைன்னா விளக்கெண்ணெய் தடவிடலாம். ஒரு இடத்துல ஒரு 500 பூச்சி பிடிச்சாலுமே ஒரு பெரிய பாப்புலேஷனை நம்ம வந்து எராடிகேட் பண்ணிட்டு தான் அர்த்தம். இதன் மூலமா நீங்க வந்து இது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கிரீஸ் இல்லைன்னா விளக்கெண்ணெய் இதை வந்து திரும்ப நம்ம அப்ளை பண்ணணும். இது வந்து தென்னை மரத்துக்கு வயல்கள்ல பெரிய பெரிய ஷீட்டாவே அவைலபிளா இருக்கு, தோட்டக்கலை துறையிலயுமே இது மானியமா கொடுக்கறாங்க, இத பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம நம்ம காய்கறி தோட்டம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் ஒட்டு பொறியே அவைலபிளா இருக்கு, ஸ்டிக்கி டிராப்பாவே இருக்கு. இத வந்து பயிரோட பரப்புல இருந்து மேல 1 அடி உயரத்துல வைக்கலாம். அது இல்ல எனக்கு அந்த அளவு வாங்க வசதி இல்ல, ரொம்ப நாங்க வந்து கம்மியா தான் பயிர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த டின்னு அதே மாதிரி பிளாஸ்டிக் வாளி இதுல எல்லாம் அந்த மஞ்சள் பெயிண்ட் அடி ஒட்டிட்டு நல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு அதுல விளக்கெண்ணையோ கிரீஸ்
0: நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம்,
1: நம்மளே ரெடி பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதை திரும்ப பயன்படுத்திக்கலாம். இதுல வந்து சாறு உறிஞ்சும் பூச்சியில வெள்ளை தத்துப்பூச்சி நல்லா கவர்ந்து இழுக்கும். இலைப்பேன் இருந்துச்சுன்னா நீல நிற ஒட்டுப்பொறி, அதுக்கு வந்து நீல கலர் அடிச்சிடணும். அடிச்சுட்டு அது வயல்ல மினிமம் ஏக்கருக்கு 20, அதிகமாச்சு அப்படின்னா அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
0: அறிகுறிகளையும் எப்படி தெரிஞ்சுக்கிறதவங்க அதையும் கொஞ்சம் சொல்லிருங்க மேம்.
1: அறிகுறி அப்படிங்கும் போது இந்த எல்லாமே எளிய முறையில தென்னையில எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து RSW அதாவது சுருள் வெள்ளையோட தாக்குதல் நல்லாவே இருக்கும். பாத்தீங்கன்னா இதோட எக்ஸ்கிரீட் அதோட எச்சத்துல இருந்து ஒரு இனிப்பு சுவை வர்றது வெள்ளையோட தாக்குதல் இருக்கும். பார்த்தாலே தெரியும் எலை மேல கரும்பூசண தாக்குதல் இருக்கும். இந்த பூச்சி இலைக்கு அடியில இருக்கும். அது என்ன பண்ணும், அதோட எக்ஸ்கிரீட்டா அடுத்த இலையில மேல இருக்கும் இல்லையா, அதுல வந்து இந்த கரும்பூசண தாக்குதல் இருக்கும். இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். கரும்பூசண தாக்குதல் இருக்கு, இலை பின்னாடி பாத்தீங்கன்னா வரிசையா இந்த பூச்சி வட்டவட்டமா இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். இது வந்து உங்களுக்கு சுருள் வெள்ளை தாக்குதல் இருக்கும். இதே மாதிரிதான் வெண்டை பிற வயல்கள்லயுமே பருத்தி இது எல்லாத்திலயுமே இப்படிதான் இருக்கும்.
0: சரிங்க மேம். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரியான ஒரு பூச்சி தாக்குதல் பொதுவாக இருக்கும் பொழுது இந்த ஒருங்கிணைந்த முறையில அவங்க செய்யறதுல என்னென்ன தொழில்நுட்பங்கள் அவங்க கடைபிடித்தாங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்.
1: ஒருங்கிணைந்த முறையில பாத்தீங்கன்னா உளவியல் முறை இருக்கு, அதே மாதிரி கைவினை முறை, அதுக்கப்புறம் உயிரியல் கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் வேம்பு சார்ந்த பொருட்கள் பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் தான் கடைசி ரெசார்ட்டா என்னால வந்து இந்த பூச்சியை அழிக்கவே முடியல அப்படிங்கும் போது மட்டும்தான் ரசாயன பூச்சிக்கொல்லிகளோ பூஞ்சின கொல்லிகளோ பயன்படுத்தணும். இது வந்து இப்போதைக்கு நம்ம நாட்டுல உள்ள பிரச்சனைகள்ல மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறதுனால நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு அனைவருக்குமே பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் நாம் உண்ணும் உணவும் ஒன் ஆஃப் த காரணம். இது வந்து விவசாயிகள் தங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ தேவைக்கு அதிகமா பூச்சிக்கொல்லி மருந்து

0: பயன்படுத்துறது தான்
1: அது
0: வந்து
1: குறிப்பா தோட்டக்கலை பயிர்கள்ல
0: அதிக அளவுல.
1: பயன்படுத்துற அதிக
0: நம்ம
1: அளவு
0: கன்சியூமர்ஸும்
1: பயன்படுத்துறோம்.
0: பாத்தீங்கன்னா அதிகப்படியா தோட்டக்கலை பயிர்களில் உள்ள விளைபொருட்களை தான் அதிகமா
1: டெய்லி கன்சியூம் பண்றது,
0: டெய்லி
1: அதுதான்
0: கன்சியூம்
1: கான்செப்ட்.
0: பண்றோம், பிளஸ் ராவா கன்சியூம் பண்றோம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இளநீ அப்படியே சாப்பிடுவோம், வெண்டைக்காய் அப்படியே சாப்பிட்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பம்ப்கின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாலடுக்கெலாம் அப்படியே. இந்த மாதிரி நிறைய பயிர்களில் உள்ள இந்த பை ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரடியாக நம்ம கன்சியூம் பண்ணுறோம். இதில் விவசாயிகளுக்கு வந்து போதிய நாலேஜ் இல்லை. இதுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட்னு இருக்கு. இந்த
1: இல்ல,
0: இதெல்லாமே
1: அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம ஒரு பயிர் போட்டிருக்கோம், அதை பாதுகாத்து விலைக்கு கொண்டு போகணுன்றது தான் அவங்களோட
0: அது
1: நோக்கம். அவங்க
0: மட்டும்தான்.
1: வந்து அதில் நம்ம ரசாயனம் போடணுன்றது இல்ல,
0: ஆமாம்
1: அவங்களுக்கு காப்பாற்றணுன்றதான்
0: ஆமாம்
1: எண்ணமா இருக்கு. அப்ப
0: ஆமாம்
1: அவங்கள்ட்ட இந்த மாற்று தொழில்நுட்பத்தை நம்ம எடுத்துட்டு போறதுல தான் ஒரு சில இடர்பாடுகள் இருக்கு. ஸோ
0: ஆமாம்
1: அதுல வந்து அவங்க என்னென்ன இருக்குன்றதை நீங்க சொல்லுங்க. எப்படி அவங்க பயன்படுத்தினாங்கன்னா,
0: ஆமாம்
1: குறிப்பாக இந்த தோட்டக்கலை பயிர்கள், காய்கறி பயிர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்க வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை குறைக்கலான்றதையும் அப்படியே சொல்லிடுங்க நீங்க.
0: ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை முழுக்க குறைக்கலாம் அப்படின்னா ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறை மட்டும்தான். அது உழவியல்ல இருந்து ஆரம்பிக்கணும். உழவியல் முறை, உழவியல் முறையில நம்ம ஏற்கனவே நிறைய பேசியாச்சு. கோடை உழவு பண்றது, விதை நிறுத்தி பண்றது, வயலை சுத்தமா வச்சுக்கிறது, முந்தைய கிராப் ரெசிடியூஸ் இருந்தா அதை வந்து எடுத்து அப்புறப்படுத்துறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி பலதானிய விதைப்பு, வயலுக்கு வந்து உணவு கொடுக்கறோம், பலதானிய விதைப்பு, இந்த முறைகள் எல்லாத்தையும் பயன்படுத்துறது உழவியல் முறை. கைவினை முறை அப்படிங்கும் போது ஒரு சில வயல்கள்ல பூச்சிகள் பார்க்கறோம். அந்த பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் முட்டையா இருக்கும், சில இது பாத்தீங்கன்னா முட்டை குவியலா இருக்கும். அதை வந்து கைகளால அழிச்சோம் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 70% பூச்சிகளை நம்ம அழிச்சிட்ட மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த மஞ்சள் ஒட்டு பொறி கட்டுறது, அப்புறம் இனக்கவர்ச்சி பொறி. இப்ப வந்து குறிப்பா நெல்லுல குருத்து பூச்சி இருக்கு. குருத்து பூச்சிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்காணிப்பு பொறியா ஒரு 5 இனக்கவர்ச்சி பொறி வயலுக்கு வெளியில வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து அதுல பெண் பூச்சியோட வாசனை இருக்கும், ஆண் பூச்சி அங்க பெண் பூச்சி இருக்குன்னு வந்து கவரப்படும்.
1: எங்க கிடைக்கும் மாமா
0: இது
1: உங்களுக்கு?
0: எல்லாமே நிறைய லெபார்டரிஸ் இருக்கு. அவங்களே வந்து இப்ப ஈவன் மருந்து கடையில உள்ளவங்களே கூட இனக்கவர்ச்சி பொறி வேணும் அப்படின்னா வாங்கி கொடுக்கறாங்க. அதே மாதிரி இப்ப ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கு, அமேசான் எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. அது என்னன்னா விவசாயிகளுக்கு எந்த பூச்சிக்கு என்ன பேர்ல இனக்கவர்ச்சி பொறி வாங்கணுங்கிற ஒரு நாலேஜ் மட்டும்தான் தேவை. அவங்களே வந்து இப்ப ஸ்டெம் போரர் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்கிர்போலூர் அப்படின்னு இருக்கும்.
1: தண்டு துளைப்பான்.
0: ஆமா, அதுக்கு வந்து ஸ்கிர்போலூர்னு இருக்கும். அதை மட்டும் அவங்க என்ன பேர்ல வாங்கணுங்கறத மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டா
1: இதுக்கு அவங்களுக்கு
0: போதும்.
1: ஏதாவது தகவல் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இது குறிப்பாக இந்த ஒரு பூச்சி இல்லை இந்த ஒரு புழுனா இதற்கான இனக்கவர்ச்சி பொறிக்கு இந்த பேர் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஒரு பொதுவான தளம் மாதிரி ஏதாவது இருக்கா அவங்களுக்கு?
0: பொதுவான தளம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா NPSS ஒரு ஆப் இருக்கு. இது வந்து 2024 நம்ம பாரத பிரதமர் அவர்களால விவசாயிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆப். இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு விவசாயி ஒரு பூச்சியோ நோயோ அதை வந்து போட்டோ எடுத்து பார்க்கும்போது அதுல என்ன பிரச்சனைங்கிறது தெளிவா வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் சப்போஸ் அந்த பூச்சி வந்து அதுக்கான மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ் வரிசையா வரும். அதுல வந்து சப்போஸ் இனக்கவர்ச்சி பொறி பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இனக்கவர்ச்சி பொறி பயன்படுத்த வேண்டும்னு இருக்கும். சில சமயம் அதை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா யூஸ் கிர்போலூர் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா எங்களோட மையத்தை தொடர்பு கொண்டா கூட நாங்க என்ன பயன்படுத்தணும், என்ன மாதிரி முறைகளை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நாங்க சொல்லிடுவோம்.
1: சரி மேம், முன்னாடி பேசிட்டு இருந்ததுல இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாட்டை குறைக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க. அதுல இந்த இனக்கவர்ச்சி பொறி இதெல்லாம் சொன்னீங்க,
0: இது வந்து இயந்திர முறை.
1: இது இல்லாம வேற என்னென்ன முறைகள் இருக்கு?
0: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயந்திர முறைக்கு அப்புறம் உயிரியல் கட்டுப்பாடு. இந்த உயிரியல் கட்டுப்பாடு அப்படிங்கறது ரொம்ப சிம்பிள். ஒரு உயிரியை வச்சு இன்னொரு உயிரை நம்ம கட்டுப்படுத்துறோம். இது பாத்தீங்கன்னா முட்டையிலேயே அழிக்கக்கூடிய முட்டை ஒட்டுண்ணி குளவிகள் இருக்கு. அதே மாதிரி இறை விலங்கிகள் வயல்ல, ஏற்கனவே ஒரு வயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நன்மை செய்யற பூச்சி, நடுநிலை பூச்சி, தீமை செய்யற பூச்சி, மூணுமே இருக்கும். நன்மை செய்யற பூச்சி எல்லாமே அதுக்கு உணவா தீமை செய்யற பூச்சி தேடி வந்திருக்கும். விவசாயிகள் தனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மருந்து அடிச்சிருவாங்க, எந்த பூச்சி பார்த்தாலும் மருந்து அடிச்சிருவாங்க. அப்ப நன்மை செய்யற பூச்சும் இறந்து போயிடும். ஆனா அதை வந்து ஆய்வகத்திலேயே உற்பத்தி பண்ற இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்களுமே வந்து ஒரு மாடல் லேப் மாதிரி வச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இறை விழுங்கிகள் தயார் பண்றோம், முட்டை ஒட்டுண்ணிகள் தயார் பண்றோம். அது மட்டும் இல்லாம அதாவது பயோ பெஸ்டிசைட், அதாவது உயிரியல் பூச்சிக்கொல்லிகள், உயிரியல் பூஞ்சின கொல்லிகள். இது என்ன அப்படின்னா சப்போஸ் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி தென்னையெல்லாம் இருக்குன்னு சொன்னேன் பாருங்க, அதாவது சுருள் வெள்ளையி, அதே மாதிரி காய்கறியில உள்ள வெள்ளையி, இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வெர்டிசிலியம் லக்கானி அப்படிங்கிற ஒரு உயிரியல் பூச்சிக்கொல்லி இருக்கு. அதை ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இது என்ன பண்ணும், எந்த பூச்சியில பட்டிருக்கோ அது மேல இதோட வித்துக்களை பரப்பிடும், ஆட்டோமேட்டிக்

0: அந்த பூச்சி மேல இதோட இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லி பூஞ்சனம் வளரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பூச்சி நல்லாவே, அதாவது ஒரு நிலையான நீடித்த விவசாயத்துக்கு உறுதுணையா இது அளிக்கப்பட்டுரும். அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு நீங்க திரும்ப திரும்ப பெஸ்டிசைட் பயன்படுத்த தேவையில்லை. அதே மாதிரி பூச்சிகளை அழிக்கிறதுக்கும் பயோ பெஸ்டிசைட் இருக்கு, நோய்களை அழிக்கிறதுக்கும் ட்ரைகோடர்மா விருடி, சூடோமோனாஸ், அதுவும் பயோ பெஸ்டிசைட்ஸ் இருக்கு.
1: சரிங்க மேம், இதை தாண்டி நம்ம வந்து இப்போ இந்த வேம்பு சார்ந்த நிறைய பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தலாம்.
0: ஆமாங்க சார்,
1: இது வந்து நம்ம பூச்சிக்கொல்லிகள்னு சொல்றது இல்ல, பூச்சி விரட்டிகள்.
0: பூச்சி விரட்டிகள் தான் சார் இது, நான் முன்னாடி சொன்னது பூச்சிக்கொல்லி, அதாவது இயற்கையா இருக்கிற பயோ பெஸ்டிசைடு இதெல்லாமே பூச்சிக்கொல்லி. இது எப்படின்னா விரட்டும், அந்த வாசனை பிடிக்காம, அந்த டேஸ்ட் பிடிக்காம, பயிர்ல நம்ம ஒரு வேப்பங்கொட்டை கரைசல் அடிச்சோம்னா அந்த டேஸ்ட் பிடிக்காம அந்த பூச்சி வேற இடத்துக்கு மாறிடும். அதே மாதிரி வேப்ப எண்ணெய் அடிக்கும் போது இந்த வேப்ப எண்ணெயில ஒரு ஸ்பெஷாலிட்டி, முட்டையையும் பொறிக்க விடாம பண்ணும். அதனால இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது வந்து கரெக்டா மிக்சிங் வந்து ப்ராப்பரா விவசாயிகளுக்கு, நிறைய விவசாயிகளுக்கு வேப்ப எண்ணெய் அடிக்கிறாங்கன்னா எண்ணெய் தண்ணி கலந்து ஊத்தி அடிப்பாங்க, அப்படி செய்யவே கூடாது. அதுக்கு ஒரு ஒட்டும் பசையும் மிக்ஸ் பண்ணணும். அது காதி சோப்பை பயன்படுத்த காதி சோப்பை பயன்படுத்தினாதான் தண்ணி எண்ணெயும் ஒன்னா கலக்கும். அதை வந்து சரியான முறையில கலந்து பயன்படுத்தினா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஆடு தின்னாத இலைகள், நிறைய இலைகள் இருக்கு, ஆடாதோட வேம்பு அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்னா சேர்ந்து ஒரு அஞ்சு நாள் ஊற வச்சு அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அடிச்சாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு நல்ல நியூட்ரியன்ட் நல்லா கொடுக்கணும் அப்படின்னா பஞ்சகவ்யா, இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிக்கப்பட்டது. இதுல தலைமணி சாம்பல் இருக்கு. அது மட்டும் இல்லாம பயிர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த எல்னினோ சமயத்துல நீங்க ஸ்ப்ரே பண்ணுனா பஞ்சகவ்யா பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். தலைமணி சாம்பல், அது இல்லாம இரண்டு விதமான இரண்டாம் நிலை சத்துக்கள் இருக்கு. அது இல்லாம பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஜிப்ரலிக் அமிலம், இண்டோலசிட்டிக் அமிலம் அதெல்லாம் இருக்கு, நிறைய மைக்ரோம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பயிருக்கு ஒரு சிறந்த வளர்ச்சி ஊக்கியா, ஒரு சிறந்த ஊட்டச்சத்தை ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இதை நல்லாவே பயன்படுத்தலாம்.
1: அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சவால் தான் நமக்கு நிறைய வாய்ப்புகளையும் கொடுக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாட குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பா நம்ம இதை எடுத்துக்கலாம்.
0: ஏன்னா
1: ஒரு வகையில பார்க்கும்போது உடம்புக்கும் கெடுதல், சாப்பிடுறவங்களுக்கும் சரி, அது விவசாயிகளுக்கும் சரி. அதுக்கப்புறம் நமக்கு செலவும் ரொம்ப ஜாஸ்தியாகுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துறது, இயற்கை பூச்சி விரட்டிகள், பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாத்தையும் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நமக்கு செலவும் கம்மியாகுது, நம்ம எதிர்பார்த்த ஒரு உற்பத்தியும் நம்ம எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு, இந்த அதுவும் குறிப்பாக இப்ப நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்க இந்த வறட்சி காலத்தை சரியான முறையில நம்ம எதிர்நோக்கணும் இல்ல இதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதற்கு சரியான வழிகள் வந்து நீங்க சொன்ன இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையாக தான் இருக்கும்.
0: அது இன்னும் ஒரு விஷயம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் பாத்தீங்கன்னா சிஐபிஆர்சி ரெக்கமெண்ட் பண்ண பூச்சிக்கொல்லி மருந்துகளா பயன்படுத்தணும். பூச்சிக்கொல்லி வாரியத்துல இது வந்து அந்த NPSS ஒரு ஆப் சொன்னேன் பாருங்க, அதுல வந்து ஏதாவது ஒரு பூச்சி நோய் பிரச்சனை வருது அப்படின்னா அதுல மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ்ல போனீங்கன்னா அந்த சிஐபிஆர்சி ரெக்கமெண்டட் பெஸ்டிசைட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பல வருட ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பூச்சி சாகுமா சாகாதா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை வந்து லைசன்ஸ் உற்பத்தி பண்ணவே லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்ப போலி பெஸ்டிசைட்ஸ் பயன்படுத்தி விவசாயிகள் ஏமாறுறதுக்கு பதிலா தரமான பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தும் போது கரெக்டான டோஸ்ல பயன்படுத்தினா அவங்களுக்கு வந்து அந்த பூச்சியும் சாகும், நமக்கு பிரச்சனைகளும் ஒரே சமயத்துல முடிஞ்சு போயிடும். இல்லைனா அந்த பூச்சி சாகாது, திரும்பவும் எஞ்சிய நஞ்சு பிரச்சனை, தேவையில்லாத விஷ மருந்துகளை திரும்ப திரும்ப அடிக்கக்கூடிய நிலைமை வரும். அதுங்க அவன் தவிர்த்திடலாம் சார்.
1: சரியா அடிக்காம போனா அது ரெசிஸ்டன்ட் ஆகி வாய்ப்பு இருக்கு.
0: நிச்சயமா ரெசிஸ்டன்ஸ் வரும்.
1: சரிங்க, அப்ப இந்த எல்னினோ காலத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயங்கள், இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து அதிகமாக வரும் அப்படிங்கறத எதிர்நோக்கலாம். அதற்கான வாய்ப்பாக இந்த மாதிரியான சூழல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்படிங்கறது தான். அது நம்ம உளவியல் தொழில்நுட்பங்கள்ல ஆரம்பிச்சு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறத வந்து நம்ம கூட இருந்த பயிர் பாதுகாப்பு அலுவலர் அமுதா அவர்கள் வந்து சொன்னாங்க. இதை தாண்டி அவர்களுக்கு ஏதாவது விவசாயிகளுக்கு கேள்விகள் இருக்கு, அவங்க வந்து ஏதாவது தொடர்பு கொள்ளணும், அவங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா என்ன செய்யலாம் அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க.
0: இது ஆபீஸ் நம்பர் உங்களுக்கு கொடுக்கறேங்க சார், 0431 2420970. இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல வந்து நாங்க எந்த விதமான தொழில்நுட்பமா இருந்தாலும் பயிர் பாதுகாப்புல உள்ள தொழில்நுட்பங்களை தெளிவா எடுத்து சொல்வோம். அதே மாதிரி எங்க கிட்டயுமே பாத்தீங்கன்னா பயோ பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் நாங்க உற்பத்தி பண்றோம். விவசாயிகள் முன்னாடியே பதிவு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்க பயோ பெஸ்டிசைட்ஸும் இலவசமா கொடுக்கறோம். எல்லாமே இங்க வந்து இலவசமா தான் விவசாயிகளுக்கு. இது மன்னார்புரம் நாள் ரோடு இருக்கு இல்லையாங்க சார், அங்க EVR காலேஜ் போற ரோட்ல அங்க எங்கிட்டு வருதுங்க.
1: சரிங்க மேம், இவ்வளோ நேரம் ரொம்ப

0: முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி.
1: வாய்ப்புக்கு முத்தக்கா. நாம கோடை உழவு ஓட்டிட்டோம்.
2: ஆமா,
1: பலதானியத்தையும் விதைச்சு மண்ணையும் வளமாக்கி இருக்கோம்.
2: ஆமா பூங்கொடி, என்ன சம்பாவுக்குன்னு நீண்ட கால ரகத்தை வாங்கி இருக்கிறோம்.
1: அதே,
2: ஆனா நம்ம திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மைய பயிர் பாதுகாப்பு அலுவலர் எம் அமுதா அவங்க சொன்ன மாதிரி குருவ ரகத்தை போட்டாதான் வறட்சி காலத்தையும் நம்ம சமாளிக்க முடியும். பயிர்களை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் ஓரளவு கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும்.
1: ஆமாக்கா,
2: நான் சொல்றேன் சரிதானே?
1: சரிதா சரிதாக்கா. உளவியல் முறையில பூச்சி மேலாண்மை செய்ய விதமா தானே நாம எல்லாத்தையும் பக்கவா நில தயாரிப்பு செஞ்சிருக்கோம்.
2: அப்புறம் என்ன, இப்ப உனக்கு பயம் இல்லதானே? ரொம்ப தெளிவா பேசுற மாதிரி தெரியுது.
1: ஆமாக்கா, விதைக்கிற பயிரு கூடு வந்து சேரணும், நாலு காசு கூடுதலா எடுக்கணும்.
2: சரி சரி பூங்குடி, நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். பாரு பேசிக்கிட்டே 8 மணி, ரெண்டு பேரும் சாப்பிடலாமே. அவசரத்துக்கு வச்ச வெங்காய குழம்பு ருசியா இருக்கும்ல. வா வா.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டது, எல்நினோ காலத்தில் பூச்சி மேலாண்மை. திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மைய பயிர் பாதுகாப்பு அலுவலர் எம் அமுதா அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
4: நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். அடுத்த 5 நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நாளை முதல் எதிர்வரும் 5 புதன்கிழமை வரை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 36°C மிகாமலும் இரவு வெப்பம் 25°C ஆகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு திசையிலிருந்து வீச அதன் வேகம் மணிக்கு 4 km என்றளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40-80% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் கோழியின நோய் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் கடந்த வாரம் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த பண்ணை கோழிகள் பெரும்பாலும் நாள்பட்ட சுவாச நோய், மேல் மூச்சு குழல் அயர்ச்சி, நாட்டுக்கோழிகளில் வெள்ளை கழிச்சல் ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே பண்ணையாளர்கள் தகுந்த உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும், தடுப்பூசி செலுத்துதல், தண்ணீரில் கிருமி நாசினி அளித்தல், கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை மற்றும் தீவிர உயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள். நாளை பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் மாற்றம் தரும் மல்பெரி நேர்முகம். பங்கேற்கிறார் கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் மைய பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். நாளை 7:25 உழவர் உலகத்தில் சுயசார்பு வேளாண் காடு நேர்முகம். பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பி சுந்தர்ராஜ் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள்.
5: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெற்றது.
5: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
6: நேரம் 8:00. இனி கேட்கலாம்
7: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியா பிரிட்டன் இடையேயான உறவுகளை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்ல தொழில்நுட்பம், புத்தாக்கம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்பட உறுதி

பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமராக பதவியேற்ற ஆண்டி பர்ன்ஹாமுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்த பிரதமர், இந்தியா பிரிட்டன் விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் கிசான் சம்மான் நிதியுதவி திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டித்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், விரிவுபடுத்தப்பட்ட கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான மேம்படுத்தப்பட்ட நிதியுதவிக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவேடு சட்ட திருத்த மசோதா எந்த விவாதமும் இன்றி நிறைவேறியது. சமச்சீரான நகர்ப்புற வளர்ச்சியை உறுதி செய்ய திறமையான திட்டமிடல், வலுவான நிர்வாகம், நீர் பாதுகாப்பு மற்றும் தொடர் திறன் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வீட்டுவசதி நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார். நகர்ப்புற திட்டமிடல் தொடர்பாக நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர், திட்டமிடல், உள்கட்டமைப்பு, நிர்வாகம், சேவை வழங்கல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நகர்ப்புற மேம்பாட்டிற்கான முழுமையான அணுகுமுறையை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்தும் பணிகளை செயல்படுத்த 330 கோடி ரூபாயும், கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், மீனவர் நலத்துறைக்கு 10 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை பொழிவு, குடிநீர் விநியோகம், வேளாண் பயிர் சாகுபடி நிலை குறித்து சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் குறுவை தொகுப்பு திட்டப்பணிகளை விரைந்து முடித்திட வேளாண்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் உரங்கள் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடனும் குறித்த காலத்திலும் எவ்வித புகார்களுக்கும் இடமளிக்காத வகையிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜன் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணைய அலுவலகத்தில் இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளையும் தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் அரசு வழங்கும் என்று உறுதியளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு அரசின் விதிமுறைகளின்படி பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மாவட்டத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தில் போதைப் பொருளை முற்றிலும் ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பசுமை வாகன இயக்கம் மற்றும் கழிவுகளை வளமாக்கும் திட்டங்களை மாநில அமைச்சர்கள் டாக்டர் அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், செல்வி கமலி ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பணிகளில் பொதுமக்கள் முனைப்புடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பசுமை முயற்சிகள் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் திரு செங்கோட்டையன் வலியுறுத்தினார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை வரும் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அரியலூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் சுகாதாரமான தரமான உணவுப் பொருட்கள் பொதுமக்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படுவதை உறுதிப்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வல்வில் ஓரி விழா வரும் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மலைப்பாதையை தூய்மைப்படுத்தும் சிறப்பு முகாமை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் மகளிர் குத்துச்சண்டை 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவாரும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மெக்சிகோவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு கலியாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் எஸ்கோபார் இணை முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், உருகுவேவின் ஏரியல் இணை முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

இரவின் அமைதியில் மனதை மெதுவாக தொட்டு செல்லும் இனிய இசை திருநங்கள் 80-90களின் பசுமையான திரை இசையோடு உங்கள் மனதை மயக்கும் பாடல்களின் பயணம் இதோ தொடங்கலாமா? இரவு இசை இனிமை நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் பங்கேற்க 43 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 2 4 6 102 1 2 40 102 1

0: மனதோடு மழைக்காலமாய் இரவு இசை இனிமை கேட்டறிஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அன்னை வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கரூர் மாவட்டம் வடசேது மணிமாறன் டைலர்.
0: ஐயா என்ன பாடல் கொடுக்கலாம், கொஞ்சம் வானொலி எடுத்து தள்ளி வந்துருங்க.
1: வெளியே தான் இருக்கேன்.
0: என்ன பாடல்
1: ராசாதி?
0: பாடல் வழங்கிடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: ஓகே.

0: என்னும் பசுமையான 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: சென்னை ஊரப்பாக்கம், சிவகுமார் மேடம்.
0: சொல்லுங்க சிவகுமார் அவர்களே, என்ன பாடல் கொடுக்கலாம்
1: மேடம்? இந்த நிகழ்ச்சியில் வந்து துல்லாத மனம் சொல்லும் படத்துல இருந்து இன்னிசை பாடி வரும் இந்த பாடல்.
0: பாடல் வழங்கிடலாமா?
1: ஓகே. இந்த பாடல் சென்னை ஜோகோ நண்பர்கள் அனைவருக்காகவும்
0: பாடல் வருகிறது. இதோ

0: 8:22 நேரில் கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல என்றும் பசுமையான நினைவுகளோடு 80-90களின் பாடல்களை நேயர்விருப்ப பாடலா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும். அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்தீங்கய்யா?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் இருந்து சையதா தயார் பேசுறமா.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பாட்டு வந்து நாடோடி பாட்டுக்காரன், பாட்டு வந்து படம் வந்து நாடோடி பாட்டுக்காரன், பாட்டு வந்து ஆகாய தாமரை அருகில் வந்தது.
0: பாடல் வழங்கிடலாம். நன்றிங்கய்யா,
1: ரொம்ப நன்றி லைன் கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி.

நேர்களே, காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பா ஞாபகோதய நிகழ்ச்சி இன்றிரவு 10 மணிக்கு நேயர் விருப்பத்தில் நேயர்கள் பங்கேற்க 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு என்னோடு 246-102-1 240-102-1. இசை ரசிகர்கள் போலவே நாடக பிரியர்களும் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் சில நொடிகளில் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் வானொலி நாடக விழா 2026 எஸ் எல் நானு அவர்கள் எழுதிய இதுக்கு போய் அழட்டிக்கலாமா சென்னை ஆகாஷ்வாணி படைப்பில் கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. ஆகாஷ்வாணி சென்னை படைப்பாக இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ்.எல். நானு அவர்கள். நடிப்பு அப்பா ரமேஷ், சி. கற்பகம், பி. உமாமகேஸ்வரி, பி. ராமன், பி. வாசுதேவன் ஆகியோர். அமைப்பு கே. பவானி, எம். ரமேஷ். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம்.
2: என்னங்க என்னங்க என்ன பதிலையே காணோம், எங்க போயிட்டாரு இவரு? என்னங்க அடடடா, மனுஷனை காலையில எழுப்பி விட்டா இங்க வந்து சோஃபால இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாரு. என்னங்க என்னங்க, எழுந்துக்கிறீங்களா இல்லையா?
3: ஐயோ சரளா, இப்ப எதுக்கு நடுராத்திரியில எழுப்புற?
2: நடுராத்திரியா? மணி 7 ஆக போகுது.
3: 7 தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன? என்ன தூங்க விடு. குட் நைட்.

0: இப்ப எழுந்துக்க போறீங்களா இல்லையா?
1: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் லேட்டா எழுந்தா தான் என்னவா?
0: ஞாயிற்றுக்கிழமைனா லேட்டா எழுந்திருக்கணும்னு எந்த சட்டத்துல எழுதிருக்கு? வீட்டு வேலை நிறைய இருக்குங்க.
1: இதை பாரு சரளா, இது நியாயமே இல்லை. வாரம் முழுக்க ஆபீஸ்ல கடுமையா உழைச்சிட்டு வரேன், இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட.
0: கரெக்டு, இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். சண்டே மட்டும்தான் நீங்க வீட்டுல இருக்கீங்க, அன்னைக்காவது வீட்டு வேலையில எனக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா?
1: ஏன், வாரத்துல ஆறு நாள் நான் ஆபீஸ்ல நாயா உழைக்கிறேனே, அங்கே எனக்கு உதவியா நீ வரைய இல்லதானே? அதனால இங்கேயும் என்னால உதவி பண்ண முடியாது. குட் நைட்.
0: விளையாடாதீங்க, இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலைன்னு நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன்.
1: லிஸ்டா?
0: பால் பூத்துக்கு போய் கார்டு வாங்கறதுல இருந்து ஒற்றை அடிக்கிறது, தூசி தட்டுறது, துணி எல்லாம் இஸ்திரி பண்றதுன்னு லிஸ்ட் நிறைய இருக்கு. நீங்க இப்ப எழுந்தாதான் எல்லாம் முடிக்க முடியும். எழுந்துருங்க. அட எழுந்துருங்கண்ணா, பல்ல தேய்ச்சிட்டு வாங்க, ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வைக்கிறேன். எழுந்துருங்க, எழுந்துருங்கண்ணா.
1: என்ன சரளா, அது ஸ்கூல் வாத்தியார் பெரம்ப எடுத்துக்கிட்டு பசங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டுற. கடவுளே, நீயே கஞ்சத்தனமா வாரத்துல ஒரே ஒரு சண்டே தான் கொடுத்துருக்க, அதே சரளா இப்படி பறிக்கிறது எந்த விதத்துல நியாயம்?
0: அங்க என்ன புலம்பல்? என்னங்க, பேஸ்டும் பிரஷும் எடுத்து வச்சிருக்கேன், இப்ப வரீங்களா?
1: அப்படியே நீயே பல் தேய்ச்சறேன்.
0: விளையாடாதீங்க.
1: சரி சரி வரேன். சண்டேல யாரையும் 9 மணிக்கு குறைஞ்சி எழுப்ப கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஒரு சட்டமே போடணும்.
0: அதெல்லாம் அப்புறம் போட வைக்கலாம், இப்ப சீக்கிரம் வரீங்களா இல்லையா?
1: இரு இரு இரு வரேன். 9 மணிக்கு முன்னால எழுப்புறவங்கள கடுமையா தண்டிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்.
0: என்னது?
1: வந்துட்டேன் சொல்ல போனா, சண்டேனா சூரியனே 9 மணிக்கு முன்னாடி உதிக்க கூடாது.
0: இப்ப வர போறீங்களா இல்லையா?
2: என்ன
0: செஞ்சாம வேலைக்கு வந்துட்ட?
2: ரெண்டு வீட்ல ஊருக்கு போய்க்கிறாங்க, அதான் சீக்கிரம் வந்துட்டேன்.
0: இத பாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வேலையும் ஆகல, அதனால நீ அவசரப்படுத்த கூடாது, கொஞ்சம் நிதானமா வா.
2: மா, அப்ப வெட்டியா இருக்கணுமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
0: நீ வெட்டியா உட்காந்துருப்பியோ வெட்டாம உட்காந்துருப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. போயிட்டு கொஞ்சம் இருந்து வா, இல்ல இங்கேயே உட்காந்து டிவில சீரியல் பாத்துட்டு அதுக்குள்ள வேலையை முடிச்சிடுறேன்.
2: அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நான் போய் நம்ம கன்சுவா கண்டுக்கின்னு வரேன்.
0: கன்சுவா? அது யாரு?
2: அதாம்மா, பக்கத்து தெரு கோயில்ல மோயா நீல தும்பிக்கையோட குந்திக்கினுக்குறாரே.
0: ஓ, புள்ளையார சொல்றியா?
2: நான் வரதுங்காட்டியும் உன் வேலையெல்லாம் முடிச்சிருமா, இல்லாங்காட்டி பெஜாரா போடும், வரட்டா?
0: என்ன இப்படி அழுத்துக்கிட்டு போற? ஞாயிற்றுக்கிழமை இப்படி அவசரப்படுத்தினா எப்படி?
1: சரளா, நானும் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன், இது ரொம்ப அநியாயம். உனக்கு ஒரு நியாயம், செந்தாமரிக்கு ஒரு நியாயமா?
0: என்ன சொல்றீங்க?
1: ஞாயிற்றுக்கிழமை அவசரப்படுத்த கூடாதுன்னு செந்தாமரி கிட்ட சொல்றேன், ஆனா பாதி தூக்கத்துல நீ எழுப்பி அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு அவசரப்படுத்துறியே.
0: அதுவும் இதுவும் ஒண்ணாங்க, இது வீட்டு வேலைங்க.
1: அது மட்டும் வீட்டு வேலை இல்லாம காட்டு வேலைய?
0: இப்படி வெட்டியா கேள்வி கேட்டது போதும், உள்ள வந்து சீக்கிரம் காஃபியை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வேலையா ஆரம்பிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க?
1: இல்ல, உன் கையில சாட்டை இருக்கான்னு பாக்குறேன். சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் சாட்டையாலே அடிச்சு சிங்கத்தையும் புலியும் வேலை வாங்குவானே, அதே மாதிரிதான் இப்ப பண்ற.
0: சரி சரி சரி, என்ன வர்ணிச்சது போதும், முதல்ல எழுந்துருங்க, வேலையை ஆரம்பிங்க.
1: சரளா, உனக்கு ஒரு பெரிய தத்துவம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அருமையான தத்துவம்.
0: அப்படியா? அப்படி என்ன தத்துவம்?
1: அப்படி கேளு. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஆண்டவன் ஆண்களுக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம். ஆண்கள் வாரம் முழுக்க களைச்சு போய் வராங்கல்ல, அந்த களைப்பை போக்கிக்க ஒரு சந்தர்ப்பமாக தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவன் படைச்சிருக்கிறான். இத நான் சொல்லணுமா, பெரிய பெரிய மகான்களும் சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா?
0: அப்படியா? எனக்கு தெரியாதே.
1: எனக்கே இப்பதான் தெரியும்.
0: என்னது?
1: இல்ல இல்ல, உனக்கு தெரியாதுங்கறத இப்பதான் எனக்கு தெரியுங்கற சொல்ல வந்தேன்.
0: எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா இன்னொரு தத்துவம் தெரியும்.
1: அப்படி என்ன தத்துவம்?
0: ஆம்பளைங்க வாரம் முழுக்க ஆபீஸ்ல உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சுதந்திர தினம், குடியரசு தினம், பொங்கல், தீபாவளின்னு நிறைய லீவ் அவங்களுக்கு கிடைக்குது.
1: அதுக்கு என்னப்போ?
0: ஆனா பெண்கள் வருஷம் முழுக்க வீட்டுல மாடா உழைக்கிறாங்க, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் கிடையாது, பொங்கல் தீபாவளின்னு லீவும் கிடையாது. சொல்ல போனா அவங்களுக்கு அன்னைக்குதான் ஓவர் டைம் வேலை பார்க்கணும், ஆக பெண்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. இதன்

0: நான் சொல்லலங்க, இவ்ளோ பெரிய தத்துவத்தை பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க.
1: அப்படியா? எனக்கு தெரியாதே.
0: எனக்கே இப்பதானே தெரியும்.
1: என்னது?
0: உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும்.
1: என்ன பேசுற நீ? ஆபீஸ்ல வேலை பண்றதும் வீட்டுல வேலை பண்றதும் ஒன்னா? ஆபீஸ்ல மூளைய கசக்கி புழியும். எவ்வளவு டென்ஷனை சந்திக்கணும் தெரியுமா? கீழே இருக்கிறவங்க வேலை பண்ண மாட்டாங்க, அவங்க கிட்ட போராடணும். பாஸ் வேற தலைமையில ஏறி நிப்பாரு, அவரை சமாளிக்கணும். கிளைண்ட்ஸ் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எரிச்சல் படாம பதில் சொல்லணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். இதுக்கு நடுவில் அப்பப்போ யூனியன் பிரச்சனை வேற, அதை உடனே கவனிக்கலனா ஆஃபீஸே ஸ்தம்பிச்சு போயிடும். இவ்வளவு பிரச்சனைகள் ஆஃபீஸில் தெரியுமா உனக்கு? இதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் கொடுத்து லீவ் கொடுக்குறாங்க.
0: கரெக்டுங்க, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. ஆஃபீஸில் கடுமையாக தான் உழைக்கிறீங்க. ஆனால் பாருங்க, வீட்டில் நாங்கள் உடம்பு முடியுதோ முடியலையோ அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுந்து பால் வரலனா அதுக்கு ஏற்பாடு பண்ணி, காலையில காஃபி சாப்பிடலனா உங்க மூடு ஆஃப் ஆயிடும் பாருங்க. அப்புறம் டிஃபன் பண்ணி, காய்கறி நறுக்கி, சமையல் பண்ணி, உங்களுக்கு டப்பா கட்டி கொடுத்து, இதுக்கு நடுவுல 1008 ஃபோன் கால், அது வேணுமா இது வேணுமான்னு. அப்புறம் துணியை துவச்சி செந்தாமரம் வரலனா 10 பாத்திரம் கழுவுறதுலேருந்து வீடு பெருக்கி துடைக்கிறது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு, துணியை காய போட்டு அது காஞ்சபுரம் மடிச்சு வச்சு, அப்பப்பா மளிகை கடைக்காரரு, பேப்பர் காரரு, கேபிள் காருன்னு இவங்களெல்லாம் டீல் பண்ணிட்டு, வீட்டுக்கு வர விருந்தாளியும் கவனிச்சுக்கிட்டு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் அனுசரிச்சு போறது
1: தான். அடிக்கிட்டே போற?
0: இல்லங்க, வீட்டுல நாங்களும் இவ்வளோ வேலை விடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு நாள் லீவ் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா?
1: ஏதோ வீம்புக்கு பேசுறனே, நீ சொல்ற வீட்டு வேலைகளா விரல் சொல்லுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சுலபமா பண்ற வேலைகள். ஆனா ஆபீஸ் வேலைகளை சமாளிக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்.
0: நீங்க சொல்றது தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. ஆபீஸ் வேலை மாதிரியே வீட்டு வேலையை சமாளிக்கிறதும் கஷ்டம் தாங்க.
1: ஒத்துக்க முடியாது, ஆபீஸ் வேலை தான் கஷ்டம்.
0: நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? ஒரு டீல் வச்சுப்போமா?
1: டீலா?
0: சரி, சவால்னே வச்சுக்கங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன். சமையல்ல இருந்து எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நீங்க சொன்னீங்களே விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு ரொம்ப சுலபமா பண்ற வீட்டு வேலைகள், அதை நீங்களே சமாளிங்க பாப்போம்.
1: என்னால முடியாதுன்னு நினைச்சியா?
0: நான் எங்க அப்படி சொன்னேன்? கண்டிப்பா உங்களால முடியும், அதை நிரூபிச்சு காட்டுங்க. இன்னைக்கு முழுக்க நான் எதுலையும் தலையிட மாட்டேன். வீட்டுல யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க தான் சமாளிக்க போறீங்க. என்ன சொல்றீங்க?
1: ஓகே ஓகே, சவால நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன்.
0: என்ன கண்டிஷன்?
1: நான் சவால ஜெயிச்சா இனிமே ஞாயிற்றுக்கிழமையிலயோ லீவ் நாள்லயோ என்ன 9:30 மணிக்கு முன்னாடி எழுப்பவே கூடாது. வீட்டுல இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணு ஆர்டர் பண்ண கூடாது.
0: அவ்வளவுதானே கண்டிஷனுக்கு? நானும் ஓகே. அதே சமயத்துல எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு.
1: என்னது?
0: நான் சவால்ல ஜெயிச்சா இனிமே வாரம் ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு வீட்டு வேலையில இருந்து லீவ் கொடுத்தே ஆகணும்.
1: ஓகே ஓகே. ஆனா பாவம், உனக்கு வாரம் ஒரு நாள் லீவ் கிடைக்கவே போறது இல்ல.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: சவால்ல கண்டிப்பா நான் தானே ஜெயிக்க போறேன்.
0: சரி சரி, ஆல் தி பெஸ்ட்.
1: எனக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ தேங்க் யூ. போனா போறது. உனக்கும் ஆல் தி பெஸ்ட்.
0: ஓ, அவ்வளவு கான்ஃபிடண்டா உங்களுக்கு?
2: அம்மா அம்மா,
1: கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, அடுப்புல கறி போட்டிருக்கிறேன், கிளறி கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, யார்ப்பா நீ?
2: அம்மா இல்லைங்களா?
1: ஏன், அம்மா கிட்ட தான் பேசுவீங்களோ, எங்ககிட்டலாம் பேச மாட்டீங்களோ?
2: அது இல்ல.
1: யார்ப்பா நீ?
2: பேப்பர் கடைக்காரருங்க.
1: அதான் காலையிலே பேப்பர் பையன் போட்டு போயிட்டானே.
2: அதுக்காக வரல, போன மாசம் பேப்பருக்கு காசு வாங்க வந்திருக்கேன்.
1: காசா?
2: என்ன காசான்னு கேக்குறீங்க? நீங்க அம்மாவை கூப்பிடுங்க.
1: அது என்ன அம்மாவை கூப்பிடுறது? அதெல்லாம் கிடையாது, எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு.
2: சொல்றதுக்கு எதுவும் இல்ல, இந்தாங்க பேப்பர் பில்லு 320 ரூபா.
1: 320 ரூபாயா?
2: ஆமா சார், அம்மாவுக்கு தெரியும், நீங்க அம்மா கிட்ட கேளுங்களேன்.
1: மறுபடியும் சொல்றேன், எதுவா இருந்தாலும் எங்கிட்ட தான் பேசணும்.
2: சரிங்க, உங்ககிட்டயே பேசுறேன், பணத்தை எடுங்க.
1: இந்த பாரு, அது எப்படி 320 ரூபான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்.
2: தினம் இங்கிலீஷ் தமிழ்னு 2 பேப்பர் வாங்குறீங்க, அதான் 320 ரூபா.
1: போன மாசம் 3 நாள் பண்டிகை லீவு, அன்னைக்கெல்லாம் பேப்பர் வரல, அதுக்கெல்லாம் காசை கழிக்கணும். கழிக்காம அப்படியே பில்ல போட்டா எப்படி?
2: அது வந்துங்க.
1: நான் யார் தெரியுமா? எங்க ஆபீஸ்ல கோடி கோடியா

0: நம்ம பரவலும் அங்கேயே 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். என்ன யாராலும் ஏமாத்த முடியாது.
1: சரிங்க.
0: என்ன சரிங்க? நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன். 2 நாள்னா கிட்டத்தட்ட 9 ரூபாய். அந்த 9 ரூபாய சம்பாதிக்க நான் எவ்வளவு மூளைய கசக்கி பிழிஞ்சு உழைக்கிறேன் தெரியுமா?
1: இல்ல சார், அம்மா
0: அம்மாவாது அப்பாவாது அதெல்லாம் தெரியாது. 9 ரூபாய் கழிச்சாதான் உனக்கு பணம் தர முடியும். இல்லைனா இடி ஏமாத்துறதுக்கு உன் பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏமாத்து பெருவிடி. அதோட
1: சார் அந்த பில்ல கொண்டாங்க.
0: அந்த பயம் இருக்கட்டும். இந்த பிடி பில்ல மாத்தி கொடு.
1: மாத்தி கொடுக்கறதா? நான் அம்மா இருக்கும்போது வந்து பில்ல கொடுத்து பணம் வாங்கிக்கிறேன். மேட்ரு புரியாம பெருசா பேச வந்துட்டாரு ஆடிட்டர்.
0: ஐயோ என்ன இப்படி மரியாதெல்லாம் பேசிட்டு போறான்.
2: ஏங்க அவன் பில்ல நீட்டினா பணத்தை கொடுக்க வேண்டியது தானே?
0: அவன் இஷ்டத்துக்கு பில் போட்டு நம்மள கொள்ளையடிப்பான். அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு இது. இப்படி கணக்கு பார்க்காம எல்லாருக்கும் அள்ளி வீசறதுனால தான் நம்ம பட்ஜெட்ல துண்டு விழுந்து மாச கடைசியில விழி பிதுங்க வேண்டியதா இருக்கு.
2: பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா?
0: பெருசா என்ன பேச போற?
2: பேப்பர் கடைக்காரு ஏற்கனவே என்கிட்ட வந்து பேசியாச்சு. பேப்பர் போடாத நாளுக்கெல்லாம் பணத்தை கழிச்சுதான் அவர் பில்லு போட்டு கொடுத்திருக்காரு. அன்னைக்கே காசு கொடுத்துருப்பேன், ஆனா சில்லற இல்ல. அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டாரு. அது மட்டும் இல்லங்க, நீங்க சொன்ன மாதிரி 9 ரூபாய் இல்ல, தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 18 ரூபாய் கழிச்சிருக்காரு. உங்க ஆபீஸ்ல 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை யாரால ஏமாத்த முடியும்? இதெல்லாம் ஏமாத்துறோம்.
0: சரி சரி சரி, அந்த பேப்பர்காரன் இதை என்கிட்ட சொல்லிக்கலாம்ல?
2: அவரு எங்க பேச விட்டீங்க? ஏதோ எல்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி விடாம அவனை கத்திட்டு இருந்தீங்க. உங்க ஆபீஸ்ல கத்தி வேலை வாங்கலாங்க, ஆனா இங்க வீட்ல கத்தினா வேலைக்காகாது. கத்தாம சாதுரியமா பேசிதான் வேலை வாங்கணும்.
0: ஓ, எனக்கே பாடம் எடுக்கிறியா? எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு முழுக்க லீவுன்னு தானே சொல்லியிருக்க? அப்ப வாய மூடிக்கிட்டு பேசாம உட்காரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னது இப்படி மூக்க உறிஞ்சற?
2: இல்லங்க, ஏதோ தீர வாசனை வரல.
0: நான் சொன்ன மாதிரி சாமர்த்தியமா வீட்டு வேலைகளை கவனிக்கிறேனே, அதை பார்த்து உன் வயிறு எரியுது. அதுதான் அந்த தீஞ்ச வாசனை.
2: இல்லங்க, கிச்சன்ல இருந்து தான் அந்த தீஞ்ச வாசனை வருதுன்னு நினைக்கிறேன்.
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது எப்படி கிச்சன்ல இருந்து? ஐயோ,
2: எங்க ஓடுறீங்க? என்னங்க என்னங்க என்ன ஆச்சு?
0: இல்ல சொல்ல, அது வந்து அடுப்புல கோஸ் கறி வச்சிருந்தேனா?
2: ஆமா, அதுக்கு என்ன இப்போ
0: கறி? நிஜமாவே கறியா எடுத்து பேப்பர் காரோட பேசிக்கிட்டு இருந்ததுல அடுப்புல வச்சிருந்த கறிய மறந்தே போயிட்டேன்.
2: என்னங்க நீங்க இப்படியா மறந்து போவீங்க? அடுப்புல வேலை பண்ணும் போதுதான் இப்படிதான் பேப்பர் காரு பால் காரு கேபிள் காருன்னு எல்லாரும் வருவாங்க. எல்லாத்தையும் சமாளிக்கணுங்க, அதாங்க சாமர்த்தியம்.
0: போதும் போதும், நிறுத்து. வந்து வேணும்னு தான் கோஸ்கரிய தீய விட்டேன். தீய விட்ட கோஸ்கரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஓ அப்படியா? முதல்ல உங்க முகத்தை தொடச்சுக்கங்க.
0: எதுக்கு?
2: அசடு வழியுது.
3: சரளம்மா சரளம்மா, கன்சுக்கு இன்னைக்கு ரொம்ப சூப்பரா அலங்காரம் பண்ணிக்கிறாங்கம்மா, நீயும் போய் கண்டுகிடுவா. சரி வேலைய ஆரம்பிக்கலாமா?
0: நோ நோ நோ நோ நோ நோ, இப்பெல்லாம் நீ வேலை பண்ண முடியாது. சமையல் வேலையே இன்னும் முடியல, அப்புறம் தான் பாத்திரம் போட முடியும். போயிட்டு அப்புறம் வா, அப்புறம் வா.
3: சார் அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சார், இன்னைக்கு எனக்கு வேற வீட்டில் வேலையே இல்லை.
0: அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எங்க வீட்டில் இப்போ நீ வேலை பண்ண முடியாது.
3: நீங்க சரளம்மாவை கூப்பிடுங்க, நான் அவங்க கையில பேசிக்கிறேன்.
0: என்ன பெரிய சரளம்மா, இந்த வீட்டில் நான் சொல்றதான் நீ கேட்கணும்.
3: என்ன சார் இவ்ளோ ரஃப்பா பேசுறீங்க? அதெல்லாம் முடியாது சார்.
0: நீ என்ன இப்படி எழுந்து பேசுற? கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல.
3: முடியாது சார், ஓனுனா இப்பயே வேலையை முடிச்சுக்கின்னு போறேன், அதுவும் சரளம்மாக்காக. வானானா நான் என் வீட்டுக்கு போயினே இருக்கேன்.
0: அதெல்லாம் வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போகவே முடியாது. ஆமா, வேலை பண்ணாம சம்பளம் மட்டும் வாங்கலாம்னு பாக்குறிய? விடமாட்டேன் விடமாட்டேன்
3: சார். என்ன சார் ஏமாத்து வேலை அது இதுன்னு கூவுற?
0: இத பாரு, வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போக முடியாது. வெயிட் பண்ணி வேலையை முடிக்கிற.
3: முடியாது சார். சரி, என்ன பஜாரன ஆளகிறிய? இதுக்கு ஏன் புருஷனே தேவலாம் போலகுதே. நீ தர மாட்ட.

0: போவா சார்லாமா, உன்னை எப்படிதான் சகிச்சுக்குதோ நான் வாரேன். எங்க வர்றது? நான் என் வீட்டுக்கு போறேன் போ.
1: தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி நான் செந்தாமரை கிட்ட பேசணும்ல.
2: நீ ஒண்ணும் பேச வேண்டாம், வேலை பண்ண முடியாதுன்னு போயிட்டா போகட்டுமே. இவ இல்லைன்னா உலகமே அஸ்தமிச்சு போயிடுமா?
1: உலகம் அஸ்தமிச்சு போயிடாதுங்க, ஆனா சமையல் அறையில சிங்க்ல பாத்திரம் குவிஞ்சு போயிடும். எனக்கு வேற லீவ் கொடுத்துட்டீங்க, பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாவம், எல்லா பாத்திரத்தையும் நீங்க தானே தேய்ச்சி
2: கழுவணும்.
1: வீட்டை கூட்டுறது கூட அப்புறமா பண்ணிக்கலாம். என்ன, வீடு முழுக்க ஒரே தூசியா இருக்கும். தூசுல நடந்தா கைகாலாம் அரிக்கும். பரவாயில்லையா?
2: எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்.
1: சரிங்க, சமையல் ரெடியா? வயித்த ரொம்ப பசிக்குதுங்க.
2: வயித்த பசிக்காம கைகால பசிக்கும். எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்பதான் ஜவ்வரிசி சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு.
3: யார்
2: பாணி, உனக்கு என்ன வேணும்?
3: சார், மளிகை சாமான் கொண்டு வந்திருக்கேன் சார்.
2: நான் மளிகை சாமான் எதுவும் கேட்கலையே.
1: சரி சரி, இருங்க இருங்க இருங்க. நான் தான் மாச மளிகை சாமான ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை சரி பார்த்து வாங்கணும்ல.
2: நோ, டோன்ட் இன்டர்ஃபியர், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம உட்கார்.
3: சார், என்னங்க சார் லிஸ்ட்டு?
2: என்னது லிஸ்ட்டு
3: சார்? சாமான் லிஸ்ட்டு சார், ஒவ்வொன்றா படிங்க, சரி பார்த்துக்கலாம்.
2: என்னப்பா இது, என்னமோ கோழி கிரிக்கிற மாதிரி இருக்கு, ஒன்றும் புரியலப்பா. என்னது இது?
3: தமிழ் தான் சார், நல்லா பாருங்க.
2: தமிழா? ஓ, தமிழா? ஆமா, இது என்ன ஊப்பா காப்பா பாப்பா ஊக்கும், இதெல்லாம் எங்க வீட்டு சாமானுங்க இல்லையாப்பா. வேற யாருக்கோ போக வேண்டியது இங்க கொடுத்துருக்குற
3: சார். இந்த வீட்டு சாமான் தான் சார்.
2: நான் ஊப்பா பீப்பாலாம் ஆர்டர் பண்ணல
3: சார். ஊப்பானா உளுத்த பருப்பு, காப்பானா கள்ள பருப்பு,
2: பாப்பானா
3: பாசி பருப்பு சார்.
2: மாட்டிக்கிட்டேன் இந்த பாரு, வசமா மாட்டிக்கிட்டேன்.
3: என்ன,
2: நீ கொடுத்த லிஸ்ட பாரு. முதல்ல ஒரு ஊப்பா, அதாவது உளுத்தம் பருப்புக்கு பில் போட்டிருக்க. ஓகே, இங்கே பாரு. ஆ, மறுபடியும் கீழே அங்கே ஒரு ஊப்பாக்கு பில் போட்டிருக்கியே. இப்படி ஃப்ராட் பண்ணி எங்களை கொள்ளையடிக்கலான்னு பார்க்குறியா? விடமாட்டேன் விடமாட்டேன். நான் யார் தெரியுமா
3: சார்? அந்த பில்லை கொஞ்சம் கொடுங்க.
2: என்ன
3: கொடுங்க சார்? நீங்கள் சொன்ன மாதிரி மேலே இருக்கிறது ஊப்பா, அப்படின்னா உளுத்தம் பருப்பு தான். ஆனால் கீழே இருக்கிறது ஊப்பா இல்லை, உப்பு. ஊப்பாவுக்கும் உப்புக்கும் வித்தியாசம் தெரியல சார் உங்களுக்கு?
2: நினைச்சேன் அது உப்பா தான் இருக்கும் நினைச்சேன். ஏன்னா விலையில வித்தியாசம் இருக்கு. இனிமே இது போல பில்லெல்லாம் கூடாது. உலகமே மாறிட்டு இருக்குப்பா. இனிமே தெளிவா கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு வேணும், இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உங்க பேர்ல ஆக்ஷன் எடுத்து உங்க கடையை சீல் வைக்க ஏற்பாடு பண்ணிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் யார் தெரியுமா
3: சார்? அந்த பில்ல கொஞ்சம் கொடுங்க.
2: எதுக்கு எதுக்கு எதுக்கு
3: கொடுங்க சார் சொல்றேன்.
2: என்ன, மளிகை சாமான்கள் பையோட கிளம்புறானவன்? டேடே நில்லுடா நில்லுடா
3: சார், எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துட்டு போறேன்.
2: அதெல்லாம் முடியாது, எங்க வீட்டுக்கு மளிகை சாமான் கொண்டு வந்தாச்சு, அதை வச்சுட்டு போ.
3: முடியாது சார், முடியாது. எப்போ எங்க கடையை சீல் வைக்கிறத பத்தி பேசுனீங்களோ, இனிமே நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மேற்கொண்டு எதா இருந்தாலும் எங்க முதலாளி கிட்ட வந்து பேசிக்கங்க.
2: என்ன முதலாளி கிட்ட பேசுங்க? நான் யார் தெரியுமா?
1: எங்க எங்க எங்க கொஞ்சம் சும்மா இருங்க.
2: என்ன என்ன சும்மா இருக்கிறது, நான் யாருன்னு இவனுக்கு காட்ட போறேன்.
3: நீங்க யார் ஆவலான்னு இருங்க சார், அதை பத்தி நான் இருக்கிற. ஓகேவா?
2: ஆஃப்டர் ஆல், கடையில வேலை செய்யற பையனு உனக்கு இவ்வளவு திமிர?
1: ஏங்க சும்மா இருங்களேங்க.
2: நீ சுமாரு, மணிகை சம்பளம் எடுத்துட்டு
3: போறேன் ஆனா ஒண்ணு சொல்லிட்டு போறேன், இதை நான் சும்மா விட மாட்டேன்.
1: என்னங்க நீங்க அவனை இப்படி விரட்டி அனுப்பிச்சிட்டீங்க? மளிகை சாமான் எல்லாம் எடுத்துட்டு போறான் பாருங்க.
2: நான் வெரைட்டி அடிச்சதுதான் உனக்கு தெரியல, அவன் தப்பு தப்பா நடந்துகிட்டது தெரியலையே.
1: மளிகை சாமான எடுத்துட்டு போயிட்டான், இப்ப என்ன பண்ண போறீங்க?
2: உலகத்துல இவன் கடையை விட்டா வேற கடையே கிடையாத. அதான் இப்ப தெருக்கு தெரு சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்காங்களே, போய் வாங்கிட்டா போச்சு.
1: தாராளமா வாங்குங்க, 2000-3000 அதிகம் செலவு பண்ணுவீங்க. ஏற்கனவே பட்ஜெட்ல துண்டு வேஷ்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே பாத்துக்கங்க. இதுல நான் தலையே இட மாட்டேன். இந்த ஒரு நாள் கூத்துலயே இவ்ளோ கலாட்டாவா?
2: இது கலாட்டா இல்ல, தப்பு தப்பா நடக்கறத சரி பண்றேன், சிஸ்டம் சரி பண்றேன்.
1: இத பாருங்க,
2: எதுவும் பேசாத, எனக்கு எல்லாம்

0: தெரியும், எல்லாத்தையும் நானே சரி பண்றேன். வேண்டும் வேண்டும்
1: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
0: வேண்டும் வேண்டும்
1: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
0: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
2: என்னங்க அங்க என்ன சத்தம்?
0: என்ன கேட்டா நான் இங்க தானே இருக்கேன். வேண்டும் வேண்டும்
1: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
0: வேண்டும் வேண்டும்
1: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
2: பாத்தீங்களா, நீங்க மன்னிப்பு கேட்கணுமாமே.
0: நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்?
2: என்ன கேட்டா நானும் இங்க தானே இருக்கேன், நீங்களே வெளியில போய் பாருங்க.
1: மன்னிப்பு கேட்கலன்னா விடமாட்டோம்.
0: நிறுத்துங்க,
1: முன்னால ஆயிரக்கணக்கா எங்க ஆளுங்க வந்து நிப்பானுங்க. என்ன சரிதானா?
0: நிக்கிறது மட்டும் இல்ல, கோஷம் போடுவாங்க, தர்ணா பண்ணுவோம், போலீஸ் வரும், அப்புறம் எல்லா மூலையிலும் ஸ்பீக்கரை போட்டு மைக் செட்ல வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும்.
1: வெளியில
0: மைக்லயும் உங்களால முடிஞ்சத பாத்துங்க. இன்னும் எண்ணி 10 நிமிஷத்துல இன்னும் நடக்குது முடியுமா? போலாம்
1: வரண்டா தம்பி, செல்லுல ஒரே ஒரு மிஸ்டு கால் அவ்வளவுதான். ஒரே கிருகலாக்குது போலகுதே, வாடா போலாம்.
0: போங்கடா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்.
2: என்னங்க நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. நீங்க மட்டும் மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்லாம போயிருக்கும் பாருங்க.
0: என்ன, எனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லைன்னு நினைச்சிய? என்னால மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது.
1: சரளம்மா, சரளம்மா
2: வந்துட்டேன். சேர்ந்தாமரே
1: சரளம்மா, எல்லார் வீட்லயும் வேலை முடிச்சுட்டேன், உங்க வீட்டுல மட்டும்தான் பாக்கி.
2: சேர்ந்தாமரே, ஒரு அரை மணி நேரம் அப்படி உட்காந்து டிவிய பாரு, இல்ல உன் கன்சுவை 4 சுத்திட்டு வா, அதுக்குள்ள அடுப்புல இருக்க வேலையெல்லாம் முடிஞ்சிடும்.
1: என்னம்மா நீ, இன்னைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு போய் பசங்களை கவனிக்கலான்னு பார்த்தேன்.
2: அடடா, பசங்கன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, உன் சின்ன பையனுக்கு டியூஷன் கேட்டிருந்தல்ல, பக்கத்து தெருவில் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி தராங்களாம். உன் பையனை அங்கே சேர்த்து விட்டுரு, நான் வேணா கூட்டிகிட்டு போகிறேனே.
1: அப்படியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, அவன் நல்லா படித்து வரணும், அதான் எனக்கு வேணும். சரி சரி, நீ பொறுமையாக வேலையை கவனி. 6 நம்பர் அம்மா கூப்பிட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு வர.
2: சரி செந்தாமர, நீ போயிட்டு வா.
0: மறுபடியும் நான் சொன்ன போது நீ நம்பல, இப்ப அது நடந்திருக்கு.
2: என்ன சொன்னீங்க, என்ன நடந்துருச்சு?
0: ஏதோ நான் மன்னிப்பு கேட்கணும், கும்பல கூட்டுவோம், அது இதுன்னு மிரட்டிட்டு போனாங்களே செந்தாமரையும் இந்த மளிகை கடைக்கார பையனும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தைரியம் கிடையாதுன்னு நான் சொன்னேன்ல, ஆனா நீ நம்பல. இப்ப பாத்தியா, இப்ப பாத்தியா, அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம எனக்கு பயந்து திரும்பி வந்திருக்காங்க.
3: என்னது, உங்களுக்கு பயந்தா?
0: ஆமா, எனக்கு பயந்து தானே பொட்டி பாம்பா அடங்கி வந்திருக்கிறீங்க.
3: ஆடச்சி, நாங்க வந்திருக்கிறது அம்மாவுக்காக, அவங்க வார்த்தைக்காக, உங்களுக்காக இல்ல.
0: என்ன சொல்றீங்க?
3: நானும் செந்தாமரை அக்காவும் சொன்ன மாதிரியே இங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து கோஷம் எழுப்பி உங்களோட வழி பண்ணலான் தான் இருந்தோம். ஆனா சரளம்மா தான் எங்ககிட்ட வந்து பேசி எங்களை சமாதானப்படுத்துறாங்க. அவங்க மட்டும் வந்து பேசி இருக்கலன்னா இந்நேரம் உங்க கதை கண்டல் தான். சரளம்மாவால நீங்க தப்பிச்சீங்க.
0: இது என்னடா புது கதை?
3: இது கதை இல்லை, நிஜம். ஒன்னே ஒன்று சொல்றேன், கேட்டுக்குங்க. இனிமே அனாவசியமா எந்த மேட்டர்லையும் வேணாம், எங்க மேட்டர்ல தலையிடாதீங்க. நாங்க அம்மா கிட்ட டீல் பண்ணிக்கிறோம், பட்டா.

0: எதுக்கு இப்ப சிரிக்கிற? எதுக்கு எதுக்கு இருக்க?
1: சிரிக்க கூட உங்க பர்மிஷன் கேட்கணுமா?
0: தெரியும் நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு. தெரியும் செந்தாமரை மடிக கடைக்கார பையன் அவங்க காலில் வந்து சரண்டர் ஆகி எனக்கு எதிராக இப்படி எல்லாம் பேச வச்சிருக்க, இதனால ஜெயிச்சிடும்னு மனசுல ஒரு நினைப்பு வேற. அதுதானே
1: இத பாருங்க, நான் யார் காலையும் விழல, யார்கிட்டயும் சரண்டரும் ஆகல.
0: நீ சரண்டர் ஆகாம தான் இப்படி பேச போறானுங்களா?
1: அப்படி ஏன் பேசினான்னு நீங்க தான் அவங்க கிட்ட கேட்கணும்.
0: அதான் சொல்லிட்டேனே, நீ அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசிட்டேன்னு, அதாவது சரண்டர் ஆயிட்டேன்னு.
1: சரண்டர் ஆகலங்க, அவங்களோட சங்கடத்தை புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்படி ஆளுங்களை கூட்டிட்டு கோஷம் போட்டா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு உங்க ரெண்டு பேர் பேர்லயும் பிரச்சனைக்காரங்கன்னு முத்திர விழும். அப்புறம் இருக்கிற வேலை போறது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் வேலை கிடைக்கிறதும் கஷ்டம். வேலை கிடைக்கலனா எதிர்காலமே போய் குடும்பத்தோட நடுத்தருவுல நிக்கணும் அப்படின்னு புரிய வச்சேன். அவ்வளவுதாங்க, நிலைமைய புரிஞ்சுகிட்டு வழிக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே.
0: வந்து
1: இத பாருங்க, ஆபீஸ்ல நீங்க 100 பேரை திறமைய சமாளிக்கலாம். அவங்க கிட்ட உங்க அதிகாரத்தை காட்டி வேலை வாங்கலாம். நல்ல வேறக்காரன்னு பேர் எடுக்கலாம். ஆனா ஆபீஸ் வேலை வேற, வீட்டு வேலை வேற. வீட்டுல நான் சந்திக்கிறதெல்லாம் அதிகமா படிக்காதவங்க, இல்ல படிப்பறிவே இல்லாதவங்க. அவங்க கிட்ட அவங்க வழியில போய் தாங்க வேலையை வாங்கணும். ரொம்ப கண்டிப்பாவும் இருக்க கூடாது, அதே சமயத்துல ரொம்ப இடமும் கொடுக்க கூடாது.
0: சரி சரி, கடைசியா என்னதான் சொல்ல வர?
1: வீட்டு வேலைங்கிறது ஷேரிங் தாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. இன்னும் சொல்ல போனா கணவன் எந்த உதவியும் செய்ய வேண்டாம், உதவி பண்ற மாதிரி சும்மா கொஞ்சம் பாவலா கட்டினா கூட போதும். அந்த சந்தோஷத்திலேயே மனைவி சலிப்பில்லாம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. இதுதாங்க யதார்த்தம். அதனால என்னால முடியும் உன்னால முடியுங்கிற சவாலே தேவையில்லைங்க.
0: சரளா, என்ன மன்னிச்சிரு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இன்னைக்கு உனக்கு லீவ் விட்ட மாதிரி ஜென்மத்துக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இனிமே உனக்கு நோ லீவ், 365 நாளும் நீ ஆன் டியூட்டி. ஓகே?
1: அதுதான் இந்த சரளா கிட்ட நடக்காது.
0: என்னது,
1: வருஷத்துல உங்களுக்கு இவ்வளவு நாள் லீவுனு ஆபீஸ்ல கொடுக்கற மாதிரி எனக்கு இவ்வளவு நாள் லீவுனு நீங்க கொடுக்கணும்.
0: லீவா?
1: எதுவும் பேச கூடாது. இப்போ ஆடி பண்டிகை வரப்போகுது, என்ன பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க?
0: ஐயோ சரளா, அதெல்லாம் வேண்டாமே.
1: என்ன வேண்டாம், சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா?
2: வானொலி நாடக விழா 2026 இதுவரை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் SL நானு அவர்கள். நடிப்பு குடும்பத் தலைவராக அப்பா ரமேஷ், குடும்பத் தலைவியாக சி கற்பகம், வீட்டு வேலை செய்யும் செந்தாமரையாக வி உமா மகேஸ்வரி, மளிகை கடைக்காரராக பி ராமன், செய்தித்தாள் விநியோகிக்கும் நபராக பி வாசுதேவன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தென்றலின் வீதியில் உலாவரும் தேனிசை கானங்கள், இது இனிய ராகம்.

0: MSME கனெக்ட் 2026 பற்றி திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் முனைவர் ஜி அகிலா அவர்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். இங்க என்ஐடி திருச்சியில நாங்க MSME கனெக்ட் 2026 ப்ரோக்ராம் இன்றோ நாளையோ இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்ல இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி நிறைய அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அருமையான நிகழ்ச்சி. தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கும் நல்ல ஒரு கனெக்டான அது ப்ரோக்ராம். ஸோ இங்க இன்னண்ட் அரௌண்ட் திருச்சிராப்பள்ளி இருக்கிற எல்லா சிறு ஒரு தொழில் முனைவோர்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்திட்டு கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தேவையான ஏதாவது உதவி வேணும்னாலும் இங்க ரெடியா அவைலபிளா இருக்காங்க. MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் அவங்க நம்மளோட இருக்காங்க. இதோட இல்லாம இந்த ஜெம் போர்ட்டல்ல நம்ம எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தனாலும் அதையும் கிளாரிஃபை பண்றதுக்கு இங்க ஒரு தனி ஸ்டாலே வச்சிருக்காங்க. சோ எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு உங்களோட தொழிலை நகர்த்தணும்ன்றது என்ஐடி திருச்சியோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா என்ஐடி திருச்சி திருச்சியின் பெருமை.
0: குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்று வரும் MSME கனெக்ட் 2026 பற்றி இதுவரை விளக்கினார் திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் முனைவர் ஜி அகிலா அவர்கள்.
2: இடைவிடா இசை மழையால் நம் இதயங்களை நினைத்துச் சொல்லும் இது இனிய ராகம்.

இரவின் மடியில் இனியதோ இசை பயணம். உங்கள் நினைவுகளில் நிழலாடும் தேனுமுத கானங்களை கேட்டு ரசிக்கலாம் இப்போது ஞாபகம் பர்தே நிகழ்ச்சியில் திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: ஒரு பாடல் ஆயிரம் நினைவுகள். ஞாபகூர்தி நிகழ்ச்சி கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். இனிப்புல இருந்ததுக்கு நன்றி
1: மேடம்.

0: வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபக வர்த்தை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பப்பாளர் தெரிவிக்கிறோம். நேர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்து பிரபுங்க.
0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் படத்துல இருந்து இருமணம் கொண்ட திருமணம் சாங்
0: பாடல் கொடுத்துலாமா? இணைப்பில் இருந்ததுக்கு நன்றி.
1: Junior.

0: நெஞ்சவனுக்கு ஐப்பசி மாசம் ஏமாந்தாலோ ஏப்ரல் மாசம் அடியேன் முடிவை சொல்லக்கூடாதோ.
1: It's highly idiotic.
2: Too fast, only romantic.

0: சில பாடல்கள் கேட்க மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையை மீண்டும் உணர வைக்கும். அப்படிப்பட்ட அருமையான காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேயர் விருப்ப பாடலாக ஞாபகவர்தி நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்துமா?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு முகூர்த்த நாள் படத்துல இருந்து மாணிக்க மூக்குத்தி அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: கேட்டதும் நம்ம இதயங்களை சிரிக்க வைக்கக்கூடிய பழைய பொற்கால பாடல்கள் நேர் விருப்ப பாடலா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் ஞாபகத்தை நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்தங்கய்யா?
1: மணப்பாறை வீரபூர் பூசாரிப்பட்டந்து பெயிண்டர் சின்னத்துறை.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: இதய கனியிலிருந்து நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேறும் பாடல்.
0: இணைப்பு வந்ததுக்கு நன்றிங்கய்யா, பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றி மேடம்.

0: 10:26 நேர்கள் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மறக்க முடியாத மெட்டுகள், மங்காத நினைவுகள், மனதை வருடக்கூடிய பொற்கால பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் ஞாபகவர்த்தி நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் நம்முடைய நியமனத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: கோவிந்தராஜன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இரவு முதல் வந்து உள்ளத்தின் கதவுகள் கண்களை போடுங்கம்மா.
0: நன்றிங்க ஐயா, இணைப்புல வந்ததுக்கு பாடல் வழங்கிடலாம்.
1: வணக்கம்மா.

0: ஒரு பாடல் கேட்டாவே 100 நினைவுகள் நம் மனசுக்குள்ள ஓடி வரும். அப்படிப்பட்ட பொற்கால பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபகவர்தி நிகழ்ச்சியில் அதிர்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க இந்தமா?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம்?
1: புதிய பறவையில இருந்து பாடல் கொடுங்க மேடம்.
0: புதிய பறவையில இருந்து பாடல் கொடுத்துடலாமா? நன்றிமா, இணைப்புல வந்ததுக்கு
1: ரொம்ப நன்றிங்க மேடம். இணைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.

0: ஞாபகவர்தி நிகழ்ச்சியை கேட்டிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா நம்மோடு இணையக்கூடிய நேயர் என்ன விருப்பப்பாடல் கேட்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்துமா?
1: திருமணம் எட்டிலிருந்து அம்சோலி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன விருப்பப்பாடல் கொடுக்கலாம்?
1: அன்பு சகோதரர்கள் முத்துக்கு முத்தாக மேடம்.
0: நன்றிமா, இணைப்பில் வந்ததுக்கு பாடல் வழங்கிடலாம்.
1: ரொம்ப நன்றி மேடம்.

அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்சி கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் செயலர் அருட்பணி எஸ் லூயிஸ் பிரிட்டோ பேசுகிறேன். திருச்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரி NIRF என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க், இந்திய அரசினுடைய இந்த அமைப்பில், அதாவது தேசிய தர மதிப்பீட்டு பட்டியலிலே, நமது நாட்டில் உள்ள 53,354 கல்லூரிகளில் முதல் 300 கல்லூரிகளில் நமது கலைக்காவிரி இடம்பெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் சிறப்பு என்னவென்றால், நுண்கலைக் கல்லூரிகள் 131 நமது நாட்டில் இருக்கிறது. அவற்றில் NIRF-இல் இடம் பிடித்தது திருச்சி கலைக்காவிரி மட்டுமே என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.

0: 10:40 நேர்கள் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பா இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் நம்முடைய இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து ஐயா?
1: உடையார்பாளையம் மூர்த்தி பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன இருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: மூதம் படத்துல என்னை விட்டு ஓடி போக முடியுமா அந்த வடல் போடுங்கம்மா.
0: நன்றிங்க ஐயா, இணைப்புல வந்ததுக்கு பாடல் வழங்கி.
1: நன்றிம்மா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மறந்து போன நினைவுகள் கூட இந்த ஒரு பாடல் கேட்டா மனதின் வாசல் வந்து நிற்கும். அப்படிப்பட்ட தேனமத கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் ஞாபகவர்தி நிகழ்ச்சியில, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில். நம்முடைய நேயம் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: கரூர் மாவட்டம் கீழவுள்ள பழனிசாமி மேடம்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: பாபு படத்துல வந்து ஏதோ எந்த தெய்வம்ங்கிற பாடல்.
1: நன்றிங்க ஐயா, இணைப்புல வந்ததுக்கு. பாடல் கொடுத்துடலாம்.

0: எம்எஸ்எம்இ கனெக்ட் 2026 பற்றி திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் முனைவர் ஜி அகிலா அவர்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். இங்கே என்ஐடி திருச்சியில் நாங்கள் எம்எஸ்எம்இ கனெக்ட் 2026ன்ற ப்ரோக்ராம் இன்றோ நாளையோ இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லேருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி நிறைய அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அருமையான நிகழ்ச்சி. தேவை என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கும் நல்ல ஒரு கனெக்டான அது ப்ரோக்ராம். ஸோ இங்கே இன்னண்ட் அரவுண்ட் திருச்சிராப்பள்ளி இருக்கிற எல்லா சிறு குறு தொழில் முனைவோர்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்திட்டு கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தேவையான ஏதாவது உதவி வேணும்னாலும் இங்க ரெடியா அவைலபிளா இருக்காங்க. எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் அவங்க நம்மளோட இருக்காங்க. இதோட இல்லாம இந்த ஜெம் போர்ட்டல்ல நம்ம எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தனாலும் அதையும் கிளாரிஃபை பண்றதுக்கு இங்க ஒரு தனி ஸ்டாலே வச்சிருக்காங்க. சோ எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு உங்களோட தொழிலை நகர்த்தணும்ன்றது என்ஐடி திருச்சியோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா என்ஐடி திருச்சி திருச்சியின் பெருமை.
0: குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்று வரும் எம்எஸ்எம்இ கனெக்ட் 2026 பற்றி இதுவரை விளக்கினார் திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் முனைவர் ஜி அகிலா அவர்கள்.
2: அன்று நாம கேட்ட பாடல் வெறும் இசை மட்டுமில்லைங்க, நம் அழகிய நினைவுகளை திறக்கக்கூடிய காலப்பெட்டி. ஞாபகூர்தி நிகழ்ச்சியில் நம்மோடு இணையமடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: உடையார் பாளையத்தில் இருந்து அஜின்.
2: என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: குடும்பத்தலைவன் படத்தில் இருந்து கட்டான கட்டழகு என்ற பாடலை கொடுங்க மேடம்.
2: நன்றிங்க. இணைப்பு வந்ததுக்கு
3: நன்றி.

0: உறங்கும் வேலையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது ஞாபகவர்தி நிகழ்ச்சி. கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய நேர் யார் எங்கன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம் பிரியா மேம்க்கு. எஸ்னப்பட்டி ரமேஷ் மேம்.
0: சொல்லுங்க எஸ்னப்பட்டி ரமேஷ் அவர்களே, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு சாந்தி நிலையம் படத்துல இருந்து செல்வங்களை சாங் வேணும்.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். இணைப்பு வந்ததுக்கு நன்றி.
1: ஓகே மேம், தேங்க்யூ மேம்.

இசை முடிந்தாலும் அதோட எதிரொலி நெஞ்சில தொடர்ந்து ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும். அடுத்த சந்திப்பு வரும் வரை அந்த இனிமையான நினைவுகளோடு என்றும் உங்களோடு நான் உங்கள் பிரியமுள்ள பிரியா வைரமணி. நன்றி நேர்களே.

நேயர்களின் நமது பண்பலகில் விவித்த பாரதி நிகழ்ச்சிகளை அதிகாலை மணி 5:45 வரை தொடர்ந்து கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள், இசைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:53 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும், எல்லாம் ஒரு நாள் மாறும் இப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தான் பல பேருடைய வாழ்க்கை தினம் தினம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் மாறும், ஆனால் அதற்கு

கொஞ்சம் பொறுமை தேவை. அந்த அவகாசத்தோறும் அந்த பொறுமையோடும் நாம எடுத்துக்கிற முயற்சிகள் தான் நம்ம வாழ்க்கையில நாம இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரே ஒரு வழி. எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மற்றவங்களுடைய எந்த விஷயத்துக்களும் நாம மூக்கம் நுழைக்காம இருக்கணும். நாம நம்மளுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு முடிந்தால் அடுத்தவர்களுக்கு இன்பத்தை பகிரலாம். நாம பேசி ஒருத்தருக்கு கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுக்கறோம்னா அந்த இடத்துல பேசாம நாம அமைதியா கடந்து போறது எல்லாருக்கும் ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கும். எப்பவுமே பிரச்சனைக்குரிய நபரா நீங்க இருக்காம அந்த பிரச்சனையை தீர்க்க வைக்கக்கூடிய நபரா நீங்க இருந்து பாருங்க. எல்லா இடங்களிலையும் நீங்க வேணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழல் உருவாகும். சோ எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமானவர்களா நீங்க இருக்கணும்ன்ற ஒரு சின்ன வேண்டுதலை மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்குள்ள நாம் நம்முடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஹரிஹரன் மற்றும் கிருஷ்ணராஜ் இணைந்து பாட வராங்க. ஆனந்த பூங்காற்றிய திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:13. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக, கிழக்கெனில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது, கடல்களில் உருவாகும் மலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது, நிலவினை நம்பி இரவுகள் இல்லை விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை, ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம், விரல்களை தாண்டி வளர்ந்ததைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு, நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். எஸ், இது பாடலாம் எடுத்துக்காதீங்க, நமக்கான படிப்பணியா எடுத்துக்கோங்க. பல நேரங்களில் ஆசைகள் கூட நகம் மாதிரி தான், அளவுக்கு அதிகமாக வளர்ந்துருச்சுன்னா நம்முடைய கைக்கே ஆபத்தாயிடும். அதனால குடும்பமான வரைக்கும் நகங்களை நறுக்கிற மாதிரி நம்முடைய தேவையில்லாத ஆசைகளையும் நறுக்கிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாடலை நமக்காக பாட வர்றது எஸ்பிபி இளையராஜாவோட இசையில பாடல் கேட்கலாம். வாங்க மறுபடியும் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:16. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், நிலவினை எனக்கு அருகில் காட்டியது நீதான், மலரின் முகவரிகள் சொன்னதும் நீதான், காற்று பூமி வானம் காதல் பேசும் மேகம் அறிமுகம் செய்தது யார், நீதான், கங்கை ஆற்றை கவிதைகள் கொண்டு தரும் காவிரி ஊற்றை கண்ணில் கையில் தந்தவன் நீதான், உயிரே நெஞ்சை மட்டும் மூடி வைத்தாய், காணல் நீரை நெஞ்சை மட்டும் மூடி வைத்தாய், பூக்களில் உன்னால் சத்தம் அட மௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம். விண்மீன் கொண்டு விரலில் நகம் சமைத்து மின்னலின் கீற்றுகள் கொண்டு கைரேகை செய்தானோ, வாடை காற்றுப்பட்டு வயதுக்கு வந்த பூக்கள் கொண்டு தங்கம் பூசி தோல் செய்தானோ, உள்ளம் கல்லில் செய்து வைத்தானோ, பெண்ணின் உள்ளத்தை கல்லில் செய்து வைத்தானோ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், வைரமுத்துவினுடைய வரிகளில் ஏ ஆர் ரகுமானுடைய இசையில், ஜோடி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:23. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நீராட நதி தருவேன், நீ துடைக்க முகில் தருவேன், நீ உடுத்த மலர் தருவேன், நீ என் காதலியானால் நீ நடக்கும் புல்வெளியில் பனித்துளிகள் துடைத்து வைப்பேன், நீ பேசும் தாய்மொழியில் வல்லினங்கள் கலைந்து வைப்பேன், நீ கடந்த தெருவில் உந்தன் வாசம் தேடுவேன், நீ குளித்த நதியில் மூழ்கி மோட்சம் காணுவேன், உன் ஜன்னல் ஓரம் நான் காற்றாக வருவேன், நாள் ஒன்று வீதம் பூ கொண்டு தருவேன், கண்கள் தீண்டும் கனவை போல நீ அறியாமல் நான் தொடுவேன், நீ என் காதலியானால். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஆசையில் ஓர் கடிதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. ஹரிஹரனுடைய குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, தேவாவோட இசையில இதுவும் அந்த பாடல் உங்களுக்காக.

0: മനസ്സ് മയങ്ങും,
1: മനസ്സ് മയങ്ങും.
2: நேரம் 11:30. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். உங்களுக்காக அடுத்த பாடல் தேவாவோட இசையில ஹரிஹரனோட குரல்ல பாடல் ஒலிக்க இருக்கிறது. சின்னராஜா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:36. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்ல இருந்து நலம் வாழ இன்னாலும் பாடல் அருமை, தொடர்ந்து வந்த பாடல்களும் அருமை அசத்தல் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காட்டிலிருந்து வெரி குட் நைட் கன்கிராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு. திருமணிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ் நாங்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வந்தனம், இதயம் தொடும் கானம், இன்பம் தேடும் அமுதம், இனிக்கும் பாடல் சங்கமம், இதற்கு தொகுப்புரை ஆனந்தம், இரவின் பூபாலம் ஆரம்பம், இதுதான் பண்பலையின் ஆரவாரம் அப்படின்னு சொல்லி மாதவரத்திலிருந்து வீரராகவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஹேமலதா மெட்டு மெட்டு வர்ணமெட்டு நலமாக வாழ இன்னிசை கேட்டு ரசிக்கின்றோம், அசத்தலான அற்புத பாடல்கள், பாடல்கள் தொகுப்பு அருமை நன்றி அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் நிகழ்ச்சி அலங்கரிக்க வந்திருக்கும் அன்பு சகோதரிக்கு இனிய இரவு வணக்கம், நலமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும் சார், நீங்களும் நல்லா இருங்க அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாமக்கல் இருந்து செல்வராஜ் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் அவரும் நம்மளோட பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. சோ நிகழ்ச்சியில பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. தொடர்ந்து நாம பயணம் செய்யலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல், பூந்தேரிலே நீ ஆடவா, உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம், ராஜாங்கமே ஆனந்தம், நம் வீடு இங்கே ஒரு சங்கீதம், மானே உன் வார்த்தை ரீங்காரம், மலரே என் நெஞ்சில் நின்றாடும், தாய் அன்பிற்கே ஈடேதம்மா, ஆகாயம் கூட அது போதாதம்மா, தாய் போல யார் வந்தாலும் உன் தாயை போல அது ஆகாதம்மா, உன் மீச்சில் வாழும் புல்லாங்குழல், உன் பேச்சு நாளும் செந்தேன் குழல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. உங்களுக்காக பி. சுசீலாவோட குரல்ல, மு. மேத்தாவோட வரிகள்ல இளைய

நேரம் 11:43. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நம்மளோட நேயர்களும் இணைந்திருக்கிறாங்க. யார் அப்படின்றத பாத்திரலாம். கே எம் கார்டன்லிருந்து எம் ஜி செல்வகுமார் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. புரசைவாக்கத்திலிருந்து சவுந்தரராஜன் கேளடி கண்மணி படப்பாடல் அருமை மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் பணிக்கலைப்பிலும் பயணக்கலைப்பிலும் வந்த எனக்கு நீங்கள் வழங்கிய பாடல்களின் தேர்வு ஒவ்வொன்றும் இதமாகவும் பெரிய புத்துணர்ச்சியும் தந்தது, வழங்கியதற்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. தங்கம் சரவணன் நெய்வேலி கிழக்கு ஒன்றியத்திலிருந்து நிகழ்ச்சியில் இருந்திருக்காரு. இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். விவத் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் என்னுடைய பதிவிற்கு கீழே நீங்க பதிவு செய்யுங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, நெஞ்சில் தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் இழக்குமா, நான் இல்லை என்னிடம் நெஞ்சமோ உன்னிடம், இடம் காலம் மாறும் பொழுதும் என் பாசம் மாறுமா, கிளிகள் காணும் நேரத்தில் மீனாட்சி ஞாபகம், நிலவினில் நானும் பார்க்கின்றேன் நினைவினில் ஆடும் பூமுகம், தாய்மையின் சாயலை உன்னிடம் பார்க்கின்றேன், என் நெஞ்சில் தவிக்கும் நினைவை என் கண்ணில் மிதக்கும் கனவை எடுத்து சொல்லு, ஏ தென்றலே உன் தோளில் சாயவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பழனி பாரதியுடைய வரிகள்ல எஸ்பிபி மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாட வராங்க, என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:49 ஆயிட்டு இருக்குது. நாம நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்பதான் நிகழ்ச்சிக்குள்ள வந்த மாதிரி இருந்தது. ஆனா அதற்குள்ள பாத்தீங்கன்னா பாடல் எல்லாமே ரொம்ப இனிமையா இருந்ததுனால நேரம் போனதே நமக்கு தெரியல. காதலின் வானத்து சந்திரனோ, வாலிபதேசத்து சூரியனோ, தோளிலில் தாவிடும் தாரகையே, வானத்தில் ஏகிடும் தாமரையே, இசையே மீட்டிடு எனையே, கனலே மூட்டிடு தினமே, பூமகளே உன்னை தேடுகிறேன், பூவினில் வண்டென கூடிடத்தான், வானவில் ஒரு மாலை கட்டி வந்து யாரென்று தேடுதோ, ஆஹா யாரென்று தேடுதோ, பாலோடு தேனூறும் பாத்திரம், நாள்தோறும் நான் அல்ல மாத்திரம், நான் என்றும் நீ என்றும் வேறில்லையே, வாலிபம் போகுது வாமுள்ளையே, உயிரே காதலின் சுடரே, விழியே பாடிடும் கவியே, ஆயிரம் பூமழை தூவிடுதே, வானமும் பூமியும் வாழ்த்துக்கள் சொல்ல, சோலை இளங்குயில் யாரை எண்ணி எண்ணி ராகங்கள் பாடுதோ, வானவில்லில் ஒரு மாலை கட்டி வந்து யார் என்று தேடுதோ, ஏதேதோ சங்கீதம் என்ன என்ன சந்தோஷம், நான் பாடவோ உனைத்தான் தீண்டவோ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மனு மற்றும் சித்ராவோட குரல்ல, இளைய பாரதியோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில, காவலுக்கு கெட்டிக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:54 நிமிடமாகுது. நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து நாகர்கோவிலிருந்து சதீஷ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. கற்பூர பொம்மை ஒன்று பாடல் மனதை இனிமையாக்கியதுன்னு சொல்லிட்டு 25 ஆண்டுகள் பின்னோக்கி அழைத்து சென்று பழைய நினைவுகளை நிழலாட வைத்த வாய்ப்பளித்த சகோதரிக்கு நன்றின்னு சொல்லிட்டு மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் மறுபடியும் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. சோ நாம நிகழ்ச்சியில கேட்க போற நிறைவு பாடல் இதுதான். கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கன்னத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாய். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் எண்ணெய் உருட்டி வைத்தாய். பகலெல்லாம் கருப்பாய் போக, இரவெல்லாம் வெள்ளையாக, என் வாழ்வில் ஏதேதோ மாற்றமோ. ஐயையோ உலக உருண்டை அடிவயிற்றில் சுற்றுவதென்ன, அச்சச்சோ தொண்டை வரையில் ஏறுமோ. எரிமலையின் கொண்டை மேல் ரோஜாவை நட்டவள் யார், காதலினும் கணவாய் வழி என் தேசம் புகுந்தவள் யார். சிறுக சிறுக உயிரை பருகி செல்கிறாள். நாமும் சிறுக சிறுக பருகி இந்த பாடலை கேட்போம். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உங்களுக்காக ஜெமினி படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எஸ்பிபியோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, பரத்வாஜோட இசையில பாடலை கேட்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:15. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப் எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

புத்திலே குடியிருந்தா குறத்தில் கொள்ளா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:30. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் ராமானுஜம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 4:37. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருப்பது திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனின் குரலில்

0: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் ராகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய், ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல், ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜர் கீர்த்தனை ஆதி

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து இதுவரை நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம்.

நேரம் 5 மணி. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்பிரபாதம் கேட்கலாம்.

0: நேரம் 5:20 40 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சரசநாமம் கேட்கலாம்.
1: சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்